0: அப்படி இல்ல, அவரு ரேடியோ கேட்டுட்டு வந்து பேசினாருன்னா என்ன கரெக்டா இருக்கும்.
1: அவருக்கு பதிலா அவர் தந்தையார் வந்து சென்னையில இருந்து கேட்டுட்டு இருக்காரு குருபாஸ்கர்.
0: இல்ல இல்ல, அவர் தந்தையார் இவரு பசிச்சா இவரு தானே சாப்பிடணும், அவர் சாப்பிட முடியாது.
2: உண்மையிலேயே அங்க வந்திருந்த போது நான் பாத்திருந்தேன், ஒரு தாயின் பாசத்தோடு அப்படியே கிட்ட கிட்ட வந்திருந்து சொல்லுவார் அவர் அன்போட. சாப்பிடும் போதும் நான் குளிச்சு கொடுத்ததை சாப்பிட்ட ஒரு பையன் அவர்.
0: அதனாலதான் இப்ப பாடல் அவருக்கு வந்து குரல் வளம் அதிகமா இருக்கு, நல்லா இருக்கு பாருக்கு. அதனாலதான் இவங்க இப்ப இவங்க குரல் சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ.
2: இல்ல, இன்னொரு விடயம் எனக்கு மறக்க முடியாத விடயம், நான் அன்று புறப்படுகிறேன் சரி ஐயா நீங்க போயிட்டு வாங்கன்னு போனவர் திரும்ப என்னத்தையும் விட்டுட்டேன் திரும்ப வந்த அம்மா என்ன போறதுக்கு மனசு விடுது இல்ல பாத்தீங்களா, நான் இதை விட்டுட்டு போயிட்டேன் நீங்க போறீங்கன்னு எனக்கு அழகியா இருக்குன்னு அந்த மிகவும் சோகத்தோட நின்ற ஒரு குழந்தை அவர். இப்ப வேட்டியெல்லாம் கட்டி பெரியவரா வந்துட்டாரு. இப்ப இப்ப பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, தாடியும் வளர்த்து
1: இளவரசுக்கும் பாராட்டுகள் சொல்லணும், ஏன்னா உடனடியா அவரும் அந்த அவங்களுடைய நண்பர்கள் தெரிந்த நண்பர்கள் இருக்கிறாங்க இருக்காரு.
2: நிச்சயம் நிச்சயம்
1: ஒரு பயத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த தாழ் மலைப்பானது ஏன்னா எடுத்த உடனே யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, பல நேரங்களில் நமக்கு அது கிடைக்காது, நம்ம முயற்சி பண்ணணும்.
2: ஆனா மாமா அவர் சொல்றதுலயும் சில அர்த்தம் இருக்கு, அதாவது சிலருக்கு மரியாதை கொடுக்க தெரியாது மாமா, தான் அண்ட தலைக்கணம், சில சில இடங்கள்ல தான் அண்ட தலைக்கணம், எல்லாருக்கும் கலைஞர்கள் என்று இருக்கிறார்களே ஒழிய அந்த கலை உணர்வோடு எப்படி மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற நிலை எல்லோருக்கும் தெரியாது. அவர்கள் என்ன நான் தான் உனக்கு தெரியாது, அதாவது தெரியாதவனை தெரியாதவனை ஊக்குவித்து அந்த வழிக்கு கொண்டு வருவதுதான் ஒரு நல்ல கலைஞரின் அழகு. எனக்கு பேச தெரியாது மாமாக்கு தெரியும், நான் பேசுறது தவறு, அத நீங்க மெல்லவா நீங்க சொல்லிக் கொடுத்து என்ன அந்த வழிக்கு நீங்க கொண்டுடுவீங்க, அது உங்களுடைய பெருந்தன்மை, அது கலைஞனுக்குரிய அழகு. சில பேர் என்ன அந்த குற்றம் கண்டுபிடிக்கிறது, குற்றம் நீங்க பேசியது தவறு, நீங்க சொல்லுவது தவறு, உனக்கு பாட தெரியாது. ஒரு நாங்க பிறக்கும் போது எல்லாம் செய்து கொண்டு வரையணும் மாமா, நடக்கவே தெரியாது, உடுப்பு போட தெரியுமா மாமா, அதை கேளுங்க சாதுவிட்டேன் பிறக்க உடுப்பு போட்டு
1: இடையிலேயே
2: வந்து ஒரு ஹாய் போட்டுட்டு கும்பிடு போட்டு போறாரு யூனிஃபார்ம் கேட்டாலே அவரே.
1: கொஞ்சம் வேலை தலைவர் அதிகமா இருக்கும் போல்
2: இருக்காரு. அது மட்டுமில்ல, சில தந்தை தாய் அவர்களுக்கு கொஞ்சம் வர முடியாம இருக்குவது. ஷாவு சமை தங்க நின்று சட்டிவான உருளுது மாமா, ஷாவு சமைத்து என்ன சமைக்கிறீங்க
1: இன்னைக்கு சமையல் பண்றத?
0: இல்லையா, ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன், ஒண்ணு சமைச்சா வரல, ராஜி அம்மாட்டாங்க.
2: மாமா நீங்க கேக்குறீங்க சாவல் சமைக்கு சமைக்க தெரியுமா என்ன கேக்குறீங்க, பட்டை போட்டு பொறிப்பேன் அது மட்டும்தான் இவ்வளவு நாளா சொன்னது, நான் பட்டையெல்லாம் போட்டு வதக்கினேன், பட்டையெல்லாம் போட்டு வதக்கினேன், இதை மட்டும்தான்
1: தெரியல. அவரு பிரியாணி நல்லா செய்வாரம்மா.
2: அப்படியா, அது எப்படி
1: சொல்லிருக்காங்க, ஊருக்கு போனா இவரு தான் சமைக்கிறது. இல்ல எல்லாருமே சாவல் அவங்களுடைய மச்சான் வந்து இவரு நேரில் அங்க போய் பாத்துட்டு வந்து வீட்டுல ஷெல்டர் போட்டுருக்கு. அதனால இவர் ஊருக்கு வந்தவொடனே இவரு தான் சமைக்கிறது.
0: இல்ல எத்தனை ட்ரிப்பு கேட்டிருக்காங்க நீங்க சமைங்க சமைங்கட்டு. நான் ஒரு நாள் கூட அங்க போயிட்டு செய்யாம இங்கதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அங்க வேற பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கமே நமக்கு தெரிய வராது.
2: இது
1: நம்ம ஜாஸ்மின கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டுரும்.
2: கேட்டாதான் இது வந்து எல்லாரும் இப்ப நீங்க பாருங்க ராஜ்குமார் சொல்றாரு அவர் தாங்க மனம் திறந்து சொல்லுவார் செய்யறது எல்லாத்தையும் மற்றவங்க என்ன
1: அவரை வச்சிருக்காரு.
0: சந்தனராஜ் சொல்லுங்க இங்கதான் டெய்லி இங்கதான் டெய்லி செஞ்சிட்டு இருக்கோம் அங்க வரையும்
2: யாரும்
1: ஜாஸ்மின் சொல்லி சொல்லதில்ல எல்லாருக்கும் அங்க செஞ்சு கொடுக்குறீங்க எனக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தாருன்னு கேட்காம விட்டுட்டாங்க அவங்க.
2: இல்ல கேட்டு இருப்பாங்க அதை இவர் மறைக்கிறார்.
0: என்ன வரமாட்டது அங்க போயிட்டு
2: என்ன வரமாட்டேன்
0: இங்கதான்
1: அடுப்பங்கரைக்கு போக முடியாது.
2: அந்த யாரோ இன்னொரு பையன் இங்க இருக்கிற பையன் வந்து சொல்லியிருந்தானே அவர மாதிரி சமைக்கிறதுக்கு யாருமே இல்லையண்டு
0: அப்துல் அப்படின்னு
2: சொல்லிட்டு அப்துல் வந்து சொல்லிருக்காரு பாத்தீங்களா.
1: அதே மாதிரி அவரும் நல்லா பாடினார் இல்லையா எனக்கு அர்ஜுனனும் நல்லா பாடியிருந்தாரு.
2: அர்ஜுன் நல்லா பாடுறாரு அவரு
1: இன்னைக்கு
2: காட்டலிக்கு வந்திருக்கீங்க மாமாவும் ஷாவும் சாமியும் ஸ்ப்ரே அடிச்சு கொண்டு வந்தீங்களா இப்ப என்ன கவனமா
1: இருக்கீங்க
2: வரும்போதே அடிச்சுட்டோமா
0: அடிக்கணும்
2: மாமா நான் அடிக்க தேவையில்லையாண்டா என்ன ரூம்லயே பூட்டி வச்சுக்கிறாங்கல்ல இதுக்கு வேற என்ன யாருக்கும் வெளியிலே வராது
0: அப்படி இல்ல ஏன் ரூம்லயே புட்டு வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் பரவிட்டு இருக்குல்ல அதனால சரி ரூம்லயே இருக்கட்டும் அடைச்சு வச்சிருக்கேன்.
2: மாமா மாமாக்கு நான் ஒரு ஒரு உண்மையா நடந்த ஒரு தமாஷ் அதாவது ஒரு நகைச்சுவை சொல்லணும் சம்பவம் நேற்று நடந்தது. நேற்று நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு நான் வெளியில போனேன்னு அப்பதான் எனக்கு அந்த காலையில இருந்து அப்பதான் நான் சாப்பிட போறேன் சாப்பாடு எடுத்து வச்சுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்தார் சரியா. அப்ப நான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது எங்கட பெல் அடிக்குது எங்க காலிங் பெல் அதாவது கதவு திறக்க ஆக்கள் யாரும் வழியில நின்று அடிக்கிறான். மற்ற நாட்கள்ல பார்த்தா மாமா அப்பா ஓடி போய் கதவை திறந்து என்ன கேட்டு கேட்டுடுவாரு மற்றது அதிகமாக இந்த சாக்லேட் விற்க வருவாங்க சாக்லேட் விற்க வருவாங்க சில நேரம் ஹார்ட் டிசீஸ் அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு காசு அந்த அப்ப யாருக்குமே இல்லையென்று சொல்லவும் மாட்டார் கதவு திறக்காமலும் இருக்க மாட்டார் ஓடி போய் திறந்து கொடுத்துருவார். அது நான் கூட சொல்றேன் இவங்க சும்மா சாக்லேட் கொண்டு வராங்கப்பா இதெல்லாம் சும்மா அது உண்மை இல்ல பொய்க்கு வராங்கன்னு சொன்னா அப்ப நம்ப மாட்டார் அப்பா இப்ப சிச்சிச்சு பாவம் அது ஹார்ட் டிசீஸ் அதுக்கு வந்திருக்கு நான் கொடுக்கணும் இல்லாட்டி பாவம் அந்த சின்ன பிள்ளை வந்துருச்சு வந்துட்டு 1 kg 2-3 சாக்லேட் வாங்க அதுக்கு நான் ஆமா போடுவேன்டா சாக்லேட்டை கண்டா அப்ப சரி அது அப்பா காது கொடுத்தானே வரானா ஆமா 1 kg 2 வாங்கன்னு சொல்லுவேன். ஆனா நேற்று பார்த்தா அப்பா அப்படி எட்டி எட்டி பாத்துட்டு ஒரு சைனா பொம்பளை வந்திருக்கிறான் நேற்று தானே அப்பா கலவுல காசு சேர்த்து அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி பொய்யுக்கு சேர்க்கிறோம் அங்க ஒன்னும் அனுப்ப முடியாது மாமா இப்ப சரியா ரெண்டு இவன் வீடு பண்ண வணங்கன்னா சைனா பொம்பளை கண்டு மட்டும் அப்பா துறக்கவே இல்லை உண்மையா ஒரு சைனா பொம்பளை தான்
1: நிக்கிறேன் கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க இவர் வந்து 2005 சீனாவுக்கு போயிட்டு
2: எங்களுடைய கண்ணன் சேகர் அவர்
1: போயிருக்காரு அப்ப போயிருக்காரு.
2: ஆனா நேற்று தான் இந்த வாழ்க்கையிலயும் அப்பா ஓடி போய் கதவை திறந்து அல்லாடி பணத்தை கொடுத்து என்ன தேர்ந்தாலும் உடனே அதுல எழுதி பணத்தை கொடுத்து விடுவார். இது நேற்று தான் துறக்காமலே அப்பா அப்படி மூளை அதுவும் சிவரமாக ஒழிக்க
1: வேலையாடாருந்தாலும் பரவாயில்ல, சைனாக்காரங்களாச்சே பயம் தான்.
2: சைனா
1: பொண்ணு,
2: சைனா பொண்ணு உண்மையிலேயே பயத்துக்குரியதான் அதான் இல்ல அல்லாட்டி திறந்திருப்பாருப்பா. இது உண்மையா நடந்தது நேற்று, எனக்கு தான் சிரிப்பு வேற, சாப்பாடு முடியாதுன்னா எனக்கு சிரிப்பு வேணும். அதை பார்த்து கொண்டே இருந்தேன், ஆனா சொல்லல. அப்பா வீராபுக்கு போய் திறந்துருவாருண்டு, என்னட்டு அவங்க போயிட்டாங்க.
1: தகவல் உங்களுடைய பாடல் என்ன இன்னைக்கு விருப்ப பாடல்?
0: பாடல் சொல்லலாம்?

0: வெள்ளி கொலுசு மணி,
1: அதோட ரெண்டு பேரும் கொலுசு. சரி, நீங்க சோகப்படலன்னு கேட்டீங்க, ஏதாவது சோகப்படல தெரிஞ்ச சொல்லுங்க.
2: இல்ல, அதுக்கு முதல் இந்த பாட்டு ஒரு ஃபீலிங்கோட படிச்சு காட்டுங்க. அந்த பளிங்கு நான் ஒரு மாளிகை, ஷாமுல் ஹமீத். எங்களுக்கு பருவத்தால் மணி மண்டபம் உயரத்தினில் ஒரு கோரம் உன்னை அழைக்கிது வா, அந்த அப்படி இருக்கான்.
0: அப்படி இருக்கு மாதத்தில் இந்த பாட்டை பஸ்ட் முறை கேட்கிற
2: மாமா. இது போய் தானே மாமா, இது போய், இது போய்.
1: இந்த பாடல் கேட்காம யாரும் விட மாட்டாங்க.
0: இது யாரு எல்லாம் ரீசரி பாடுனதா?
2: பாடுங்க. நான் வேற உயர்த்தி சொல்லிட்டார். ஒருத்தர் இருக்கிறார் ஃபீலிங்கோட பாடுவார், அவர் மட்டும்தான் இந்த பாட்டை இப்படி பாடுவார்.
0: அது ஃபீலிங்கோட இருக்கும் போதுதான் பாட முடியாது.
2: வெள்ளி கொழுப்பு மணி இல்லையா?
1: சைனாக்காரங்க கூப்பிடுங்க.
2: இப்ப என்ன தான் இருப்பாங்க அப்ப. ஆனா உண்மையிலேயே மாமா, நாங்க அதை பத்தி பேச போனா உண்மையிலேயே அவர்கள் எல்லாரும் பாவம் என்றுதான் சொல்லலாம்.
1: உண்மைமா, ரொம்ப பாவமா. சாதாரண ஒரு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம், சூழ்நிலையில ரொம்ப கஷ்டம்தான்.
0: அப்படி இல்ல, அவங்க வந்து இன்னைக்கு அந்த யாருடைய ஒரு இது நம்ம பார்த்தேன், இந்த பாம்பு சாப்பிட்டா என்ன செய்ய என்ன வரும்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இது ஒரு பதிவுல பார்த்தேன், என்ன சொல்லிருக்காங்க. இவங்க வந்து எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது, எதையுமே விட்டு வைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுறது.
1: ஆனா டபுள் பல விதமா சாப்பிட்டுதான் இருக்காங்க. இப்பதான் அதனுடைய அந்த இது தெரியுது இல்லையா, அந்த வியாதி வேற விதமா வந்திருக்கு நினைக்கிறேன். அவங்க சாப்பிடல, பல காலமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா?
0: இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல. இது என்ன தெரியுமா, இப்ப ஒண்ணு ஒன்னா சாப்பிட்டு போங்க, நாளைக்கு ஆளையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு வரணும்ல?
2: இல்ல, இன்னொரு விடயம் மாமா, ஆரம்ப காலத்துல வௌவால்ல இருந்து ஒரு வருத்தம் வந்தது, போன வருஷத்துக்கு முதல் வருஷம். உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில எல்லாம் அந்த என்ன கிணறு எல்லாம் மூடுது, அந்த
0: எச்சத்திரம் கோழில கூட தான் வந்தது,
2: கோழிலையும் வந்தது. அதை விட வௌவால்ல வந்தது. அப்ப வௌவால்ல ஒரு விதமான கூடாத தன்மை இருக்குது. ஆனா வௌவால் சாப்பிடுறாங்க இல்லையா மாமா? பாம்புக்கு வந்திருக்கு, அதாவது அந்த வௌவால பாம்பு விளங்கிருச்சு.
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல. இவங்க வந்து நடக்கிறது போறது வர்றது எல்லாத்தையுமே குழந்தைய கூட சாப்பிடுறாங்க.
2: அதுக்காண்டி ஒட்டுமொத்தமா எல்லாரையும் இப்படி செய்யக்கூடாதுல்ல, இவ்வளவு சனத்தொகை அங்க.
0: இதெல்லாம் ஒரு பாடம்னு கையில நம்ம வந்து கற்றுக்கணும். சரி, இது இப்ப இது சாப்பிட விட.
2: இனி சனத்தொகையும் கூடிட்டது, கடவுள் பார்த்தா ரொம்ப அவங்களோட நெருக்கடி கூடிருச்சுல்ல நிறைய. மாமா, உங்களோட பாட்டு அனுபவத்துல கொலுசு அந்த மட்டு மணி இருக்கு, என்ன படம் மாமா, அனுப்பி வச்சுக்கிறீங்களா?
1: கொலுசை கொலுசை பாடு, கொலுசை நீ பாடாதிருந்தால் நான் வாழாதிருப்பேன், அப்படிங்கிற பாடல்.
2: என்ன மாமா,
1: அவருடைய நிகழ்ச்சிகள்
2: வந்திருக்கா? அப்ப சரி, அப்ப சரி. அப்ப ராணி அம்மா இங்க,
1: முக்கியமான
2: சரி சரி சரி.

0: வணக்கம், ராணியம்மா. ராணியம்மா வணக்கம்.
1: வணக்கம் மீராக்கா, எப்படி இருக்கீங்க?
0: எதுக்குங்க நீங்க சோகமா வரீங்க? நீங்க எதுக்கு ராணியம்மா?
1: நான் தூங்கிட்டு இருந்துட்டு எந்திரிச்சு பேசணும்னா
0: இந்த பொய் சொல்லக்கூடாது. இந்த பொய் சொல்லக்கூடாது. என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு? அது சொல்லுங்க.
1: என்ன பாட்டு கேக்கணும்?
0: என்ன பாட்டு கேக்கலாம் இன்னைக்கு? உங்க விருப்பம்.
1: என்ன பாட்டு கேட்கலாம்?
0: என்ன பாட்டு கேக்கலாம்? நீங்க பாவம் சின்ன பிள்ளைகள் இன்னைக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம்.
1: வெயில்ல இருந்து பாருங்க.
0: வெயில்ல
1: என்ன
0: பாட்டு?
1: அதுக்கு முன்னாடி
0: இந்த பாட்டு என்ன பாட்டு சொல்றீங்க? முன்னாலே உன்னாலே அதானே? உன்னாலே அந்த பாட்டு தானே?
1: என் ஜீவன் வாழுது.
0: என் ஜீவன் வாழுது. உன்னாலே உன்னாலே என் ஜீவன் வாழுது. எந்த தூக்கத்திலையும் அதை விட மாட்டீங்கல்ல.
1: கணவனே கண்கண்ட தெய்வம்.
0: கணவனே கண்கண்ட தெய்வம். மணாளனே மங்கே. அப்ப புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் சொல்றாங்கல்ல.
1: ஆமா.
0: அது அது அது வந்து ஃபுல் ஃபுல் பாட்டில். அது அடிச்சாலும் அவர் எனக்கு புருஷன், கல் அடிச்சாலும் அவர் எனக்கு புருஷன் என்றதுதான் அந்த அர்த்தம்.
1: அதுதான் உண்மை. உங்களுக்கு ஏன் அதுல சந்தேகம்?
0: புல் அடிச்சு போட்டு வந்தாலும் அவர் எனக்கு புல்லா, அதாவது புல் அடிச்சாலும் அவர் எனக்கு புருஷன், கல் அடிச்சு போட்டு வந்தாலும் அவர் எனக்கு.
1: அதுக்குதான் அந்த அர்த்தம்.
0: அதான் நாங்க டீசெண்டா புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவனுக்கு. அவங்கள தாழ்த்தாமா அப்படி சொல்றோம் இல்லையா? நல்லது. உங்களோட பாடலை எடுத்து வரணும் தானியம்மா, நீங்க தூங்குங்க சரியா?
1: நன்றி மீராக்கா, நான் கேட்ட பார்த்துதான் போட்டீங்க.
0: நீங்க விழிச்சிருக்கிறீங்கல்ல, அதனால போட்டேன்.
1: ஆனா உண்மையிலே நான் கேட்டுட்டு தான் தூங்கினேன். என் பாட்டு
0: வந்தோன்னு
1: பாட்டு வந்து முடிஞ்சது, நான் பண்ணிட்டு
0: தூங்கிட்டேன்.
1: இன்னைக்கும் சார் அருங்க, இடையில வந்தாலும் வருவேன்.
0: நீங்க வரும்போது நான் கதவை பூட்டிடுவேன். அடுத்த பாட்டு கேட்க நல்லது. பாட்டு எடுத்து வர்றேன். நன்றி நன்றி நன்றி. சரி ரேவதியம்மா, ஒரு பாடலை கேட்கலாம். எல்லோரும் இந்த பாடல் இன்று முழுமையாக கேட்க முடியாமல் தடைப்பட்டாலும் நாளை முழுமையாக கேட்கலாம். அதாவது நீங்க கதம்ப நிகழ்ச்சி நேரலை என்று எங்களுடைய சிந்தனை செயலாளர்கள் எடுத்து வருகிறார்கள். முழு பாடலை நீங்க கேட்க மறக்க கூடாது.

0: சரியாக 12:48 என்ற ஒரு புதிய ஒரு அன்பு உறவு இணையாமல் வாய்ஸ் மெசேஜிலேயே வச்சுக்கொண்டிருந்த எங்களுடைய தமிழன் பாரதியை நேரடியாக காட்டிலையில் நினைத்திருக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய இங்கிருந்து நேரடியாக அழைப்பு விடுத்திருக்கிறேன், பார்க்கலாம். அவரை சந்தித்துக் கொள்ளலாம். இன்று அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஏனென்றால் காட்டிலையில் பேசாமலே பதிவு செய்து வைத்துக் கொண்டிருந்தார். வணக்கம் தமிழன் பாரதி. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: அன்பு உறவுகளுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மிகவும் மிகவும் மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம் என்று அழகாக இருக்கிறது.
0: இன்றைக்கு உங்களுடைய ஆசை தீர்ந்தது என்ன நேர காட்டிலையில வந்து பேசுறதுக்கு?
1: நிச்சயமாக நிச்சயமாக எனது ஆசை தீர்ந்தது மட்டுமல்ல, தீராத ஆசைதான் எனக்கு. தீராத பார்த்தால் பசி தீரம் என்று சொன்னது போல உங்களை என்று சொல்வதை விட தங்களை நான் பார்த்தால் பசி தீரும் என்றுதான் சொல்லுவேன்.
0: காட்டிலையில நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, இவ்வளவு நாளும் நீங்கள் குரல் வளத்திலேயே வைத்து வைத்து ரெக்கார்ட் வைத்திருந்தீங்க. மிக சீக்கிரம் நீங்கள் நேரடியாக பேசக்கூடிய அந்த போன் நீங்க மாத்தி எடுத்துடணும் என்று சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு கேட்டுறீங்க பாருங்க. அந்த பாட்டு, அந்த ஆசை படத்துல ஆசை பொங்கும் அழகு ரெண்டு ஒரு பாட்டு.
1: ஒரு முறைதான் கேட்டிருக்கிறேன் என்று சிறு வயசுல எங்க அப்பா அந்த படத்துக்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது கேட்ட பாடல் என்று ஞாபகம் வந்த உடனே தங்கள் மூலமாக நான் அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று நான் அதை நான் தங்களிடத்தில் அழைப்பு விடுத்தேன்.
0: அழைப்பு விடுத்திருக்கீங்க. அந்த பாடல் நான்
1: எனக்கு தெரியும்,
0: கேட்டிருக்கிறேனோ இல்லையோ தெரியவில்லை. நீங்க சொன்ன உடனே அதை ஏதோ நான் கேட்காத பாடல் போல இருக்கிறதே என்றுதான் உங்களை அழைப்புக்கு எடுத்தேன். அது மட்டுமல்ல, ஒருவருடைய அதாவது அழைப்புக்கு வருவதற்கு நீங்க முயற்சித்து அதாவது இயலாமல் இப்படி வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறீங்க, இப்படி ஒரு தருணத்தை கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு பூரிப்பாக இருக்கும், கேட்கிறவருக்கு நன்றாக இருக்கும் நேரடியாக பேசுவது நீங்க என்பதற்காக. சரி, உங்களோட குரல் ஒரு பாட்டு.
1: நான் வந்து இப்பொழுது ஒரு பதிவை தங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன், அதை இப்பொழுது தற்பொழுது நான் நேரடியா சொல்லிவிடட்டுமா?
0: நீங்க சொல்லுங்க. அது நல்ல
1: இப்ப அன்பு உறவுகள் வந்து நம்ம இரு உறவுகள் நீங்க பேசிட்டு இருந்தீங்க. அந்த சீன மக்கள் வந்து அதே மாதிரி அந்த உணவுகள் சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா சீன மக்கள் மட்டும் இல்லம்மா, அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்க வண்டெல்லாம் சாப்பிட்டு புழுக்கள்லாம் சாப்பிடுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனா நம்ம மக்கள் இன்னைக்கு தமிழகத்துல அதுக்கு அடுத்த பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, முதல்ல எல்லாம் எனக்கு நான் சிறு வயசா இருக்கும்போது சிறுதானியங்கள் அந்த கூழ் களி சோறு இந்த மாதிரி வகைகள் தான் நம்ம கிராமங்கள்லயும் நகரங்கள்லயும் சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பாரு ஒரு ஒரு ஒரு ஒரு 100 அடிக்கு ஒரு கடை இருக்கு, அங்கங்க இந்த கறிய வறுத்துட்டு இருக்கிறாங்க, அங்கங்க வாசனை அடிக்குது, எங்க பாரு இந்த வெள்ளக்கோழி தொங்கிட்டு இருக்குது, ஆடுகள் நிறைய அடிச்சு சாப்பிடுறாங்க, திருமணத்துக்கெல்லாம் நல்ல அரிசி தான் வந்து குத்தி அதாவது குத்தி அப்படின்னாக்கல அன்னைக்கு குத்தல் வந்து குத்தி தான் சமைப்பாங்க, அப்புறம் இந்த மிஷின் வந்த உடனே அரிசி சாப்பிடுவோம் செய்வாங்க. கல்யாணத்துக்கு நெல் சோறு விருந்து தான் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியாணி எங்க பாரு கறி கறி கறி கறி, இதெல்லாம் பார்த்தா ஒரு மனசுல ஒரு வெறி இருக்கு. நான் சீன மக்களோட பேசி பழகி இருக்கேன், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல போயிருக்கும் போது அங்கிருந்து வந்து படிச்சிருக்கிறாங்க, அவ்வளவு அன்பா பழகுறாங்க, மரியாதைக்குரிய மக்கள் அவங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் மிகவும் நல்ல மக்கள் தான். ஏன்னா அந்த சமுதாயம் அவர்களை வந்து பாக்குற பார்வையும் அவர்களை கொண்டு செல்கிற அந்த போக்கம் தான் ஒவ்வொரு மக்களையும் நம்ம வித்தியாசப்படுத்தி நம்ம நம்ம வீட்டு தூரமா வைத்து பார்க்க வைக்கிறது இல்லைங்களா? ஏன்னா நானும் அவங்களோட பழகி இருக்கிறேன் சீன மக்களோட. நம்ம கண்ணன் சேகர் முழுகப்பட்டு கண்ணன் சேகர் அவரு அவர் எனக்கு நல்ல பரிச்சயம் தான். இந்த அந்த வானொலியில அவர் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நானு போவதற்கு எனக்கு பொருளாதார நெருக்கடி பணம் செலவு இல்லாததுனால நான் நின்றாச்சு. அதுக்கப்புறம் அன்பு சகோதரர் அவரு அதுக்கப்புறம் நான் நிறைய நாட்கள் அந்த இதை கேட்கறது விட்டுட்டேன் குடும்ப சூழ்நிலை காரணமா. அப்புறம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, நிறைய நேர்கள் இங்கிருந்து போனாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் பரிதபிக்கிறாங்க, இப்படி வேதனை படுறாங்க அப்படின்னும் போது நிச்சயமா நான் இன்னைக்கு கண்ணுக்கு தண்ணி வருது. ஏன்னா அவங்களும் கடவுள் நம்ம போலதான் படிச்சிருக்கிறாரு. நம்ம இருந்த மனவேதனை அடையலாம். எவ்வளவு மக்கள் அந்த நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே ஜப்பான் தொழில் வளத்துல சிறந்து விளங்கி இருந்தது. இன்னைக்கு அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உழைப்பு, அந்த மாதிரி உழைப்பா இருக்கு.
0: இன்னொரு விடையா உங்களுடைய கருத்துல ஒரு சின்ன மாறுபாடு எனக்கு அது சரிப்பட்டு வரல. என்னன்னா, அதாவது எங்களுடைய மக்கள் முன்பு காய்கறிகள் தான், அதல்ல. ஆதி காலத்து மக்கள் மாமிசம் தான் சாப்பிட்டார்கள். ஆதி காலத்துல அது அவர்கள் ஃப்ரெஷ்ஷா அவர்கள் வேட்டையாடி மாமிசம். அது மற்றது. இன்னொரு விடயம், சுவாமிக்கு கூட மாமிசம் தான் படைச்சிருக்கிறார்கள் எங்களுடைய சைவ சமத்தில. அது அது மறக்க முடியாத ஒன்று. அந்த ஞானிகள் எல்லாரும் மாமிசம் தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள் அந்த காலத்துல. நீங்க வேணும்னா ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆதி காலத்தில இருந்தே அதுக்கப்புறம் தான் மெல்ல மெல்ல மெருகூறி இவர்கள் எந்த நாங்கள் எல்லாம் சைவமாக இருக்க வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, பழங்கள் சாப்பிடணும் என்று சொல்லி சொல்லி மாற்றத்துக்கு கொண்டு வந்தது. ஆனா அந்த காலத்தில் அவர்கள் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் இல்ல. நீங்க பழங்களையே சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் அவர்கள், ஆனால் மாமிசம் வேட்டையாடி
1: சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவைகளை அடித்து அது ஒன்று சுட்டு அல்லது சமைத்து சாப்பிட்டு இருக்கிறாங்க.
0: ஆமா, பச்சையா சாப்பிட மாட்டாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க தானே. ஆனா பச்சையா மாட்டது.
1: நான் என்ன பதிவு செய்ய வரேன் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெருங்கி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி போயிட்டாங்க. இப்ப பச்சையா சாப்பிடறாலும் இவங்க போயிட்டாங்க.
0: அவங்க பச்சையாவே அந்த காலத்திலேயே பச்சையா சாப்பிடுறாங்க. நீங்க அதை மாற்ற முடியாது. சீனா மக்கள் அந்த காலத்தில இருந்தே பச்சையா. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு சிலவற்றை சாப்பிடுறாங்க. நீங்க பாருங்க, அந்த தேள், மட்டத்தேள், அந்த சில கொடூரமான இதுகளை கூட அப்படியே பச்சையாவே அவர்கள் சப்பி சாப்பிடுறத நாங்க பாக்குறோம். அப்ப அவர்கள் அதுல இருந்து மாற்றம் இல்ல. அந்த காலத்தில இருந்தே அவர்கள் அதைத்தான் செய்யறார்கள். உண்மையிலேயே என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறா, அந்த பன்றி இறைச்சி, பன்றி மாமிசம், உண்மையிலேயே அது யாரும் உட்கொள்ள கூடாது. கூடுதலாக அதுலதான கூட கிருமிகள் இருக்கு. அதை சமைக்க சொன்னா நல்லா அவிக்கணும் சொல்றாரு, சாப்பிட சொல்கிறார்கள்.
1: ஆனா
0: நல்லா அவிச்சு சாப்பிடு, நல்லா அவிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறார்கள். அது அப்படி நல்லா அவிச்சு சாப்பிடணும்.
1: நம்ம வணங்குற அந்த கடவுள் வந்து சாமி இதுல கூட பாத்தீங்கன்னா, இந்த எல்லா முஸ்லீம்கள் இதுல கூட பாத்தீங்கன்னா அவங்களும் வெறுக்கிறதா இருக்கு, கிறிஸ்தவர்களும் வெறுக்கிறதா இருக்குது, நம்ம மக்களும் அதை வெறுக்கிறதா இருக்கு இல்லையா.
0: அதாவது கடவுள் ரீதியாக நாங்கள் கும்பிடும் எங்களுடைய உண்டையும் வச்சு வச்சு மக்களை என்னதை செய்யக்கூடாதோ அதை இது உபாதம் உண்டு, இது செய்யக்கூடாது, இதை நிறுத்தணும் என்றதுக்காகத்தான் இப்படி கடவுளை சாட்டி சாட்டி உண்டையும் நாங்கள் எடுத்து வர்றது. ஏன்னா அது உபாதம் ஒன்று என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதுதான் உண்மை. ஆனா உண்மையிலேயே இன்னமொரு விடயம் இருக்கிறது. சைனாவில இருந்து மிக கூடிய அளவு கலப்பணங்கள் இருக்கிறது. அது யாரும் அது இல்லை என்று சொல்லக்கூடாது. அதாவது நீங்க இப்ப நீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட தான் நாங்க காய்கறியே சாப்பிடணும், அல்லாட்டி எங்கள்கிட்ட இருந்தா அந்த அரிசியை வாங்கி சாப்பிடணும்னு நியதி எங்களுக்கு இருக்கு. சரியா? அப்ப அந்த நேரத்துல நீங்க சேல் பண்றதுல நீங்க கலப்பணங்களை ஏதோ ஒரு கெமிக்கலை அடிச்சு, அல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் இது எல்லாத்தையும் போட்டு நீங்க பாருங்க, பிளாஸ்டிக்ல அரிசி கூட செய்யற அளவுக்கு வந்து
1: அரிசி வந்து. ஆமா ஆமா.
0: அப்ப நீங்க அவருக்கு ஜோதிச்சு பாருங்க, இப்ப உங்களை நம்பி நாங்கள் கை நீட்டி நிக்கும் போது நீங்கள் கலப்பணம் செய்த, நீங்க வாழ்றதுக்காண்டி மற்றவனை நீங்க அழிக்கிறது பிள்ளையா இல்லையா? ஒருத்தர் வந்து தாறுமாறா பேசுறாரு, வானொலியில பேசுறாரு என்று சொன்னா இந்த வானொலியை கூட சொல்ல முடியாது நாங்க.
1: அப்ப
0: அதே மாதிரி தான், அது ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுவார்கள்.
1: ஒரு சோறு பதம்
0: பதம். அப்ப ஒரு சோற்று பானைக்கு ஒரு துளி விஷம் விட்டாலே அது முழுக்க விஷம் தான். நீங்க சாப்பிட முடியா? யாரும் ஒரு பக்கத்தால சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிடுவீங்களா? நீங்க சொல்லுங்க. ஒரு நாங்க நல்ல ஒரு பொங்கல் பொங்கிட்டோம், யாராவது டக்குனு வந்து ஒரு துளி விஷத்தை அதுல விட்டுட்ட, அந்த பகுதியை மட்டும் அள்ளி நீங்க கிள்ளி எரிஞ்சிட்டு சாப்பிடுவீங்களா? பயம் இருக்கும் இல்ல உங்களுக்கு? அழியால சாப்பிடுவீங்களா?
1: பயம் நிச்சயமாக
0: பயம் ஒன்று வந்து இருக்கும். அந்த அங்கால பக்கம் நல்லா இருந்தாலும் நீங்க யாருமே சாப்பிட மாட்டீங்க, பயம் இருக்கும் அங்காலையும் இரு வந்து போயிடுச்சோ இல்லையா, அதுதான் இப்ப நடக்குது. அது மற்றது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியானதான் சாவு, அது யாரும் மறக்க முடியாத ஒன்று, சரியா
1: மறக்க முடியாத ஒன்று.
0: நாங்க இன்னொருவருக்கு செய்வதுதான் எங்களுக்கு வரும். நான் உங்களை பார்த்து கேவலமாக எப்ப பேசுகிறேனோ அதே மாதிரி எனக்கும் யாராவது பேசக்கூடிய சந்தர்ப்பம், நான் சும்மா இருந்தாலே பேசுவாங்க, சும்மா இருந்தாலே வந்து தலையை தட்டி என்ன நீ ஊமையா இருக்கிறான்னு என்ன பேசுவாங்க, உங்களை பேசி போட்டு நான் ஊமையா பேசாம நல்ல பிள்ளமா இருந்தா அத நான் செய்யறது தானுங்க பலாபலன் எங்களுக்கு வருது.
1: இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குதே, நம்ம வந்து நம்ம நாட்டு மக்கள் வந்து என்னைக்குமே இப்படித்தானே இருக்கிறோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிறருக்காக வாழ்றதுதான் நம்ம மக்களுடைய பண்பாடு ஆச்சு.
0: பிறருக்காக நாங்க வாழலாம் இல்லையாண்டு இல்ல, நாங்க உண்மையா எல்லாருடைய மனமும் அது சரியான விதத்துல வேதனைப்படுகிறது இல்லையாண்டு இல்லாம ஒரு வகையில நாங்க எல்லா ஒரு பக்கமாக ஆராய்ஞ்சால் அவர்கள் பக்கம் சனத்தொகை கூட அதனால அவர்கள் எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிடுறார்கள் என்று சொல்ல முடியாது. சாப்பிடுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கிறது, இது எல்லாத்தையும் தான் சாப்பிட வேணும் என்று இல்லை. எலி கூட சாப்பிடுறார்கள், எலி சாப்பிடுறார்கள், எலிய நீங்க தெரியுமா எலி கடிச்சாலே கூடாது என்று சொல்வார்கள்.
1: நான் காணொலி வாயிலாக நேற்றைக்கு கூட பார்த்தேன், இந்த சின்ன சின்ன குட்டி எலிகளை அந்த சாசர் மாதிரி தட்டு இருக்கு அதுல போட்டுக்கிட்டு ஒவ்வொன்னா அந்த இடுக்கில புடிச்சு புடிச்சு சாப்பிடுறாங்கம்மா உயிரோட.
0: அதுதான் சொல்றேன். அப்ப குட்டி எலி நீங்க பாருங்க, எலி கடிச்ச ஒரு சாப்பாடையே நாங்க சாப்பிட மாட்டோம், நஞ்சு என்று
1: சொல்லுவோம்.
0: நாங்க பள்ளி விழுந்தா மற்றது அந்த மட்டத்துகள் மாதிரி ஒரு கொடுக்கான் மட்டத்தேள் மாதிரி கன காலுகள் இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு பயம், சரியான நஞ்சு தன்மையுடையது என்று யோசிப்போம். அதெல்லாம் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு எதுவுமே செய்யல, அவங்களோட உடம்பு அது பழகிடுச்சு. பாம்புல எத்தனை எவ்வளவு நஞ்சு தன்மை இருக்கு சொல்லுங்க பாக்கலாம்.
1: நிறைய இருக்கு பாம்பு, அது அது அந்த எலும்பு, அது அந்த என்ன முள்ளு அது பல்லு, இதெல்லாம் வந்து விஷம் உள்ளதான், நஞ்சு உள்ளதான்.
0: அது என்னவோ கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வரம், எதை சாப்பிட்டாலும் ஒன்று நடக்காது என்று கொடுத்து பழக்கி இருந்தார், எல்லாம் பழக்கத்தில் இருக்கிற ஒன்றுதான். இருந்தாலும் எங்களுக்கு அவர்களுக்கு வந்த இந்த அவர்களுக்கு மட்டுமே இல்லையே, இன்னும் மற்ற நாடுகளுக்கு எல்லாம் பரவ பாக்குறது இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாருக்கும் அது வேதனையை கொடுக்குது இல்ல,
1: அவர்கள் செய்து அவர்களுக்கே வினையாக வந்தது மட்டும் இல்லாம பக்கம் இருக்கிறவங்களுக்கும் அது வினையா வருதுன்னு போது அது உண்மையிலே ரொம்ப மனவருத்தம்.
0: ஒரு பெரிய சனத்துவம் நிறைஞ்ச நாட்டுக்கு பரவ தொடங்கிச்சண்டா இன்னொரு நாட்டுக்கு பக்கத்துல நாட்டுக்கு எவ்வளவு ஒரு பாரதூரமான விடயம் அது.
1: அவங்க இப்ப எல்லா நாட்டிலயும் உலகத்தில் இருக்கிறாங்களே, அதுதான் இப்ப பிரச்சனையே.
0: நிச்சயம் அவர்கள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள். கனடா நாட்டிலேயே ஒவ்வொரு சிட்டிலையும் அவர்களுடைய தனிப்பட்ட டவுன் இருக்குது, சைனா டவுன். அதுக்குள்ள போனா முழுக்க சைனா டவுன் தான், சைனா கடைகளும் இதுகளும் இங்கே இருக்கிறது, மொன்ட்ரியல்லே சைனா டவுன் அவங்களுக்கு, அவங்களுக்கு கண்டே இருக்குது புரியுமா, அதோட ஏரியா முழுக்க அவங்க மன உழைப்பில ஒரு குறையும் நாங்க சொல்ல முடியாது. மற்றவர்களுடைய அவர்களுடைய பண்பு பழகுதல் உழைப்பு, மற்றது இன்னொரு விடயம் ஒற்றுமை, தமிழர்களுக்கிடையே இல்லாத ஒற்றுமை அவர்களுக்கு இருக்குங்க, அது தெரியுமா உங்களுக்கு.
1: நிச்சயமா உண்மைதான், இப்ப அரசாங்கம் எந்த சட்டத்தை போட்டு இயற்றினாலும் அவங்க சரியா அதை பின்பற்றி போறாங்க இல்லம்மா.
0: அது மட்டும் இல்ல,
1: அளவுக்கு அவங்க நாட்டுல
0: ஒரு சைனா ஒரு சைனீஸ் வந்து ஒரு சைனா காரர் கஷ்டப்பட்டு போறாங்கன்னா இன்னொரு சைனாக்கார் வந்து உதவி செய்து அவரை தூக்கி விடுகிறார் ஒரு வியாபாரத்தை. எங்கட தமிழ்நாட்டுல எங்களை தமிழ் உறவுகளுக்கு யாராவது இருக்கிறாங்களா எனக்கு சொல்லுங்க, நண்டு மாதிரி புடிச்சு விழுத்தி கீழே இழுத்து விடுறதுதான் தெரியும். நீங்க வளர்ந்து கொண்டு போய்
1: நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இத்தனை வருட காலமா, சிறு வயசு சிறு பிராயத்திலிருந்து நான் இந்த மாதிரி பேசணும், நான் பாடணும், நான் வந்து ஒரு ஒளியேற்றும் உருவாக ஒரு அறிவிப்பாளராக நானும் ஜொலிக்கணும் அப்படின்ற ஒரு என் கனவு இதுவரைக்கையும் எனக்கு நிறைவேறல, அதை பத்தி யாரும் யோசிக்கல, இது உள்ள போயிடுச்சு எனக்கு. இப்ப மீண்டும் உள்ள போனது நீங்க வெளியே கொண்டு வந்திருக்கிறீங்க, அதுதான் எனக்கு பெரிய ஒரு மகிழ்வு தருது. அது மறக்க முடியாத, நான் மறைந்தாலும் அது மறையாது.
0: நல்லதையா, அதைத்தான் சொல்லுறேன்.
1: ஏனென்றால்
0: எந்த காலத்திலேயே மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பார்க்கணும், நல்லதையே பேசணும், மற்றவர்களை மதிச்சு பேசணும், இவற்றையெல்லாம் நாங்கள் கடைபிடிக்கணும். எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து பகிர்ந்து உண்ணவனும், கொடுக்கக்கூடிய அளவு கொடுத்து பகிர்ந்து உண்ணணும், அது முக்கியமாக உண்டு. அது சுத்தத்திலேயே இப்ப எல்லாம் இல்லாமலே போகுதுங்க. தான் அந்த தன்னலத்தோடய வாழ்றவங்க கூட
1: இப்போ ஒரு ஒரு விடயத்தை நான் சொல்றேன். நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பேசல பேச்சுல பேசுறாங்க, ஆனா செய்கையில சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு சொல்லி அந்த சொல்லுக்கு நிகராக இப்போ வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்குது இன்னைக்கு. அதனாலதான் ஒரு அன்பு, ஒரு ஒரு உடன்பிறப்புகள், ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு பாசம், அந்த இதே இல்லாம இன்னைக்கு போச்சுமா? எல்லாமே எங்கேயோ காணாம தேசத்து. இந்த காலத்து குழந்தைகள்லாம் உண்மையிலேயே ரொம்பவும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க எதிர்காலம் ஒரு அனாதை நிலைமைதான் எனக்கு அப்படி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என் பிள்ளைகளை பார்க்கும்போது கூட ஒரு தாய் மாமா, ஒரு அத்தை, ஒரு சித்தப்பா, பெரியப்பா, அப்படி அப்படி உறவுகளே இன்னைக்கு இல்ல.
0: உறவு முறை கொண்டாடும் வகையில இவர்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளல, பழகல என்றுதான் சொல்லணும். அது அதெல்லாம் அந்த பாச பந்தம் தெரியாமலே வளர்கிறார்கள். மற்றது முக்கியம், மற்றது பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் தன்மை குறைஞ்சு போச்சையா. முதலாவது அது பிள்ளைகளுக்கிடையே மட்டுமில்ல, பெரியவர்களுக்கு கூட. மற்ற இன்னும் உண்டு, ஒருவன் தான் வாழ்ந்த பழைய வாழ்க்கை, ஆரம்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை எவன் மறந்து மற்றவனை உதாசீனப்படுத்துகிறானோ அந்த அளவிலேயே அவர் பேந்து திரும்பவும் அந்த நிலைக்கு வருவார். ஆனா அதே மாதிரி நாங்கள் பழகி கொள்ளணும். எப்பவும் நாங்க வளர்ந்த அதாவது முதல்ல நீங்க கஷ்டப்பட்டத நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஒருதன் உங்களை மாதிரி ஒருதனை கண்டுட்டீங்கன்னு சொன்னா அத முந்தியிருந்த நிலையை மறந்து சிச்சிச்சி தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படியெல்லாம் பேசுறவங்க நான் பார்த்திருக்கிறேன். இரண்டு தரத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். என்ன மறந்துடுவாங்க, உடனே மறந்துடுவாங்க. தங்களோட நிலையை மறந்து, தாங்கள் இருந்த நிலையை மறந்து தன் நிலையில் இருக்கும் ஒருவனை பார்த்து தள்ளிப்போ தள்ளிப்போ கிட்ட வராத, அந்த இதெல்லாம் மாறிக்கொண்டே வரவோணும் என்று எனக்கு ஆசை. எத்தனையோ விடயங்களை நாங்கள் பேசினாலும் உலகத்தில் இத்தனை தொகை மக்களையும் எங்களால் மாற்றி எடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் எப்படி பேச மட்டும்தான் முடியும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கும்
1: ஒவ்வொரு பாடல நான் பாடட்டுமா? ஒரு நாள் வரி
0: எங்க பாடுங்க, நானே முழுமிசையா பாடுங்க பாக்கலாம். உங்களோட பாட்டோட நிறைவுக்கு கொண்டு வரலாம்.
1: அழகன பொண்ணு நான், அழகன பொண்ணு நான், அதுக்கேத்த கண்ணுதான். அழகன பொண்ணு நான், அதுக்கேத்த கண்ணுதான். தேங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். தேங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மானம் பொண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான். நீடுள்ள காட்டு ரோஜா இதை பாருங்க, நீடுள்ள காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க. எவரேனும் பறிக்க வந்தா குணமேதான் மாறுங்க, குணமேதான் மாறுங்க. முன்னேதான் குத்துங்க அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அங்கன்னு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது, அங்கன்னு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது. ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளைத்தான் ரசிக்குது, ஆட்டத்தை ரசிக்கவில்லை அழைத்தான் ரசிக்கிறது. அழகான பொண்ணு நான், அது கேட்ட கண்ணுதான். அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான். இங்கொண்ணு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணுது, இங்கொண்ணு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணுது. ஏமாளி பொண்ணு இன்னு ஏதேதோ என்னது, ஏமாளி பொண்ணு என்ன ஏதேதோ என்னது. ஓ பெஞ்சாதிய தவிக்க விட்டு கேயாட்டம் ஆடுது, பெஞ்சாதிய தவிக்க விட்டு கேயாட்டம் ஆடுது. இத்தாகி என்னோ சுத்தி கைதாளம் போடுது, இத்தாகி என்னை சுத்தி கைதாளம் போடுது. அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான், அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான். அம்மா, இந்த பாட்டை வந்து மருதிகாசு ஐயா எழுதியிருக்கிறாரு.
0: சொல்லுங்க
1: ஐயா. எனக்கு மருதிகாசு ஐயா இன்னும் வந்து கண்ணதாசன் ஐயா இந்த மாதிரி பழைய கவிஞர்கள் எழுதிய பாடல்கள் எனக்கு உயிர் உயிர் உயிரா இருக்கு. பானுமதி அம்மா இந்த குரல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா, அவங்க குரலுக்கும் அந்த பாடலுக்கும் அவங்க அவங்க அந்த படத்துல போடுற அந்த நாட்டியத்துக்கும் நளினமான நாட்டியம் சிம்பிளா இருக்கும், அவ்வளவு இதா இருக்கும். அவங்க குரலுக்கும் அவங்க பாவம் அருமையா இருக்கும். ராகம் தாளம் பல்லவி எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, பெண்கள் இப்படித்தான் இருக்கணும்னு, ஆண்களை பற்றிய ஒரு ஒரு இப்படித்தான் இருக்கணும், நீங்க இது செய்யக்கூடாதுன்ற மாதிரி அந்த பாடல் வரிகள் உண்மையே ரொம்ப பிடிக்குமா. அப்பப்ப அந்த காலத்துல நான் முழுமணுத்து இருப்பேன், இப்ப கொஞ்ச நாள் மறந்துட்டேன் பாடுவேன்.
0: இப்ப எல்லாம் மறந்ததுனால கொஞ்சம் தகருது. உங்களை நேரடியாகவே அழைப்புக்கு எடுத்திருக்கிறேன், இது மிக செலவாகும் என்று சொல்லிக்கொண்டு
1: மன்னிக்கணுமா.
0: உங்களுக்கு இந்த இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை, அதை நான் எடுத்து வந்திருந்தேன். நல்லது, சந்தோஷம். மீண்டும் மீண்டும் இணைந்து கொண்டனா நல்ல சிறப்பான ஒரு அறிவிப்பாளராக, நல்ல ஒரு கலைஞனாக நீங்கள் வளர உங்களை நேரடியாகவே வாழ்த்திக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இவ்வளவு காலமும் அவர் ஒரு பதவியிலேயே தான் வைத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. ராணி அம்மா எப்படி முடித்திருந்து பாடலை கேட்கணும் என்று இருந்திருப்பீர்கள், பலர் இருப்பீர்கள் நினைக்கிறேன். உங்களுடைய பாடலை அனைத்தும் நான் நாளைய தினம் உங்களுக்கு எல்லோருக்கும் எடுத்து வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு, யாரும் குறை வழங்க வேண்டாம். ராணி அம்மாட உன்னாலே உன்னாலே என்ன பாடல் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது, இதுதான் பாடலா என்று பார்க்கலாம். உன்னாலே உன்னாலே உன்னாலே உன்னாலே என்ற பாடல்

இந்த பாடல் இல்ல, அது உன்னானி உன்னானி என் ஜீவன் வாடுது என்று வரும். ராணியம்மா, அந்த பாடலை நாளைய தினம் உங்களுக்கு கனவு நாளே இருக்குது. சரி, உங்களுடைய பாடல் கைக்கு எட்டவில்லை. இருந்தாலும் நாளைய தினம் பதிவில் ராணியம்மாவின் பெயரை சொல்லி சிந்தனை செல்வன் அவர்கள் எடுத்து வருவார்கள். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கதம்ப நிகழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் பாடல் நாளை வரும், எல்லோரும் கேட்டு மகிழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு

ராணி அம்மா கேட்ட பாடல் இந்த பாடல். அவர் கேட்டது போல அந்த பாடலை எடுத்து வந்து விட்டேன். சரி, இப்ப இனி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. கதம்ப நிகழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு நல்லது அன்புறவர்களே, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் எல்லோருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொண்டு இந்த கதம்ப நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்தும் நாளைய தினம் உங்களுக்கு பகலுக்கு காற்றலையில் வரும். அதாவது சரியா 9 மணிக்கு காளிதாசன் அவர்களுடைய நிகழ்ச்சி நாளை வரும். அதைத் தொடர்ந்து இன்னொரு அறிவிப்பாளரின் நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து காற்றலைக்கு குரல் முரசு, குரல் முரசை தொடர்ந்து ஜெகபர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி, அதைத் தொடர்ந்து கதம்ப நிகழ்ச்சி வரும். இந்த பாடல்கள் அனைத்தும் வரும். கதம்ப நிகழ்ச்சியின் பின்பு, கதம்ப நிகழ்ச்சியின் இந்த பாடல்கள் வந்த பின்பு சிறு நிகழ்ச்சி, சிறு நிகழ்ச்சியை தொடர்ந்து நேர் நேர நிகழ்ச்சி காட்டலைக்கு வரும். வருகிற காலத்தில் நாங்கள் எல்லாத்தையும் பாட்டிகள் போட்டு உங்களுக்கு சொல்லிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நல்லது அன்பு உறவுகளே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு மீரா நன்றி, வணக்கம்.

தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்களை கேட்கலாம். சிவனின் சிறப்பு செய்திகள். பிரிங்கி முனிவர் வண்டு வடிவெடுத்து சிவபெருமானை வழிபட்டதால் சிவலிங்கத்தில் வண்டு துளைத்த அடையாளம் ஏற்பட்டது. இந்த அரிய வடிவினை நாம் திருநல்லூரில் காணலாம். இங்கு இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். நீடூரில் ஒரு நண்டு சிவபெருமானை வணங்கியதால் சிவலிங்கத்தின் உச்சியில் நண்டு வளை உள்ளது. இங்கு சுவாமியின் பெயர் அருட்சோமநாதர். தலைச்சங்காட்டில் திருமால் சிவபெருமானை வழிபட்டு பாஞ்சஜன்ய சங்கை பெற்றதால் அங்கு சங்கு வடிவில் மூலவராக காட்சியளிக்கிறார் ஈசன். இறைவனுடைய பெயர் சங்காரண்யேஸ்வரர். பொதுவாக பெருமாள் கோயிலில் தான் ஷடாரி வைப்பார்கள். ஆனால்

மூன்று சிவன் கோவில்களில் ஷடாரி வைக்கப்படுகிறது. அவை காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில், காளஹஸ்தி கோவில் மற்றும் சுருட்டப்பள்ளி சிவன் கோவில் ஆகும். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் சிவன் எட்டு கைகளுடன் சிற்பமாக காட்சியளிக்கிறார். கரூர் பசுபதீஸ்வரர் கோவிலில் சிவலிங்கம் வலதுபுறம் சாய்ந்திருப்பதை காணலாம். செம்பனார் கோவிலில் உள்ள சிவபெருமான் ஸ்வர்ணபுரீஸ்வரர் என்ற பெயருடன் 32 இதழ்களை கொண்ட தாமரை வடிவ ஆவுடையாரில் சுயம்புலிம்பமாக காட்சியளிக்கிறார். கேரள மாநிலம் திருச்சூரில் வடக்குநாத சுவாமி கோவிலில் சிவன் நெய் மாலையாக காட்சி தருகிறார். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இது. இனி பாடலை கேட்கலாம்.

திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள சிவபெருமானது பெயர் சந்திரமௌலீஸ்வரர். அவர் மும்முகலிங்கமாக தரிசனம் அளிக்கிறார். அதில் கிழக்கு முகம் தத்புருஷ லிங்கமாகவும், வடக்கு முகம் வாமதேவ முகமாகவும், தெற்கு முகம் அகோரமூர்த்தியாகவும் வணங்கப்படுகின்றனர். ஆலாகால நஞ்சை உண்ட சிவபெருமான் அம்பிகையின் மடியில் சயனித்திருக்கும் அரிய காட்சியை காசியில் உள்ள அனுமான் காட்டில் காமகோட்டீஸ்வரர் கோவிலில் காணலாம். ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியிலும் பள்ளிகொண்டீஸ்வரர் தரிசனம் கிடைக்கிறது. தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவிலில் உள்ள ராஜ கம்பீர மண்டபத்தில் மூன்று தலையுடன் கூடிய அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிறார். பெங்களூருக்கு அருகில் சிவகங்கா என்ற இடத்தில் சிவலிங்கத்தின் மேல் நெய்யை வைத்தால் வெண்ணெயாக மாறுகிறதாம். இந்த வெண்ணெயை வீட்டுக்கு கொண்டு வரலாம். எத்தனை நாள் ஆனாலும் வெண்ணெய் உருகுவது இல்லை. ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் ஏழு தலங்களில் அருள் புரிகிறார். காசி, நேபாளம், காளஹஸ்தி, திருவானைக்காவல், சித்தேஸ்வர் மகாதேவ், ராசிபுரம், காஞ்சி கைலாநாதர் கோவில். மயிலாடுதுறை அருகில் திருவிற்குடியில் உள்ள உற்சவமூர்த்தியான சிவபெருமான் திருக்கரத்தில் சக்கரம் ஏந்தி நிற்கும் காட்சியை காணலாம். வலது மேல்கரத்தில் மழுவும், இடது மேல்கரத்தில் மானும் வைத்திருக்கின்றனர். இங்கு சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா குகைகளுக்கு அடுத்த குஸ்மேசம் என்னும் ஊரில் உள்ள சிவலிங்கம் குங்குமத்தால் ஆனது. இனி பாடலில் தொடரலாம்.

இனி நாம் கேட்க இருப்பது கிறிஸ்தவ பாடல்கள். ஒரு சொற்பொழிவாளர் இயேசுவின் மகிமை பற்றி மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சிக்கு ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். சொற்பொழிவாளரின் பேச்சில் இலக்கண பிழைகள் அதிகமாக இருந்தாலும் அவரது கருத்துக்கள் நன்றாக இருந்ததால் மக்கள் ஆர்வமுடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஆனால் இலக்கண பிழையுடன் பேசும் சொற்பொழிவாளர் மீது பேராசிரியருக்கு கோபம் வந்தது. வேகமாக எழுந்தார். பேச்சாளரை நோக்கி கையை நீட்டி, நீர் பேசுவது ஒன்றும் சரியில்லை, இனிமேல் பேசக்கூடாது என்றார். பேச்சாளர் அமைதியாக, ஐயா, உங்கள் குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்கிறேன். இலக்கணம் தெரியாதவனாக இருந்தாலும் கூட கடவுளின் கிருபையை பேசுகிறேன். உங்களை போன்ற படித்தவர்கள் என்றாவது இது பற்றி பேசியிருக்கிறீர்களா? நீங்கள் எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்வதில் இருந்து ஒதுங்கி இருப்பதால் தானே என்னை போன்ற அறிவிலிகள் மேடையேற வேண்டிய நிலை வந்தது என்றார். இதை கேட்ட பேராசிரியர் சொற்பொழிவாளரை தவறாக பேசியதற்காக வருத்தப்பட்டார். பிறர் கண்ணில் உள்ள தூசியை பாராதே, உன் கண்ணில் உள்ள உத்திரத்தை பார் என்கிறது பைபிள்.

தசித்த சமயத்திலும் தன்னை தேடி வரும் உதவிகளை ஒதுக்குகிறவர்களே கண்ணியவான்கள் என்கிறது பைபிள். ஒரு கிறிஸ்த சபையில் இருந்த போதகர்கள் பசை பட்னியுடன் நற்காரியங்கள் செய்து வந்தனர். அவ்வூரில் நடந்த திருமணத்தின் போது ஏராளமான உணவு மீந்துவிட்டது. அதை போதகர்களுக்கு கொடுத்து அனுப்பினார் மனைவிட்டார். அவர்கள் உணவு கொண்டு வந்தவரிடம், ஐயா, இந்த உணவை நாங்கள் சாப்பிடுவதை விட இந்த ஊரில் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்றனர். ஒரு ராஜாவிடம் வேலை செய்பவன் தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது. ராஜாவின் அதிகாரி என்ற கௌரவம் வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஊழியன் செய்யும் தவறு ராஜாவுக்குத்தான் அவப்பெயரை உண்டாக்கும். அதுபோலவே இயேசு என்கிற முதலாளியிடம் பணிபுரியும் போதகர்கள் அவரைப் போலவே கஷ்டங்களை ஏற்க வேண்டும். தங்கள் கஷ்டத்தை பொருட்படுத்த கூடாது. அப்போஸ்தலர் பவுல், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் மாதிரியாயிரு என்கிறார். ஆம், ஊழியர்கள் தங்கள் முதலாளிகளுக்கு கெட்ட பெயர் உண்டாகும் வகையில் நடக்கக்கூடாது.

இனி கேட்கலாம் இஸ்லாமிய பாடல்கள். நபிகள் நாயகம் மக்கள் மத்தியில் பேசும்போது மனிதன் கியாம நாளில் இறைவன் முன் நிறுத்தப்படுவான். அப்போது இறைவன் அவனை பார்த்து, நான் நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன், அப்பொழுது ஏன் என்னை பார்க்க வரவில்லை என்பான். தாகத்துடன் உன் முன் நின்று தண்ணீர் கேட்டேன், ஏன் எனக்கு தரவில்லை என்பான். அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் என்றார். உடனே ஒருவர் எழுந்து, இறைவன் அப்படி கேட்டால் எல்லா உலகங்களுக்கும் தலைவன் நீ, உன்னை நோயோ பசியோ தாகமோ எப்படி தாக்கும், அப்படி இருக்கையில் எங்களை குறை கூறுவது நியாயமா என்று கேட்பேன் என்றார். அதற்கு நபிகள், ஒரு மனிதனின் பெயரை இறைவன் குறிப்பிட்டு அவன் நோயால் துன்பப்பட்டு கொண்டிருந்தது உனக்கு தெரியாதா? நீ ஏன் அவனுக்கு ஆறுதல் சொல்வதற்காக செல்லவில்லை? அப்படி சென்றிருந்தால் அவனிடத்தில் என்னை பார்த்திருப்பாயே என்பான். மற்றொரு மனிதனின் பெயரை குறிப்பிட்டு, அவன் உன்னிடம் பசி என்று உணவு கேட்கவில்லையா? நீ ஏன் அவனுக்கு உணவு தரவில்லை என்பான். அதற்கு நீ என்ன பதில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அந்த மனிதன் தலை குனிந்தான். அவரை அமரச் சொன்ன நாயகம் மக்களை பார்த்து, எல்லோரையும் நம் சகோதரர்களாக கருதி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு செய்யும் தொண்டுதான் இறைவனுக்கு செய்யும் தொண்டு என்றார். மற்றவர்களுக்கு உதவும் பண்பு வேண்டும் என்பது அவரது கருத்தின் மூலம் புலப்படுகிறது. பரிசுத்த எண்ணமில்லாத காரணத்தால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்களாக ஆகிவிடுகின்றன. அதே நேரம் பரிசுத்த நினைவுடன் செய்யப்படும் சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக மாறிவிடுகின்றன என்கிறார் நபிகள் நாயகம். மேலும் செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. உறுதியாக அல்லாஹ் உங்களின் உருவங்களையும் கோலங்களையும் உங்கள் சொத்து சுகங்களையும் பார்ப்பதே இல்லை. அவன் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய செயல்களையும் பார்த்தே தீர்ப்பளிக்கின்றான் என்றார் நபிகள். எண்ணம் மட்டுமல்ல, சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறார் அவர். இஸ்லாம் சுத்தமுடையதாகும். ஆகவே நீங்கள் சுத்தமுடையவர்களாக இருங்கள். ஏனென்றால் சுத்தம் உடையவனே சொர்க்கத்தில் நுழைவான். அல்லாஹ் பரிசுத்தமானவன். பரிசுத்தத்தையே இறைவன் விரும்புகிறான். அல்லாஹ் மனமுள்ளவன், நறுமணத்தையே விரும்புகிறான். எனவே உங்கள் இல்லங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் அவர்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. உள்ளத்தில் இருப்பதை மறைத்து வெளி உலகில் நல்லவர் போல பேசுபவர்களிடம் பழக வேண்டாம். ஒருமித்த மனதுடன் கடவுளை நினைக்கும் உத்தமர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். உலகமெல்லாம் நலமுடன் வாழ தினமும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம் அனைவரின் தனி நலமும் அதிலேயே அடங்கிவிடும். அருட்பெரும் ஜோதியான ஆண்டவன் கருணையின் இருப்பிடமாக உள்ளார். கடலைப் போல பெரிதிலும் பெரிதாகவும் சிறு கடுகு போல சிறியதிலும் சிறியதாகவும் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் கொள்கையுடன் வாழுங்கள். எல்லா உயிர்களிடமும் கடவுளை காண்பதே உயர்ந்த பக்தியாகும். பக்தி மூலம் இறை அனுபவத்தை பெறுவதற்காகவே நமக்கு இந்த உடலும் உயிரும் கடவுளால் வழங்கப்பட்டுள்ளது. காலத்தை சரியாக பயன்படுத்துவது அவசியம். அரிய மனித பிறவியை பெற்றிருக்கும் நாம் பக்தியில் ஈடுபட்டு வாழ்வை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எண்ணமும் செயலும் ஒன்றுபட வேண்டும். கைகள் ஜபமாலையை உருட்ட, வாய் திருநாமத்தை ஜபிக்க, மனமட்டும் உலக விஷயங்களில் அலைந்து திரியக்கூடாது. தியானம் மூலம் கடவுளை எளிதாக அடைய முடியும். விடாமுயற்சியும் இடைவிடாத பயிற்சியும் தியானம் செய்ய மிக அவசியம். நிழல் தரும் மரங்களை பாதுகாப்பதும், பறவைகளை கூண்டில் அடைக்காமல் சுதந்திரமாக பறக்க விடுவதும், பக்தர்களுக்கு உதவி செய்வதும் சிறந்த அறச்செயலாகும். பிறருக்கு உதவ முடியாவிட்டாலும் மற்றவர் தர்மம் செய்வதை தடுக்கக்கூடாது. பேச்சில் கோபம், கடுஞ்சொல் போய் கலந்திருக்க வேண்டாம். பயத்தில் நடுங்குவதும் தவறு. அறவே பயம் இல்லாமல் இருப்பதும் தவறு. தேவையான சமயத்தில் பயப்பட வேண்டியதற்கு பயப்படுவதும் மனிதனுக்கு அவசியம். தனிமையில் இருந்து மன அமைதியை பெருக்குங்கள். கடவுளின் அருளை பெறுவதற்காக விழிப்புடன் இருங்கள். பலகாலம் கடவுளை வணங்கி பெறுகின்ற நற்பலன்களை எல்லாம் ஒரே நாளில் செய்யும் சிறு தர்மத்தினால் நாம் அடைய முடியும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். நோயை வென்றார், நோபலும் வென்றார். யார் அவர்? அமர்த்தியா சென். இவர் பிறந்த தேதி 3/11/1933. பிறந்த ஊர் மேற்கு வங்கம், சாந்திநிகேதன். கௌரவம் நோபல் பரிசு பெற்றவர். உணவு உற்பத்தி மட்டும் போதாது, அதை வாங்கும் சக்தி மக்களுக்கு வேண்டும். பஞ்சம் வறட்சி ஏற்பட்டால் மக்களிடம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னவர் அரசியல்வாதி அல்ல, நோபல் பரிசு பெற்ற இந்திய பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். பொருளாதாரம் மற்றும் அது தொடர்புடைய துறைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார் இவர். தனது ஆராய்ச்சி மூலம் அரசு நிர்வாகம், சர்வதேச நிறுவனங்களின் பல துறைகளின் தரத்தை மேம்படுத்தினார். ரவீந்திரநாத் டாகூரின் விஸ்வபாரதி பள்ளியில் படித்தார். 18 வயதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அதை எதிர்கொண்டு என்ன ஆனாலும் சரி, நம்பிக்கையோடு வெல்வேன் என போராடினார். நோயிலிருந்து மீண்டார். சாந்திநிகேதன், கொல்கத்தா மாநில கல்லூரி, ட்ரினிட்டி கல்லூரி ஆகியவற்றில் படித்தார். பொருளாதாரத்தில் முனைவர் பட்டமும் பெற்றவர். பொருளாதார கோட்பாடு, அரசியல் தத்துவம், பொது சுகாதாரம், பாலின பிரச்சினை உட்பட பல துறைகளில் ஆய்வுகள் செய்துள்ளார். பஞ்சம், பசி, வறுமை சார்ந்து இவர் மேற்கொண்ட ஆய்வுகள் பிரமிப்பானவை. பொருளாதாரம் மற்றும் தத்துவத்தை இணைத்த முதல் பொருளாதார நிபுணரும் இவரே. வறுமையை அளவிட இவர் வகுத்த வழிமுறைகள் ஏழைகளின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவின. இவரது சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் உணவு தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு கண்டன. மக்கள் முன்னேற்றமே உண்மையான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரும் என்பதை வலியுறுத்தினார். பொருளாதார துறையில் இவரது பங்களிப்பை பாராட்டி 1998 நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு தொகை முழுவதையும் பெண் குழந்தைகளின் கல்விக்காக வழங்கிவிட்டார். கலெக்டிவ் சாய்ஸ் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் என்ற அவரது முதல் புத்தகம் 1970 வெளிவந்தது. பொருளாதாரம், வாழ்வுரிமை, வாழ்வாதாரம் தொடர்பாக ஆராய்ச்சி கட்டுரைகள், புத்தகங்களை எழுதியுள்ளார். இவர் எழுதி 2013 வெளிவந்த An Uncertain Glory என்ற புத்தகம் பல அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இணைந்திருங்கள், இது MTR FM.

இது ஆரோக்கியம் காணும் நேரம். உணவு பழக்க வழக்கங்கள். உணவில் அதிகம் எண்ணெய் சேர்ப்பதை குறைக்க வேண்டும். எண்ணெய் இல்லா உணவுகள் சமைத்து உண்பது மிகவும் சிறந்தது. நமக்கு தேவையான 10% கொழுப்பு சத்து கூட அரிசி, கோதுமை, பருப்பு, தானியங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதய நோய் உள்ளவர்கள் இதய நோயிலிருந்து மீள உணவில் எண்ணெய் சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். சைவ உணவிற்கு பழகி கொள்ளுங்கள். மீனும் கோழி இறைச்சியும் ஏற்புடையது என்றாலும் அதை சமைக்க அதிகபட்ச மசாலா எண்ணெய் பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. எனவே தாவர உணவுகளையே உண்ணுங்கள். முட்டையின் வெள்ளைக்கரு மட்டும் உண்ண தகுதியானது. முளை கட்டிய பயறு வகைகளில் குளோரோஃபில், விட்டமின் ஏ, சி, டி, இ, கே மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் தாது உப்புக்கள் அதிகம் உள்ளன. எனவே முளை கட்டிய தானியங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பூசணிக்காய், பீட்டா கரோட்டின், கால்சியம், இரும்பு, விட்டமின் பி நிறைந்த காய்கறி. இதை உணவில் பார்த்து கொள்ளவும். வெள்ளை பூண்டானது இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. கரோனரி இரத்த குழாய்களில் இரத்தம் கட்டி இராமல் தடுப்பதுடன் மன உளைச்சலையும் தடை செய்கிறது. காளான்கள் பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், இரும்பு ஆகிய நிறைந்த பூஞ்சைகள். இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கிறது. நாம் உண்ணும் போது உணவை ரசித்து நன்றாக மென்று விழுங்க வேண்டும். அவசரமாய் உண்பதை தவிர்க்க வேண்டும். அன்றாட உணவில் கார்போஹைட்ரேட் 70%, புரோட்டீன் 20%, கொழுப்பு 10% என்ற உணவை உண்பலாம். இதய நோய் தடுப்பதில் உணவின் பங்கு மிக மிக முக்கியமானது. எனவே இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு முறைக்கு நாம் மாறலாம். ஆரோக்கியம் தரும் கிழங்குகள். உருளைக்கிழங்கு. நமது நாட்டில் குளிர் பிரதேசங்களில் இது பயிரிடப்படுகிறது. உருளைக்கிழங்கில் உடலுக்கு வெப்பம் தரும் கார்போஹைட்ரேட் என்னும் மாவு சத்து அதிகம் உள்ளது. தோலுடன் வேக வைத்து பின் தான் தோலை உரிக்க வேண்டும். வாயுவை உண்டாக்கும் கிழங்கு என்பதால் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி, புதினா, எலுமிச்சை ஏதாவது ஒன்றை சேர்த்து சமைப்பது நல்லது. கருணை கிழங்கு. காரா கருணை என்றும் சேனை கிழங்கு என்றும் கூறுவர். கருணைக்கிழங்கை உண்பதால் கபம், வாதம், இரத்த மூலம் நீங்கும், பசி உண்டாகும், இறைப்பைக்கு பலம் சேர்க்கும். கருணைக்கிழங்கை சமைக்கும் போது சிறிதளவு புளி சேர்த்து கொண்டால் கூடுதல் சுவை தரும். கேரட். நமது நாட்டின் குளிர்பிரதேசங்களில் தான் இதுவும் பயிரிடப்படுகிறது. இதில் ஏ, பி, சி விட்டமின்கள் உள்ளன. பச்சையாக உண்ணும் போதும் சுவையுடன் இருக்கும். பாஸ்பரஸ், கால்சியம் போன்றவையும் இதில் அடங்கியுள்ளது. உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் நலம். பீட்ரூட் உண்பதற்கு இனிப்பாக இருக்கும். பி, சி விட்டமின்கள் இதில் அதிகம் உள்ளன. முள்ளங்கி. குடல் வாதம் நீங்கும், பசியை உண்டாக்கும், தொண்டை கம்மல், மூலரோகம், கல்லடைப்பு போன்றவைகளும் போக்கும், உடம்பில் நீர்ச்சத்தை அதிகரிக்கும். வள்ளிக்கிழங்கு. வள்ளிக்கிழங்கில் வெளிரிய மஞ்சள், சிவப்பு என்னும் இரண்டு வகைகள் உண்டு. இதை சர்க்கரை வள்ளி என்றும் கூறுவர். இரத்தத்தை பெருக்கும், மூளைக்கு பலம் தரும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்க. தள்ளி போடும் எண்ணத்தை கிள்ளி போடுங்கள். ஏனெனில் நாம் தள்ளி தள்ளி போடுவது நம் வேலைகளை மட்டும் அல்ல, வெற்றிகளையும் தான். ஆம், இந்த உலகத்தில் இயலாமல் தோற்றவர்களை விட முயலாமல் தோற்றவர்களே அதிகம். முயற்சிகள் கூட தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்வதில் நாம் தோற்றுவிடக் கூடாது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின் என்றார் வள்ளுவர். எதையும் உரிய காலத்தில் செய்து முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வதே வெற்றி அடைவதற்கான முதல் படியாகும். விதைக்கப்படாத விதைகள் விருட்சமாவதில்லை, செதுக்கப்படாத கற்கள் சிலை ஆவதில்லை. அதுபோல செயலாக்கம் பெறாத சிந்தனைகள் முன்னேற்றத்தை கொடுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை முந்திய நாளே நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும். வேலைக்கு தகுந்த நேரம், நேரத்திற்கு தகுந்த வேலை என ஒவ்வொரு வேலைக்கும் உரிய நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதுடன் அந்தந்த வேலைகளை அந்தந்த நேரத்தில் உரிய விதத்தில் உயர்வாகவும் முனைப்புடனும் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போட்டுவிட்டு எனக்கு அதிர்ஷ்டமில்லை என அலுத்துக் கொள்பவர்களால் ஒருபொழுதும் வெற்றியடைய முடியாது. ஏனென்றால் நாளை என்னும் நாளை நம்மால் எப்பொழுதும் உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று மட்டுமே கையில் உள்ள வீணை. இதை உணர்ந்து கொண்டு உழைத்தால் மட்டுமே வெற்றியின் சிகரத்தை அடைய முடியும். ஒரு பெரிய கல்லை தூக்குவது சிரமமாக இருக்கும் போது அதை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து விட்டால் எளிதில் தூக்கிவிட முடியும் அல்லவா? அதுபோலவே பெரிய பெரிய வேலைகளை கண்டதும் அவற்றை பார்த்து மலைத்து விடாமல் அதை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து செய்ய துவங்கினால் போதும், எதையும் செய்து முடித்து விட முடியும். காலம் கடத்தாமல், காரணங்களையும் தேடாமல் எதையும் காலமறிந்து செய்து தன்னை மதிப்பவர்களை அக்காலம் தன் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடும். ஆகவே வேலைகளை உடனுக்குடன் முடிப்போம், வெற்றி மகுடத்தை தரிப்போம். இணைந்திருங்கள்.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். வந்ததும் வராததும் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அதுவரினும் வந்தேதும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாளும் ஈசன் செயல். ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸுக்கு நெடுநேரம் காத்திருந்தார் ஒரு நண்பர். அது வரவில்லை. வேறு எண்கள் உள்ள பஸ்கள் வந்தன. அவற்றில் சில காலியாக வந்தன. அப்பொழுது அவர் சொன்னார், ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும். அது வண்டி பயணத்திற்கு வேடிக்கையாக சொல்லப்பட்டது. இதுவோ வாழ்க்கை பயணத்தின் பேருண்மை. ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்ப்போம், அது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். நமக்கு முதலில் ஏமாற்றமாகவும் வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாம் நினைத்தது நடக்காமல் வேறு ஒன்று நடந்ததே நல்லது என்று நாம் நினைக்க நேரிடும். சமயத்தில் நாம் நினைப்பது நடந்து விடக்கூடும், அது நமக்கு நல்லதாக அமையாமலும் போகலாம். அதனால்தான் பாரதியார், நல்லது தீயது நாம் அறியோம், அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக என்று பாடினார். மாணிக்க வாசகரும், அன்றே என் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே என்று திருவாசக பாடலில் கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்றார். சில சமயம் நாம் தேடியது எதிர்பாராமல் நம் கண் முன்னே வந்து நிற்கும். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பார்களே அதுபோல. இப்படியாக நடப்பன எல்லாம் இறைவன் செயல் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டால் எல்லாம் நல்லதற்கே என்று எடுத்துக்கொள்வோம். நான் எதுவும் வெற்றியடைந்திருப்பேன் என்றால் அதற்கு அந்த காரணம் பொருந்தும் என்பதை உறுதிபடச் சொல்லலாம். எல்லாமே நம்மையாளும் ஈசன் செயல் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும். நமக்கு நாமே நன்றென்றும் தீதென்றும் நானென்றும் தானென்றும் அன்றென்றும் ஆமென்றும் ஆகாதே நின்ற நிலை ஆனதாம் தத்துவம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பார் திருவள்ளுவர். துறவிகளுக்கும் அது பொருந்தும். அதனால்தான் துறவிகளை தெய்வீகத்தன்மை கொண்டவர்களாக நினைக்கிறோம். இதை விளக்கும் பாடல் கையருகே தெய்வம் இருந்தாலும் அதை தேடி அலையும் மனிதனை பற்றிய அழகான உதாரணம் மூலம் சொல்லப்படுகிறது. இறைவனுக்கு நன்று என்றும் தீது என்றும் வேறுபடுத்தி பார்க்கும் பழக்கம் இல்லை. இறைமையை நாடுபவர்கள் துறவிகள் என்றும் தம்மை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. அவர்களுக்கு எல்லாமே அவன்தான். முடியாது முடியும் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எல்லாம் ஈசன் செயல் என்பார்கள். தானே இறைமை தத்துவம் என்பது அந்த மேன்மக்களுக்கு புரியும். இறைமைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள்.

இயல் தத்துவங்களும் நமக்குள்ளேயே இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை நாம் படிக்கும் அனைத்து பழம்பெரும் நூல்களிலும் இருக்கின்றன. வெளியே தேடி போக வேண்டும் என்பது இல்லை. இலக்கியங்களை படித்து நல்ல மனிதர் ஆகுங்கள், நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள். நல்ல நிர்வாகிகளும் நல்ல சமுதாயமும் நமக்கு தானாக கிடைக்கும். எனவே அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இப்பொழுது நாம் காண இருப்பது பலம் தரும் பழங்கள். பழங்களை எப்படி சாப்பிடுவது, எப்படி சாப்பிடக்கூடாது என்பது நேற்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இன்று மாதுளம் பழம் பற்றி நாம் காண இருக்கிறோம். மாதுளை கொட்டையுடன் சேர்த்து அரைத்து வடிகட்டவும். இதனுடன் சர்க்கரை பாகு கலந்தால் மாதுளை மணப்பாகு, அதாவது மாதுளை சிரப் ரெடி. இதை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் இரத்த சோகை குணமடையும். கர்ப்ப காலத்தில் ஏற்படும் வாந்தி பிரச்சனைக்கு மாதுளை மணப்பாகு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறது. முன்னூட்ட சத்துக்கள் நிறைந்த பழம் மாதுளை. இரத்த குழாய்கள் தடிப்பதால் ஏற்படும் இதய நோய்களை தடுக்கும் ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. அனைத்து வகை புற்றுநோய்க்கும் சிறந்த மருந்து. புற்றுநோய் செல்களை வளரவிடாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது. குறிப்பாக ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும். கரு நன்றாக வளர மாதுளை உதவும். எனவே கர்ப்ப காலத்தில் அவ்வப்பொழுது மாதுளம்பழம் சாப்பிடுவது நல்லது. ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை அதிகரிக்கும்

ஆற்றல் மாதுளைக்கு உண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து அதன் அளவை குறைக்க செய்யும். துவர்ப்பு சுவை இருக்கும் பழங்கள் அனைத்துமே எலும்புகளுக்கு மிகவும் நல்லவை. மாதுளை எலும்புகளை உறுதிப்படுத்தும். 100 கிராம் மாதுளையில் புரதம் 1.6 கிராம், கொழுப்பு 0.1 கிராம், நார்ச்சத்து 5.1 கிராம், மாவுச்சத்து 14.5, ஆற்றல் 65, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, விட்டமின் சி, மங்கனீஸ், தாமிரம், டயமின், மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற அனைத்தும் இதில் இருக்கின்றன. இது ஒரு சிறந்த ஒரு உணவாகவும் கருதப்படுகிறது. மற்றும் ஒரு பழம் வாழைப்பழம். வாழைப்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள வறட்சி, வாதம், உடல் சூடு அதாவது பித்தம் இரண்டையும் சமப்படுத்தும். உடலுக்கு தேவைப்படும் பொட்டாசியம் அதிக அளவில் இதில் இருக்கிறது. படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தை கொடுத்து வந்தால் இந்த பிரச்சனை தீருமாம். வளர்சிதை மாற்றத்தை சீராக்கும், ஞாபக மறதியை தடுக்க அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிடலாம். வேலை பழு காரணமாக மன அழுத்தம் ஏற்படும் சமயங்களில் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையில் செரட்டோனின் ஹார்மோன் சுரந்து மன அழுத்தம் குறையும். வாழைப்பழத்தை மசித்து பஞ்சாமிரதமாக செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வாழைப்பழத்துடன் உலர்ந்த திராட்சை, முந்திரி, பேரிச்சை, சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் ஆகியவற்றை கலந்தும் சாப்பிடலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம். ஒரு பாடல் கேட்போமே, இணைந்திருங்கள். இது MTR FM.

மாசி மாதத்தில் விரதங்களை பற்றி அறியலாம். முன்னோர் சாபத்தை துரத்தும் மாசி மக விரதம். ஏதோ ஒரு காலத்தில் நம் வீட்டுக்கு வந்த மருமகள்களையும் மாமியார் மாமனார்களையும் கொடுமை செய்திருப்பார்கள். பெற்றவர்களை கவனிக்காமல் விட்டிருப்பார்கள். காதலித்து கர்ப்பமாகி கைவிட்டிருப்பார்கள். இவர்களது வம்சாவளியை துன்பம் துரத்திக் கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் அந்த முன்னோர் விட்ட சாபம்தான். இவ்வாறு துன்பப்படுபவர்கள் மாசி மகத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர் சாபத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி ஐயா ஏகாதசி ஆகும். இந்த நாளில் வைகுண்ட ஏகாதசி என்று அனுஷ்டிப்பது போல காலை முதல் மாலை வரை துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி இரவில் கண்விழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி என்று காலை சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். ஏகாதசி என்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மனதுக்குள் சொல்ல வேண்டும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி திட்டங்களில் வெற்றி பெற இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். குடிகார கணவர்கள் மனைவியை கருவேப்பிலை போல நினைப்பவர்களை திருத்தி அவர்களிடம் உள்ள தீய குணங்களை விரட்டவும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர். பேய் பயம் இருப்பதாக சிலர் பயந்து கொண்டே இருப்பர். அவர்களுக்கும் இந்த விரதம் நிவாரணம் அளிக்கும். மாசிமக திருநாள் என்று சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் சுவாமி கடற்கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடக்கிறது. இதற்கு கடலாடும் விழா என பெயர். மயிலாப்பூரில் வசித்த பூம்பாவை என்ற பெண்ணை திருமணம் செய்ய வந்த சம்பந்தர் அவள் இறந்த செய்தி அறிந்தார். அவளை உயிர்ப்பிக்க கபாலீஸ்வரரை வணங்கி மடலார்ந்த தெங்கின மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல் ஆனேறு ஊறும் அடிகள் அடிபரவி நடமாடல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடினார். இதிலிருந்து மயிலாப்பூரில் இந்த கடல் நீராடல் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வருவது உறுதியளிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரி விரதம் மாசியில் வரும் தேய்பிரை சதுர்த்தி திதி அன்று சிவராத்திரி வரும். இந்த நாளில் பகல் முழுவதும் சாப்பிடாமல் இரவில் கண்விழித்து சிவாலயங்களில் நடக்கும் நான்கு ஜாம கால அபிஷேகத்தையும் தரிசிக்க வேண்டும். கிராமங்களில் இந்நாளில் விடிய விடிய குலதெய்வ வழிபாடு நடத்துவார்கள். இதற்காக 7 நாட்கள் முன்பதாக பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் துவங்குவர். இந்த ஆண்டில் பிரதோஷமும் சேர்ந்து புனிதமான வெள்ளிக்கிழமைகளில் வருவதால் சிவராத்திரி விழா கோவில்களில் களை கட்டும். இணைந்திருங்கள்.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. பொதிகை தென்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வீசி வரும் தென்றல் காற்றோடு இசை பாடும் இனிய பாடல் ஒன்று.

தளவும் காற்று பொதுகை தென்றலாக வீட்டின் கதவுதனை தட்டாது. வெளிநூல் நுழைந்து இனிய பாடலொன்றை தர வருகிறது.

என் பேரப்பம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் பொது அறிவு சம்பந்தமான சில தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். சென்னை திருநீன்றூர் ரேவதி. முதல் தகவல், இந்தியாவில் இன்றும் உற்பத்தி செய்யும் பழமையான எண்ணெய் வயல் திக்பாய் அசாமில் இருக்கிறது. படம் அவள் ஒரு தொடர்கதை. பாடல், தெய்வம் தந்து வீடு வீதி இருக்கு. திரு ஜேஸ்தாஸ் அவர்களோட பாடல்களை நாம இன்னைக்கு கேட்க போறோம்.

0: எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், அதிகமாக கோடை வெப்பத்தை தாங்கக்கூடிய விலங்கு எது தெரியுங்களா? ஆடு தாங்க. படம் நாளை நமதே. பாடல்,
1: நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது.
2: காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி, அதிகமாக சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது.
3: பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு வெல் பாத்தம் போட்ட உங்களை பார்த்தோம்னா இங்க நடிக்க மாட்டேன். இப்ப இதுவரைக்கும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏன் கேள்விகளுக்கு உங்க ஹீரோயின பதில் சொல்ல சொல்லணும். ஐ சி, தன் காதல் மீது மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு என்ன வரும்? எப்படி அங்க பார்த்தா பதில்?

உங்களை மகிழ்விக்கும் வாணலி 24 மணி நேரமும் எம்டிஆர் எஃப்எம். அதிக ஆஸ்கர் விருது பெற்றவர் வேல்ட் டிஸ்னி. படம் உனக்காக ஒரு ரோஜா, பாடல் ஒரு

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். அதிகமாக பழங்களை விளைவிக்கும் நாடு சீனா. படம் ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது. பாடல் நல்ல மனம் வாழ்க.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல், ஈஃபில் டவரானது கோடை காலத்தில் பெரியதாக இருக்குமா? ஈஃபில் டவரானது கோடை காலத்தில் பெரியதாக இருக்குமா? படம் தேன் சிந்திதே வானம் பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி. இன்றைய முத்துச்சிதறல் பகுதியில் சில தகவல், பொது அறிவு தகவல்களும் கூடவே திரு ஜேசுதாஸ் அவர்களுடைய இனிமையான பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த தகவல், கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கசோ கடல். கடற்கரையே இல்லாத கடல் சர்க்கசோ கடல். படம் மாலை சூடவா, பாடல் யாருக்கு யா சொந்தம் நான்.

எம்டிஆர் எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில வாஷுவியால ஏற்பட்டது. 9.4 9.6 ரிக்டர் அளவு. இதுவரை பதிவு செய்யப்பட்டதில் மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 1960 சிலியில் ஏற்பட்டது. படம் நீதிக்கு தலைவணங்கு, பாடல் இந்த

எம்டிஆர் வானொலி நேயர்களே, அடுத்த தகவல். மனித உடலில் ஒரு பகுதி அதன் சாதாரண அளவு விட 20 மடங்கு அதிகரிக்க முடியும். அது எது என்றால் வயிறு. மனித உடலில் வயிறு பகுதியானது 20 மடங்கு அதிகரிக்க முடியும், வளர்ச்சி அடையும். படம் பத்ரகாளி, பாடல் கண்ணன் ஒரு கை குழந்தை.

எம்டிஆர்எஃப்எம் நேர்களை அடுத்த தகவல். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு தான் சிறந்த கண் பார்வை உள்ளதாம். பூச்சிகளில் தட்டாம்பூச்சிக்கு சிறந்த கண் பார்வை உள்ளது. படம் சொல்ல துடிக்குது மனசு. பாடல் பூவே செம்பூவே.

எம்டிஆர்எஃப்எம் நேயர்களே, அடுத்த தகவல். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். போட்டியின்றி வென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன். படம் மௌனம் சம்மதம். பாடல் கல்யா

எம்டிஆர்எஃப்எம் நேர்கள். அடுத்த தகவல், முதன் முதலில் இந்திய போர்களில் பீரங்கியை பயன்படுத்தியவர் பாபர் ஆவார். படம் அரங்கேற்ற வேலை, பாடல் ஆகாய வெண்ணிலா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். அடுத்த தகவல், இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நுழைவு வாயில் என்று மும்பை அழைக்கப்படுகிறது. படம் மோகம் 30 வருஷம். பாடல், எனது வாழ்க்கை பாதையில். இப்போ ஒரு சிந்தனையை பார்ப்போம். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். இன்றைய முத்துச்சுதல் பகுதியில் சில பொது அறிவு தகவல்களை பார்த்தோம். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த மீராம்மாவுக்கும் கேட்டு ரசித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சென்னை திருநீண்டூர் ரேவதி. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

உலக புகழ் பெற்ற மொன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள். எனது அருமை உறவுகளே,

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக குலமகள் ராதை என்ற படத்திலிருந்து சந்திரனை காணாமல் அல்லிமுகம் மலருமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமர தீபம் என்ற படத்திலிருந்து தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. சுசீலா, ஏ. எம். ராஜா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாத காணிக்கை என்ற படத்திலிருந்து பூஜைக்கு வந்த மலரே வா, பூமிக்கு வந்த நிலவே வா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி வி சீனிவாஸ், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக களத்தூர் கண்ணம்மா என்ற படத்திலிருந்து ஆடாத மனமும் ஆளுதே ஆனந்த கீதம் பாடுதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் ஏ.எம். ராஜா, பி. சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நீதிக்கு பின் பாசம் என்ற படத்திலிருந்து சிரித்தாலும் போதுமே செவ்வானம் தோன்றுமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாசம் என்ற படத்திலிருந்து மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தினில் மயங்கிய ஒளியினை போலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி வி சீனிவாஸ், எஸ் ஜானகி.

இந்த கோயில்

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக போலீஸ்காரன் மகள் என்ற படத்திலிருந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, பி பி சீனிவாஸ்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீர திருமகன் என்ற படத்திலிருந்து பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி பி சீனிவாஸ், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காக்கும் கரங்கள் என்ற படத்திலிருந்து ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆசை முகம் என்ற படத்திலிருந்து நீயா இல்லை நானா என் நெஞ்ச கதவை மெல்ல திறந்தது நீயா இல்லை நானா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடும்ப தலைவன் என்ற படத்திலிருந்து ஏதோ ஏதோ ஏதோ ஒரு மயக்கம், அது எப்படி எப்படி வந்தது எனக்கும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நானும் ஒரு பெண் என்ற படத்திலிருந்து பூ போல பூ போல பிறக்கும் பால் போல பால் போல சிரிக்கும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வணக்கம் என்று கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்துடுவோம். முன்னியல் தமிழ் வானொலியின் தினமும் மலரும் சர்வதேச நேர் விருப்ப பாடல்கள். ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் முதலில் அவர் பாடலை கேட்டு அடுத்த பாடல்களில் செல்வோம். நிலாவே நிலாவே என்று ஆரம்பிக்கும் இனிமையான பாடல் ஆகா எத்தனை அழகு என்ற திரைப்படத்திலிருந்து இப்பொழுது ஒலிக்கின்றது.

உங்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னமோர் பாடல், எனதுயிரே எனதுயிரே என்று வரியெடுத்து பீமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இந்த பாடலை. வீரமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து அன்புடன் டிராம்ஜி அனுப்பி வைத்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். காலங்களில் அவள் வசந்தம் என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்கின்றார். ஒலிக்கின்றது முதல் முதலில் வரும் சுகம் எது என்று கேட்டு பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல். தாகம் தீர்ந்ததடி என்னமே என்ற வரி கொண்ட பாடல் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். நாங்கள் முனைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

பொறுக்க இருக்கும் பாடல்கள் கனடாவிலிருந்து உறவினர்கள் தந்த பாடல்களாக முதலில் வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடல் கேட்போம். மல்லிகை பூச்சரம் என்ற வரி பரோட்சைக்கு நிறமாச்சு திரைப்படத்து பாடல்.

அடுத்து ஒழிக்கும் பாடல் வன்குபரில் இருந்து இளவரசி தந்த பாடல். அட போயா போயா என்று கூறும் தர்மயுத்தம் பாடலை இன்று கேட்க விரும்புகிறார். ஒழிக்கின்றது அந்த பாடல்.

இவர்கள் பாடலை தந்தபடியிலேதான் கனடா மொன்ரியல் மாநகரம் தனுஷனும் தன்னுடைய பாடலை தந்திருக்கின்றார். ஆண்டனி என்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஒழித்த உன்னை எண்ணி எண்ணி எண்ணி என்று ஆரம்பிக்கும் வரி கொண்ட பாடல் இனிமையாக பாடுகின்றது.

0: நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.
1: ஒருவரை கண்டு
0: தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் யாசகம் என்ற திரைப்படத்து பாடலை கேட்போம். செந்தாளம் பூவே என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடலை அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார்கள்.

தொடரும் பாடல் கூட மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேதீஸ் அவர்கள் நீண்டகால உறவு தருகின்றார். பூங்கதவியே தாழ்த்தரவாய் என்ற ஒரு அற்புதமான காவிய பாடல் நிழல்கள் திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா ரமணி வளம்பி போல என்றும் நீங்கள் கழுவுத்தி முருக்கன் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் அவ கண்ண பார்த்தா என்று முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. கேட்கின்றோம் ஒலிக்கின்ற வேளையிலே.

மஞ்சள் தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருக்கும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்புகின்றது. சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களாக மீண்டும் ஒரு பாடல். கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினியை நீங்கள் தந்த பாடல் ஆசை இருக்குது நெஞ்சுக்குள்ளே என்ற பாடல் தான். நீரோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து இன்று அந்த பாடலை கேட்கின்றீர்கள். இதோ அந்த பாடல்

இருக்கும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து ஒலிக்க வைக்கின்ற வளமை போல என்றும் நீரேஷன் முட்டாளாய் முட்டாளாய் என்ற என்னமோ ஏதோ என்ற திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்போம். அவர் இன்னும் ஈழமணி திருநாட்டில் தான் இருந்து கொண்டு இன்று பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார். ஆனந்த ராகம் என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல். இந்த வழியில்தான் எல்லோரையும் போல் இன்று ஒலிக்க வைக்கும் ஒரு பாடல் கன்னடா மொன்றியல் வளமை போல என்றும் இறுதி பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார் கனடா கா வை சேனா ஆசான் அவர்கள் ஒரு பாடலை. அந்த பாடல் காற்றலையிலே கடந்து வர காத்துக் கொண்டிருந்து ஒலித்து நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக ஒலிக்கின்றது. கேட்போமே அந்த பாடலை. அபூர்வ ராகம் திரைப்படத்திலிருந்து அதிசய ராகம் ஆனந்த ராகம் என்று பாடுகின்றது.

ஒரு முறை நாங்கள் இதுவரை நிலவும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்களை மகிழ வைத்து சென்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வினை சந்திக்கின்றேன் உங்களை என்று கூறி காற்றலிருந்து இப்பொழுது நிறைவேற்றிக் கொண்டு விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

முதலில் பக்தி பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. நவராத்திரி தினத்தை ஒட்டி அந்த பாடலை தருகின்றார் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்கள். அவர் தரும் அந்த பாடலை ஜெய்வீர பாண்டியன், கௌதமன், லட்சுசாரா, மதுசுரை, சிவசங்கரன், நற்பவி, மரபுயாள், தமிழினியால் இவர்களும் மலமை போல கேட்கும் வேளையிலே அந்த பாடல் தனி பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. ரக்ஷ ரக்ஷ ஜனம் மாதா என்ற பாடல்.

ஒலுக்கி இருக்கும் நீர் நிறுத்தல் பாடலை தருகின்றார் பழமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் கேட்க இருக்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து பழமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன் அவர்களோடு, சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி, வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் ஒலிக்கின்ற அந்த பாடல் தங்க பதுமை என்ற திரைப்படத்திலிருந்து காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். இனிமையான அந்த பாடல் முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல். வந்தாள் மகாலட்சுமியே என்று வரி எடுத்து பாடுகின்றது இன்றைய நாளுக்காக உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து. வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து இந்த பாடலை ஒலிக்க வைத்திருப்பவர் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருவுமனத்திலிருந்து திருமதி கே அனுஷா கிருஷ்ணன் அவர்கள். நீல கடல் ஓரத்திலே நிலம் அள்ளி கொள்ளாமல் என்ற ஒரு பாடல். அந்த பாடல் திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு பல்குரல் வினோத குரல் அரசி எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவும் இணைந்து பாடும் அந்த பாடலை இன்று தன்னுடன் இணைந்து தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்து பாடல். கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல் தான் அந்த பாடல். விரும்பி கேட்பவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள்.

அடுத்து வந்து கேட்கும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக ஆர் கே முரளி அவரையும் உலகத் தமிழரையும் அணைத்து கேட்கின்றேன் என்று கேட்கும்போது, கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடல் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலிலே ஒரு தலை ராகம் திரைப்படுத்த பாடலாக கேட்போம்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி ஒழித்துக் கொண்டிருக்கும் தினமும் மலரும் நேயர் நேரம் பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றன.

ஒலிக்க இருக்கும் பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து தொடர்கின்றது. தலைமகனே கலங்காதே என்ற பல்லவியை சன்னங்களோடும் தரும் அந்த பாடலை வளமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் விஸ்வன் நசர் நஜீபா ஜமால் தௌபிக் இவர்களும் அணிந்து கேட்கும்படி ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் அடுக்குமல்லி என்ற திரைப்படத்து பாடல். ஆயிரம் ஆண்டுகள் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன். நீங்கள் கேட்ட பாடல் யாமிருக்க பயமேன் சரவணன் பெரியசாமி ஜனனி தங்கம் இவர்கள் கேட்கின்றார்கள். இணைந்து நாங்களும் கேட்போம் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்த பாடல். கனவுகளே கனவுகளே கலைந்து செல்லுங்கள் என்று கூறும் இனிமையான பாடல் ஆனந்த ராகம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடலோடு இன்னும் ஒரு பாடல், அழகிய தமிழ் மகன் திரைப்படுத்த பாடல். எல்லா புகழும் எல்லா புகழும் என்று வரியெடுத்து பாடும் இந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரத்திலிருந்து வண்டிகை செல்வி சந்தன ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

மாநிலம் பாலக்காட்டில் ரதீஷ், நீங்கள் தந்த பாடலை கேட்போமா? ஏன் இந்த மௌனம் என்ற திரைப்படத்து பாடல் தெளிவுதான் ஜீவிதம் என்று வரை கொண்ட பாடலை தான் இன்று நீங்கள் பாட வைக்கின்றீர்கள்.

மழை வரப் போகுது என்ற இனிமையான பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்தில் அன்று ஒலித்தது என்று ஒலிக்கின்றது. வளைகுடாமன் நீண்டகால உறவு அன்பு ஜோர்ஜ் உங்களுக்காக குவைத் நாட்டு நோக்கி பாடுகின்றது.

0: என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நம்மிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலில் கேட்டு மகிழ்வோம். வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி நேயர் விருப்பம்.

வளமை போல தினமும் ஒழிக்கும் கதம்பத்திலே என்று பாட்டு சபாரி 165 இதமாக பாடி சென்றது 5 பாடல்களை. சிறந்த பாடல்களை தெரிவு செய்வதற்கு வந்த உறவினர்கள் இணைந்து பல விடயங்களை பேசி மகிழ்ந்து தங்கள் வாக்குகளை பகிர்ந்துவிட்டு தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு சென்ற வேளையிலே அவர்களது பாடல்கள் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பாட்டு சவாரி நேயர் விருப்பம் தலைப்பிலே ஒலிக்கின்றன.

நான் ஒரு ராசியில்லா ராஜா என்று பாடுகின்றது ஒரு தலை ராகம் திரைப்படுத்த பாடல். நாச்சியார் கோயில் ஆர் தேவா உங்களுக்காக ஒலிக்கும் பாடலை நாங்களும் உங்களோடு இணைந்து கேட்போம்.

நவராத்திரி நன்னாளிலே இந்த காலகட்டத்தில் பக்தி பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார். பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்து பாடலாக அம்பிகையே ஈஸ்வரி என்று வரி எடுத்து பாடும் பாடலை. இந்த பாடலை அன்புடன் கேட்டவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் சியாமலா பிரபா அவர்கள்.

0: தாயே மகமாய்
1: நீரும் நெருப்பும் திரைப்படுத்த பாடல் ஒன்றை அழகாக பேசி மகிழ்ந்த நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் விருந்தோ விருந்து என்று கூறும் பாடலை தந்திருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த பாடல் இப்பொழுது காற்றலையிலே.
2: ஒரு அவியல், ஒரு பொரியல், ஒரு மசியல்,
3: ஒரு துவையல்,
2: ஒரு துவையல், ஒரு அவியல், ஒரு

0: கூட மாற வேலை செய்யறோமே.
1: அப்படின்னா சரி.

0: வளையத்தட்ட சொல்லுவதா, வளையத்தட்ட சொல்லுவதா?
1: இல்லாட்டி பத்னி.
2: ஒன்னாந்தரமாய் கொச்சு கள்ளி, மலையாளத்தில் ஒண்ணு ஆயிக்கோட்டே. இப்ப அப்பு அண்ணன் எந்தெங்கிலும் ஒண்ணு போடு.
1: பாடா எல்லாம் இந்த பப்பு அண்ணன் அண்ணே, ஞான் கேரணம் ஆரியும் ஆவேன்.

0: விருந்தாவனத்தில் மருவும் நுழை எந்த மனசின் கிளிவாதில் கூறக்கும் நுழை உறங்கி கிடக்கும் எந்ததாகவும் மோகம் உறங்கி கிடக்கும் எந்ததாகவும் மோகம் உம்மவை சென்னி உணர்த்தும் நீ உம்மவை சென்னி உணர்த்தும்.
1: இதுகோ அம்மாய் மலையாளம் தமிழும் மகா தஞ்சேஸ்தான் நீ தெலுங்கு ராதா?
2: எந்த குராது? நான் ஆந்திர பெண்மணி ஆவேன்.

0: வேட்டேத்தான் நின்னு பதலி போலேனே. அல்கனமி நானு போயில் குந்தினி நன்னொடுக்குவா?
1: சை நோர்தினி நான் கண் நடக்க அருகே ஆவேன். மங்களூரு போண்டா குப்பள்ளி பேடா மைசூர் பாக்க கோடா சிந்தவ கண்டர கண்டா விட்டவ குட்டிய கண்டா கன்னடத ஹெண்ணு நோடையா ஓ செல்வையா கன்னடத ஹெண்ணு நோடையா குடிமீசே கண்டிகே மிடி அரையா ஹெண்ணிகே சுதுகோடா எந்த பழகே வந்து நானும் கேடையா கன்னடத ஹெண்ணு நோடையா
0: நின் கண்டு நான் வந்தே நன் கண்டு நீ வந்தே அந்தூ உண்டாதலே கோமளானே மனசல்லி நீ நேனே நம்ம குறி உந்தேன் மோகனாங்கி.
2: ஓ மொழி புல்புல், ஓ மொழி பியாரி, அரி ஆஜா இதர் மொழி ஜா மை தூ தில்லி கா பாங்கா ஜவான்.
1: அச்சா தில்லி கா பாங்கா ஜவான், நான் வடநாட்டேன். ஹல்வா பூரி தரும் ஜிலேபி குலாப் ஜாமுன் பாலு ஷாஹி பேடா பர்ஃபி துஜே சாஹியே கிலோ அபி பனாதி மே கா கரோ நையா ஏசி கையா மில் கையா ஏ அனாடி மில் கையா ஏ கிலாடி மில் கையா இதர் ஆயா உதர் போயா இனிச்சவாயா ஏ சாயா ஏ பாயா வேணுமாயா
0: தேரே கர் கி முர்தி

எங்கிருந்த போதும் ஓடி வந்து வாக்குரிமது எனது வாக்குரிமை, எனது வாக்களிப்பது எனது உரிமை கடமை என்று அன்புடன் வந்து இணைந்து கொள்வார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ். அவர் இன்று வாக்களித்துவிட்டு கேட்ட பாடல் அழகிய தமிழ் மகள் என்ற திரைப்படுத்து பாடல். பொன்மகள் வந்தாள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இனிமையான பாடல்களை இதமாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் நாங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டு சவாரி. 165 இணைந்து கொண்ட அன்பு உறவினர்கள் கேட்டுச் சென்ற நேயர் விருப்ப பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை தருகின்றார் யாழ்ப்பாணம் அருள். அவர் வடமாகாணத்திலிருந்து கிழக்கு மாகாணத்துக்கு சென்று அங்கு குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் ஆலயத்தின் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு பக்த கோடிகள் எல்லாம் வந்து அருள் வெள்ளத்தில் இருந்து அமர்ந்திருக்கும் வேளையிலே அவர்களுக்கு மின் ஒளி பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலும் ஒன்றியல் தமிழ் வானொலியை மறவாமல் இணைந்து வாக்களித்துவிட்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் தேனே தெம்பாண்டி மீனே என்று பாட வைக்கின்றார் உதய கீதம் திரைப்படத்தில் இருந்து.

ஒழித்துக் கொண்டிருக்கும் நேயர் விருப்ப பாடல்களை அலங்கரித்து வந்து சிறப்பான பதிவுகளை தந்துவிட்டு இந்த நவராத்திரி நல்ல காலங்களிலே அன்னை பராசக்தியை வேண்டி பாடும் பாடல்களாக கல்யாண ராகத்தில் அமைந்த பாடல் என்று கூறி குணசுந்தரி என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்றை கேட்டிருக்கின்றார். அன்புடன் இங்கிலாந்திலிருந்து வந்து இணைந்த கஸ்தூரி சயந்தன். நான் செய்த பூஜா பலன் என்று அந்த பாடல் வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடல் 1955 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் என்றது குறிப்பிடத்தக்கது. எங்கே பாடல் கேட்போமா?

பாட்டு சவாரி 165 அலங்கரித்து சென்ற உறவுகளுள் உறுதி நேரத்தில் ஓடிவந்து இணைந்து கொண்டவர்களுள் ஒருவராக தர்மபுரி ராஜராஜன் அவர்கள் இணைந்து அவசர அவசரமாக வாக்களித்துவிட்டு அவர் விரும்பி கேட்டிருக்கின்றார் ஒரு பாடல். மாஸ்கோவின் காவேரி என்ற திரைப்படத்திலிருந்து கோரி கோரி என்று வரி எடுத்து பாடுகின்றது அவரது இந்த பாடல். எங்கே கேட்போமா?

பணிச்சுமையோடும் பல இடர்களோடும் இருந்தாலும் பாட்டு சவாரியில் வந்து வாக்களிப்பது என் கடமை உரிமை என்று ஓடோடி வருவார் சிதம்பரம். வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இன்றும் அதேபோல ஓடி வந்து இறுதி நேரத்திலாவது நுழைந்து தன்னுடைய வாக்கினை அழைத்துவிட்டு சிறந்த பாடலை தெரிவு செய்த வேளையிலே தனக்கு விருப்பமான ஒரு பாடலையும் கற்றிருக்கின்றார். அந்த பாடல் நிரபராதி என்ற திரைப்படத்திலிருந்து தேவி நீயின்றி என்ற வரியோடு ஒலிக்கின்றது அவரது அந்த பாடல்.

பாடலாக பதிவு செய்த பாடல். அந்த பாடலை பாட்டு சவாரி நேயர் விருப்பம்

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்

நீயர் நேரத்திற்கான முதல் பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து மாதஸ்வர ஓசையிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாஞ்சி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாடல். இந்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அல்லவா. இன்று ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அறதடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் அவர்கள். ஒலிக்கும் அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவிமடுக்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலிப்பது. நேயர் நேரத்துக்கான பாடல்கள் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடலை நீண்டகால உறவு நாகவண்ணம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் அனுப்பி வைத்த வேளையில் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஷா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளை ஒலிக்கும் பாடல் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்ற பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல், இன்று தன்னுடைய பிறந்த நாளை காணும் அன்பு உறவு, தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுக்கான பாடல். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படத்திலிருந்து, ஏனென்றால் உன் பிறந்த நாள் என்று கூறி பாடும் பாடலை கேட்டு எழுதியிருக்கின்றார். அவரை பிறந்த நாள் வாழ்த்து கூறி மொன்றியல் தமிழ் வானொலியும் அவரது நண்பர்கள் உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார் ஆகியோரும் ஜனமியம் இணைந்து வாழ்த்தும் வேளையிலே பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு அதிபர், பிணை அதிபர், உறவுகள், நண்பர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள். வாழிய பல்லாண்டு.

பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து யார் இந்த பெண் என்று கேட்க மாட்டேன் என்ற பாடலை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்கள்.

அடுத்து இருக்கும் பாடல் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களை நினைத்து கேட்கும் ஒரு பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பிரபல பின்னணி பாடகி பி மாதுரி அம்மா அவர்களும் பாடிய பாடல் நீலக்கடலின் உரத்திலே நீங்கா என்ப காவியமா என்ற பாடல். அந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவர் பாடலை கேட்டுவிட்டால் உடனே வருவார் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களையும் உறவுகளையும் உலகத் தமிழர்களோடு இணைத்துக் கொண்டு ஒரு சோகப்பாடல் கேட்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார். அந்த சோகப்பாடல் அன்பே வா என்ற திரைப்படுத்து பாடலாக இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடியதாகவும் எழுதியிருக்கும் வேளையிலே அந்த பாடல் அன்பே வா அன்பே வா நீ இருந்தால் என் மாளிகையில் என்ற வரியை பல்லவியாக கொண்ட பாடல். அந்த ஒரு சார்ந்த பாடலை அன்புடன் தந்தவர் வேறு யாருமல்ல, கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடன் நினைத்து ஆர் கே முரளி என்ற நண்பரையும் நினைத்து கேட்கின்றார் இந்த பாடலை. பாடல் தூக்கு

0: நோக்கி திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். பெண்களை நம்பாதே கண்களே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்பு பேத்தி சிவரஞ்சினி தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து கேட்கின்றார். சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் இவர்களோடு இணைந்து கேட்கின்றார்கள் அந்த பாடலை.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்க

முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்து பாடல் நீ இல்லாத இடமே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் என்று பாடும் இனிமையான அந்த பாடலை நீண்டகால உறவு நாகூர் முகமது ராபிக் அவர்களும் விஸ்வன் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம் முறிக்கின்றது அந்த பாடல்.

நிமிர் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே இது தலைவருடைய பாடல் என்று கூறிக்கொள்வார் சிதம்பரம் மண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர்களுக்கு இருக்கும் பாடலாக

அவர்களோடு இணைந்து கேட்க ஒலிக்கும் அந்த நெஞ்சில் மாமலை என்று கூறி நிமிர் திரைப்படம் என்று கூறினேன். அதிலிருந்து பாடுகின்றது சிறுவை சந்தன்ராஜ் அவர்கள் காதோரம் செல்ல வேண்டும் என்று.

அடுத்து வரும் இனிமையான பாடல் தேன் மிட்டாய் மாங்கா என்ற ஆதார் என்ற திரைப்படுத்த பாடல். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரஜேஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல். இவர்களோடு

மானா மதுர மல்லிப்பூ என்ற பாடலை அந்தப்புறம் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு வளைகுடாமன் தினமும் அந்த பாடலை கேட்டு எங்களோடு இணைந்து மகிழ்ந்து கொள்ளும் நீண்டகால உறவு என்று கூறினேன். அன்பு ஜோஜ் அவர்கள் காதோரம் செல்லும் பாடல்.

எவ்வளவு ஒரு இனிமையான பக்தியான பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அந்த பாடலை அவர் மட்டுமல்ல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷுசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் அனைவரும் கேட்கும் அந்த இனியான பக்தி பாடல். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ என்ற வரி எடுத்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே ஒலிக்கின்றது.

0: என்கொரு இன உள்ளு, தமிழன் என்கொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நிலத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானோ என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் தந்த பாடலை கேட்போம். பூம்பாவை தனி காட்டில் என்ற முதல் வரி காட்டுப்புலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நானே நானா நானே நான் தானா என்று கேட்கும் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இணைகின்றோம்.

இவர்களோடுதான் மீண்டும் ஒரு தடவை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலையும் கேட்போம். பேரும் புகழும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நல்ல பேரோடு புகழ் பெருமை என்ற முதல் வரியை கொண்டு

முகி போல் கொண்ட நாயகனை தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண் அல்லது, தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண் அல்லது. நல்ல பேரோடு புகழ் பெற்ற பெருமை, கூல பெண்ணாக அவள் வாழ்ந்த மகிமை, இன்று நினைத்தாலும் அழியாத புதுமை, அவள் நிலையான வரலாற்று.

0: தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண்ணல்லது, தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண்ணல்லது. நல்ல பேரோடு புகழ் பெற்ற பெருமை, குலப்பெண்ணாக அவள் வாழ்ந்த மகிமை, இன்று நினைத்தாலும் அழியாத பெருமை, அவள் நிலையான வரலாற்று பெண்மை.
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிங்கப்பூர். சிங்காரபூமி மகாலிங்கம் நீங்கள் தந்த பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே என்ற பாடலை தான் தந்திருக்கின்றீர்கள். இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களை கனடா அன்பு உறவினர்கள் தந்திருக்கின்றார்கள். முதலில் அல்பர்டா மாநிலம் சாந்தினியின் பாடலை கேட்போம். என்னவோ என் நெஞ்சில் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் காதல் பாதை என்ற திரைப்படத்து பாடல்.

தொடர்ந்து கனடா மொன்றியலில் இருந்து தனுஷன் தருகின்றார் களவாணி மாப்பிள்ளை திரைப்படத்து பாடலை என்ன புள்ள செஞ்ச என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: அவரோடு இணைந்துதான் வன்கூவர் மாநிலத்தில் இருந்து யாரும் இல்லாத என்ற வரி கொண்ட பாடல் ஞானப்படம் திரைப்படுத்து பாடல் வன்கூவர் இளவரசி கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார்.
1: யாரும் இல்லாத தீ ஒன்றுவே

இணைந்து அவரது தோழி வசந்தியும் ஒரு பாடல் தருகின்றார். அழகு காட்டோ அழகு காட்டேரி என்ற பாடலை கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்.

இந்த அந்த பாடலோடு தொடர்ந்துதான் மீண்டும் கனடா வன்கூவரிலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். தட்டான் கிடைக்கலையோ என்ற அள்ளி தந்த வானம் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க வைக்கின்றார்.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பு உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடல் அத்தி அத்திக்காய் என்று ஆரம்பிக்கும் ஆதி திரைப்படத்து பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் நீண்ட கால இசைப்பயணம் செய்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியில் கேதீஸ் அவர்கள். ஒரு மாலை இளவையில் என்ற கஜினி திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாட்டை தொடர்ந்து வரும் பாடல். எங்கே எங்கே மனிதன் என்று கேட்கும் அசல் என்ற திரைப்படுத்து பாடல். ஒலிக்க வைப்பவர் மீண்டும் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அவர்கள்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்தும் ஒலிக்கும் பாடலை ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து பாட வைக்கின்றார். மெல்ல சிரித்தாள் என்று ஆரம்பிக்கும் அதலால் காதல் செய்வீர் என்ற திரைப்படத்து பாடலை அன்புடன் நிதேஷன்.

மீண்டும் ஐரோப்பிய மண்ணென்றால் ஞாபகம் வருவது என்னவளைத்தான். என்னவள் உன்னோடு வாழ்வு என்ற ஒரு வரி கொண்ட பாடல், அமர்க்களம் திரைப்படத்து பாடல் ஒலித்திருந்தபடி அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் க. வை. சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. உன் கீதம் தான் சங்கீதம் தான் என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல். கீதம் ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். அன்று

அவர்களை நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்வது போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: எல்லோரும் மெல்ல மெல்ல களைத்து விடுகிறீர்கள். அது எல்லோரும் மெல்ல மெல்ல களைத்து விடுகிறீர்கள். ஒரு விடயத்தில் வாழ்க்கையில சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதை பற்றி ஒரு குறுக்கா கொஞ்சம் பேச வேணும். எனக்கு முதல் பிடிக்கிறது எல்லாம் நல்லா பிடிக்கிறது. எப்படித்தான் அதாவது அன்பு பாசம் உறவு முறை இதுகளையும் இந்த நட்பு நெய்யும் நீடிக்காத நட்பு அதுதான். அதாவது எனக்கு நல்லா பிடிக்கிறது வருவார்கள். நான் சந்திரராஜ் மாமா உங்களை யாரையுமே சொல்லவில்லை. மாமா தான் அதை கேட்டுக்கொண்டு எங்கு போனாலும் பயணம் போனாலும் அங்கேயும் கேட்டுக்கொண்டு ஓடி வந்துடுற அந்த இடத்துல நிக்காம இந்த காட்டிலே இல்ல பங்கு போடுறதுக்கு. அடுத்து ஞானசேகரமண்ணா தப்பித்தார். ஞானசேகரமண்ணா வாங்க அண்ணா, அண்ணா போயிட்டார். சரி, அந்த சலிப்பை பற்றி சொல்லுவோம். அதாவது ஒரு விடயம், ஒரு நட்பு, ஒரு ஒரு வேலை அல்லட்டையோ எங்களுக்கு நீடிக்க வேண்டுமா இருந்தால் அது சலிப்பின்றி நாங்கள் ஒரு காலகட்டத்தோட ஒரு கொஞ்ச காலத்தோட இது என்ன இது என்று சலித்து விடுவோம். அந்த சலிப்பு அது வந்து உண்மையான ஆழமான பாசம் விருப்பம் இல்லை என்றதுதான் அர்த்தம். வெறுத்துவிடும், வெறுத்துவிடும். குடும்ப வாழ்க்கையில பாருங்க, ஒரு கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவு ஏன் வருகிறது சொல்லுங்க பாப்போம். சலிப்பு விருப்பம் இல்லாம போகிறது. ஏனென்றால் அது உள்ளாந்திரமாக ஆழமாக ஒருவரை ஒருவர் விரும்பவில்லை, அன்பு காட்டவில்லை என்பதுதான் அர்த்தம். நல்ல அன்பு காட்டினால், ஒன்றின் மேல் நாங்கள் ஆசையும் அன்பும் வைத்திருப்போம். ஆனால் என்ன தவறு அவர்கள் செய்தாலும் சரி, நாங்கள் வேலை செய்யற இடத்துல எங்களை எப்படித்தான் பெரியவர் திட்டினாலும் சரி, நாங்கள் சலிக்க மாட்டோம். உண்மையிலேயே உண்மையிலேயே சலிக்க மாட்டோம். அந்த சலிப்பு வராமல் அன்போடு கடைசி வரை இருப்பதுதான் உண்மையான நட்பும் அன்பும். முதல்ல நான் ஒரு பாட்டு எடுத்து வரேன். வடலூர் ஆனந்த் நினைக்கிறார். பின்ன அந்த கண்ணன் பாட்டு, இது கண்ணன் பாட்டு என்று சொல்லவுனா மாயவன் என்று வந்தவொடனே கண்ணன் பாட்டு என்று எடுத்துட்டேன். சரி, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டுல எடுத்து வரலாம். இந்த பாட்டுக்கு பின்பாக நாங்கள் வடலூர் ஆனந்தனை சந்திக்கலாம்.

0: வடலூர் ஆனந்தனை சந்திக்க போகிறேன். நான் வணக்கம் ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கமா. வணக்கம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன். சோமா இருக்கணும் எப்பொழுதும், எல்லாரும் நலத்தோடு இருக்க வேண்டும், சோமா இருக்கணும். இடையிலேயே என்னுடைய குழந்தைகளை நான் விரட்டுறதுதான் காட்டிலேயில. அம்மா அம்மா எனக்கு சொல்றாவா, எனக்கு சொல்றாவான்ட்டு கொஞ்சம் பயப்படுவார்கள். ஆனா ஒரு தாய் விரட்டி ஸ்கூலுக்கு அனுப்புற மாதிரி.
1: அது அழகிது. முதல் முறை நம்ம வந்து எப்படி இடம் நம்ம பழகிறோமோ அது அது அடுத்தடுத்து அதே மாதிரி இருந்ததுன்னா அதுதான் வெற்றிங்க. ஒரு பழக்க வழக்கம்.
0: நிச்சயம், நிச்சயம், உண்மை, உண்மை. அப்படியே அந்த அன்பு இருந்தா நீடிக்கும் ஃபுல்லா, இல்ல சலிச்சு விடும். ஐயோ இவர் இவர் கோல் பண்றாரா, எடுக்க இவங்க நான் மட்டும் பார்த்து கொண்டிருப்பாரு. ஆரம்பத்துல சும்மா அந்த போன் சும்மா சொல்லுங்க என்ன எடுக்கிறது, அது பேருந்து பேருந்து அந்த சலிப்பு எல்லாம் இருக்கவே கூடாது. அந்த அன்பு பாசம் என்ன பொறுத்த மாட்டில நீடிச்சு கொண்டே இருக்கும். ஒரு தாயிடம் உங்களுக்கு சலிப்பு வருமா? இல்லையே. என்னன்னா அந்த பாசம், தந்தை மேல் அந்த பாசம், அது அதே எல்லாரிடமும் நாங்கள் அதை வைக்க பழகிக்கணும்.
1: எனக்கு வந்து ஒரு பிடித்த ஒரு விஷயமா இருந்தது வானொலிக்கு இந்த எம்ஜிஆர்களுக்கு வரும்போது. அதனால அது எப்பயுமே அது மாறுது எல்லாமே இல்ல, என்னோட சுதமாலும் இந்த வானொலியில வந்த பங்கேற்பு எனக்கு மாறுவதற்கு நல்லா இருக்கு.
0: நிச்சயமா, நிச்சயமா. ஏனால் அது சில காலகட்டத்தில் இப்ப எங்களுடைய கடமைகள் சில நேரத்தில் சிலருக்கு உடல்நலம் குறைவாக போறது.
1: அந்த எங்களுடைய கடமையான கடமைகள்
0: நிறைய
1: கடந்து அதெல்லாம் கடந்து அதே மாதிரி நம்ம இதுல வரணும்னா ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நாமளும்
0: அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்றைங்க. இப்ப உடல் நலக்குறைவு, இப்ப சங்கர பாருங்க, எங்களுடைய நாகப்பன், மற்றது இப்ப பாலச்சந்தருக்கு கொஞ்சம் உடல் நலக்குறைவு, அதெல்லாம் இப்படி உடல் நலக்குறைவாக இருந்து கஷ்டப்படுறவங்க அதை நீக்கும் போது எங்களுக்கு கவலை தான். அதல்ல, நல்லா இருந்து கொண்டே நிகழ்ச்சியில ஒருக்கா நான் சும்மா என்ன நடக்க தெரியாத எழுதி போட்டுறாரு, மற்ற எழுதி போட்டதை பாத்துட்டு டக்குண்டால காப்பி பண்ணி போட்டுறாரு, போட்டுட்டு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா முதல் வாங்கியோட கேட்டுட்டு எழுதுறவங்க இருந்தவர்கள் அவர்கள் பேருந்து டக்குண்ட ஓட்டி சின்ன
1: இது எளிமையாதான இருக்கு. இப்ப இந்த வானொலிங்கிறது இப்ப நம்ம கைபேசிலே வருது வானொலி
0: பாத்தீங்கன்னா. சில இடங்கள்ல கேட்க முடியாது, அது நாங்க தவிக்க முடியாத உண்டு. ஆனா கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில கேட்க முடியாமல் இருக்கிறது என்று இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதெல்லாம் அது ஒரு சலிப்பு வேண்டதுதான் நான் நினைக்கிறேன். அதன் ஆர்வம் இருந்துட்டுதான் அவங்க வந்துருவாரு. சரி, அது இருக்கனா இன்றைக்கு கதம்பம், கதம்பத்துல கதை காட்டுடைய கவிதை என்றோட நீங்க பாடலாம். இன்னொன்று இன்றைக்கு முக்கியமாக ஒரு நீங்க படிச்சு சுவைச்ச ஒரு கவிதை, அதுக்கு நான் ஒரு பாட்டு கொடுக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் பேசி அதுக்கு என்ன பாட்டு வருமென்றத நாங்க டிசைட் பண்ணலாம். படிச்சு சுவைச்ச கவிதை, அதுக்கு நீங்க அல்லாட்டி நீங்களா எழுதுன கவிதை, அது படிச்சு சுவைச்சான்னு நான் இழிவுபடுத்தினது என்னென்னா சில பேருக்கு எழுதுவதா அது. அந்த சுவைச்ச கவிதை எல்லாம் வாசிக்கக்கூடிய தன்மை இருக்கும், அது கூட அவர்களுக்கு அப்படி அந்த கவிதை வாசிக்கக்கூடியவர்கள் கட்டிக்காரர்கள்
1: இன்னொரு எப்படி அபாரமான ஒரு சக்தி தான் அந்த கவிதையை தொகுத்து வந்து ஒரு பெரிய அபார சக்தி தான். வீக்கத்தரம் இல்ல, நம்ம அந்த நல்ல ஒரு கவி வரும்போது நீந்து தானே பாக்குறோம், வீக்கிறோம்.
0: எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ கவிதை எழுதி இருக்கிறார்கள். அப்ப அதையெல்லாம் வாசிச்சுட்டு அதுக்கு ஒரு பாடல், எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு ஒரு பாடலை நாங்க தெரிவு செய்து எடுத்து வரலாம். அதுதான் நாங்கள் எடுத்து வர கவிதையும் காணவும் என்று சொல்ற ஒரு நிகழ்ச்சி. அது அது எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது, எங்கள் அறிவிப்பாளர்கள் எல்லோருக்கும். அப்படி நேர்களுக்கும் இது அவர்கள் தெரிஞ்ச மாதிரி ஒரு கவிதை எங்கேயாவது வாசிச்சு சுவைச்சிட்டாங்க, இந்த கவிதைக்கு இந்த பாட்டு கொடுக்கலாம் என்றது அவர்களையும் சிந்திக்க வேண்டும். வாசிச்ச உடனே அப்ப அவர்களுக்கு மனசுல பதிஞ்சிடும், உடனே அதை இந்த வெள்ளிக்கிழமைகளில் அவர்கள் கொண்டு வரலாம். உண்மையிலேயே ஒரு கவிதைக்கு ஒரு பாடல், அது நாங்க சூஸ் பண்ணி எடுத்து கொண்டு வரலாம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆனந்த்? உங்களை கேட்காமலேயே நான் கடகடகண்டு பேசிக்கொண்டு போகிறேன்.
1: விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறது தான் நான் வரேன். பெரும்பாலும் விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள தான் நான் வருகிறேன். நான்
0: உலகில நிறைய நிறைய நிறைய இப்ப ஒன்றையும் பார்க்கும் போது ஆனந்தன், இப்ப நாங்க நியூஸ் பார்க்கும் போது இந்த தலிபான் ஆப்கானிஸ்தான் பாருங்க, இந்த மக்களெல்லாம் ஒரு ஒரு ஒரு விமானத்துல எப்படி ஏறுகிறீங்க? அவங்க சீருக்க கூட இப்போ விழுந்திருக்கிறார்கள் தொட்டு வந்தீங்க. இங்க ட்ரெயின்ல பஸ்ல ஏறின மாதிரி எல்லாம் விமானத்துல போயிருக்காங்க. ஏன்னா உயிருக்கு பயந்து உயிருக்கு காப்பாற்றுறதுக்கு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த உலகில பாருங்க ஒரு சமாதானமாக ஒன்று இருக்கவே இல்லை, இருக்கவே இல்லை. இருக்கு, அதாவது நீங்க தவறு விடுறீங்க, நீங்க தவறு விடுறீங்க சரியா? தவறு விட்டா உங்களை அடிச்சுதான் கொண்டு
1: வரணும்.
0: உங்களை தவறை உணர்த்தி உங்களை கொஞ்சம் பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த உயிரை ஏன் இல்லாம இருக்கிறார், அதுதான் என்னுடைய கருத்து. எதுக்கு அப்படி செய்கிறார்கள்? அது யாரா இருந்தாலும் மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற
1: என்னோடு
0: யாரா இருந்தாலும் எதுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கறது? அதாவது கொடூரமாக இப்ப நீங்க பாருங்க, இப்ப கற்பழிப்பு, ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொண்டார்கள், அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறது நியாயம். ஒரு உயிரை கொண்டவர்கள் கொல்லாதவர்கள் எல்லாரையும் நீங்கள் அதுவும் சட்டப்படி அந்த கொண்டு வரணும்.
1: சும்மா அப்பா நின்று அப்பாவுக்கு நின்றுப்பாங்க, சும்மா வேடிக்கை பார்த்துக்கவங்க கூட அந்த இடத்துல
0: நீங்க உங்களுக்கு தெரியுமா? நான் அங்க வந்த நாட்கள்ல, வர்ற போற நாட்கள்ல கேரளால ஒரு பையன் ஒரு சாப்பாட்டு களவெடுத்து என்று சொல்லி அடிச்சு கொண்டுட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு அந்த கதை, உண்மையான கதை? சாப்பாடு களவெடுத்தார், வேற ஒன்றும் இல்ல, பசிக்கு சாப்பாடு எடுத்தவனே அடிச்சு கொண்டுட்டார்கள் அவர்கள். அப்ப இதெல்லாம் ஒரு மனிதர்களா இது இல்லையே, மனித நேயமே இல்லையே, அதுல மனிதாபிமானமே இல்லையே. ஏன் அந்த பொறுமையும் தன்மையும் இல்ல? மற்ற கணக்கு வேண்டாம், எத்தனையோ உலகில காதலிச்ச பையன் சொந்தக்காரங்க ஒரு பொண்ணு ஒரு பெரிய இடத்து பொண்ணா இருந்தால் அது என்ன யூடியூப்ல எல்லாம் எத்தனையோ வந்துட்டு அடிச்சு எங்களுக்கு பார்க்கவே அது நெஞ்சு முதல்வது அடிச்சு அப்படியே கொடுமை அடிச்சு கொள்ளுகிறார்கள். இது அப்ப இவர்கள் எல்லாம் மனிதர்கள், இவர்கள் தங்கன ஒரு நிமிஷம் யோசிக்கலையே தான் இந்த தவறு செய்திருந்தார் யோசிக்கலையே. இப்ப அந்த அரசியல் மாறின உடனே அந்த அரசியல் பக்கம் இருந்த அத்தனை அந்த நபர்களையும் இவர்கள் அப்படியே கதற சுட்டுக் கொள்கிறார்கள். மகனை சுடும் போது தாய் ஓடி போய் கத்துகிறா, அவவையும் சுட்டு தள்ளுகிறார்கள், எல்லாரும் சுட்டு வர வந்து பாத்துக்கணும். இதெல்லாம் எந்த எந்த புண்ணியத்தோடும் எந்த பாவத்தோடு சேருகிறது என்றதுதான் இப்ப எந்த கருத்து. எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது என்னடா இது இந்த உலகம், இதுல பாலத்தான் வேணுமா முதல்ல என்ற ஒரு தன்மை எங்கள் எல்லாருக்கும் எனக்கு ஏற்படுகிறது. யாருக்கு ஏற்படாட்டியும் நேற்றெல்லாம் இருந்து அதை பார்த்துட்டு யோசிச்சேன். உயிருக்கு பயந்து ஓடுகிறோம் நாங்கள். அந்த அவர்கள் ஓடுற ஓட்டத்தை பாருங்க எப்படி என்று. ஒரு ஒரு அரசியல் ஒரு அரசாங்கம் மாறிவிட்டால் சரி, அது ஆளக்கூடிய தன்மை அவனுக்கு இருந்து மற்ற எல்லோரையும் ஆண்டு அவர்களை அடக்கி தங்கட பக்கம் வசம் இழுக்கக்கூடியதா ஆளக்கூடியதா இருந்தால் நீ அதுல ஒரு தலைவனா வந்து நீங்க ஆளக்கொண்டுதான் தலைவனா வர ஒண்ணு மட்டும் இல்லைங்க அதுல. அப்ப இந்த ஆட்சி எல்லாம் எதுக்கு ஆட்சி? இதுதான் இந்த கேள்வி எல்லாருடைய மனதிலையும் எழட்டும். எதுக்கு ஆட்சி? முந்தி இருந்த மாதிரியே நீங்க வேடுவராயிருந்திருக்கலாம், முந்தி இருந்த மாதிரியே காட்டுல இருந்திருக்கலாம், புரிகட்ட கொண்டாச்சு. அப்பயும் இருந்ததுதான் புறம்பா அவர்கள் அவர்கள் அடிச்சு கொள்வார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு படிப்பறிவு அறியாமை படிப்பறிவு இல்லை. இப்படி செய்தால் சிரிக்காதவன் சிரிக்கிறான் என்று தெரியாத தன்மைதான் அப்ப, இது சிரிப்பண்டு தெரியாத தன்மைதான் அப்ப இருந்தவர்கள். இது எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் படிச்சு எல்லாம் எல்லா விஞ்ஞானங்களையும் படிச்ச பின்பும் நீங்க இப்படி செய்யறீங்கன்னா பேசுங்க. எதுக்கு இது? இது ஒரு காட்டுக்க வாழ்ந்த மாதிரி தான் இருக்கிறது. பேர் என்ன இது? அப்புறமா எங்களுக்கு இது எதுக்கு இந்த வாழ்க்கை? இது எதுக்கு இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம், இதெல்லாம் எதுக்கு? துவக்க அதோட துவக்க கண்டுபிடிச்சிட்டாங்க. துப்பாக்கி சுகமா ஒரு உயிரை கொள்றதுக்கு தூக்கி வச்சு கொண்டு மேல சுடுறதும் பெண் ஆக்களை வச்சு சுடுறதை விட ஒரு ஒரு பாக்கச்சா மனுஷருக்கு ஒரு வேதனையா இருக்க.
1: விலங்குகள் பறவைகளை கொள்ள வச்சிருந்தது மனுஷனை கொள்றது வச்சிருக்கிறாங்க.
0: நிச்சயமா உண்மை. இதெல்லாம் இதெல்லாம் நாங்க திருத்த முடியாது. நாங்கெல்லாம் சின்ன சின்ன நுண் கிருமி. நாங்கள் ஒரு ஆள் கத்தி, நான் ஒரு ஆள் கத்தி இந்த உலகத்துல, நீங்க ரெண்டாவது, நீங்க ரெண்டாவது. இப்படி
1: கொஞ்சம்
0: எங்கட சுட்டாடல மாத்தலாம், ஒரு சுட்டாடல நாங்க மாத்தலாம் கொஞ்சம் பேர்ட. ஆனா உலகெங்கும் இருக்கிற மிருகங்களை நாங்கள் மாத்த முடியாதுங்க. இது இது பார்த்தா கடைசியில எப்படி என்றா காட்டுல இருக்கிற மிருகத்தை எப்படி வளர்த்தாலும் அதுக்கு ஒரு கோபம் கடிச்சிருது உங்களுக்கு தெரியாது. ஒரு புலியோ சிங்கமோ நீங்க வளர்த்து பாருங்க, அது வளர்த்தவனையே கடிச்சிருது. யானை கூட அப்படின்னா அடிச்சு கொண்டுடுவாங்க. அப்ப அது வந்து அவர்களுடைய ஐந்தறிவு தன்மை இல்லையா? இது ஆறறிவு வந்து எதை சொல்லுகிறான் மனிதனுக்கு? அதத்தான் இப்ப என்னுடைய கேள்வி. இதுக்கெல்லாம் யாரும் எனக்கே பதில் தெரியாது. அதனால வர்ற யாருக்குமே பதில் சொல்ல முடியாத நிலையில தான் எல்லாரும் இருக்கிறீங்க. உண்மையா இதை பார்க்கும்போது
1: எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ உயிர் உயிரினங்கள் படைச்சியா பார்த்திருக்கு இந்த பூமியில. அதுல மிகவும் சிறப்பான படைப்பு எதுன்னா மனித படைப்பு தான் சிறப்பான படைப்புன்னு சொல்றாங்க. மனித படைப்பு தான் எல்லா உயிரினத்தையும் காக்க முடியும், தன்னுடைய உயிரினத்தையும் காக்க முடியும். வேற எந்த உயிரினமும் இன்னொரு உயிரினத்தை காப்பாற்றதுக்கு எந்த உயிரினத்தாலையும் வர முடியாது.
0: மற்ற உயிரினங்கள்லாம் தங்கடதங்கட இனத்தவர்களை காக்கத்தான் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுலயும் கஷ்டம் தான், சண்டை சச்சரவு எல்லாம் வருகிறது. ஒரு மான் என்றா ரெண்டு மான் சண்டை பிடிச்சா ஒன்று கொண்டு கொம்பை ஏற்றி கொண்டால் அது செத்து விடுகிறது. அதெல்லாம் நாங்கள் பாக்குறோம். அது அறியாமை அதுகளுக்கு சண்டை பிடிக்கும்.
1: ஆனா மனிதன்னா மனிதன் தன்னையும் காப்பாத்திக்கிட்டு மற்ற உயிர்களையும் காப்பாத்துக்கிற ஒரு மிக பெரிய தெரியுதுன்னா மனித துறை மட்டும்தான்.
0: நிச்சயமா மற்றது மனிதனுடைய
1: சொல்லுங்க,
0: நீங்க சொல்லுங்க என்ன. நான் ஒரு ஒரு விஷயம் பார்த்தேன், அது தமாஷா இருந்தாலும் உண்மையாக ஒரு படத்துல எடுத்திருந்தாலும் கூட உண்மையாக அது இந்தியாவில நடக்கிற ஒரு தன்மை. எப்படி என்றா ஒரு காவல்துறை அதிகாரி அந்த படத்துல காட்டப்பட்டிருக்கிறது. அவர் வந்து இவரை பிடிக்கிறதுக்கு அவர் கல்லனை பிடிக்க ஓடி வருகிறார் அவர், சரியா? அவரை பிடிச்ச உடனே இவர் அந்த கள்ளன் காவல்துறை அதிகாரியை அடித்து அவருடைய உடையை இவர் போட்டுக் கொள்கிறார், சரியா? உடை இல்லாமல் இருக்கிறார் காவல்துறை அதிகாரி. அந்த நேரம் பார்த்து மக்கள் கூடி விடுகிறார்கள். உடனே இவர் சொல்லுகிறார், இவர் ஒரு பிக் பாக்கெட் காரன், இவர் ஒரு கள்ளன், களவெடுக்க வந்துட்டான் உங்கள்ட்ட எல்லாம் அடிங்க அறியாத மனிதர்கள் அடி அவருக்கு தான் நடக்கிறது. அப்ப
1: யோசிக்கிறேன்
0: உண்மையான காவல் காவல்துறை அதிகாரிக்கு அடி நடக்குது. அப்படி அதெல்லாம் உண்மையா நடக்கக்கூடிய உண்டு, நடக்கக்கூடிய உண்டு. மக்கள் என்னன்னா தீர விசாரிக்காம அறியாம உடனே அடிக்க போகணும் குழுவெல்லாம் வச்சு கும்பிடுறாங்க பணமன எல்லாருமா. அது நடக்குது இந்தியாவில நடக்குது. சும்மாவே ஒரு ஆள் ஒரு சின்ன பிள்ளை விட்டோன்னு வந்து சுத்தி வர நின்று கும்பிடுறாங்க உடனே அடிச்சிடுறாங்க. அந்த அடி எங்கெங்க படுகிறதோ அதனால உயிர் கூட போயிடும் சில நேரம். அப்ப அதை விலக்கி வச்சு அது என்ன நடந்தது ஏது நடந்தது நாங்கள் காவல்துறையில கொண்டு ஒப்படைப்போம் ஒரு தினம் அடிக்க எங்கெல்லாம் தன்மை மக்களிடம் இன்னும் வரையில்லை. எல்லாம் காட்டு மிராண்டிகள் போலதான் இப்ப வாழ்கிறார்கள் உண்மையிலேயே. உடை உடுத்திட்டார்கள் ஒழிய மனமும் செயலும் செயல்பாடும் இன்னும் காட்டுப்படாண்டி தன்மையில ஒருத்தன் சொல்லிட்டு அதான் அடிக்க முடியுமா மனமும் நான் இப்ப ஆனந்தன் இவர் இப்படி செய்துட்டாரு சொன்ன உடனே நாங்க அடிக்க முடியுமா உங்களுக்கு அதெல்லாம் நாங்க விசாரிக்கலாம் வாங்க கேட்க வேணும் பார்க்க வேணும்
1: கண்ணால் காண்பதும்
0: எந்த பெரிய குற்றவாளியும் ஒரு 10 பேருக்கு மத்தியில அவன் ஒரு செயலிழந்தவன் தான் அவன் நடுங்கிக் கொண்டுதான் இருப்பான் உங்களை என்ன செய்யறாங்களோ அப்ப அவனை விசாரிக்கணும் விசாரிச்சு நீங்க உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது உங்களுக்கு ஒரு இருக்க சட்டமே இப்ப நீதி தவறி தான் நடக்கிறது சட்டமே பிள்ளை எல்லா ஊரையும் சட்டம் பணத்துக்காகவே எல்லாம் செய்கிறது சட்டம் செய்யாதவனை செய்தவன் என்றும் செய்தவனை நல்லவன் என்றும் புள்ளியில விட்டு விடுகிறது அதனாலதான் இப்ப ஒன்றுமே சரியில்லை எல்லாம் என்ன செய்யணும் நாங்க பிறந்துட்டோம் ஐயா எனக்கு நானே எனக்கு ஒரு கொஞ்சம் கலந்தான் இருக்குது நானும் ஓடி தம்பி இது கடைசியா இங்க இருந்து ஓடி அங்க மேல என்ன நடக்கவே தெரியாது அது போனா தான் தெரியும் அடுத்த அடுத்த அடுத்த இடத்துக்கு இங்க இறந்தோன்னா எங்க போறோமோ அங்க போனா தான் தெரியாது என்ன நடக்குதுன்னு அது என்னன்னு யாருக்கும் தெரியாது சொல்லக்கூடிய மாதிரி இல்லை யாருக்கும் தெரிகிறதா உங்களுக்கு இறந்த பின்பு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுகிறார்களே எல்லாரும் சொல்லுகிறார்கள் மறுத்தவர்களும் சொல்லுகிறார்கள் அங்க போய் பார்த்த யாராவது சொல்லி இருக்கிறார்கள் நான் போயிட்டு வந்தேன் இப்படித்தான் இருக்கேன்
1: ஒருத்தர் நடுவிரவுல நடந்து போயிட்டே இருக்கிறாரு அப்ப வந்து அவரு நண்பன் வந்து கூட்டிருக்கிறாரு ஒரு பேரை சொல்லி கூட்டிருக்கிறாரு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் தான் எண்ணு போயிட்டான் போன வாரத்துல அவங்க எப்படி நம்ம பின்னாடி வர முடியும் அப்படின்ட்டு அவன் பயந்துட்டான் அப்புறம் கொஞ்சம் வேகமா அவரை நடக்க ஆரம்பிச்சுட்டான் இல்ல மறுபடியும் குரல் கூட்டே கூப்பிட்டுருக்காங்க இவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவன் சொன்னாங்க நான் உண்மையிலே அவன் தெய்வம் வந்து நான் அவனை கூப்பிடுறேன் அவன் நீ பயப்படாத நீ கொஞ்சம் நில்லு நான் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றதா அவனும் கொஞ்சம் தைரியமா நின்று தெய்வ சொல்லி கேட்டிருக்கான் மனிதர்கள் தொல்லை தாங்க முடியலன்னு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் ஆனா இப்ப மேல போன அங்க தேய்களோட தொல்லை என்னால தாங்க முடியல இங்க இருக்கும் போதாவது நான் தப்பிச்சுப்பேன் ஆனா இப்ப அங்க எங்க தப்பிக்கிறது எனக்கு வழியே தெரியல எங்கேயும் போகும்போது ரொம்ப தவியா தவிக்கிறேன் அதனால அவசரப்பட்டு தற்கொலை யாரும் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றதையா நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆவி போயிடுச்சாங்க இந்த வாழ்க்கைய விட அந்த இன்னும் கடுமையான விஷயங்கள் இருக்குங்கிறத அது சொல்லிட்டு பாருங்க நமக்கு ஒரு ஒரு கற்பனை கதை தான் அது எப்படி சொல்லிட்டு பாருங்க அந்த விஷயத்துக்கு அதெல்லாம்
0: இதையெல்லாம் நாம எடுத்து கூட அந்த மனிதர்கள் நாங்கள் எல்லாரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் உண்மையிலேயே என்ன நடக்குதுண்டு என்ன என்ன நடக்கலாம் என்ன செய்யலாம் எங்களுக்கு பண விரயம் வருது அல்லவா பண விரயம் ஆனந்தனுக்கு இப்ப நாங்க ஒரு இடத்துல தெரியாம கொடுத்துடலாம் ஒரு நான் சொல்றேன் எப்படி என்று

0: சரி
1: மாத்தினா பிறகு மாத்தினாவது முந்தி இருந்ததை விட மாத்தி ஒரு வருடம். அப்ப இவர் இவர் சொல்லுங்கிறான் மாத்த வேண்டும் என்று. இவர் அதுக்கு 3500 வேண்டும், புதுசாக மாத்துங்கோ, இதெல்லாம் சரியில்லை என்று சொல்லுகிறார். ஆனா பழையவரை நாங்கள் அழைத்து பார்த்து அவரை காண கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்ப
0: உடனே
1: சிரமமா இருக்குது, அவர் வரவில்லை, அதனால தான் இவரை கூப்பிட்டது. சரி என்று சொல்ல நாங்கள் வந்து பார்த்ததுக்கு நீங்க பில் நம்ம அனுப்புங்கோ, நாங்க அதை பே பண்ணுகிறோம், சிந்திச்சு விட்டு சொல்லுகிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த சவர் இப்ப முடிய போகுது, இனி குளிர்காலம் வரப்போகுது எங்களுக்கு. சரியா, ஒரு நிமிடம் தாருங்கள், ஒரு நிமிடம் தாருங்க. வணக்கம் பரதராஜன், வணக்கம். மீண்டும் நாளைக்கு பரவாயில்லைங்க பரதராஜன், வணக்கம்.
2: அழகான இரவு வணக்கத்துடன் விடுமலை. வணக்கம் பரதராஜன்.
1: அழகான வரதராஜன் சொன்ன அழகான வணக்கத்தை நான் மீண்டும் அழகாக சொல்லுகிறேன். என்ன நீண்ட நாளா காணல உங்களுக்கு வரதராஜன்?
2: மொபைல் கோளாருங்க.
1: அனைவரும்
2: நலம்.
1: நல்ல ஹெல்மெட் இல்லாம இருக்கிறீங்க, போன அடி விட போகுது, அந்த சத்தம் கேக்குது.
2: இல்லை மேடம், இன்னைக்கு ஹெல்மெட் போட்டேன் மேடம்.
1: என்னோட பேசுனா அங்க அடி விழும் உங்களுக்கு, நான் சொல்லிக் கொடுக்கற மாதிரி அவன் கேட்டுட்டு அங்க விழும் இல்ல, அதனால ஹெல்மெட்
2: போட்டேன்.
1: சரி வரதராஜன், முதல்ல நான் உங்களிடம், நீங்க இந்த கொரோனாவில எப்படி இருந்தீர்கள், எப்படி உங்களோட வாழ்க்கை போனது, நலமாக மிக கவனமாக இருந்தீங்களா உங்களோட குடும்பத்தார் நீங்கள் எல்லோரும்?
2: ரொம்ப கவனமா இருந்தேங்க மேடம். இருந்தால வந்துங்க தொழில் தான் ரொம்ப சுலபா போச்சு மேடம்.
1: தொழில் சுலபா போச்சு.
2: சொல்ல போனா இந்த கொரோனா வந்து இந்த 2 வருஷமாவே ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் அப்படியே மேல வந்து அப்படியே வருது.
1: இப்ப தொழில் ஆரம்பிச்சுட்டு ராஜன் உங்களுக்கு?
2: ஆமா, இப்ப போயிட்டு ஏதோ பாதிக்கு பாதி போகுதுங்க.
1: அழைப்பு விடுத்தால் நீங்கள் எடுங்கோ, நான் அழைப்பு விடுத்தால் நீங்கள் எனக்கு எடுங்கோ. சரியா? மற்றது உங்கள் குழந்தைகள் மனைவி எல்லோரையும் கவனமாக நான் கேட்டு என்று சொல்லுங்கோ, கவனமா இன்னும் கவனமாக இருங்கோ நீங்க. சரியா ஐயா? உங்களுடைய அந்த தொடர்ச்சி பாடல் எதுவும் பாட போறீங்களா பாப்பா? நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கீங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க
3: புன்னகையில் கொடி பாடி மாற்று கூட கண்டு கண்டு கொஞ்சம்

0: வணக்கம் வடலூர் ஆனந்தன், பக்கத்துல வரதராஜனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஆனந்தன் ஆனந்தன் ஆனந்தன் டீ குடிக்க
1: போயிட்டாரு,
0: போயிட்டு பேசணும். ஆனந்தனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க, வரதராஜனுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. ஆனந்தன்
2: ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். பாடலாம் அருமையா பாடலீங்க
3: ஐயா. ஐயா உங்களுக்கும் வணக்கம் ஐயா.
0: ஐயா
3: இருக்கீங்களா
0: ஐயா? ஐயா நடுவில் நடுவில் ஒரு தட்டி இருக்கு ஐயா, ரெண்டு பேரும் பேசுனது மனதை ஓட்டுங்க ஐயா. ஐம்பது ரூபா
2: பாடல அப்படியே பாடுனீங்க, பாடலை கேட்டு அப்படியே பாடுங்க. நல்லா
0: நல்லா பாடுவீங்க,
2: என்ன சொல்றீங்க?
3: ஆமாங்க சார், ஆமாங்க சார்,
0: நல்லா பாடுவார், நல்லா நல்லா பாடுவார், நல்லா பேசும்போது மென்மையாக பேசுவார், அவருடைய குணமே அதுதான். நான் நேரடியாக பார்த்ததுல இவரும் ஒருவர்,
2: சந்தோஷம். அது ஒரு அழகு, நம்ம அதுல அந்த வானொலியிலேயே நம்ம வந்து சிலரை சந்திச்சுப்போம், அந்த நினைவுகள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நினைவுகள் தானா?
0: நிச்சயமா, அந்த அவருடைய அன்பும் பாசமும், அவர் மேல் நான் வைத்திருக்கும் அன்பும் பாசமும் மாறவே இல்லை, அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே இருக்கிறது இல்லையா வரதராஜன்? இல்லையா? அதே மாதிரிதான் இருக்கு. இன்னொரு தடவை எப்ப வரதராஜனை பார்ப்பேன் என்று அந்த அவளோடு இருக்கு. அவளும் ஒரு நல்ல பிள்ளை, நல்ல
3: பிள்ளை, மேடம்
0: கோடிய செம்முடைய வாய்க்கு நாங்க அப்படியே ஒரு கிலோ சீனி குழம்பு கொட்டியோட அருமை. உங்களோட கழிச்ச காலங்கள் எல்லாம் சந்தோஷம் ஐயா, உண்மையிலேயே மறக்க முடியாது எனக்கு.
3: ஆமாங்க மேடம், நான் வந்து எதிர்பார்க்காமே சந்திச்சேன், அதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி வரதராஜன், நன்றி. உங்களோட அன்பு அடிக்கடி இணைந்து கொள்ளுங்க, இணைந்து கொள்ளுங்க. நல்ல ஒரு அன்பு உறவு உண்மையிலேயே, அந்த இருந்து இன்று வரை ஒரே, நான் சொன்னேன் அந்த அன்பு பாசம் ஒரே மாதிரி இருக்கண்டு, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கிறார் அவர். எந்த மாற்றமும் இல்லை.
2: சரியா இருக்கு, அதிகமாவும் பேசல குறைவாவும் பேசல, கரெக்டா பேசுறாங்க, நல்லா பேசுறாங்க.
0: நீங்க ஒரு கவிதையும் ஒரு கவிதை சொன்னா நாங்க பாட்டு எடுப்போம், நீங்க அதை எடுக்கலாம், எடுத்துக்கொண்டு வரலாம். உண்மையிலேயே
2: அது ஒரு கவிதை, ஒரு கவிதை ஒண்ணு எழுந்தமா, அதான் சொல்ற மாதிரி ஒரு கவிதை எழுந்தேன், ரொம்ப அதிகம் எழுந்தல கவிதை. கருவில் உள்ள குழந்தைகளை ஆய்வு செய்யுங்கள், அவைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றனா என்று, அவைகள் ஆனா பெண்ணா என்று ஆய்வு வேண்டாம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதமாவ, அது வானொலியில வளம் வந்தது. அந்த கவிதையை நான் அந்த கவிதை பண்ண கொடுத்துட்டோமா?
0: நீங்க எடுத்து இப்ப கொண்டு வருவீங்களா, இல்ல விடுபட்டு போய் எடுத்துக்கொண்டு வந்து வாசிக்க போறீங்களா, இப்ப தருவீங்களா?
2: பாடம் அந்த இரண்டு வரிகள் தான் அதிகம். அதாவது கருவில் உள்ள சொன்னதான், கருவில் உள்ள குழந்தைகளை ஆய்வு செய்யுங்கள், அவைகள் ஆரோக்கியமாக இருக்கின்றவனா என்று, ஆனா பெண்ணா என்று ஆய்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு கவிதையா படிச்சாங்க மாதிரி.
0: கருவில் உள்ள குழந்தைகளை ஆய்வு செய்யுங்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்று, ஆனா பெண்ணா
2: என்று
0: அல்ல,
2: ஆய்வு வேண்டாம்,
0: ஆய்வு வேண்டாம். ஆனா இந்த மக்களுடைய பேய் மனம் யாரா இருந்தாலும் இது ஆனா பெண்ணான்னு பாத்து பாப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்து அது ஆண் பெண்ல வித்தியாசம், ஐயோ இது பெண்ணா இது ஆனா, அந்த அந்த சலிப்பு வரும். அந்த சிலர் ஆசையோடு தான் பாக்குறார்கள், பார்த்து அதை எனக்கு பெண் பிள்ளை அதுக்குரிய உப தேவையானவற்றை வாங்கி வைக்கிறார்கள், அப்படி செய்யற.
2: அதனால அந்த பெண் குழந்தை வந்து இந்த குத்து விளக்கு அந்த குல விளக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பெண் குழந்தை இந்த முதல்ல அந்த வீட்டுக்கு வர்றது அது ரொம்ப பெரிய வரவேற்பா எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு முதல் பெண் அந்த பெண் பிள்ளை இருந்தனா அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பொறுப்பு உணர்வு முதல்ல வந்துட்டு பாருங்க.
0: அன்னைக்கு
4: சம்பந்தம் கொண்டு வரணும் இல்லையா,
0: நீங்க அப்படித்தான் எனக்கு மனசுக்கு தெரியல
4: பொண்ணு சரியா வந்துருச்சு.
0: பெண் பிள்ளை எங்களுக்கு அக்கா வந்து மூத்த பெண் பிள்ளை தான், கடைசியினான் தான், இடையில ஒரு அக்கா இருக்கிறேன். இருந்தாலும் அந்த எங்களுடைய குடும்பத்தில் அந்த வீட்டில் நான் இருந்தால்தான் கலகலப்பு, நான் இல்லாவிட்டால் அமைதியா இருக்கும், நான் இல்லாவிட்டால் ஏதாவது சோகமா இருக்கிறது போல எந்த நேரம்
4: இடம் கொடுத்திருப்பாங்க நிறைய, அதனால செல்லம் கொடுத்திருப்பாங்க, அதனால அவங்களுக்கு வந்து அந்த சிறப்பு வந்திருக்கும், அவங்களுக்கு பொறுப்பு அதிகமா இருந்திருக்கும், அதனால அவங்க அந்த கடமையிலே இருந்திருப்பாங்க. அந்த இறங்கி வந்து அவங்க கலகலப்பா இருக்கிறத விட நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக இலகுவா இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி
0: கிடைச்சிருக்கும். நிறைய பேச மாட்டார்கள் சில நேரம், அவர்கள் எல்லாம் நிறைய அளவோடு பேசுவார்கள், சிரிக்க மாட்டார்கள், ஜோக்ஸ் சொல்ல மாட்டார்கள், அப்படி எல்லாம் இருப்பாப்ப அமைதியா தான் இருக்கு. ஒரு தடவை பார்த்துட்டு அங்க வந்து தேவையான வெற்றி, நான் அப்படி இல்லை, தேவையில்லாத வெற்றியெல்லாம் சொல்லி அவர்களை சிரிப்பு உண்டு பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். அப்ப அது அவர்களுக்கு பிடிக்கும், நான் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, அதனால வீடு அப்படியே ஓஞ்சு போச்சு என்று சொல்லுவார்கள் எல்லாரும். ஒரு ஒரு மாதம் நான் இல்லை, எங்கேயாவது போயிட்டேன், உறவினர் விட்ட போய் இருந்துட்டு வந்துட்டேன் என்று சின்ன பிள்ளையிலிருந்து அப்படித்தான் இருந்துட்டு வந்துட்டேன் என்றா எல்லோரும் மெலிந்தவர்கள் ஒன்றை தெரியும். முதல்ல என்னுடைய தாயார் அவர் நல்லா மெலிஞ்சிருப்பார், என்னது இல்லையாமா யோசிச்சு கொண்டு வந்தாங்க. அது உண்மை, இதெல்லாம் நான் இந்த கண்ணூடாக பார்த்ததுதான். அந்த கலகலப்பும் இதுவும் இருந்தா ஒரே சந்தோஷமாக அவர்கள் நல்லா குழு குழுப்பா இருப்பார்கள், குடும்பமே குழு குழுப்பா இருப்பது போலங்க. தந்தையாரும் அப்படித்தான். என்ன செய்வோம்,
4: அவங்க டைலர் தானே, பெரியவங்க டைலர் தானே சொன்னீங்க, ஜேக்கெட் தைப்பாங்க இல்லீங்களா.
0: எங்க அக்கா வந்து வீட்டுல அவர் தைப்பார், இங்கேயும் வந்து இந்த கனடா நாட்டிலையும் வந்து அவர் தான் ஒரு பெரிய பெரிய ஃபேக்டரிக்கு எல்லாம் டிசைனரா இருந்தார். அவர்கள் வந்து அந்த முதல் அதாவது முதல் கட்டமைப்பு அதாவது
4: ஒரு ஆஸ் ஆஸ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னாக்க அது வந்து
0: பெரிய
4: ஆஸ் முதல்
0: மாடல், அதாவது முதல் இதை கொண்டு கொடுப்பார்கள், இவர் தான் அந்த மாடல் இதை தச்சிட்டு கொடுப்பார், அது அந்த ஃபேக்டரிக்கு போய் அது லட்சக்கணக்கில் அவர்கள் தைக்கிறதுக்கு அது உபயோகப்படும். இப்படிதான் அந்த உருவம் உடைகள் எல்லாம் முதல் கட்டமைப்பு இவர் தான் நம்பிச்சு கொடுப்பார். ஒரு வித்தியாசமாக அந்த சாம்பிள் அவர்கிட்ட இருக்கும், அந்த சாம்பிள் இருக்கும், அந்த சாம்பிள் இருந்துட்டே அவர்கள் இவர்கிட்டே தான் இருக்கும், ஒன்று தச்சு கொண்டு ஒரு சாம்பிள் அவர்கள் கொண்டு கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி அந்த முதல் கட்டமைப்பு இப்படி செய்ய வேண்டும் சாம்பிள் முதல் ரெண்டு தைக்கப்படும், அப்ப அதுல ஒன்று இவர்கிட்ட அப்படி இருக்கும். சில வழியில அதுக்கு ஒரு எத்தனையோ வருடங்கள் ஆனப்புறம் இங்கே என்னுடைய அக்கா என்னிடம் தான் அதை கொடுப்ப போட சொல்லி சும்மா இருந்தாலும் இப்ப எல்லாம் இருக்கிறது. எனது அக்கா தைச்ச உடுவைகள் தான் நான் இப்பவும் வீட்டுல போடுகிறேன், இரவு உடை என்றாலும் சரி வெளியில போறதுக்கு என்றாலும் சரி. எனது எனது மூத்த அக்கா தமிழ் செய்தது அதுதான், இன்னும் இன்றும் அதுதான் இன்று போட்டிருக்க அவளுடைய அவ எனக்கு தைத்து கொடுத்ததில் தான் எனக்கு இருக்கிறது அவ்வளவு ஒரு கையன். சரி, ஒரு அன்பு உறவு இணைகிறார், அவரை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் ரவி, வணக்கம் மாங்கோ.
5: வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம்
0: ரவி.
4: வணக்கம் ரவிதீஷ், வணக்கம் ஐயா.
5: எல்லாருக்கும் வணக்கம்.
0: பெட்காப்பட் விரிச்சிருக்கிறோம் ஐயா, வணங்க ஐயா. பெட் காப்பட் சோப்பு காப்பட் விரிச்சிருக்கோம், பெரியவர் வாரார் நீங்க வந்துட்டு அதுல காலடி எடுத்து வச்சு வாங்க. அதுக்கு சிரிப்பு தானே. சரி, எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்? ரதீஷ் இப்பொழுது வரதராஜன் வந்து விட்டு போனார், உங்களுக்கும் தெரியும். அவரு இன்றைக்குதானே திருப்பி உங்கள்கிட்ட வரைக்கும் ஹெல்மெட் போ. சரி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா சுகமா இருக்குது, பரவாயில்ல.
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
6: இன்னைக்கு யாரும் கவிதை சொல்ல வேண்டிய
0: இனித்தான் சொல்லுவார்கள். போறங்க மெல்ல மெல்லத்தானே எல்லாரும் இங்க இங்க இந்த வானொலியில என்னன்னா இவங்க யாருக்கு முதல் யார் என்ன சொல்லுவாங்க பார்த்து பின்னால சொல்ல வருகிறார்களோ அல்லது பேச வருகிறார்களோ தெரியவில்லை. சில சில உறவுகள் கொஞ்சம் சலிச்சிடுறாங்க, கொஞ்சம் களைப்பு வந்துடுறது. முதல்ல ஓடி ஓடி வர்ற கால் சலிப்பு வந்துடுது. அவர்களுக்கு வயது போனதாலையா, அல்ல மனதுக்கு வயது போனதாலையா, அல்ல நினைப்புக்கு வயது போனதாலையான்னு எனக்கு தெரியாது. சரி, நீங்க என்னத்தோட வந்திருக்கிறீங்க? அந்த கவிதைக்குரிய பாடல் என்ன கொண்டு வந்திருக்க உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நாங்க ரெண்டு பேரும் இருக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம்.
6: ஒரு இதயத்தை உண்மையாக நேசித்துப்பார். ஆயிரம் இதயங்கள் உன் அருகில் இருந்தாலும் உன் கண்கள் நீ நேசிக்கும் இதயத்தை மட்டுமே தேடும். கண்கள் நீ நேசிக்கும் இதயத்தை மட்டுமே தேடும்.
0: நல்லா இருக்கு.
4: அந்த நேசிக்கும்
6: இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடல் நான் சொல்றேன்.
0: எங்க நீங்க சொல்லுங்க கட்டிக்காரன்.
6: ஆனா அந்த பாடல் கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் புரியவில்லை. அது இப்படிதான் நேசித்து பாடுற ஒரு பாடல் இருக்குதுல்ல, கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் சாங். பாட்டு எனக்கு கரெக்டா வரல, அது உங்களுக்கு தெரியும்.
0: நாங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி நேசித்துப்பாங்க
6: அப்படி அவரு பூக்கள் எல்லாம் சொல்லி நேசித்துப்பாரு எல்லாம் வரும் அந்த லேவ்ல.
0: சொல்லுங்க.
6: ஒரு இதயத்தை உண்மையாக நேசித்துப்பார். ஆயிரம் இதயங்கள் உன் அருகில் இருந்தாலும் உன் கண்கள் நீ நேசிக்கும் இதயத்தை மட்டுமே தேடும். சரிதான? அது
0: சூப்பர், அருமை அருமை. இவர் பருவராஜ் வந்துட்டார். பருவராஜ்ல என்னென்று வரும் அதை பார்த்து
4: உங்களை நேசித்தன் அந்த படலாங்க.
6: அவரு சொன்ன பாட்டுதான், அதே போல நல்ல ஒரு ஃபாஸ்ட் சாங், நல்ல பாட்டு அதுல கேக்குறது நல்லா.
0: நான் பூவை உன்னை நேசித்தான் என்று அடிச்சு பாக்குறேன். பூவை என்னென்று
6: வரும் வந்து சோகமாவும் இருக்காது, ஆனா ஓவரா ஒரு ஹாப்பியா சாங் இருக்காது. ஒரு நல்ல சாங் அது.
0: பூவை உன்னை
6: நேசித்தேன்.
0: இந்த பாட்டை கேட்போம். மற்றவர்கள் நினைந்து பாடலை கேட்கலாம். சரியா பாட்டு சொன்ன உடனே அவர் உடனே வந்து எடுத்துட்டார். கட்டிக்காரன் இருந்து யோசிச்சுட்டு பாருங்க, அதுவும் மலையாளத்தில் இருக்கணும்னு தமிழ்ல கவிதை கூட. நல்லா வளர்ந்துட்டீங்க ரதீஷ். சூப்பர், வாழ்த்துக்கள். பாட்டு
6: கேட்போம்.
0: ஓ, அந்த பாடல், அதனால அந்த பாட்டுக்கு அந்த கவிதையை கொண்டு வந்துட்டீங்க. உங்களை சிறப்பு சிறப்பு ஆனந்தனும் இப்போ நீங்க அந்த கவிதையை வேற ஒரு கவிதை இல்லாலும் கவிதைக்குரிய பாட்டு எடுத்து வாங்கும். சரி, எங்கேயும் பாடலை கேட்போம்.

0: the guaranteed MasterCard.
1: போவே இன்னைக்கு ஆங்கிலத்திலே வந்துட்டேன். சூப்பர் கெட்டிக்காரன் ராஜேஷ், நீங்க கெட்டிக்காரன். சூப்பர்
2: சூப்பர்,
1: நல்லா இந்த பாடல் கேட்டிருக்கிறேன். ஆனா அத ஆனந்தன் உங்களுக்கு வாழ்த்து கண்டு விடுங்க பாருங்க கெட்டிக்காரன்.
3: யாரு வந்தாலும் பருவராஜ் சேர்ந்து ஒரு கேசட் வந்து அந்த பாடல போட்டுக்கணும் கேப்பாங்க.
1: இந்த பாடல் மிஞ்சி அடிக்கடி நான் கேட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு அது
2: இந்த பாடல் வந்து இந்த பாடலுக்கு இசை யாரு? நம்ம இளையராஜா கிடையாது நினைக்கிறேன்.
1: இந்த பாடலுக்கு இசை என்னங்க?
3: இசை
2: இளையராஜா இல்ல நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கும்
1: இந்த பாட்டு சீன்ல யாரு நடித்திருக்க?
2: புது நடிகர்கள்
1: நடித்திருக்கிறவர்கள் யாருன்னு பாக்குறேன். இல்லங்க
2: வேற ஒண்ணும் இல்ல, கேட்டது இது அதிகமா இந்த பாடல வந்தது கிடையாது. வரும் நம்ம வானொலியில, ஆனா அதிகமா கேட்டது இல்ல எனக்கு. யாரும் கேட்ட மாதிரி
1: அது நடித்தவர்கள் நடித்தவர்கள் நடித்தவர்கள் நடித்தவர்கள் இதுல சில நேரம் இதுல போட மாட்டாங்க.
2: ஆமா ஆமா, அது பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும்.
1: சரி, அது நாங்க தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு எப்படியும் நாங்க
2: அனுப்பிடுறோம்.
1: சரியா?
2: இல்ல நான் சும்மா கேட்டது.
1: சரியா, உண்மையே நன்றி கட்டிக்காரன். அப்ப நாங்க பெற்றுக் கொள்ளுங்க. நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றியா நன்றி நன்றி. பாத்தீங்களா ஆனந்தன் கட்டிக்காரன், நீங்க அதை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு செல்வகுமார் நீங்க அழைப்புக்கு வந்தீங்க. நீங்க காட்டில என்ன ஓடி வாங்கோ எங்களுடைய எதுல திருப்பதியில ஓடி வாங்கோ
3: எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு 5 நிமிடம் தான் எடுத்துக்கு வர அந்த பாடலை தயார் செய்வதற்கு. 5 நிமிடத்துக்கு மேல ஒரு பாடலுக்கு அவர் எதுவுமே ஒரு நேரத்தை செலவு பண்ணதுல இருந்து சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பாடல் முடிவு பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பாடல் இசையெல்லாம் அமைச்சு அதை கொடுக்கறாருன்னு போது நம்மளும் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு முடிவு எடுக்கலாங்கிற ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குமா அதை நினைக்கும் போது. கண்டிப்பா
1: நிச்சயம். மற்றது செல்வகுமார் நீங்க அழைப்புக்கு வந்தீங்க. ஒரு வந்து உடனே இப்படி ஒரு அழைப்பு ஒன்று விட்டா நான் அழைச்சு நான் அம்மா நீங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படி செய்யறதுக்கும் அப்படி எத்தனையோ பேர் அப்படி செய்யறார்கள் அது மட்டும் தெரிகிறதே. இருந்தாலும் அழைப்புக்கு வாங்குவோம். இப்ப திருப்பதி அந்த நம்பர் யாரும் இல்லை, அதனால் நீங்க ஓடி வந்தா உங்களுடைய கவிதை உங்களுடைய பேச்சுக்கப்பம் என்ன செய்யறது இப்ப நீங்க கிடைக்கும் முதலாளியா மாறினீங்களா? அண்டையில இருந்து காற்றிலேயே கொஞ்சம் மறந்துட்டீங்க போல இருக்கு. ஓடி வாங்க செல்வகுமார் எங்க சின்ன கலாம என்று சொல்லிக்கொண்டு உங்க சில வச்சு பேசணும். தாமோதரமண்ணா வருவார், ஆனா அழைச்சிருப்பார் சிறுவனை எனக்கு தெரியாமல் இருக்கிறதோ தெரியவில்லை. தாமோதரமண்ணா நீங்க அழைப்புக்கு வந்தா நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க. என்ன நீங்க அழைச்சிருப்பீங்க எனக்கு, நான் கண்டிருக்க மாட்டேன், அதனால இணைஞ்சு கொள்ளுங்க. அவர் வராமல் இருக்க மாட்டார் தாமோதரமண்ணா. தாமோதரன் வருவார்.
3: அப்படி
1: நடுவே ஒரு நாளும் வருவார், ஒரு நாளும் அவர் அழைப்புக்கு வருவார். அழைச்சிருப்பார், நான் கவனிச்சிருக்க மாட்டேன் சில வழிகளில். சில நேரம் இப்படித்தான் நான் விடுபட்டு விடும். ஆனா அழைச்சும் அம்மா அடுக்கேன் என 2 தரம் அழைச்சிட்டு விட்டு விடுவார்கள். செல்வகுமாருக்கு வணக்கம். ஸ்கூலுக்கு வந்துடுறீங்க, வணக்கம் சொல்லி என்னன்னு கேப்பீங்க நீங்க. எல்லோரும் சரி. எங்க இணைப்புக்கு நான் திருப்பதிக்கு வர சொன்னேன் செல்வாக்குமா, திருப்பதிக்கு ஓடி வாங்குவோம், திருப்பதிக்கு ஓடி வாங்குவோம், திருப்பதிக்கு ஓடி வாங்குவோம். தாமோதர் மன்னா உங்களை அழைப்பு கொடுத்திருக்கிறேன், நீங்க அழைச்சிருக்கிறீங்க முதல் ஆரம்பத்திலேயே நான் எடுக்கல போல இருக்குது. முடிந்தால் நீங்களும் இணைப்புக்கு வாங்குவோம். செல்வகுமார் நீங்க திருப்பதிக்கு நான் உங்களை வர சொன்னேன், திருப்பதிக்கு. நாளைக்கு செல்வகுமாருக்கு சில நேரம் இப்ப நாகடிக்கு போனா அப்புறமா அவருக்கு சில நேரம் நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் மாறி மாறித்தான் செய்கிறது. ஏன் நாளைக்கு இந்த குளிர் ஊட்டிக்குள்ளே இருக்கிறதாலயோ தெரியல, கூடுதலாக குளிரையொட்டிக்குள்ளே இருக்கிறாருல்ல அதனாலயா இருக்கலாம். எங்கே அழைப்புக்கு வாங்குவார் செல்வகுமார் நீங்க. சரி, நீங்க ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தீங்க, அதை நாங்க பேசலாம். இந்த நீங்க சொன்ன கவிதைக்குரிய பாடல் எனக்கு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. அது
3: பாடல், அதுக்கு ஒரு பாடல் ஆமா
1: என்ன நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க சொன்ன கவிதைக்குரிய ஒரு பாடல்
3: என்ன? பட்டகத்தி பைரவன்ல வந்து ஒரு பாடல் இருக்கு, அது கூட குடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
1: என்ன பாட்டு?
3: கோட்டை, கோட்டை கட்டும் ராஜாவுக்கு அண்ணன் ஒரு பாடல் வரும், காட்டில் ஒரு சிங்கக்குட்டியா, அந்த பாடல் தானே?
1: காட்டில் ஒரு சிங்கக்குட்டியா, உங்களோட கவிதைக்கு போறங்க. வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் ஐயா செல்வகுமார், வாங்க முதலாளி வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கீங்க? அம்மா
2: செல்வகுமார்,
1: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறீங்களா ஐயா? நல்லா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கேம்மா, நலமா இருக்கேன். அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.
1: மழைவா கேட்டுக்கீங்கப்பா? இல்ல எல்லாரும்
2: செல்வ வந்துட்டு நான் அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்றீங்க? அடிச்சுக்கிட்டே இருந்தா இணைக்க முடியாது. அடிச்சீங்கன்னா இப்ப என்னால ஒரு தடவை தலையை மட்டும் எட்டி கட்டிட்டு விட்டுருக்கா, நான் என்ன பண்றது? எது தெரிஞ்சா அப்படி அது தொடர்ச்சியா அடிச்சு விட்டுனா இணைக்க முடியாது. அடிச்சு பட்டு விட்டா நான் இது பண்றேன்
1: ஐயா. அதாவது எந்த பிள்ளையில எந்த பிள்ளையில பாசம் கூடும் அந்த பிள்ளையிலதான் நோட்டையை கண்டுபிடிப்போம் நாங்க. அதுலயுமா உங்களுக்கு
2: நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வடலூர் ஆனந்தன் லைன்ல
1: கொண்டு கொண்டு,
2: அதுக்கடுத்து இவரு கேரளா நம்ம ரதீஷ் ஐயா வந்தாரு,
1: அதுக்கு
2: இடையில வந்து உடுமலைப்பேட்டையில இருந்து ஒருத்தர் வந்தாரு.
1: எனக்கு சரியா வடலூர் ஆனந்தன் இதுலயும் பாருங்க எப்படி மாத்தி சொல்றாரு. முதல் வடலூர் ஆனந்தன், அதுக்கப்புறம் ரதீஷ், அதுக்கு இடையில
2: இரண்டாவது வந்தவர். அதாவது என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஆனந்த் தெரியும், ரதீஷ் ஐயாவும் தெரியும், அவர் எனக்கு தெரியாது.
1: எனக்கு தெரியாது தெரியாது உடுமலை என்று தெரியும். உடுமலையை நடுவில் போட்டிருக்கலாம்ல,
2: உடுமலை உடுமலைன்னு சொல்லி இருந்திருக்கா. இருந்தாலும் நம்ம வந்து என்ன சொல்றது அப்படின்னு நீங்க தான் சொல்லுவீங்களா, பிரியமா இருக்கிறவங்க தான் வரிசையா சொல்ல முடியும் அப்படின்ட்டு அது மாதிரி சொன்னேன்.
1: சரி, இந்தியிலிருந்து வரதராஜனையும் பிரியத்துல வச்சிருந்தேன் எங்க மனசுல. நாலு தினம் சொல்லுங்க, வரதராஜன் வரதராஜன் வரதராஜன்
2: வரதராஜன் வரதராஜன். நம்ம நம்ம சாமி அதாவது நாராயணனுடைய பேர்
1: நலமா இருக்கிறீங்களா எம்மா செல்வகுமார்?
2: நலமா நலமா இருக்கமா, நலமா இருக்கா, நீங்க நலந்தனமா?
1: நல்ல சுகம். மனதை தொட்ட வரிகள் என்று எடுத்து வந்த எங்களுடைய கண்ணன் மனதை தொட்ட பாடல்கள் என்று எடுத்து வந்தார், நல்லா இருந்தது. அந்த நேரத்துக்கு அந்த ஒரு நிகழ்ச்சிய கொடுக்க வேணும் அந்த பேர்ல என்று அந்த வரிகளை விட்டு மனதை தொட்ட பாடல்கள் என்று எடுத்து வந்திருந்த, நல்ல பாடல்கள் எடுத்து வந்திருந்த. ஆனா அந்த அது வந்து கவிதையின் காணவும் போல இருந்தது, சூப்பர் உண்மை. அவருடைய அவர் அதை நிரப்பிட்டார் பாருங்க, அவர் நல்ல பிள்ளையா. அந்த அந்த நேரத்துல அந்த டைம் ஒரு மாறி எடுத்து அவரும் வேலைக்கு தான் போறார், காலையில இருந்து விண்ணப்ப மாட்டோம். அந்த நேரம் அந்த நிகழ்ச்சி எடுத்து வந்துட்டாரு. செல்வகுமாருக்கு தான் செல்வகுமார் தான்
2: ஜென்மன். இல்லமா நான் சரி பண்ணிருக்கேன். அப்ப அப்பா வந்து என்ன சொன்னாரு, ஓ இது வந்து
0: வேலை புது வேலை வந்து பிளேட்ல போற மாதிரிப்பா. முன்னாடி ஏறும் போது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமா இருக்கும், அப்புறம் மேல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைத்துக்கு அப்புறம் காத்துல மேலக்கிற மாதிரி போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லைன்னாரு. அது மாதிரிதான் இப்ப நான் மேல போயிட்டே இருக்கு சிரமப்பட்டு, அந்த இடத்த பிடிச்சி ஒரு 3 மாசத்துக்கு சரியாயிருச்சுன்னா அப்புறம் ரெக்கவரி
1: ஆயிரும். நீங்க எப்படியும் மேல உச்சத்துக்கு தான் போவீங்க, நான் அங்கே சொல்றேன் பாருங்க, நல்லா இருப்பீங்க செல்வகுமார். அடிக்கடி நீங்க வந்தோன்னு இதை சொல்றதுக்கு, இதை சொல்றதுக்கு காரணம் ஒரு சொல்லை நாங்க 100 தடவைக்கு மேல சொன்னாங்க அது பழிக்கும் என்பார்கள்.
0: சரிங்க,
1: யாராவது ஒரு ஆளுடைய மனதில
0: இருந்தாலும் நிகழ்ச்சி நம்ம எடுக்க முடியல வைக்க முடியல மனத்துக்குள்ள வருத்தமா தான் இருக்கு. செய்ய முடியலையே டைம் ஒதுக்கி அப்படின்னு, ஆனாலும் லீவ் போட்டுட்டு ஒரு நாள் பிடிச்சுக்கோ.
1: அது ஒரு கொஞ்ச நேரம்
0: வந்துட்டாரு
1: கொஞ்ச நேரம்.
0: நான் ஒரு கவிதையை சொல்றேன்,
1: சொல்லுங்க உடனே சொல்லுங்க உடனே சொல்லுங்க.
0: தனிமை எனக்கு பிடிக்கும், தனிமை எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் இங்கு என்னை காயப்படுத்த யாரும் இல்லை.
1: இது எனக்கு புத்திரமா
0: இருக்கு.
1: அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்ப இந்த நீங்க நான் ஒன்று சொல்றேன், நீங்க தனியா இருந்துட்டா
0: எனக்கு படித்ததில் பிடித்தது என்னை வச்சு நானா எழுதுற, எனக்கு படித்ததில் பிடித்த கவிதை அவ்வளவுதான். அந்த கவிதை நானா கவிதை எழுதுறேன், ஒருத்தர் எழுதுனத வந்து படிச்சேன், படித்தது பிடித்தது.
1: வணக்கம் ஞானசாரம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா
0: வணக்கம். சகோதரி வணக்கம். சகோதரி
1: அண்ணா தப்பு இல்ல,
0: வணக்கம்.
1: இன்றைக்கெல்லாம் அண்ணா தப்பு இல்ல,
0: வணக்கம்.
1: ஒரு வணக்கம் போட்டவர் ஹாய் சொல்லி எல்லாரும் ஓடி
0: வந்து வணக்கம் வணக்கம் வணக்கம் ஆனந்தன், வணக்கம் ஆனந்தன்,
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் எம் ஆர் செல்வகுமார், நாகப்பட்டினம் எம் ஆர் செல்வகுமார், வணக்கம்.
1: நாகட முதலாளி அதை சொல்லிடுங்க,
0: நாகட முதலாளிக்கு நாகட முதலாளிக்கு ஒரு பெரிய தந்த கும்பிடு
1: உத்தரவாதம்
3: உள்ளது.
0: கும்பகோணத்துல ஒரு ரேடியோ சென்டர் இருக்கு, நூத்தி ரேடியோ சென்டர் இல்ல திருச்சி ரேடியோ சென்டர், திருச்சியில கூட எம்ஆர்எஸ் ஒரு ரேடியோ, அதாவது மாடர்ன் ரேடியோ சர்வீஸ் அப்படின்னு ஒரு ரேடியோ
1: இருக்கு
0: திருச்சியில. வேகமா ஓட்டிட்டு ஆட்டோல வந்துட்டீங்க, பரவாயில்ல, நன்றிமா, வணக்கம்.
1: எடுக்கல ரேடியோ எடுக்கல பாவம், இதுல வந்துட்டா இதுல
4: பிரச்சனையா இல்ல நெட்ஒர்க் பிரச்சனையா?
1: நீங்க நீங்க இணைஞ்சிட்டா இணைஞ்சிட்டா நீங்க இதுல இருந்தே கேக்கலாம். செல்வகுமார்
4: எல்லாருக்கும் மொத்தமா சொல்லிட்டேன், எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன்.
4: ஒரே மாதிரி குரூப்ப சேர்ந்துட்டாங்க,
1: அத வில்லன்டாலே அப்படித்தான். அதாவது நீங்க பாருங்க உண்மையிலேயே வில்லங்கள் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு மாமா, எங்கேயும் மாறுபட்டு இருக்கிறாங்களா இல்ல தாங்க? இப்ப இந்த வில்ல இல்ல இந்த வில்லங்கள் எல்லாம் எங்கிற எம்ஜிஆர் தான் இப்ப எல்லாம் கட்டி காலையை கையிலும் காலையும் கட்டி கொஞ்சம் இப்படி இப்படி நடக்கணும்னு நாங்க கட்டுப்பாடா வச்சிருக்கலாம். அல்லாட்டி இப்ப எத்தனை பேர் அழைச்சிருப்பாங்க,
0: சீர்திருத்த வழியில
1: இருக்கலாம்.
0: சீர்திருத்த அம்மா அம்மா சொல்றாங்க ரேடியோல, வந்த உடனே விடு விடுன்னு வந்து வர்ற பசங்கள்லாம் இப்ப வரல, அவங்களுக்கு வயசாகி போச்சா இல்ல அவங்க மனசுக்கு வயசாகி போச்சா
1: அது
0: இல்ல அவங்க எண்ணத்துக்கு வயசாகி போச்சா அப்படிங்கிறாங்க.
1: அது அது
0: எப்படி நாங்க எங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா நம்ம வந்து தாய் வீட்டுல பிள்ளை மாதிரி ஒளியாடுவோம், புதுசா வர்ற இணைப்பு வரக்கூடிய உறவுகளுக்கும் வழிவிட்டோம்னா தான் அந்த இடம் போக முடியும் அப்படின்னு தான் நாங்க ஒழிய நாங்க வந்து முன்னாடி உட்காந்து.
1: செல்வக்குமார், செல்வக்குமார், இத இந்த கதைய பார்த்தா ஒரு குடும்பத்துல ஒரு தாய் வந்து ஒரு மூன்று ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க, அவ மூன்று பேர்லயும் நல்லா அன்பா இருந்தாங்க, மூன்று பேரும் திருமணம் ஆகி போயிட்டாங்க சரியா. உடனே மூத்த எல்லா பிள்ளைகளையும் எதிர்பார்த்திருந்த தாய் காலையில சரி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பா. மூத்த மகன் அழைச்சா எப்படி இருக்கிறீங்க இல்ல உங்களை எதிர்பார்த்த இல்லம்மா உங்களுக்கு குட்டி பையன் எடுப்பான் அவன் தான் அடிக்கடி வந்து பாப்பான்னு நான் நினைச்சேன் அதனாலதானம்மா நான் உங்களுக்கு எடுக்கலேன்னா சாட்டுக்கு அவர் மற்ற ரெண்டு பையங்களும் பாப்பாங்க அப்படி ஒவ்வொரு பையனும் சொன்னா அந்த தாயுடைய நிலைமை என்ன அத எனக்கு சொல்லுங்க. தூரத்துல இருந்தே அந்த மகன் அம்மா ரெண்டு பிள்ளையும் பார்த்து தானே எங்கு தானம்மா நான் நினைச்சிட்டு இருந்துட்டேன் இப்ப செல்வகுமார் நிலையிலே அந்த மூத்த மகன் சொல்றான். அப்ப அப்ப அவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு கூட அவருக்கு தெரியாது. அப்ப தாயின நிலைமை என்ன இதுதான் ரெண்டாவது மகனும் செய்ய போறான் மூன்றாவது மகனும் செய்ய போறான்
0: அது
1: செய்யறாங்க.
0: நீங்க சொல்றது நான் சொல்றது இல்ல, ஒரு அஞ்சு பசங்க இருக்காங்க அம்மா சோறுபடுறாங்க சின்ன பயிர்களுக்கு தான் ஆரம்பிப்பாங்க முதல் சின்ன குழந்தைகளுக்கு தான் முதல் சாதம் போடுவாங்க. முதல் எடுத்தவனே பெரிய எரும வாடை வந்து உட்கார்ந்துச்சுன்னா ஒருடா குழந்தை சின்ன பிள்ளைய சாப்பிட்டது அப்புறம் தான் நான் பெரியவங்கள சாப்பிடணும் அப்படின்னு சின்ன பிள்ளைக்கு தான் முதல் போடுவாங்க. அவன் தான் பசி தாங்க மாட்டான் அவனுக்கு போட்டு அதுக்கப்புறம் அவன் அதுக்கப்புறம் அவன் அப்புறம் தான் பெரிய ஆளுக்கு கேட்டு பாருங்க நம்ம குரூப்ல இருக்கவங்கள இது உண்மையா இல்லையா.
1: சரி நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் வடிவா கேட்டுக்கங்க. தாய் மனம் என்ன இப்படித்தானா வடலூர் ஆனந்தன் நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல இப்படித்தானா இல்லாட்டி அண்ணா சொல்லுங்க. அண்ணா நீங்க ஒருக்க அந்த உங்களுடைய அங்கே பயணம் செய்து கொண்டிருக்கீங்களா அண்ணா நீங்க ஞான சரமண்ணா
2: இல்ல இல்ல இல்லத்துலதான் இருக்க
1: இல்லத்துல ஏன் இந்த சத்தம் போடுது சத்தியம் நாராயண சத்தியம் நான் அப்பா ஒண்ணுமே கேளுங்க நாலு மணித்தியானம் அடவட்ட ரூமுக்கு போடாம உங்களுக்காக இருந்து பேச தொப்பையா நினைக்கிறது அவ்வளவு குப்பம் என்னன்னா இந்த சத்தங்களை சின்ன பையங்கள இருந்தா ஒரு தாய் பெரிய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடும் அதுக்கு ஒரு அர்த்தம் நான் சொல்ல போறேன் அப்படித்தான் உங்க வீட்டுல செய்யறாங்களா செய்தாங்களா ஞான சேரமண்ணா.
2: அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது சாதம் அதாவது சமையல் ரெடி ஆயிட்டா எல்லா பிள்ளைங்களும் ஒன்னா உட்கார வச்சுதான் சாப்பாடு கொடுப்பாங்க. ரொம்ப கை
1: குழந்தையா
2: இருந்தால் மட்டும்தான் கை குழந்தை பல்லு முளைக்காத குழந்தை இடுப்புல வச்சு அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் முதல் உரிமை அதாவது கை குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் முதல் உரிமை பாக்கி எல்லாரும் ஒரே நிலை தான் தாய் கவனிப்பார்
1: கவனிப்பார்
0: அதாவது
1: மடியில வச்சு கை குழந்தைக்கு முதல் ஊட்டிடுவான் ஒரு வாய் அது சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது மற்ற குழந்தைகளுக்கு பரிமாறுவான் அது தெரியுமா தாய் மற்றது இன்னும் ஒன்று செல்வகுமார் ஒரு தாய் சிறு வயது பிள்ளைகள்ல ஷியாமலா சொல்லுங்க. ஷியாமலா இதை சொல்ல போறேன்.
4: நான் சொல்றேன்
1: கேளுங்க.
4: என்ன இவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வச்சிருக்கா அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்க, நான் தான் அதை சொல்ல முடியும் நினைக்கிறேன். பசி எடுக்கவே இல்லையா, அது சாப்பாடு சமைச்ச உடனே சாப்பிடணும் யாரும் ஒரு குழந்தைங்களுக்கு
1: சமீஷம்.
4: இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க வரும்போது சாப்பிட அம்மா சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது இரு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க அம்மா.
1: நிச்சயம்
4: சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க, சாப்பாடும் குடுக்கறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு, அதே சமயம் பெரிய பணியா இருந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. அதுதான் ஒரு நல்ல தாய் எங்க அம்மா இருந்திருக்காங்க.
1: நிச்சயமா சரி. இப்ப
4: பத்து பேர்
1: சரி, அடுத்த பேரு அடுத்தது நான் சொல்றேன். என்னுடைய தாயாருடைய இதை சொல்றேன். அந்த கஷ்டம், அந்த வீட்டுல கஷ்டம் இருந்தாண்டியில் கஷ்டம் இல்ல, இருந்தாலும் தாய் மனது எப்படி என்றால் சின்ன வயது பிள்ளையில இருந்து முதல் பரிமாறிக்கொண்டு போறதுக்கு காரணம் இருக்கு செல்வகுமார். இந்த குழந்தை கொஞ்சம் தான் சாப்பிடும், அது அவருக்கு அம்மாக்கு தெரியும். அப்ப அந்த கடைசியா வளர்ந்த மற்ற குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு சாப்பிடும், அவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் அவர்களுக்கு போட வேண்டும் இந்த வயலாற. அதுக்காக தான் இவர்களுக்கு முதல் பரிமாறி பெருசா இருக்கிறவர்களுக்கு மீதி எல்லாத்தையும் தாயார் பரிமாறுவார். தனக்கு இல்லாவிட்டாலும் மொத்தமா சாப்பிடட்டும் என்று முதல்லயே பெரியவருக்கு போட்டு கொண்டு வந்தா சிறியவருக்கு சில நேரம் இல்லாம போயிருமோ என்றதுக்காண்டி சின்னவர்களுக்கு போட்டு கொண்டு அப்படியே அதான் காரணம். இப்ப எல்லாருடைய இதுவும் சரி, உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது. இப்ப செல்வகுமார் ஒரு கவிதை சொன்னார், அண்ணா நீங்களும் ஒரு கவிதை வச்சிருங்க. கவிதையை சொல்லுங்க செல்வகுமார், அதுக்குள்ளே பாட்டை தருவோம் நாங்க. எங்க சொல்லுங்க, ஒரு வாசிச்ச கவிதை ஒன்று கொண்டு வாங்கோ, நாங்க பாட்டு தேடலாம், தேடி உங்களுக்கு அந்த பாட்டை கொடுக்கலாம். அங்க செல்வகுமார் சரி ஞானதேர்வன் சொல்லுங்க ஒரு கவிதை, அதுக்குரிய பாட்டு தேடலாம். அண்ணா ஞானசேகரம் அண்ணா என்னங்க எல்லாரும் மீன் போட்டு இருக்கீங்களா, மீன் போட்டு பேசிக் கொண்டிருக்கீங்களா? என்னன்னா உங்கள்ட்ட வந்து நிறையவா கேட்க போறேன். நீங்க ஒரு ஒரு ஒரு கொஞ்சம் கிள்ளி போட்டாலே வயிறு நிறைஞ்சிடும் போதும்.
5: ஆஹா
1: வடலூர் ஆனந்தன் உங்களை அடுத்த பக்கத்துக்கு கூப்பிட்டு ஓடியாங்க. ஓகே
5: சரிங்க.
1: செல்வகுமார் வடலூர் ஆனந்தன் நினைச்சிருங்க, அவர் அங்க கட் ஆகுறார். இன்னொரு புதிய உறவு வருகிறார், அவரை நினைக்கிறதுக்கு அண்ணாட அண்ணாவை நினைச்சிருங்க. அங்கால உடனே சிந்திச்சு உடனே மூன்று பேரை அங்கால நினைச்சிருங்க. சரியா வணக்கம். வணக்கம், நீங்க காற்றலையில இணைஞ்சிருக்கீங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்.
6: வணக்கம் அம்மா, நான்
1: உமையால் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். ராஜராஜன்
6: இருக்கிறேன் அம்மா.
1: ராஜராஜன் எப்படி இருக்கிறீங்க?
6: நன்றாக இருக்கிறாரு.
1: அவருதான் இருக்கிறார். நான் அவரை பற்றி தான் அப்பாட்ட சொன்னேன். நல்ல கம்பீரமான குரல், நல்லா பேசுகிறார். அந்த பேச்சு அவர் ஒரு வக்கீல் என்றதை காட்டுறாரு. அதை யோசிக்கிறேன், எனக்கு ஒரு எப்பயாவது எனக்கு எனக்கு ஒரு வழக்கணும் தான் அவரை பேச விடலாம். அதுக்காண்டி அப்பா சொன்னேன், தம்பி நல்லா பேசுகிறார், எனக்கு ஒரு வழக்கம் தான் பிள்ளைய கூப்பிடுறாருன்னு அப்பா சொன்ன, அதுக்காண்டி நீ குற்றம் ஒண்ணு செய்யறாரு.
6: தெரியும் தெரியும்மா.
1: உமையா சொல்லுங்க, உமையால் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நன்றாக இருக்கிறேன் அம்மா.
1: உமையால் உங்களுடைய அம்மா உங்களோட இருக்கிறாரா?
6: ஆமாங்க அம்மா, நான் தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
1: இருக்கிறீங்க. அம்மாக்கு பெயர் என்ன?
6: அம்மாவுக்கு 86 வயது. அம்மாவோட பெயர் நாச்சிமுத்தம்மாள். நாச்சியார் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி நாச்சி முத்தம்மாள்.
1: நாச்சிமுத்தம்மாள்
6: உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா என்னுடன் இருப்பது? ராஜ்குமார் சொன்னாரு.
1: ராஜ்குமார் சொல்லவில்லை, நாங்க தான் வானொலி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே. நான் தூக்கத்தில் இருந்தாலும் இந்த வானொலி ஒழிச்சு கொண்டே தான் இருக்கும். உண்மையா எனக்கு அதை கேட்டு தூக்கமா தான் இருப்பேன், ஆனா எல்லாம் கேட்கும். அப்பாவோட வந்து பேசி இந்த வயது சொன்னது எல்லாம் கேட்கறது. அப்ப நான் கதைக்கவில்லை, அப்பா பேசியிருந்தாரு கூட அம்மாவோடு அவோடு. அது எனக்கு இந்த நாடுதான் கேட்டேன். உண்மையால் நீங்க நான் நினைக்கிறேன் நீங்க எனக்கு மூத்தவர் என்று நினைக்கிறேன். உங்களை அக்கா அண்டே கூப்பிடலாம்.
6: நானும்
1: உங்களை அக்கா அண்டே கூப்பிடுவேன். அக்கா அண்டே கூப்பிடலாம்.
6: சரி சரி சார், கூப்பிடுங்களே.
1: சரி சொல்லுங்க அக்கா, நீங்க என்ன கவிதையோட வந்திருக்கீங்க?
6: கண்ணதாசன் அவர்கள் தெரியும், பாட்டு கவிதை எல்லாம் எழுதுவாரு கண்ணதாசன்.
1: கண்ணதாசன்
6: பாட்டு எல்லாம் எழுதுவாரு, சினிமா பாடல்கள், அப்புறம் மதம், இந்து மதம் கேள்விப்பட்டிருக்கீர்களா? தமிழ்நாட்டில்
1: கண்ணதாசன்
6: அவர் வந்து ஒரு கல்விக்கு போனார். கல்லூரி மாணவர் வந்து நீங்கள் எதை பற்றி வேணாலும் கவிதை எழுதுவீர்கள் என்று சொன்னீர்களே, இப்பொழுது ஒரு கவிதை எழுதுங்க சொல்லுங்கள் கேட்டிருக்கிறார். அதுக்கு இட்லி என் விழுந்து விட்டது காதலினாலா, காதல் பயப்பட்டதாலா அப்படின்னு சொன்னார். அதுவும் ஒரு கவிதை தான்.
1: நிச்சயமா ஒரு விடயத்தை அழகாக எடுத்து சொன்னாலே அது கவிதை நேயத்தில் பேசினால் கவிதை தான். அவர் இட்டலியை
6: சொல்லிட்டாரு,
1: சுவைத்தது அந்த சொல்லி நாங்கள் அதுக்கு ஒரு பாடல் தேடலாம். அதுக்கு
6: அப்படிங்களா?
1: எங்க
6: அம்மா கொஞ்சம் இடைவெளி தருகிறீர்களா?
1: நான் யோசிச்சேன், யோசிங்க. அப்படியே என்ன யோசிங்க, நான் மற்றவர்களோடு பேசுகிறேன். அப்படியே இருங்க. எங்கே இந்த இணைப்புல வணக்கம் கண்ணன்.
5: வணக்கம் மேடம்.
1: கண்ணன் எப்படி இருக்கீங்க? மனதை தொட்ட பாடல் சூப்பர், நல்ல பாடல். எனக்கு பிடிச்ச பாடல் மட்டுமில்ல, எல்லோருக்கும் பிடிக்கும். நாங்கள் இடைக்கால பாடல் அத்தனை பாடலும் எடுத்து அதுக்குரிய வரிகளும் போட்டு செய்திருந்தீங்க. வாழ்த்துக்களும் அந்த இடத்தை ஒரு எம்டியா விடாம அனிதை தொட்ட வரிகள் இல்லாவிட்டாலும் அந்த பாடல் வந்தது தாங்க, அது சூப்பர். அது உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட திறமைய காட்டுகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்க யார் இப்ப கவிதை? அண்ணா ஒரு கவிதை சொல்ல போறாரு, அதுக்கு ஒரு பாட்டு கண்டுபிடிச்சு நாங்க ஒளிபரப்ப போறோம். வாங்க அண்ணா. அண்ணா ஞானசேரம் அண்ணா
7: வந்துட்டேன் வந்துட்டேன். வணக்கம் கரூர் எம்ஆர் கண்ணன் அவர்களே.
5: அண்ணா வணக்கம். அண்ணா நாச்சியர்கள்.
7: வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நாளாம் நாளாம்
5: ஐயா. வணக்கம் ஞானசேரம் ஐயா. வணக்கம் ஐயா.
7: வணக்கம் வணக்கம். வடலூர் ஆனந்த். வணக்கம்.
1: இங்க
7: சொல்லுவா சகோதரி.
1: சொல்லுங்க.
7: நீ காதலிக்கிறாய் என்று நினைத்து நான் கவிஞனானே. நீ காதலிக்கிறாய் என்று நினைத்து நான் கவிஞனானே. நீ காதலிக்கவில்லை என தெரிந்தபோது கல்லறையானேன். நீ காதலிக்கவில்லை என தெரிந்தபோது கல்லறையானேன். அவ்வளவுதான் சொல்லுது.
1: பாட்டு நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா? நாங்கள் சூஸ் பண்ணணுமா? நாங்க தெரியும்.
7: இல்ல இல்ல நீங்க தான் நீங்க தான் நீங்க தான்
1: எங்க எல்லாரையும் அடுங்க பாக்கலாம் எது சரி என்று நாங்க இப்ப டிசைட் பண்ணலாம். எங்க பாருக்க அழைச்சிருங்க. ஒரு வணக்கம் போடுற பாவம். ஹாய் சொல்லுற அழைக்கிறாரு. எங்க இதுல நிக்கிற எல்லாரும் இருக்கா? நீங்க அவர் சொன்ன என்ன சொல்லுங்கன்னா அந்த கவிதையை சொன்னா தான் நாங்க உருவாங்கி உருவாங்கி தேடுவோம். காதலிக்கிறாய் என்று
7: நீ காதலிக்கிறாய் என்று நினைத்து நான் கவிஞனானேன். நீ காதலிக்கிறாய் என்று நினைத்து நான் கவிஞனானேன். நீ காதலிக்கவில்லை என தெரிந்தபோது கல்லறையானேன். நீ காதலிக்கவில்லை என தெரிந்தபோது கல்லறையானேன்.
1: நான் கவிஞனுமில்லை. அம்மா
6: இந்த பாட்டு சொல்லாமே.
1: என்ன பாட்டு?
6: கல்லறையானேன் சொல்லிருக்காரு. காதல் வந்தால் சொல்லுக்கு
1: சூப்பர் நல்லா இருக்கு. அண்ணா என்ன
6: காதல் கவிதை கல்லறை வந்திருக்குல்ல, அதனால சொன்னேன். சரியா
1: பார்த்தேன். உயிரோடு இருந்தால் வருகிறேன். என்ன சரி வடலூர் ஆனந்த தென்படுதான்
5: இருக்கிறாருங்க.
8: ஆரம்பத்தை மட்டும் தான் சொல்றீங்க, முடிவு சொல்லவே இல்ல. காதல் ஏக்கத்துல இருக்கிறேன், கடைசியில முடிக்கும் போது கல்லறை யானைன்னு சொல்லிருக்கேன்.
1: அது வந்து நீ காதலே சொல்லாவிட்டால் தானே கண்டாரு. அது இப்ப என்ன சொல்றதா சொல்லலையா
8: தெரிஞ்ச போது நல்ல காதலிக்கவில்லை என தெரிந்த போது கல்லறை யானை முடிஞ்சிட்டு
9: அர்த்தம். ஒரு பாட்டு வரும்,
1: என்ன பாட்டு?
9: சக்கரத்தின் கூந்தலுக்கு செருப்பாக இருப்போம், இல்ல செம்பாம சீப்பாக இருப்போம், இல்ல செம்பாமரை
1: பாயத்திற்கு
9: இன்னென்றால் என்னவடி சொர்க்கம், இல்லை என்றால் இடையாடு பக்கம்.
1: பக்கம் பாருங்க, எனக்கு தோணுச்சு

0: வேண்டி பாடுறேன்னா
1: அந்த அவர் கவிதை அப்படி இருக்குங்க, அவர் உண்மையாவே நேசிச்சு நேசிச்சு எழுதியிருக்கிறார் அந்த கவிதைய, அந்த கவிதையா அண்ணா? கிரேட் கிரேட் கிரேட். அப்ப அண்ணா அப்ப கவிதை சரியா இப்ப எந்த பாட்டு அண்ணா எடுத்து வரணும்னு டிசைட் பண்ணுங்க. மூன்று பாட்டு நான் எடுக்கப்பட்டிருக்கு,
2: அவரே சூஸ் பண்ணுறது பாட்டு
1: நீங்க சூஸ் பண்ணுங்க அண்ணா, எந்த பாட்டை சூஸ் பண்ணல? அப்ப கண்ணன் சொன்னதா, இந்த கண்ணன் மோட்டர் தான் தம்பி என்ற
3: மீரா சகோதரி சொன்னது கூடுதலான நன்றாக இருந்தது.
1: அப்ப அவர் இது காதல் வந்தால் சொல்லி அனுப்போ.
3: நான் தான் சொன்ன மூணு பேர் எல்லாருக்கும் உங்களுக்கு முதலிடம்
1: சொன்ன
0: பாட்டு போறது நீங்கதான் மதிப்பெண் கொடுத்து
3: கண்ணா கண்ணா நலமா கண்ணா
1: அன்னாட பாட்டு எங்க செல்வகுமார் ஒரு கவிதை சொன்னார். ஒரு நிமிஷம் தாங்க, உமையான் அம்மா அவருக்கு சந்திச்சு அக்காவை சந்திச்சுட்டு, உமையால் வணக்கம் உமையால் வச்சுட்டீங்களா? சரி இணைப்புக்கு வாங்க நீங்க. சரியா உண்மையா நீங்க இணைப்புக்கு வாங்க, நீங்க அதுக்கு கட் பண்ணி போயிட்டீங்க. யாராவது அடுத்த இணைப்புல இணைய முடிந்தா இணையுங்க, நாகப்பன முடிஞ்சா இணைக்க விடுங்க, நாகப்பன இணைங்க. இப்ப செல்வகுமார் நீங்க மீண்டும் போட்டு தூங்காம நீங்க சொன்ன கவிதையை சொல்லுங்க, அதுக்கு இவங்க பாட்டு கண்டுபிடிக்கட்டும். எங்க
3: தனிமை எனக்கு பிடிக்கும், தனிமை எனக்கு பிடிக்கும், ஏனென்றால் என்னை காயப்படுத்துவது இல்லை, என்னை காயப்படுத்த யாரும் இல்லை அப்படின்னு அந்த கவிதை.
0: நான் அது ஒரு பாட்டு நான்
1: சொல்றேன்
0: சொல்லுங்க. நல்ல வேலை நான் பிடித்து கொண்டேன்
2: காபடி பெற்று நாட்டுக்கு காதல்
0: தனிமை
2: காதல் காயங்களை நீங்கள் ஆறுங்களேன் ஒரு பாடலுக்கு மாதிரி சரியா வருமா?
3: அந்த பாட்டுதான் சரியா வரும்.
1: சும்மா சும்மா இவர் இவர் அந்த பாண்டே தெரியாது இவர் நல்லதுன்றார் என்ன சும்மா இருங்க. தனிமை அதாவது தனிமை எனக்கு பிடிக்கும்,
0: தனிமை தான் கேட்டிருக்கீங்க,
1: தனிமை எனக்கு பிடிக்கும், அடுத்த வரி என்ன, என்னை காயப்படுத்த யாரும் இல்லாத
2: அங்க யாரும்
3: இல்லை.
1: என்னை காயப்படுத்த யாரும் இல்லாதனா யோசிக்க வேண்டிய எப்படியா நீங்க யோசிங்க, இவர் கொண்டு வந்த கவிதை. சரி உங்களுக்கு
3: தமிழ் சபை இவ்வளவு பெரிய தமிழ் சம்பத்துல என் கவிதைக்கு ஒரு பாட்டு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சரியான புலவர்
0: இல்லை.
1: அது தனிமை பிடிக்காம சொல்றான். தனிமை இனிமை அதெல்லாம் தனிமை பிடிக்காம இவன் தனிமையை பிடிச்சு சொல்றாருங்க.
3: பிடிச்சு சொல்றேன்
1: பிடிச்சு சொல்றேன்.
4: தனிமையிலே ஒரு ராகம் ஒரு தாளம் ஒரு வாகம்
1: அது நல்லா இருக்கும். அது நல்லா
4: பிறந்தது
1: இளமையின்
4: நினைவுகள் தொடர்ந்து அந்த பாடல் கூட நல்லா இருக்கும்.
1: அது மனசுல வச்சிருங்க
4: வச்சிருக்கமா.
1: எங்க மௌனமா இருக்கிறீங்க, தனிமை அந்த பாட்டு
4: கேட்டோம்.
0: நான் பிறந்தது தனியா, வளர்ந்தது தனியா, நான் பிறந்தது தனியா, வளர்ந்தது தனியா. இந்த பாட்டு
1: அதுவும் கொஞ்சம் பொருந்தோம். அதுவும்

தனிமையே சுரப்பண்டு சொல்லல இவன் காத்துக்கிறாங்க. தனிமைக்கு இன்னொரு நாள் தேவை. அது இல்லையே, இவர்த்தெல்லாம் தனிமையே சுரப்பண்டு சொல்றாரு. அதான் விஷயம். இந்த பாட்டு ஒரு கேட்கணும். இந்த பாட்டு கேட்கணும். இந்த பாட்டு கேட்போம்.

0: இது வந்து இந்த தனிமையே விரும்புற தனிமைதான் நல்ல இனிய தனிமையே என்ற பாட்டு ஒரு புதிய படத்துல வந்திருக்கு. அந்த படம் வந்து அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் இனிய தனிமையே ஸ்ரீராம் அவர்கள் பாடிய பாடல். அந்த படம் எனக்கு கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு, எதுக்கு நான் சொல்றேன். ஆனா இந்த பாட்டு நல்லா இருக்கு. என்ன முழுக்க தனிமையை தான் விரும்புறாரு இவர். இதுதான் செல்வகுமார் சாரி என் இனிய தனிமையே.
1: இந்த பாட்டு தான் சரியான பாட்டு.
0: எல்லாத்துக்கும் விளையாடுறாருங்க. இதுக்கு என்ன செய்யலாம்? தனிமையே நீங்க அடிச்சு பாருங்க. அவருக்கா கூகுள்ல
1: புதிதான அதிகாலையோ புகை
0: அண்ணா பாருங்க கடவுளை இதெல்லாம் கேட்டிருக்காரு பாருங்க. இவரை போய் நீங்க சொல்றீங்க சார் நீங்க தம்பி என்ன பண்ணலாம் போல இருக்குங்க. ஞான சேரம் அண்ணாவை
1: கூப்பிடுங்க, எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. நீங்க எப்படி கூப்பிடுறா ஒத்துக்கிறேன்.
0: என்ன பாடல் எடுத்திருந்தேன்? ஒரு பொய்யாவது சொல்றேன். அத போடலாம். நான் இப்ப எல்லாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வைக்கிறேன். இப்ப எல்லாருக்கும் அந்த பாட்டு கிடைக்க போதும். சரியா? அடுத்தது யார் கவிதை சொல்ல போறீங்க? உண்மையால் நீங்க ஓடி வாங்க. உங்களுக்கு தயவு செய்து
2: நான் சொல்லுவேன்.
0: நீங்க கவிதை சொல்லுங்க. தேடலாம் நாங்க. சொல்லுங்க சியாமலா.
2: சொல்லம்மா. திடீரென மேகங்கள் கூடி, திடீரென மேகங்கள் கூடியது கலீரென அடுத்த வழியில் இருந்த இடம் தெரியாமல் போன.
0: எல்லாரும் மீன் போடுங்க. எங்களுக்கு
2: வரந்து வருத்தம் வராம
0: நில்லுங்க. அம்மா நில்லுங்க.
2: எனக்கு சின்னதா தெரியாது, குட்டிக்கிட்டே தெரியாது.
0: சரி சரி, பெருசா தான் சொல்லுங்க.
2: திடீரென மேகங்கள் கூடிய கலீரென அடித்தவையில் இருந்த இடம் தெரியாமல் போனது. ஒட்டுமொத்த மரங்களும் வீத ஆனவர்களை கண்டு திரும்பும் மனித தலைகளால் ஓர் திசையை நோக்கி திரும்பின காட்சி. மாலை நேரம் இருள் சூழ்ந்த இரவானது. என் ஒளியின் அளவை யாராலும் கணக்கிட முடியாது என சவால் விட்டு மின்னி மறைந்தன மின்னல்கள். உலகில் உள்ள ஒட்டுமொத்த நீரும் இப்போது இங்கே கொட்டப்போகிறது என இடிகள் பேசிக் கொண்டன. தான் போக வேண்டிய திசையில் போகவில்லை என்றாலும் காற்றிலும் போட்டு போட்டுக் கொண்டு பறந்தன பறவைகள். தன் உயிர் என்னவாகுமோ என்ற எண்ணமே இல்லாமல் இறை தேடின சிறு குயில்கள். புதுமலை தம்பதிகளாய் கூடி குழா வினச்சிட்டுகள்

0: மனிதனோ கைக்குள் சுருண்டிருந்த குடைக்குள் தான் சுருண்டு போய் கொண்டிருந்தான். மனிதனோ கைக்குள் சுருண்டிருந்த குடைக்குள் தான் சுருண்டு போகிறான். அவ்வளவுதான்.
1: மலை வருது நிலை சொல்லுவா.
0: உண்மையிலே நானும் அதைத்தான் நினைச்சேன். மலை வருது.
1: மலைத்துளி இவங்க சொன்னது பெரிய
2: மலை.
1: மழை தொட்ட போயிருந்தேன் பயந்து ஓடுது. தெரிஞ்சவன கூடத்துல சூடத்துல ஓடுது, ஆடு ஓடுது, குதிரை ஓடுது, புள்ளி ஓடுது, நானும் ஓடி வரத்துல உள்ள விழுந்துட்டேங்கிறாங்க. அப்ப மழை எப்படி வேலை வருது?
0: அப்ப இந்த ஒரு பாட்டுதான், இந்த ஒரு பாட்டுதான் சரி வரும் நினைக்கிறேன். அந்த என்ன மூன்றாம்
1: புறையில
0: மூன்றாம் புறையில கதை ஒன்று சொல்லுவேன்,
1: தெரியுமா?
0: என்ன பண்ணிச்சான் அவட பாட்டே கொடுத்துடலாம். சின்ன சின்ன மலைத்துளி சக்கரவர்த்தி பாட்டு அவளையே கொடுத்துடலாம். அவன் சூஸ் பண்ணிருக்கான். சரி, அவட பாடலும் சரி. இப்ப அடுத்தது யாரு நான் எடுத்து வச்சுட்டேன். எல்லாருக்கும் பாட்டு டக்கு டக்குன்னு கொடுக்க போறேன். பெரியவர்
1: ஒரு கதை சொல்லிட்டு
0: நீங்க சொல்லுங்க. உங்க பெரியவர் வந்துட்டார், அவரோட நீங்க பேசணும். அவர் அமைதியா இருப்பா. நீங்க முதல்ல கதையை சொல்லுங்க, கண்ணை சொல்லுங்க.
1: நான் சொல்லிடுறேன். நீ என் அருகில் இருப்பதை விட தொலைவில் இருப்பதே போதும்.
0: நீ என் அருகில்
1: உன் விழிகள் பார்த்தாலே போதும். நீ என்னை விரும்பவில்லை என்றாலும் என்னை மறக்காமல் இருந்தாலும் போதும். நீ மட்டும் போதும், உன் நினைவுகள் என்றும் எனக்கு வேண்டும். நீ என் அருகில் இருப்பதை விட தொலைவில் இருப்பதே போதும். உன் விழிகள் என்னை பார்த்தாலே போதும். நீ என்னை விரும்பவில்லை என்றாலும் என்னை மறக்காமல் இருந்தாலும் போதும். நீ மட்டும் போதும், உன் நினைவுகள் என்றும் எனக்கு வேண்டும்.
3: சொல்லிட்டேன். சந்தர்ப்பம் இன்னொரு கவிதை
0: சொல்றதுக்கு சொல்லுங்க. அடுத்த கவிதையும் வருது. ஆனா பாட்டு
3: நாளைக்கு என்னோட கல்யாணம் நாள்.
0: அடையா
3: எதிர்பார்க்கல.
1: மேடம் இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நாள்.
0: எல்லாரும் உண்மைதான் பேசுறாங்க பாருங்க. கண்ணன் சென்னர் ரெண்டாவது சூப்பர் நல்லா எனக்கு இந்த வெளிப்படையா நீங்க பேசுறதுதான் பிடிக்கும். கேளுங்க முதல் கல்யாணம் பக்கத்துல இருக்குமல்ல, ரெண்டாவது கல்யாணம் ஓடிடும், ரெண்டு மூணு எல்லாம் வந்து வந்து ஓடிடும். எல்லாருக்கும் அவனுதான் முதல் கல்யாணம் மட்டும்தான் நிரந்தரமா இவரை கடத்தி மட்டும் வச்சு இவரை வச்சு முகங்களையும் கைகால்களையும் பாக்குறது. அப்ப அதனால அத கொஞ்சம் பாருங்க, இந்த கல்யாணங்களை பேசணும்னு பெரிய ஒரு அமைதியா இருக்க எனக்கு தான் மாணிக்கத்தை பிடிச்சது. வணக்கம்மா, நீங்க வந்து பாருங்க. 12 வருஷம் அமைதியா இருக்கான்னு சொல்ல யாரும் நம்ப முடியாது.
1: வணக்கம் குருவே, குருவே வணக்கம், குருவே
2: வணக்கம். இப்ப சொன்னீங்களே ரெண்டாவது கல்யாணம்னு, அது முத கல்யாணம் நம்ப கட்டுறது, ரெண்டாவது கல்யாணம் மத்தவங்க கட்டுறது.
0: மத்தவங்க எங்க தங்கல எங்க கட்டுறது அப்படிதானே?
2: முத கல்யாணம் நம்ப கட்டுறது, அடுத்தவங்க கட்டுவானோ நம்பள.
0: கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? ஓடி போயே கல்யாணம் தான் கட்டிக்கலாமா?
1: கல்யாணம் கல்யாணம் அருணம் கல்யாணம்
2: பாட்டு கூட
1: அறுபது தோழி ஒத்துங்க பத்திரிகை வைக்கிறாங்க. பொண்ணப்ப தோழி ஒத்துங்க பத்திரிகை வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்து போன கல்யாணத்துக்கு தான் வராம விட்டுட்டேன். இது எனக்கு ரெண்டாவது கல்யாணம், அதனால கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு அதை வந்துடும் சொல்லி சொல்றாங்க. கவலைப்படாத, நாம சப்போஸ் மாத்தான் நான் அடுத்த கல்யாணத்து நான் கரெக்டா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
0: இப்ப கண்ணன் பாட்டுக்கு என்ன யார் கண்டுபிடிச்சது? கண்ணன் கவிதைக்கு யார் என்ன கண்டுபிடிச்சீங்க?
2: நான் ஒரு கவிதை சொல்லிடுவாமா?
0: சரியா நீங்க சொல்லுங்க கண்ணன், நான் திருப்பி உங்க கவிதையை என்ன காராயான எந்த உங்களுக்கு கண்டுபிடிக்கிற கொஞ்சம்
2: இதுல கூட பாட்டு, இது கூட பாட்டு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
0: எங்க ஒரு கவிதை சொல்லு.
2: இனியவள் என்றேன், இனி அவள் தான் என்றேன், என்னை நான் அவளை மனைவியா ஆக்கி கொண்டேன், என்னை மனை ஆளாக நியமித்துக் கொண்டாள். ஆம், என்னை ஆளாக அழைக்க விட்டாள், தவிக்க விட்டாள், தவிக்க விட்டாள். இருப்பினும் தடுமாறி எழும்புன்னே தள்ளிவிட்டாள். என் தங்க கிளி, என் தங்க கிளி என்றேன், அவள் குத்தி விடுவேன் என்றாள். ஓரம்போ ஓரம்போ என்றாள். இருப்பினும் கடைசி வரை முயன்று பார்த்தேன், நீ கடைசி வரை முயன்று பார்த்தேன் கண்ணாலா, இதுதான் உனக்கு கடைசி முறை என்று முத்தமிட்டு முத்தமிட்டு கன்னத்தில் அல்ல கன்னத்தில் அல்ல கனவில் கனவில் கொடுத்தால் அத்தோடன் முடித்துக் கொண்டு ஓடிவிட்டேன்.
0: கனவுல நடந்த கதை கண்டுபிடிங்கப்பா இதுக்கு பாட்டு. எனக்கு என்ன, நான் நீங்க பார்க்கும் போது இனியவளே இல்ல, நான் யோசிச்சேன் இனியவளே
1: ஆனா கரசில கொண்டு இங்க விட்டுட்டாரு.
0: அதானே கனவுலே
1: வந்துட்டு கனவுக்கு போயிட்டாரு.
0: கனவுகளே கனவுகளே காலமெல்லாம்
1: மாறி
0: நினைவுகளே நினைவுகளே
1: வாழ்க்கையாதும்
0: அது கனவு
1: அது
0: ஒத்து வராது
1: பறந்து போகும் போல
0: அது
1: சின்னத்தவரம் கூட தங்கம்
2: தான்
1: கண்ணும் ரெண்டிலே மின்னும் தருவம் கூட பவளம் தானே.
0: கனவிலும்
4: நினைவிலும் இணை பிரியாத தெய்வீக காதலுக்கு இணையது அந்த படத்துக்கு நல்லா இருக்கும்.
0: அது என்ன படம் என்ன பாட்டு
4: அது சொல்றேன் நான் சொல்றேன் படம் பேர்
0: சொல்றேன்.
4: கனவிலும் தெரியாத தெய்வீக காதலுக்கு இணையதுன்னு ஒரு படம் இருக்கும் அது கரெக்டா
0: இருக்கும்.
1: கனவே கலையாது காதல் கனவே கலையாது
0: இந்த பாட்டு இருக்குல்ல கனவு கண்டே கனவு கண்டே காதல் கனவு கனவு கண்டேன் கனவு கண்டேன் நான் கனவு கண்டேன். இவருக்கு
1: அதான் போவாதே
0: அது வந்து போகாதே இது வேற அது அது வேற உங்களுக்கு கனவு கண்டே போகலாமா உங்களுக்கு கனவு கண்டேன போடலாமா
2: சொல்லுங்க
0: அந்த பாட்டு போடலாமா
2: சொல்லுங்க
0: அந்த இளமையா தேவையா உங்களுக்கு இளமையா தேவையா இளமையா
2: ஆமா
0: இளமையா தேவையா
2: எல்லாம்
0: வயது போக போக எல்லாம் ஆசை அந்த வயசானவர்களுக்கு அதையும் கொண்டா அதையும் கொண்டா இதையும் கொண்டா அதையும் கொண்டா அப்படிதான் அவரு கேட்கிறாரு
2: இளமையா நல்லா இருக்கு
0: என்ன பாட்டு புதுசா வந்த பார்த்திபன் கனவுல ஒரு கனவு கண்ட பாட்டு வருது என்ன ஷியாமலா ஒரு பாட்டு கே ஜி ஜெயசாஸ் அவர்களோட மகன் படிய பாடிய பாடல் உண்டு.
2: என்ன படம்
0: என்னோட கனவு கண்டு அதனால ஒரு பாட்டு
3: பாட்டு பாத்துறேன் போய் போல அது பாட்டு கனவு முதல்
0: அதுதான் அதுதான் அது நல்ல ஒரு பாடல் என்ன கனா கண்டே நடி ஒரு தோழி அத கொஞ்சம் போட்டு காட்டுறேன் மாடிங்க கேட்டு கேட்டு பாருங்க கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போட இப்ப இந்த இப்ப முழு கொஞ்சம் தர மாட்டேன் கேளுங்க பாட்ட கேளுங்க
5: பாடி போக
0: நேரம் சரியாக பொழுது 11:19 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:19 நிமிடம் இந்திய இலங்கை நேரம் இந்த பாண்ட காலம் ஐயோ மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னி

0: இந்த பாட்டு தான் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் விடைவிட்டு வாங்குவோம், நான் திருப்பி அனுப்பிக்கிறேன் உங்களை. சரியா? எங்க வணக்கம் உமையாள், வணக்கம் வாங்க அக்கா. அக்கா வாங்க.
1: வணக்கம் அம்மா. வணக்கம்.
0: வாங்க, நல்ல ஒரு கவிதையோட வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: படிக்கிறேன்ப்பா, சொல்லிக்கிறேன் அம்மா.
0: எங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா.
1: ஹலோ
0: சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க.
1: தத்தப்பின்னம்மா கண்ணன் என் உயிரே, கருமை நிறத்தில் உள்ள கண்ணா என்றென்று நீங்கள் மனதனே ஆளும் அண்ணா. காற்றினில் வரும் ஓசை உந்தன் புல்லாங்குழல் தானோ, இல்லை எங்கள் மனத்தில் தோன்றும் உந்தன் முகம் தானோ. காலை வந்ததென்ன புயலுக்கு கூவும் அன்றோ, எங்கள் கண்ணன் வந்ததென்ன எங்கள் மனமும் மகிழும் அன்றோ. மனமும் உன்னோடு என்று கலக்கும் காலம் சொன்னால், உயிரும் உருகி நானும் வருவேன் உந்தன் பின்னால். சரிங்களா அம்மா?
0: சூப்பர். அதுக்கு என்ன பாட்டு நீங்க எடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நான் ஒரு பாட்டு வச்சிருப்பேன் நீங்க சொன்ன உடனே.
1: தோட்டம்
0: அது நீங்க
1: கங்கை கரை
0: நீங்க.

0: அது கனவு வந்து கலையில போன அந்த பாடல். நீங்க இன்னொரு தடவை உங்க கவிதையை வாசிங்க.
1: இன்னொரு முறை வாசிக்கவா? கருமை நிறத்தில் உள்ள கண்ணா எந்தெண்டும் எங்கள் மனதிலே ஆளும் அண்ணா, காற்றில் வரும் ஓசை உந்தன் புல்லாங்குழல் தானோ, இல்லை எங்கள் மனத்தில் தோன்றும் உந்தன் முகம் தானோ, காலை வந்ததென்ன இயற்கை கூவும் என்றோ, எங்கள் கண்ணன் வந்ததென்ன எங்கள் மனமும் மகிழும் என்றோ, மனமும் உன்னோடு என்று பழக்கம் காலம் சொன்னால், உயிரும் உருகி நானும் வருவேன் உந்தன் பின்னால்.
0: அப்ப இந்த பாட்டு எடுக்கலாமா?
2: காட்டெங்கே கண்ணுவாயோ,
0: அந்த பாட்டு பொருத்தலாம்.
3: ஒரு பாட்டு
0: நீங்க சொல்லுங்க கண்ணா.
3: குழலுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா குக்கு?
0: என்ன
3: பாட்டு?
2: காற்றோடும் குழலும் மாதமே கண்ணன் வரும் மேடம் தமிழை நதியும்,
0: அந்த பாட்டு நல்ல பாட்டு. அது கூட அதுவும் நல்ல
3: அந்த கவிதையில வர அந்த கவிதையில வர புல்லாங்குழல் குயில் எல்லாமே இந்த பாட்டுல வருது.
0: வருது
1: குயில் பாடும் அது நல்லா இருக்கும்.
0: அல்லாட்டி சின்ன கண்ணு
1: நினைக்கிறா,
0: அவளுக்கு போடலாம் அவனுக்கே போட்டலாம், அவனுக்கு அந்த மாதிரி
3: இல்ல கவிதைக்கு ஏற்ற பாட்டு தான் போடணும்.
0: கவிதைக்கு
1: அவங்க கவிதை சொன்னாங்க அது சொல்றாங்க சொன்னேன்.
0: அவங்க வரணும் கங்கை கரை தோட்டம், அதை எடுத்து வரணும். ஆமா உங்களோட ஆசைக்கு
3: அந்த கங்கை கரை தோட்டம் அதை பாருங்க மேடம்.
0: என்னென்ன என்னென்ன அம்மா
3: கங்கை கரை தோட்டம்
2: அதான
0: கேட்டீங்க
3: நீங்க பாடுங்க.
2: கங்க

0: நீனா பாரு, நீனா பாரு, மீண்டும் அதே குரல்.
1: பாடிதான்
2: ஆகணும்.

0: உண்மையான அக்கா அக்கா அந்த பாட்டே கொடுக்கலாம் உங்களுக்கு சரியா.
1: பாப்பா விளையாட்டினே நீர காற்றினே அதோடுதான் நாட
0: அதுவும் வேண்டாம்
1: அந்த பாட்டு சூப்பர்
0: அதுவும் வேண்டாம்
1: யமுனையா
0: கண்ணினோடு நானாட பார்வை
1: பார்வை பாடியில்
0: கண்ணும்
1: ஆயர்பாடி
0: ஆசை
1: ஆசை

0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கு இந்த ரெண்டுல ஒரு பாட்டு உங்களுக்கு எடுத்து வரணும், சரியா உமையா அக்கா? அப்ப இந்த ராஜராஜன் இன்னைக்கு கவிதை கொண்டு வரேன் இல்லையா, அவர்கிட்ட குரல்ல அவரை பேச வைக்கலாம் வர்றாரு இல்லையா பயத்துல? அம்மாக்கு மட்டும் எதோ சொல்லி கொடுத்து கொண்டிருக்க இல்ல?
1: சொல்லி கொடுக்கவில்லை அம்மா, நானே கண்டுபிடித்து எழுதுகிறேன்.
0: அப்படியா? கெட்டிக்கார் கெட்டிக்கார்
1: தூங்கி கொண்டிருக்கிறார்.
0: நல்லது நல்லது அம்மா. அப்ப நாங்க விடைபெற்றுக் கொள்ளலாம், நீங்க விடைபெற்றுக் கொள்ளுங்க, இன்னொரு அன்பு உணவு நினைக்கிறேன் சரியா? மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க, நான் நினைக்கிறேன், விழித்திருந்தா நினைப்பேனா? சரி, நீங்க விழித்திருந்தா. நன்றி நன்றி நன்றி. எங்கே ஜேஜியா வந்திருக்கிறான், வாங்க எங்கட குரூப்ல போடலாம். வர்றாலே இல்ல ஜேஜியா. எங்க போனீங்க அம்மா, ஒரு ரெண்டு மூணு நாளா நீங்க? ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் நாகப்பன், உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடணும். நாகப்பன் தன்ன கவனிக்காம உங்களை நாங்க நான் பாத்து கொண்டே இருக்கிறேன். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
2: அம்மா வணக்கம். அம்மா அனைவருக்கும்
3: வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கடைக்கு அரை மணி நேரம் ஆச்சு.
0: அதெண்டா உண்மை?
3: நான் தான் இணைக்கவே
0: சொன்னேன். நீங்க இணைஞ்சது தெரியும். கடைசி கட்டம் முழுக்க எத்தனை மணி நேரம் வந்தாலும் நீங்க, அதனாலதான்.
1: வணக்கம் வணக்கம்
2: நாகப்பன். வணக்கம் வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம்.
0: வீட்டுக்கு போறீங்களா திரும்ப ஊருக்கு?
4: ஆமாமா, பாண்டிச்சேரி அக்கா வீட்டுக்கு போயிட்டு இப்ப சிலமா போயிட்டு இருக்கேன். திருவாரூர் போகணும் பண்ணா.
0: சரி சரி,
4: அம்மையப்பன் போகணும்.
0: சரி சரி,
4: அதை கேட்டுட்டு சொல்ற தப்பா தான் வந்துச்சு.
0: என்ன என்ன கவிதையா? கவிதை நீங்க சொல்லி தப்பண்டு யாரு இங்க கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிற ஆகளுக்கு சவுக்கடி. நீங்க சொல்லுங்க, உங்களோட கவிதையில யார பார்த்தா தவற கண்டுபிடிக்க போற? கண்டுபிடிக்க பாக்கல யாராவது? நீங்க
4: சொல்லுங்க. பல காரணம் இருக்கலாம், என் சொல்லத்திற்கு பல காரணம்.
0: ஜெயா
4: பல காரணம் இருக்கலாம், என் சோகத்திற்கு பல காரணம் இருக்கலாம், ஆனால் என் சந்தோஷத்திற்கு ஒரே காரணம் நீ மட்டும்தான். என்னுள் வாழும் என் அவள் எம்டிஆர் எஃப்எம்.
0: இதுக்கு என்ன பாட்டு, இதுக்கு என்ன பாட்டு எடுத்துருக்கீங்க நீங்க? என்ன பாட்டு?
4: நான் சொல்றேன்
0: பாடலை. சரி, கண்ணன் சொல்லுங்க, கண்ணன் சொல்லுங்க.
3: பாடலை
0: அந்த பாட்டையா நீங்களும் சொல்றீங்க? இது கோபிகேட் தான். இது இணைப்பு சரியில்லைங்க, அவ பயணத்துல இருக்கிறான். அவ பாடவா உன் பாடலை. கண்ணன் இந்த பாட்டு ஒன்று இருக்குல்ல, குக்குல ஒரு பாட்டு, என்ன அதுல வானொலி கேட்டு ஒரு பாட்டு, அது குக்கு குக்கு திரைப்படத்துல ஒரு பாட்டு.
3: பாட்டாருங்க
0: அதுல வானொலி கேக்கும் குக்கு.
3: வானொலி கேக்குற
0: குக்கு படத்துல எடுக்கிறீங்கல்ல?
3: குக்கு படத்தில் தான்
0: நினைக்கிறேன்.
3: குக்கு குக்கு
0: அது இல்ல,
3: குக்குன்னு போட்டோம் இந்த பாட்டு தான்
0: ஓ அப்பா வந்து சொல்லி அப்பா வந்து சொல்லிட்டு போற ஊரெல்லாம் உன் பாட்டு தான் இந்த பாட்டு நல்லதான் அது எடுக்கலாம் ஊரெல்லாம் ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உன் பாட்டு தான்
2: பாட்டு எடுத்து வைக்கிறீங்களா எப்ப போட போறீங்க
0: இப்ப போட போற இப்ப உங்க
2: கவனி கேள்வி வந்து கேட்டாரி பறக்கி எடுத்து வைக்கிறவரையா இருக்குது அல்லாமா பழையாளர்களுக்கும் புத்தியாளர்களுக்கும் அதான் வித்தியாசம் தமிழங்கெல்லாம் பாட்டு பிரிச்சுதான் தராங்க இவ்வளவு பேர் கேட்கிறாங்க பழையமா
0: இப்ப நாகப்பன் கவிதை கொடுக்க போறேன் சொல்லுங்க நாகப்பன்
3: நான் கவிதை சொல்லுங்க
0: சொல்லுங்க அதுக்கு பாட்டு
3: நாகப்பன் வரும் உங்களுக்கு வரும்
2: பாட்டு வேணும்னா கவிதை சொல்லணும்
0: சொல்லுங்க
2: அம்மா எடுத்துட்டு வந்துருவாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல இல்ல அதுல நாலு குத்தம்
3: கண்டுபிடிச்சீங்க அதாவது பாடல் பாடி பரிசு பெறுவது போவார்களுக்கு மட்டும் குற்றம் கண்டுபிடிச்சு பரிசு வாங்க போவார்கள் இங்க மட்டும் எடுக்க தெரியும்
2: அதுக்கு நிறைய புலவர்கள் இருக்கிறாங்க இங்க சரி
0: சொல்றேன்
2: என் மனம் மெழுகு போன்றது என்பதால அனைவரும் அன்பு என்னும் பெயரில் என்னை உருக வைத்து விட்டு செல்கிறார்களே
0: மெழுகு வந்தேறுகின்றது எதிர்காலம் பெறுகின்றது
3: நான் உங்களுக்குள்ள சக்கரவர்த்தி
0: ஒரு பாத்தியாண்டு
3: மெருமூர்த்தி நாங்க சொல்றதெல்லாம் நீங்க சொல்றது மெருமூர்த்தி இல்ல
2: சரி படிக்கிறேன் அதுக்கு நான்
0: சொல்லிருந்தேன்
2: என் மனம் மெழுகி போன்றது என்பதாலே அனைவரும் அன்பு என்னும் பெயரில் என்னை உருக வைத்து விட்டு செல்கிறார்களே அன்பு வந்தது என்னை வச்சிருந்தேன் அதுதான் நான் நினைச்சிருந்தேன்
0: போகிறார்களே அவர்கள் உங்களை உருக
2: விட்டுட்டு அதுதான்
0: சரியான பாட்டா இருக்கு சரி அப்ப சரி உங்களோட பாட்டு வந்து அன்பு வந்தது என்னை ஆள வந்தது
2: செல்வகுமார்
0: அவருக்கே நான் தான் எழுதி விட்டேன் இந்த பாட சொல்லுங்க அல்லாடி அவருக்கு தெரியாது
2: போட்டுருக்கீங்க
0: இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன் நான் சும்மா சும்மா தமாசு சொன்னேன் அதை நீங்க உண்மையாசுக்கு
2: தாங்க சொல்றேன்
0: அது வந்து அவருக்கு தெரியுங்க அவர் உடனே டக்கு டங்குன்னு பிடிப்பாரு இத்தனை பெற்ற பாட்டு முதல்ல நான் உமையாளோட பாட்டை கொடுக்கலாம்னு இருக்கிறேன் உமையாள ரெண்டு பாட்டு கேட்டிருந்த ரெண்டு பாட்டு
3: எல்லாம் வச்சிருக்கீங்களா மரம் நிலத்தியா
0: ஐயா
3: என்ன பாட்டு
0: அடுதாண்டியும் பரவாயில்லை ஏனண்டா நீங்க இருக்கிறீங்க இல்ல எல்லாரும் இருக்கிறீங்கல்ல நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுவீங்கல்ல
3: பாட்டி செத்தி
0: அதோட அம்மா
3: என்ன பாட்டா போட்டுருங்க.
0: அவரோட பாட்டே அவருக்கு கொடுக்கலாம். அது நாங்க சும்மா சொல்லி பாக்குறது, அவர்ட மனதை மாத்தலாமா?
3: அவர் சேலக்கரை மட்டும் வர மாட்டாரு.
0: கங்கை கதை தோட்டம், அது என்ன படம் அது? கங்கை கதை தோட்டம்
3: வானம்பாடி.
0: வானம்பாடி வானம்பாடி வானம்பாடி
3: கங்கை கதை தோட்டம். நீ என் அருகில் இருப்பதை விட தொலைவில் இருப்பதே போதும். நீ என் அருகில் இருப்பதை விட தொலைவில் இருப்பதே போதும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் விழிகள் என்னை பார்த்தாலே போதும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் விழிகள் என்னை பார்த்தாலே போதும். நீ என்னை விரும்பவில்லை என்றாலும் என்னை மறக்காமல் இருந்தாலே போதும். நீ என்னை விரும்பவில்லை என்றாலும் மறக்காமல் இருந்தாலே போதும். நீ உன் நினைவுகள் என்றும் எனக்கு வேண்டும். உன் நினைவுகள் மட்டும் என்றும் எனக்கு வேண்டும்.
4: ஒரு பாட்டு நான் சொல்லவாமா?
0: சொல்லுங்க.
4: நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: அது இல்ல,
4: நீ ஒரு நாள்
0: அது அது
4: அந்த
0: பாடல்கள் பாட்டி காலத்து பாட்டை வந்து அவருக்கு
3: பொறுத்து சொல்றீங்களா? பார்க்கலாம்.
0: நீ வேண்டும் நீ வேண்டும் என்ற ஒரு பாட்டு ஒன்று, ஒரு புதிய பாட்டு.
4: நீ ஒரு நாள் வறுமறையில் நான் இருப்பேன்.
0: அங்கேயே நிக்கிறாருங்க இவர், என்ன செய்யறேன்னு தெரியும். கொஞ்சம்
3: அர்த்தத்தை பாருங்க. அதாவது அந்த அர்த்தத்தை பாருங்க. நீ என்ன விரும்பலையும் பரவாயில்ல, நீ பாக்கலாம் பரவாயில்ல, ஒன்னோட
0: மனசுல இருக்கும்.
1: என்ன பாட்டு?
0: காதல் ஒரு பாட்டு இருக்குது. அது இல்ல,
3: நீ தானே எப்போதும் இந்த கண்கள் இன்றாய் அறிவின்றேன் இப்போது நீயும் கண்ணீராகின்றாய். அவ சொல்றீங்க, நானும் அந்த பாட்டு நினைக்கல, நான் வேற பாட்டு.
0: நீங்க வேற பாட்டு நினைச்சிருக்கீங்க. புதுப்பாட்டு தானே?
3: நான் போய் புதுப்பாட்டு கேப்பனா? என்னோட தொடுவானத்தோட முத ரெண்டாவது பாட்டு அந்த பாட்டு.
1: பிள்ளை கூட பாட விட்டு
3: பிள்ளைங்கள
4: தொடுவான வாழ்க்கையும் அர்த்தம்
0: சொன்ன மகளுக்காக
3: பாடுறது.
0: அது இல்ல,
3: தொடுவானத்துல ரெண்டாவது
4: மத பாட்டு எம்ஜிஆர்
1: பாட்டு.
4: இந்த பாட்டு மத பாட்டு தான் நான்
1: கேட்டேன், ரெண்டாவது
3: பாட்டு கேட்கல. சொல்லுங்க. இதே கோயில் சோலை நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன்.
4: இதே
1: பாட்டு ஜெயசந்திரன் பாடியிருக்காரு.
3: ஜெயசந்திரன் பாடியிருக்காரு, வேற மேடல பாடியிருக்காரு படத்துல. அவர் பாடல படத்துல எஸ் பி பாலசுரன்
0: பாடிக்கிறாங்க. நினைந்து நினைந்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானும் வாழ்கிறேன். அந்த பாட்டு சொல்லு.
3: அது அந்த பாட்டுல செத்து போயிருவேன்
0: மேடம். எல்லாரும் உண்மையாவே அப்படியே தீபா வாக்கியோடய பண்ணுவாருங்க என்ன அண்ணா ஓடிட்டாரு என்ன நடந்தது பாட்ட குடிக்க நோய்
3: மீட்ட போற சொன்ன போயிட்டாரு
0: மீட்ட போட்டு
2: அம்மா நாங்கெல்லாம் வந்துமா அதாவது ஒரு உத தொலைவுல பேசுறதுக்காண்டி வரவே இல்லை உள்ள தொலைவுல இருந்து வந்துட்டு இருக்கோம் இப்ப என்னன்னு சொன்ன மாதிரி அந்த என்ன நீங்க சொன்னீங்க பாரு நல்ல ஒரு வரிகளை சொல்றோம்னா அது உண்மையான வரிகளாகத்தான் சொல்றோம் செட்டு போயிருவோன்னு சொல்றாரு கண்ணி அந்த பாட்டுல
0: அது உண்மைதான் இந்த வானொலி கூட நாங்கள் இணைந்து இருக்கிறது எங்கிற வாக்கியோட இந்த வானொலி இணைஞ்சிருக்கோம் நான் அப்படித்தான் வழியாக இப்ப ஒரு காணியில் என்று சொன்ன அந்த உறவு வந்து ஒரு பாட்டு கேக்குது என்று சொன்ன இன்னும் சொல்ற உடன் நடைபெறவும் வந்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு இவருக்கு அந்த பாட்டுல ஏதாவது தெரிகிறதா அப்படித்தான் சிந்திப்போம் நாங்க நானும் அப்படித்தான்
2: சிந்திக்கிறேன்
0: முதல்ல உண்மையா அக்காவுடைய பாட்டை கொடுக்கறதாவா கொடுப்போம் கங்கை கரை தோட்டம்
2: கேட்போம்
3: இல்ல இல்ல நானும் சும்மா சொன்னா அப்படி இல்ல இல்ல
0: அப்படியாப்பா பாட்டி சும்மா கேட்கணும்
3: கிடையாது
0: அக்காவுடைய பாட்டை
2: முதல்ல
0: அங்க உடம்பு நீங்க இணைகிறதா இருந்தா இணைஞ்சிருங்கப்பா யாராவது அடுத்த ஆறு நான்கு ஏழு எட்டு ஏழு நாலு ஆறு நாலு ஐந்து ஐந்து ஐந்து ஒன்று ஒன்று ஐந்து அந்த இலக்கத்துக்கு வாங்கும் உண்மையால் அக்கா உங்களுடைய பாடல் உங்களுடைய கவிதைக்குரிய பாடல் காட்டிலைக்கு
5: வருகிறது
0: நேரம் சரியாக இப்பொழுது ஒரு அன்பு உறவு இணைகிறார் அவரை இணைத்துக் கொண்டு வணக்கம் வணக்கம் வணக்கம்
6: ஹலோ
0: ஹலோ
6: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
6: தமிழகத்துல இருந்து பேசுறோமா
0: சொல்லுங்க யார் பேசுறீங்க
6: நல்லா இருக்கீங்களா
0: நல்லா இருக்கு நீங்க யாருங்க பேசுறீங்க நல்ல குரலா இருக்குது சொல்லுங்க
6: நாங்க தமிழகத்துல இருந்து பேசுறோம்
0: தமிழகத்துல இருந்து பேசுறீங்க நல்ல குரலா இருக்கு தூங்க இல்ல இல்ல இல்ல இல்ல மாமா இல்ல மாமா இல்ல குழப்பாயங்க குழப்பாயங்க மாமா இல்ல மாமா இல்ல குழப்பாயங்க இல்ல இல்ல
6: நிறைய பேர் பேசுறாங்க எது என்ன எந்த ஒரு ரெண்டு மாதிரி கேட்குறாங்க
0: எண்பது
2: அவருக்கும் பண்ண தெரியும்
6: செல்லகுமார் செல்ல ரிப்பேர் ஆகி போச்சு நல்லா வந்து கிடைக்கும் போது செல்லு அப்படிதான் நான் இது வேற நம்பர்
0: கூப்பிட்டேன்
6: போட்டிருக்க வணக்கம் வணக்கம்மா வாங்க மருமகளே அப்படின்னா அவங்களுக்கு ஏன்னா குரூப்ல எல்லாம் இல்ல நல்ல வேலை இந்த செல்ல இந்த நம்பர் எல்லாம் இருந்துச்சு இல்லன்னா அதுவும் இருக்காது தொழிற்சாலைக்கு போயிருக்கு போயிருக்கு வந்து நாலு நாள் கழிச்சா வரும் இருக்காங்க நான் இது பையனோட செல்லு இது பழைய செல்லு இருந்து நம்பர் இருந்திருக்கு அதனால தப்பிச்சேன்
0: எங்க மாமாட கவிதையை
6: சொல்லுங்கமாரு சொல்லிட்டு போயிருக்கீங்க இதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா நீங்க
0: சொல்லி போட்டு மாமா வேணா இல்ல இல்ல மாமா
2: எல்லாரும்
6: நான் குரு
2: எல்லாருமே இருந்தாலும் அம்மா இல்ல இல்ல மாமா இல்ல மாமா இல்ல என்னங்களா என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க
6: இல்ல இல்ல இது நம்பர் புதுசு வேற அந்த இதுல உன்னுடைய வாட்ஸ்அப் படம் வேற வேற மாதிரி இருக்கும் பையன் ஒரு படத்தை வச்சிருப்பான் அந்த மின்னல்
0: மின்னல் மின்னல் மின்னல் நல்லா வச்சேன்
6: நமது செயல் அப்படிங்கிற தலைப்புல கவிதைமா. மேகம் மலைதான் பொழியும், தாகம் போக்கிக் கொள்வது நமது செயல். மரம் நிழல்தான் தரும், ஒதுங்கி களைப்பு போக்குவது நமது செயல். தென்றல் சுகமாய்தான் வீசும், ஜன்னலை திறக்க வேண்டியது நமது செயல். வாழ்க்கை அனுபவம் தான் தரும், உணர்ந்து வாழ வேண்டியது நமது செயல். சந்தனம் வாசனை தான் பரப்பும், முகர்ந்து மகிழ வேண்டியது நமது செயல். சூரியன் வெளிச்சம் தான் தரும், சரியான பாதையில் செல்வது நமது செயல். நிலம் பயிரிடத்தான் உதவிடும், உழுது நீரூற்ற வேண்டியது நமது செயல். நிலவு குளிர்ச்சி தான் வீசும், அனுபவித்து மகிழ வேண்டியது நமது செயல். அவ்வளவுதான்.
0: இதுக்கு பாட்டு எங்க பக்கத்துல இருக்கிறாங்க? கவிதையை சொல்லுங்க. அருமை எல்லாரும் சொல்லலாம். எங்க
3: பாட்டு வந்து
0: கவிதையை சொல்லுங்க. கவிதையில பாட்டு சொல்லுங்க.
3: எங்க இல்லையே உங்களுடைய மைண்டை கட்டி விடுங்க.
0: என்ன
3: செய்யும் தொழில் தெய்வம் என்று அண்ணன் சொன்னாலே உப்பி விட்டு
0: என்ன படம் என்ன படம் கண்ணனது
3: சக்தி எல்லாம் படையப்பா வந்து சேர்ந்தாலே
0: படையப்பாவா என்னண்டு அது முதல்ல ஆரம்பம் என்ன
3: வெற்றி கொடி கட்டு தரகளை விட்டு
0: தரகளை
6: பாருக்கு தாண்டி
0: வேறாருங்க
3: அந்த பாலத்துல இல்லதான் வடிவேறு பாலத்துல போதா இருக்க
0: நல்ல இவர் யாரும் எங்களுடைய நாகப்பன் இந்தாண்டி இப்படிதான் இருக்கும்.
3: அவரு ட்ராக் மாறினா நாங்க புடிச்சிருவோமா?
0: நீங்க புடிப்பீங்க, எங்களால பிடிக்கல. அது நல்லா இருக்குது. இவரு புரிய போய் சொல்லி போய் சொல்லி போறோம். நீங்க ஒரு பக்கம் தானே, நாங்களும் இதை நம்பி முதல் மாறும். இப்ப அவரை போல இவரும் வந்துட்டார். போங்க தேவுடா தேவுடா.
3: ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் கத்துக்கிறாங்க
0: கத்துக்கிறாங்க. இப்படியே இப்படியே என்ன பண்ணியும் கெட்டு போகுது. போங்க. இப்ப என்ன இப்ப ராணியம்மா கவிதை சொல்றவா?
6: ியம்மா சண்டை
0: போட்டு
6: என்ன
0: உமையாள் அக்காட பாடலை கொண்டு வருவோம். அதுக்கு பின்பு எடுத்து வரலாம். யாரும் அழைக்கிறாங்களே, யாரென்று தெரியல. ஃபாரூக் ஃபாரூக் நினைக்கலாமா? செல்வம் ஃபாரூக் நினைக்கிறங்க. நாங்க உமையாள் அக்கா உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது. உங்களுடைய உங்கள் கவிதைக்குரிய பாடல் கேட்போம்.
7: கங்கை கரை தோட்டம்

0: அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு.
1: அம்மா,
0: அம்மா எத்தனையோ பாட்டு கட்டிட்டிருக்கான், இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவான், நாங்களும் கேட்டு பரவச முடியும். இந்த 2 வருஷமா அந்த பாட்டும் இல்லை, அந்த பரவசமும் இல்லை. பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் வளரட்டும். பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா.

0: புதிய கவின் பாடலை காட்டிலே கேட்டிருந்தோம். பொழுது நாங்கள் இதுக்கு நீங்களா எல்லாரும் தூங்கிட்டீங்களா இந்த பாட்டோட? மாமா தூக்கம்
1: அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: அடுத்த
1: நலமுறையாவை
0: பொய்யிலே
1: வணக்கம்
0: தம்பி,
1: வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அக்கா.
0: பி ஃபாரூக் வந்திருக்கா?
1: பி வணக்கம்
0: பி ஃபாரூக்
1: வணக்கம். கவிதைக்கு
0: பொய்யழகு. இப்ப நாங்க ஆனந்தம், நீங்களும் முழுமையா கவிதை வந்து கொண்டது இல்ல, உங்களுக்கு ஒரு பாட்டு அதுல எடுக்க முடியாம இருக்கு, ஒரு கவிதையை நீங்க உருவாக்குங்க நிக்கிறீங்க, நான் எதிர்பார்க்கறேன். இல்ல நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க பாருக்கங்க.
1: முத்தமிட்டு முத்தமிட்டு தேய்ந்து போவது உன் புகைப்படம் மட்டுமல்ல என்னுடைய ஆயுளும் தான். முத்தமிட்டு முத்தமிட்டு தேய்ந்து போவது உன் புகைப்படம் மட்டுமல்ல என்னுடைய ஆயுளும் தான்.
0: அவ்வளவுதான், இது கண்ணங்க தான் இந்த பாட்டு எடுக்கலாம்.
1: ஆயுள் பெயர் அளவுக்கு
0: என்ன பாட்டு என்ன சொல்லுவோம்மா? ஆயுள் தெய்வம் வரையா இல்லையே, அது அது மத்தியா பாடுறாங்க அப்படி. கண்ணன் நீங்க என்ன மாதிரி? கண்ணன் சியாமலா என்ன அமைதியா இருக்கீங்க?
1: தமிழே முத்த சந்தம்
0: நீங்க கண்டுபிடிங்க. முத்தமிழை முத்தமிழை இவர்

0: பாட்ட குடுத்துருங்கம்மா. அந்த
1: பாட்டு பாட்டு பாட்டு
2: கிடைக்கும். என்ன பாருக்கு வீட்டுல பணியாரமா போசவா தீர்த்து பேசும் சொல்றாரு.
3: பாருங்க எப்படி எல்லாம் மாமா பாருங்க பிள்ளைகள் கட்டு போச்சு மாமா.
1: எல்லாம் கவிஞர் கவிஞர் அவருக்கு அவர் வந்து மிகப்பெரிய கவிஞர்.
3: இப்ப முத்தி
0: விடை கவிஞர்களா இல்ல நீ மாமா வந்தேன்னு பயந்துட்டு புதுசா அவர் நேரம் வர
1: எனக்கு
0: பாட்டு கிடைச்சிருக்கு உடனே
1: கிடைச்சிருக்குமா. இரவு நேரத்துலதான் இணைய முடியுது. பகல்ல போலதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் சொல்லிட்டு பிள்ளைங்க செல்ல வச்சுக்கிட்டா நம்ம செல்ல நல்லா கழிச்சதான் வரும்.
0: முன்னாடி சொன்ன அந்த பாட்டு
1: அந்த பாட்டையா?
0: ஆமா இல்ல செல்வகுமார் ஐயா சொன்ன முதல் பாட்டு நான் நினைச்ச
1: பாட்டு.
3: அவருக்கு இந்த பாட்டு சரி வரும் முத்தம் ஒன்று கொடுத்தால் அந்த ஒரு பாட்டு
0: முத்து முத்தம்மா முத்தம் போடலாம். இவளில் கதை எழுதும் நேரம் இது.
3: அந்த பாட்டுக்கா இதை கொண்டு வந்தீங்க?
0: நல்ல
1: பாட்டு இல்லாமல் முத்தம் கொடுத்த
3: இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாக வந்து கொள்வோம். அது அது மட்டும் இல்ல சத்தம் வரும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு சுக்கு சுக்கு சுக்கண்ட ஒரு
0: பாட்டு
3: அது இல்ல. அந்த முத்தம் முதல்ல குடுக்கற சத்தம் வர ஒரு பாட்டு இருக்கு சுக் சுக்கண்ட.
0: என்ன
3: பாட்டு
0: கலப்பதான்
3: செல்வகுமார கேளுங்க. அந்த வேலைக்கு போனாலும் பழைய மாடெல்லாம் விட்டுட்டாரா கட்டிக்கிட்டேன். என்ன மாதிரி மாமா சொல்றாங்க? மாமா சொல்றாரா சொல்லுங்க மாமா.
0: முத்தம் போடாது சத்தம் போடாது சூடாது
3: அது நல்ல பாட்டு.
0: அது நல்ல பாட்டு நல்ல பாட்டு நல்ல
3: பாட்டு
0: பாட்டு
3: தான். சரி
0: முத்தம் போடாதுங்கிறது எவ்வளவு சந்தோஷமா போறாரு.
3: நாகப்பண்ட
1: அவங்க
0: ஓப்பத்து

0: நாளைக்கு பணி இருக்கு, நேரத்துல போகணுமா? ஏகப்பட்ட பணி இருக்கு.
1: இல்ல இல்ல, அவர் உள்ளதில்ல, அவர் இப்ப ஒரு நாளுக்கு பேசுறீங்க மாமா, நீங்க சும்மா இருங்க மாமா. முதல் பாட்டு, முதல் பாட்டு இப்ப இதுல ஆனந்தம் கவிதை என்ன சரியா சொல்லி முடிக்கன்னா, ரவீஸ்ர கொடுத்தாச்சு, அடுத்தது உமையாள் அம்மாட கொடுத்தாச்சு, ஞானசிதறமன் நாட. அடுத்தது அண்ணா முடிச்சிருந்தா அவருக்கு கைய உயர்த்துங்க அண்ணா, அல்லாட்டி இப்ப பாட்டு கொடுத்து பிரயோசனம்
2: நினைக்கிறா
1: அண்ணா.
3: நிக்கிறாரு,
1: எங்க நிக்கிறாரு,
3: அவர்
2: ஓபன்
3: பண்ணி வரலாம்,
1: அந்த
2: லைன்லயே
1: தான் இருப்பாரு. செல்வகுமார் சொன்னீங்க
3: அம்மா, அந்த கண்ணன் அந்த பாட்டு என்னது?
1: புது
3: புது பாட்டே கேட்க மாட்டேன். ஆனா பிடிச்ச கவிதை ஒண்ணு சொன்னேன், அதுக்கு நீங்க ஒரு பாட்டு
1: எடுத்துட்டீங்க,
3: புது பாட்டா.
1: சரி, அந்த படத்தை சொல்லுங்க, அது எத்தனை தடவை நாங்க பேசியிருந்தோம்.
3: அது வந்து
1: சரி, கட்டிகாரம் இப்போ ஓகே. உங்களுடைய பாடல் வருது, புதிய பாடல், நல்ல ஒரு பாடல் மாமா. இது நல்ல பாட்டு
0: கேக்கணும்.
1: இவர் மோட்டார் பைக்ல வர சரியா, இவர் வந்த மாதிரி வர பாருங்க.

0: உங்களுக்கு வாய்க்க மாதிரி பாட்டு, உங்களுடைய கருத்து எல்லாத்துக்கும் உண்மையா அந்த பாட்டு சூப்பர் பொருத்தம் செல்வகுமார். உண்மையா அருமையான பாட்டு, அவனுக்கு தனிமைதான் எல்லாமே என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் இனிமையா இருக்கிறாங்க. உங்களோட கவிதை, அந்த கவிதையை வச்சிருங்க செல்வகுமார், வாசிச்சுட்டு அனுப்புங்க. ஒரு கவிதை ஒரு பாடல், கவிதையும் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியை எடுத்து வர்றதுக்கு சுகமா இருக்கும். உங்களோட குரல்ல வாசிக்கலாம். அந்த கவிதை எரிஞ்சிடாங்க, எங்க புறக்கி பாய்ச்சிங்களோ தெரியல, எதுக்கும் வச்சிருங்க. அத நீங்க உங்களோட குரல்ல வாசிச்சுட்டு தனிய வாசிச்சுட்டு எனக்கு அனுப்பிடுங்க, சரியா? அந்த பாட்டு அந்த பொருத்தமா இருக்கு செல்வகுமார். வாழ்த்துக்கள் உண்மையான. நீச்சம் நீச்சம் கடவுளா பார்த்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாட்டு. நீங்க ஒரு விளையாட்டா எடுத்து வந்தீங்க, அந்த தனிமைய சரியா இருக்கு. அதுல நடிக்கிறவன் உங்கள மாதிரி இருக்கு, சிக்ஸ் பேக்ல இருக்கிறான், சூப்பரா இருக்கு. உங்களோட இப்ப மாமா சரியா இவர மாதிரி இருக்கு மாமா, நட்ட விட்ட பாவன மோட்டர் பைக்ல மேல்வாரட்டு குட்டு குட்டு குட்டு குட்டு குட்டு
1: குட்டு. மாறுவரத்துல இருக்காரு
0: இப்ப எல்லாரும் எல்லாரும் தெடி படத்தை எடுத்து பாக்க போறாங்க. சிவகுமார் இப்படிதான் சூப்பர் உண்மையாத அருமை அருமை செல்வகுமார். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள், தூங்கிடாங்க செல்வகுமார், மீட்டை போட்டு தூங்கிறாங்க. பிளீஸ்
2: இன்னைக்கு
0: இந்த பாட்டை எல்லாம் கொடுத்தோடனே நான் கொண்டாடுவேன். அதே மாதிரி இருக்கு. ஆனா இடையில அம்மாவை வந்து விரட்டிட்டு போறான் தாய். அதுல அத விட நான் என்ன யோசிச்சுக்கனே, அம்மா அவனுக்கு தலையில குட்டி போட்டு விரட்டுறா போல இருக்குது. சரி நல்லா இருக்கு. அடுத்தது யாருடைய பாடம் வேண்டாம், ஞானசேகர அண்ணாட பாடல். அண்ணா என்ன வர இல்ல அண்ணா அனுப்பல,
2: கை போடல, வாட்ஸ்அப்ல
0: கை போடல, போடையில இதுலயும் வரையல. சரி, அவர் எதுக்கும் தூங்கி எழும்புவா. அடுத்த பாடல்
1: மாமா,
0: மாமாட பாட்டு,
1: என்னுடைய
0: மாமா இடையில அப்படி அவற்ற இடத்துல தாவிடலாம். மாமா இருக்கும் நல்ல சான்ஸ். அடுத்த மாமா தேவடா தேவடா,
2: நம்பர் தெரியாது எனக்கு.
0: நான் நினைக்கிறேன். சரி, நேரம் சரியாக இப்பொழுது 12:15. அடுத்த பாடல் மாமாவுடைய கவிதைக்குரிய பாடல் காற்றிலைக்கு வருகிறது, கேட்கலாம். நான் இப்ப சொன்னது இந்திய இளைஞர் நேரம் கரடி என்னன்னு தெரியாது. 2:46 சரி.

0: சூடுடா சூடுடா எங்க
1: கேட்கலையா? நான் போட்டத சத்தம் இல்லையா? நீங்க
2: பேசுறது அவர் பேசல,
1: அவருக்கு அவர் என்ன செய்யணும்
2: கேட்கணுமா?
1: பாருங்க.

0: அருமையான பாடல் சந்திரகாஜ் மாமாவுடைய பாடல். சரியா பாடலை தெரிவு செய்யறீங்க கண்ணன், சூப்பர். மாமாட கவிதைக்கு சரி,
1: நன்றி நன்றி. அருமையான பாடல். மகளிங்க அழைக்கிறாரு பாருங்க.
0: மகளிங்கம் அவரை நான் நினைச்சனா நான் அவர் வரையிருந்தேன், அவருடைய பாடலை கொடுக்கலாம் தூங்கிட்ட. அவர் வந்தால்தான் பாட்டு நன்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தேன். நான் எதுக்கும் என்னத்துக்கு மாமா ஒரு காலேஜ் நன்றிய சொல்ல விடணும். அது வேற பேருந்து மாமா சொல்லிக் கொண்டிருக்க சியாமலாமான்னு சொல்லி கரெக்டா இருந்துச்சு. சியாமலாமா தாண்டிக்கு வந்துடும் உண்மை இல்லையா? சியாமலாமா
1: சரி எங்க ஷியாமலா அம்மா
0: இல்ல எல்லாரும் தூங்கிட்டீங்களா? நான் இதோட ஆனந்த நீங்க உங்களுடைய கவிதை கொண்டு வாங்க. ஆனந்தன் இருந்து கொண்டே தூங்கிட்டாருங்க பாருங்க,
2: கட்டித்தரேன்
0: தூக்கத்துல. ஆனந்த்
2: எரிகின்ற விளக்கி விட்டு பிரிகின்ற சுடரே, நீ எப்போது வந்து என்னுடன் சேர்வாய்?
0: எரிகின்ற விளக்கை விட்டு பிரிகின்ற சுடரே, எப்போது நீ என்னிடம் வந்து சேர்வாய்? அப்படித்தானே?
2: ஆமாமா
0: கண்ணன்.
2: எரிகின்ற
0: உங்களுக்கு பாட்டு இருக்கா மனசுல ஆனந்த்?
2: நீ
0: வருவாயத்துல யார எடுத்துறீங்க? வருவாய் இருந்தேன் ஃபாரூக் என்னாலும் சொல்லுங்க, அது இரவு பகல் தேவையில்லை.
2: மலையாளம்
0: இப்ப ஞானசேர்மன்னா மகாலிங்கம் நினைவேல நிக்கிறாங்க சரியா, அவங்க ரெண்டு பேரையும் விட்டு அடுத்த யார் முடிச்சிருக்கீங்க? யாருடைய பாடல கொடுக்கலாம்? எங்க
2: அம்மா நான் முடிச்சிருக்கேன்.
0: முடிச்சிருக்கீங்க? அப்ப
2: கடைசி பாடல், கடைசி பாடல்
0: இல்ல இல்ல பாவம் அவருக்கு. இப்ப வேணுமா நான் அப்ப தரட்டுமா?
2: எப்ப கொடுத்தாலும் சரி,
0: எப்ப கொடுத்தாலும் சரி. ஒழிச்சிருப்பாரு அவர். இப்ப மாமான கொடுத்தாச்சு, அடுத்தது யாரோட பாட்டு?
2: நீங்க யாரெல்லாம்
0: மாமாவோட பாட்டு சொன்ன முத்தம் போதாது சத்தம் இந்த பாட்டு. சரி இவர் உங்களுடைய பாட பாடக்கூடிய பாட சரி. நல்லா இருக்கா? சரி பாட்டு முடிஞ்சது உங்களுக்கு தந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா பாட்டு தந்தாச்சு.

0: சூப்பராக இனிமையான பாடல் மாமா. அடுத்த பாட்டு உங்களுக்கு சட்டியா பொருந்திச்சு, சூப்பர் கட்டி
1: காட்டுமையா
0: பொருந்தி. எங்க இருந்து உங்களுக்கு இப்படி என்ன பொருத்தம் வருதுன்றே எனக்கு தெரியும். நீங்க எது கேட்டாலும் பொருந்திடுதுங்க. அடுத்து யாருடைய பாடல் வேணும்? கையை எதுங்க, ஷாமலாமா என்ன அவன் போயிட்டாமா? அவங்க பாட்டு தேவையா? ஷாமலாமா நீங்க தேவையாண்டா அடுத்த அனைப்புக்கு அடையுங்க. ஏன்னா வேணா நான் பாட்டு போட தேவையில்லை. உள்ளது வரலாம், ஷாமலாமா வரலாம், ஞானதேரமண்ணா வரலாம். மாலிகத்துக்கு கால் பண்ணி பார்த்தா காணையில அதுக்கிடையில தூங்குறாரண்டா பேருந்தல்ல சரி பாட்டு கேட்காம உடனே வந்தோமே குடுக்கற அளவுக்கு காத்துக்கொண்டிருக்கவங்க பாவம் இல்ல. சரி இப்ப ஆனந்தன பாருங்க, இன்னும் அப்படியே காத்துக்கொண்டிருக்கிறார். அடுத்த யாருக்கு? கண்ணனுக்கு நித்திர வருது போல இருக்கு. கண்ணன் பாட்டு கொடுக்கலாமா? கொடுத்தாலும் அவர் நிப்பா இருக்காரு. என்ன பாட்டு கண்ணன் உங்களது? அந்த பாட்டா? சரி அது வந்து எடுக்கத்தான் வேணும். ஓ அதுவா, அது எல்லாத்தையும் கடத்தில கடத்திலே எடுத்த வச்சது எல்லாம் தூங்கிட்டாங்க கண்ணன். அப்ப என்ன செய்யறது? எடுக்காம இருந்தவங்க தூங்கி என்ன ஒரு மணி எடுத்து வச்சா தூங்கிடுவாங்களோ? யார் சொன்ன இருக்கணா? நீங்கதான். சரி உங்களுடைய பாடல் வருகிறது கண்ணனுடைய வான் உயர்ந்த சோலையில. அந்த கவிதைக்குரிய பாடல் எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்து தோணுது. இன்றைக்கு வந்து வாசிச்சவங்க அவ்வளவு பேரும் தனித்தனியே அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனா இன்றைய நாள் அப்படியே ஒரு நிகழ்ச்சி ஆக்கிடலாம் என்றது என்னுடைய கருத்து. ஏண்டா 13 பேர் நீங்க கவிதை, 13 பேர் கவிதை வாசிச்சிருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சி இது, கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி ஆக்கிடலாம். பாக்கலாம் எல்லாத்தையும் அழைச்சு கேட்டுடலாம். கவிதைகள் நல்ல கவிதைகள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்களும் தெரியல. இருந்தாலும் உங்களுடைய பாடல் எடுத்து வரணும் கண்ணன். நீங்கள் பதிவு செய்துட்டு அனுப்பிடுங்க கண்ணன் உங்களுடைய கவிதையை எனக்கு. சரியா பாரும், உங்களுடைய கவிதையை பதிவு செய்துட்டு அனுப்பிடுங்க உங்களோட குரல்ல. சரியா எனக்கு?
1: சரிங்க.
0: ஆனந்தன் இப்ப நீங்க வாசிச்ச கவிதையை எனக்கு பதிவு செய்து அனுப்பிடுங்க. சரியா ஆனந்தன்?
1: சரிங்கம்மா.
0: சரி இப்ப உங்களுடைய பாடல் கண்ணனுடைய பாடல்?

0: பாடல்ல கண்ணன் நீங்க கேட்ட பாடல் அருமையான பாடல். அடுத்தது பாருங்க, ஒளிச்சிருந்து ஜேஜியா வந்திருக்கிறான், அவட பாடலை கொடுக்கலாம். எல்லாரும் சமதம் தானே?
1: அவங்க
0: இவ்வளவு பாட்டு கொடுத்தாச்சும் அதனால சம்மதம் சொல்றீங்க. நல்ல சூப்பர் கெட்டிக்கா. உங்களுக்கு தெரியும் சொல்ல பாடல் ஜேஜியா, ஊரெல்லாம் உன் பாட்டு தான் இந்த பாட்டு. சரியா, கவிதைக்கு ஃபீமேல் பாடிய பாடல், ஒரு பெண் பாடிய பாடல் அது. நான் நினைக்கிறேன் சொன்னல அவர்கள் பாடிய பாடல் நினைக்கிறேன். உங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருது ஜேஜியா, உங்களுக்கு நன்றி. என்ன குளிச்சிருந்த அம்மா நான் இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க கிட்டிக்கார். சரியா, பாட்டு இப்படிப்பட்ட பாட்டை கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஜேஜியாவுடைய பாடல் காட்டிலைக்கு வருகிறது கேட்கலாம். Our Central.

0: உண்மையிலேயே அருமையான பாடல், இனிமையான அருமையான ஒரு பாடல். அது கேட்க கேட்க நல்ல ஒரு பாடல். முழுமையாக கேட்கும் போது அந்த ஆசையா இருந்தது, எல்லாரும் தூங்கிட்டீங்க, அந்த ஊரெல்லாம் பாட்டோட எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டாங்க. இது இந்த எல்லாருக்கும் அந்த திருநூறு போட்ட மாதிரி பேய் முடிச்சிருந்து திருநூறு போட்டா எல்லாரும் நாகப்பனும் கூட
1: பாட்டு எடுத்து
0: போறணும். அந்த பாட்டு அதை விட மோசமா போடணும். எத்தனை பேர் ஞானசேகர் ஒன்னோட பாட்டு இல்ல, ஷியாமலோட பாட்டு இல்ல, வேற யார்ட்ட அது போட்டு பிரயோசனம் இல்லையா? அவங்க கேட்காண்டி போட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்தது மகாலிங்கிற பாட்டு இல்ல, மூன்று பேர்த்த பாட்டு கட். இதுல இப்ப அன்பு வந்ததுல
1: வேற யாரும் கேட்பாங்க, வேற யாரும் கேட்பாங்க.
0: அப்படி நீங்க சொல்லக்கூடாது, தண்டனை அழைக்கி பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் தான். நல்லா இருக்கு, நான் ஒப்பத்துக்கு இருந்து வீணஞ்சுமா போட்டியில் இருக்க எல்லாரும். சரி, இப்ப நாகப்பனுடைய பாடல். நாகப்பன் அது அன்பு வந்தது ஆள வந்தது ஜெமினி கணேசன் நடிச்சிருக்கிறார் ஒரு படம், அப்படிதானே?
1: எனக்கு தெரியாதுமா,
0: செல்வகுமார் நடிச்ச மாதிரி கிடைக்குது. உண்டு சின்ன பிள்ளைகளோட இருக்க
1: பாப்பா நடிச்ச குடமாட்டா இருக்கும்.
0: எங்க பாப்போம், இந்த இதான் பாட்டாண்டு பாப்போம் இருக்கா. இது இல்ல, சத்தியமா இது இல்ல. நேரம் ஜெயிலாக 12:46 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது NTR FM இந்திய இலங்கை நேரம். இதுவும் இல்ல, அடுத்து கண்டிய நேரம் சரியா 3:14. இப்பொழுது எங்களுடைய நாகப்பனுடைய பாடலை பார்ப்போம்.
2: அன்பு வந்தது
0: இது அவரு குடிச்சு போட்டு ஓடி வர. சரி, அதான் பாட்டு, சந்தோஷமான பாட்டு. எடுத்து வரலாம் இங்க.

நாலு பேர்கள் வாழும் வாழும் நாமும் வாழலாம். தினம் நல்ல ஆடை நகைகளோடு மலர்கள் சூடலாம். நாலு பேர்கள் வாழும் வாழும் நாமும் வாழலாம். தினம் நல்ல ஆடை நகைகளோடு மலர்கள் சூடலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி அமைதி காணலாம். கண்ணிரண்டில் கலக்கமின்றி

0: தங்கையோடும் தந்தை வாழ்வேன். அன்பு வந்தது என்னை ஆட வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது.
1: To spend supplements virtually on one platform. First, choose from more than 300 practitioner-grade supplements. Craft a recommendation for your patient. They get notified and make a...
2: இப்பொழுது நாகப்பன் உங்களுடைய பாடல் போனது. நாகப்பன் உங்களுடைய பாடல் போனது அல்ல.
3: நன்றி நன்றி அம்மா.
2: அடுத்தது எங்களுடைய ஆனந்தனுடைய பாடல் வர இருக்கிறது. ஆனந்தன் உங்களுடைய பாட்டு என்ன சொன்னீங்க?
4: நீ வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாடல்.
2: நீ வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாட்டு இல்ல. ஆண் பாடியதா பெண் பாடியதா? நான் பாடியதா?
4: இல்ல பெண் பாண்டிய பாடல் போட்டுருங்க.
2: நீ வருவாய் என அதுவும் பயந்து பயந்து பேசுறீங்க. ஆண் பாடினது போட்டா இதை பயம் மாதிரி.
4: அது ஜெயச்சந்திரன் படிப்பாரு. ஏதோ ஒரு பாடல் உங்களுக்கு பிடித்த பாடல் போடுங்க கேட்டுக்கிறேன்.
2: எது முதல்ல வருமோ அதை நாங்க போடுறோம். நீ வருவாய் என நான் இருந்தேன். கண்ணன் போய் பார்த்து கொண்டு வர்ற ஆண் பாடியும் இருக்கு இல்லையா?
4: குடுங்கம்மா குடுங்கம்மா. ஆமா ஜெயச்சந்திரன் பாடிப்பாரு.
2: சரி அந்த பாடலை கேட்கலாம்.

கலந்து விட்ட விளையாட்டு

வானகத்து வீதியிலே வலம் போகும் கற்பனைகள் மானிடரின் வாழ்க்கையிலே மயக்கமிகும் சொந்தங்கள். ஆனவரை பார்த்துவிட்டே அத்தனையும்

கண்கள் உறங்கவில்லை, இமைகள் தழுவவில்லை, கவிதை எழுத ஒரு வரியும் கிடைக்கவில்லை, அமைதி இழந்த மனம் எதையும்

0: பாடல் ஒரு சின்ன பாடல், அதாவது பெண் பாடல் தான் சரியா பெருசா வரும்னு நினைக்கிறேன். நோக்கம் என்னடா கூடியது, ரெண்டு மணி நிமிஷம் பாடல் தான். வணக்கம் மஞ்சுளா அம்மா, வாங்க, எப்படி இருக்கிறீங்க மஞ்சுளா அம்மா?
1: நல்லா இருக்கிறோம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். காலடியில போட்டுக்கொண்டு, சேர்ல இருந்து கொண்டு, கையை அப்படியே எழுதிக்கொண்டு, தலையை அப்படியே மயக்குக்கு முன்னால இருந்து கொண்டு, உங்களை உங்களை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டு
2: இருக்கிறேன்.
0: என்னோட ஆனந்தமான ஆனந்தன் இருக்கிற, கண்ணன் இருக்கிற, யாரு இருக்கிற,
2: வணக்கம் அம்மா.
0: எங்க மஞ்சள் அம்மா, எல்லோருக்கும் மஞ்சளா அம்மா, லேட்டா வந்தாலும் லேட்டா சாப்பிடுங்க சொல்லுங்க. எங்க கெட்டிக்காரி,
1: நான் கேட்டுமா இருங்க, நான் கவிதையா?
0: நீங்க சிரிச்சாலும் கவிதை, உங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் கத்தினாலும் கவிதை. எங்க
1: கவிதையே தேப்பீதான்
2: சொல்லணும். தெரியுமா என் கனவு நீதான்.
0: எல்லாரையும் சுத்தலாண்டு நீங்க என்ன என்ன மஞ்சுளாமா, இப்படி சுத்தலாமா நீங்க, இப்படி ஒரு சுத்து சுத்திட்டீங்களே, சொல்லுங்க அந்த பாட்டை
3: கொடுங்க.
0: ஏன் எதுக்கு வட செய்றீங்க இந்த நேரம்? இந்த நேரம்
1: அரிசி கடல பருப்பு எல்லாம் போட்டு செய்வாங்கம்மா.
0: அது எங்க நேரம் எதுக்கு வடை
3: செய்யறீங்க? வேற வேற வேலையில அது லேட் ஆயிடுச்சு, அதனால நைட்டு தான் தொடங்கணும். 9 மணிக்கு 10 மணிக்கு தொடங்கணும். 12 மணிக்கு தான் முடிஞ்சு. இப்ப நீங்க அந்த திருநீர் பத்தி சொன்னீங்க, சிரிப்பு வந்துச்சு.
1: எனக்கு கூட தனியா இருக்கு மேல எனக்கு கூட விட்டுருங்கன்னு சொல்லிச்சு. நானும் எங்க அக்கா போனும் விட்டு வரத்துக்கு கோல் எடுத்துன்னு போன வெளியே கொஞ்சம் தூரம் தான். இல்ல எங்க அக்கா பண்ணி கூட வந்தாங்க, தனியா கூட வருவோம். எப்படின்னா சாப்பாடு தெரியும் ஜோதி அவங்க வீடு, நானு 11 மணி வரைக்கும் கூட அவங்க கணக்கான பேசிக்கிட்டு வருவேன். இப்ப போய் ரொம்ப நாள் ஆச்சு மேடம், ஒரு நாய் அடிச்சு சாக வச்சாங்க, அதுல இருந்து நான் போறதே இல்லைங்க. அது முன்ன போய் இங்குதான் போனேன், ரொம்ப நாள் ஆச்சு.
2: இந்த நேரத்துலமா மத்த ரேடியோல எல்லாம் சினிமா பாட்டு தான் ஓடும், இந்த ரேடியோல ஒண்ணுலதான் அரட்டை ஓடிக்கிட்டு
0: இருக்கோம்.
2: அரட்டை நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு
0: இருக்கோம்.
1: ஜோதி எங்க அக்கா பொண்ணு என் பெண்ணெல்லாம் அம்மா நேரம் இல்லையம்மா இப்படி பேசிக்கிறாங்கன்னு ஒரு சிரிப்பு.
2: அதுதான்
1: சிரிப்பு எங்களுக்கு. நீ திருநூறு பத்தி
2: சொல்லுங்க. ஆமா, நீங்க பயந்து பயந்து போயிட்டு இருக்கும் போது அம்மா திருநூறு சொல்லிட்டா கரெக்டா புரிஞ்சிச்சு அந்த டைம்ல.
1: அவங்க வீட்டுல பார்த்தா 11 மணி 12 மணி கூட அங்க இருந்து வருது
0: தான்.
2: நீங்க அந்த நேரம் போய் தெரிஞ்சு
0: பாக்கணும்.
1: யாரும் பாட்டு கேட்க போறதில்ல போட்டாலுன்னு, அதுதான் நான் கேட்டுங்கண்ணே, எனக்கு போடுங்க.
0: சரி, ஒரு அந்த கவிதை என்ன கவிதையே தெரியுமா?
1: ஜெயம்
0: என் கனவு நீதான
2: எனக்கு
3: அந்த வீட்டுக்குள்ள பொதுகள் பாடுறாங்க எனக்கு பிடிக்கிறது
4: என்ன பாத்தீங்க
0: என்ன செய்யறாங்கம்மா வீட்டுக்கு ஓட்ட பிடிச்சு
3: கயிறு கட்டி தொங்க ஆடி
0: ஒளிச்சிருந்து
4: நீங்க தானே படத்தை பாத்து பாத்து பேசுறீங்க
0: எனக்கு நல்லா இருக்குது அதற்காக இது தொங்கி கொண்டு கவிதையே கவிதையே
2: இந்த பாட்டு போடுங்க
0: என்ன
2: பாட்டு
0: நான் கவிதம் இல்லை.

0: வச்சுட்டு காது கிட்ட வச்சுட்டு கேட்டு ஒரே சத்தாங்க. அது நான் வீட்டுக்கு வரதுக்கெல்லாம் நான் முடியற டைம்ல தான் மீட் பண்ணேன். மழை வர வந்து சேனல் லேட் ஆயிடுச்சாங்க. சொன்ன நான் கேட்டு இருக்கிறேன் நிகழ்ச்சி அப்படின்னு. அது அப்பா கிட்ட சொல்லி நின்று நான் வீரப்பா மாதிரி சிரிப்பா அப்படின்னு எல்லாம் கேட்டு ஒரே சிரிப்பு எனக்கு மதத்துல என்ன கேட்டுங்கிறேன். இந்த சாத்தி தனியா இருந்தாங்க தெரியும். இங்க எங்க வீட்டுல வந்து இந்த பிள்ளையார் கோயிலுக்கு தண்ணி எடுத்துட்டு போவாரு. அவரும் அங்க பக்கத்துல சும்மா கேட்டு சிரிச்சுங்கிற அப்படின்னு அவருக்கும் தெரியும். நான் ரேடியோ
1: அம்மா பழக்கம் மஞ்சள் அம்மாவுக்கும் தொட்டிட்டு
2: எனக்கு எங்க போனாலும் அதை நாளுக்குள்ள வச்சிருக்கேன்.
0: ஓடி நிறுத்த அவருக்கு தெரியும். நாங்க காது கிட்ட வச்சு நின்று நான் போன் பேசினாங்க தெரியாதுங்க எல்லாம். அவர் மட்டும் கேட்டா ரேடு அப்படின்னு ராமம் பாம வெளியே செல்லகுமார் வந்து அப்பா சாமல வந்து கடகடன்னு சிரிக்குதுப்பா அப்படின்னாரு. சொன்ன
1: அவங்களுக்கு லேசா புன்முறையா சிரிக்க தெரியாது, தடகடம் சிரிக்கத்தான்
0: தெரியும். கேக்கலான்னு பார்த்தேன். வரும்போது மழையிலே வர நஞ்சின்னு வந்துட்டேன் வண்டியில வரும்போது. சரி முடியற டைம் ஆயிடுச்சு. சரி நேற்று எதுக்கு போனோம்னு நினைப்பேன். நஞ்ச துணி எல்லாம் மாத்தத்துக்குள்ள முடியற டைம் ஆயிடுச்சு. கரெக்டா சரி
1: அவரு நேரத்துல கரெக்டான நேரத்துல முடிச்சிருவாரு ஐயா.
2: அப்பா கரெக்டா எனக்கும் வந்து எனக்கும் வந்து சத்தம் போட போறாரு அப்பா. சரி இப்ப மஞ்சுளா அம்மா இப்ப எல்லாருடைய பாட்டுங்க எல்லாருடைய பாட்டும் போட்டாச்சு எடுத்து வந்தாச்சு. எங்களுடைய மஞ்சுளா அம்மா உழைச்சிருந்த வடிவா உங்களுக்குரிய பாட்டு நான் கவிஞனும் இல்லை.
0: இல்லம்மா டைம் ஆயிடுச்சுன்னா
2: விட்டு இல்ல இல்ல உங்களுடைய பாடம் நீங்க இவ்வளவு தூரம் விழிச்சிருந்து உணவு கேட்டு வந்து உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுக்காட்டி நல்லா இருக்குது. இது ஒரு வானொலியா அப்படி இவ்வளவு தூரம் விழிச்சிருந்து உணவு இல்லையா கண்ணன் நான் கேட்ட இந்த பாட்டு தாங்க இந்த கேட்ட பாட்டு தாங்க தரல ஒன்று தாங்க ஒன்று தாங்க எப்ப தருவீங்க அட என்னடா செய்யறாங்க ஏனாதோடய எலும்பு இருந்து அறிவிச்சு அதுவும்
1: கால் பண்ணி
2: வந்தாங்க உங்களோட பாட்டு என்று சொல்லி போட்டேன். ஏலாது அப்ப உண்மையிலும் எனக்கு ஏலாது அவருக்கு எடுத்து வந்தேன். அப்படி இருக்கு
1: அது யாருக்கு கண்ணா அது யாருக்கு
2: நன்றி உறவு ஒரு ஆள் நெட்டுதான் கேட்டு கொண்டு வந்தாரு. பார்த்தா பார்த்தா எழுதி கொண்டே இருக்கிறார் பாவம். எனக்கு அந்த பாட்டு எப்பமா அந்த பாட்டு கொடுப்பாங்க அம்மாண்டு தெரியல. அவர் உடனே சொன்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்னா இந்த பாட்டு வரையிலேயம்மா அடிச்சோட வந்துட்டாருங்க நான்
1: கேட்டுக்கொண்டிருக்கேன். கரெக்டா 12 மணிக்கு மத்தியானம் 12 மணிக்கு அவரு ரிசல்ட் பண்ணது
2: நிச்சயமா. அது வந்து எனக்கு இரவு நேரம் அப்ப எனக்கு
1: ஒரு
2: பாத்து கொண்டு வந்துட்டு எனக்கு ஒரு சோகம் வந்துட்டு உடனே அந்த பாட்டை குடுத்துட்டேன் நான் அவருக்கு விளம்பி. ஒரு நாள் எத்தனையோ மாத கணக்கா நான் காட்டலைக்கு வரையில உடல் நல்ல குறைவு ஏனாதோடையும் வந்துட்டேன். சரி அப்ப மஞ்சுளா அம்மா கொடுக்க வைக்கலாமா? இது மஞ்சுளா அம்மா உங்களுடைய நான் கவிஞனும் இல்ல பாட்டு சரியா சொல்லுங்க. நல்ல ஒரு பாட இது பிஸ்கட் பாட்டு இது செல்வகுமாரோட டீல பிஸ்கட் நினைச்சு சாப்பிடுறாங்க அந்த பாட்டு. சரி அடுத்த பாட்டு

மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே முன்னே பாட்டு பாட பாட்டு பாட நான் கவிஞர்.

அழுதாள் சிரிக்கிறாள், சிரித்தான் அழுகிறாள், கொஞ்சினான் ஒதுக்கிறாள்.

0: அருமையான பாடல் உண்மையா, இனிமையான அருமையான சூப்பர் சூப்பர். இரவு நேரத்துல அதுவும் அவர் மனைவி வந்து சரியான எப்படி எனக்கு அவரை தவிர்த்து வைத்திருப்பார், அரவணைப்பு இல்லாத ஒரு மனைவி அதுக்கு பாடியிருப்பார். சூப்பர் பாட்டு, அருமையா தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க நீங்க. இந்த மாதிரி யாருமே தேர்ந்தெடுக்க முடியாது,
1: அவங்க தேர்ந்தெடுக்கல, நீங்க
2: தேர்ந்தெடுக்க. கொஞ்சமாவது உங்களை யாருக்காவது மனசுல நம்ம இதெல்லாம்
0: மனசுல ஈரம் இருக்கா பாருங்க. என்ன சொல்றாங்க, நான் கொடுத்தேன். அம்மா நீங்க விரும்புறீங்களா
1: பார்த்தேன். ஒண்ணு தெரிஞ்சுதா, இன்னைக்கு சேரக்கடவுளுங்கிறதுக்கு மஞ்சள்
0: நானும் பார்த்தேன், கவிதை வரவில்லை கொண்டு. அப்புறம் உங்கள்கிட்ட இந்த பாடல ஏதாண்டானோ ஒன்ற தெரிஞ்சுள்ளாண்டு
1: புடிச்சு தள்ளிட்டு இருந்தேன்.
0: அந்த ஒரு பையன் அவரு சொல்லி கண்ணு அது தள்ளிட்டேன்.
1: அதுக்கு அப்பவே இந்த பாட்டை கேட்டீங்க,
0: கொண்டு வந்த கவிதை நான் கவிஞனும் இல்ல. அது யாரும் வேணா இருந்தாங்க. அப்ப என்ன அம்மா வந்தோ மஞ்சளா வந்தவா அத கண்டு முடிஞ்சிட்டாங்க. அங்க பாருங்க,
2: நல்ல பாட்டு தானே. ஒரு பொய்யாவது சொல் கண்ணு,
0: அது
2: அந்த பாட்டு
0: அதனால நாங்க குடுக்கல.
1: ஞானசேரமன் அவர்கிட்ட கேட்டா குடுத்துட்டோம்.
0: அவர் கேட்டு அவர்கிட்ட நாங்க சொல்லிட்டோம் குடுத்துட்டோம். மூன்று பாட்டு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு பொய்யாவது, மற்றது சின்ன சின்ன மலை துளி, இன்னொன்று மகாலிங்க. மூன்று பேரும் தான் லைன்லயே நிக்கிறாங்க பாருங்க. கனா கண்டே நடி அப்ப இப்படித்தானே. இப்ப என்னோட பேசி போட்டு அப்பாவோட பேசி போட்டு போய் தூங்குவாங்க. நீங்க போய் யோசிச்சு பாருங்க. அப்ப இது எப்படி இருக்கு வந்திருந்தா பிரஜையாவும் பாருங்க. அம்மா நான் பிடிச்சிருக்கிறேன்னு பயணத்துல இருந்து ஓடி
1: வந்துட்டேன்.
0: அன்னைக்கு வீட்டுல இருந்து பிடிச்சிருந்தா ஐயா, அன்னைக்கு பிடிச்சிருந்து ஓடி
1: வந்திருந்தான். அதனால பேசுவாங்க, நாங்களும் வேலைக்கு போறோம் தூங்கணும்னு காலகட்டத்தில். அம்மா சொல்லிட்டீங்களா அம்மா கவிதை?
0: நான் வரவில்லை.
1: எங்களுக்கு ஆசையா இருக்கலாமா
0: என்ன கவிதை?
1: நாங்க பாட்டு சொல்றோம்,
2: ஷேர்ஷாட் கவிதைதாம்மா. நான் கூட தேடி சொல்லுங்க, எல்லாருடைய கவிதையும் ஷேர்ஷாட் கவிதை தான்.
1: ஷேர்ஷாட்
0: பாருங்க
1: ஏதோ அதான் படித்தது பிடித்தது.
0: அது பரவாயில்ல, அவங்க
1: ரசிக்கிறீங்களா?
0: ரசிக்கிறீங்கல்ல. ஷியாமா அம்மான கவிதை எடுத்துக்கொண்டு வர்றேன், நாங்க அதை மிஸ் பண்ணிட்டோம். அதான் ரொம்ப
1: நாளைக்கு எடுத்துடலாம்,
0: நாளைக்கு எடுக்கலாம், எடுக்கலாம்.
1: அப்படியே
2: நாளைக்கு
1: பாட்டு சொல்லுங்கம்மா.
2: பாட்டுக்கு பத்தின பாட்டு நாளைக்கு
1: அதுல நிறைய கவிதை எடுக்கலாம்.
0: பாட்டு
1: அம்மா கவிதை தேர்வீங்களா?
0: அம்மா எழுதி அரசியல் ஒன்று தெளிச்சு விட நான் அவங்களுக்கு யோசிக்கிறேன். உண்ட தெளிச்சு விடனான்னு யோசிக்கிறேன். ஆனா எல்லாம் பெரிய பெரிய கவிதையா இருக்கு, அதை நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். நீங்க
2: கவிதையா என்னன்னு
0: தெரியல.
2: என்ன உங்களை புண்படுத்துவது எது என்று உங்களுக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். கவிதை என்ன எனக்கு தெரியல.
1: உங்களை பின்படுத்துறது உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவங்களை பின்படுத்துறது எதுன்னு உங்களுக்கு தெரியும்.
2: தன்னாதுதான் வந்துச்சு
1: உங்களை. அதாவது
3: ஒரு செயல், ஒரு செயல் அத மத்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. அதான் அந்த கரெக்ட்
2: ஆரம்பத்துலதான் இதெல்லாம் பாத்து நின்னோம். இப்ப எல்லாம் ஷேர்ஷாக்கு நான் பாக்க முடியல. என்டிஆர் வானொலி கேட்டு டைம் சரியா பண்ணு.
3: அம்மா கவிதை எழுதிட்டு இருக்காங்க.
0: என்னை மறந்து, என்னை மறந்து உன்னை மட்டுமே ஞாபகமாய் வைத்திருக்கிறேன். என்னை மறந்து உன்னை மட்டுமே ஞாபகமாய் வைத்திருக்கிறேன். காலனோடு பயணித்தாலும் என்னோடு கூட வருவது உன் ஞாபகம். என்னை மறந்து உன்னை மட்டுமே ஞாபகமாய் வைத்திருக்கிறேன். காலனோடு பயணித்தாலும் என்னோடு கூட வருவது உன் ஞாபகம் மட்டுமே. எங்க இதை நான் எழுதியதுதான்
3: மாமா சொன்ன
0: மாதிரி அது ஞாபகம் வருது. என்னோட கூட வருவது உன் ஞாபகம் மட்டுமே. உன் ஞாபகம் மட்டுமே.
3: அதுக்கு இந்த ஞாபகம் சொட்டாது கண்ணா. போகுதே போகுதே
0: என்பயங்கிலும்
3: அம்மா இதே கமலத்துல ஒரு பாத்திருக்கும்
0: காணாத கண்ணும்
3: சொல்லல்ல
0: என்னை மறந்து உன்னை மட்டுமே ஞாபகம் வைத்திருக்கிறேன். மடிவக்கிட்டுங்க. என்னை மறந்து உன்னை மட்டுமே ஞாபகம் வைத்திருக்கிறேன். காலனோடு பயணித்தாலும் என்னோடு கூட வருவது உன் ஞாபகம்.
3: சிகரம் படத்துல இருந்து உன்னை கண்ட பின்புதான் என்னை கண்டு கொண்டேன். நான் சொல்றேன் என்ன மறந்த பொழுது மறக்கவில்லை.
0: சூப்பர், நல்லா இருக்குதா?
3: இன்னொரு பாட்டு இருக்கு, என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
0: அது உங்களுக்கு
3: சிகரம் படத்துல இருந்து, சிகரம் படத்துல இருந்து உன்னை கண்டு மறந்த போது
0: மறந்த போதும் இறக்கும் போதும் உஞ்ஞாபகத்தோட இறப்பேன் என்பதுதான் அர்த்தம். உஞ்ஞாபகம் கூட வரும்.
3: என்ன மறந்த போலோதோ இருந்த சித்ரம் பண்ணப்படு
0: மறந்த
3: பாண்டித்தரம்
0: அதுல நல்ல வரிகள் இருக்குது. உண்மையா நிச்சயமா இசைஞானி இசையில இருந்து வந்த பாட்டு. சரியா, அந்த பாட்டை கேட்கலாம். என்ன கவிதையை கொண்டு வா, கவிதையை கொண்டு வா, அதுக்கு ஒரு இது கவிதை பண்றேன் சொன்னவர் வந்து சத்தம் போடாம என்ன ஓடி பிடிக்கிறார் பாருங்க ஃபாரூக்.

0: இருந்தாலும் இன்னொரு பாட்டு, இந்த பாட்டு விட இன்னும் வேற ஒரு பாட்டு தேடலாம் பாப்போம். வீட்டுல இருந்து யோசிச்சு தேடுறேன். சரியா? இப்ப எல்லாருடைய பாடலும்
1: நல்லா இருக்கு. இந்த பாட்டு
0: இன்னும் நல்லா இருக்குது.
1: நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு.
0: சூப்பர்.
1: இன்றைக்கு வந்த பாடல் எல்லாமே அருமை.
0: மூன்று பேர்த்த பாட்டு இனிமேல இருக்குது. அதே வாய்ஸ் கொடுக்க சொல்லி போட்டு அதை நாங்க எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன்.
1: கவிதை மட்டும் சொன்னா,
0: கவிதை மட்டும், அதாவது கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சிக்கு நான் தரும் இந்த கவிதை இதனோடு வருகிறது பாடல். உலகம் சொல்லி போட்டு பாட்டு எடுத்து வாங்குவோம். சரி, அந்த அந்த கவிதையை வாசிச்சு விடுங்க. ஓகே, நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் சரியா, அது ஒரு நிகழ்ச்சி அப்படி எடுத்து வந்துடலாம். அப்ப அது நிரம்பிடும், ஒரு ஒரு நிகழ்ச்சியா வரும். தேயன் அது நல்லா இருக்கும். எல்லாருக்கும் குரல் இருக்கு.
1: எல்லாரும்
0: உங்களுக்கு எப்ப டைம் இருக்கும்? இந்த கிழமை அனுப்பினீங்கன்னா வார கிழமை கடையில நான் அதை ஒளிபரப்புவேன். அதை எடுத்து வந்துட்டு அந்த பாடல்
1: சொல்லி கொடுங்க. வாய்ஸ் கிளிப் போட்டு
0: நான் உண்டு அதை சொல்லி போட்டு அனுப்புறேன். அதை பாத்துட்டு நீங்க நாகப்பன்ல இருந்து நாகப்பன் நல்ல ஒரு கவிதை சொன்னீங்க வாங்க. அதுல நாளை வரி நீங்க சொல்லி உங்களோட வாய்ஸ்ல சொல்லி அனுப்புங்க. நல்ல சத்தமா சொல்லி போட்டு அனுப்புங்க. நீங்களும் சொல்லிட்டு அனுப்புங்க, நான் பாடல் போட்டு
2: அனுப்பிக்கிறேன்.
0: சொல்லுங்க ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஜெயா, ஜெய ஜெயா, எப்படி இருக்கீங்க?
2: சொல்லுங்க,
0: முடிச்சிருந்து கேக்குறீங்க சொல்றாங்க. நான் இல்ல இல்ல ஜெயஜயா இப்ப என்ன முடிச்சிருந்து கேக்குறேன்.
2: கேக்கலாம் அவங்க வேலைக்கு
0: காட்டி போட்டு வந்து அம்மா அம்மா அம்மா போக மாட்டோம். நாங்க கேட்போம் அம்மா
2: மாட்டில
1: பஸ்ல போனாலும் கேட்போம், ட்ரெயின்ல போனாலும்
0: கேட்போம். இப்ப
1: இல்லாரி பிளைட்ல போனாலும்
0: கேட்போம். ஃபாரூக், நீங்க அந்த அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற அந்த தலிபான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மக்களுடைய அவதி
1: நினைக்கிறேன். தலைவான் உண்மையான வெற்றி, தலைவானுக்கு உண்மையான வெற்றி. 20 வருஷம் அமெரிக்கால இங்க ஒண்ணு செய்ய முடியல. அமெரிக்கா ஒப்புக்கொண்டுச்சு, தோல்வி தோல்வி ஒப்புக்கொண்டு.
0: இருந்தாலும் அவங்க மக்களை இப்படி துன்புறுத்துறது நல்லதா உண்மையா
1: இல்ல? அவங்க எல்லாமே அந்த என்ன சொல்றது, மீடியா மீடியா வந்து அவங்களா கற்பனையில சொல்றாங்க எல்லாம். அது உண்மை இல்ல. அது வந்து
0: இவ்வளவு தூரம்
1: கற்பனை சொல்லுங்க. அந்த பாருங்க, அந்த இவங்க 2 பேர் இதுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க தெரியுமா? ஒசாமா பின் லாடன், இன்னொரு தெரியாது பில் கிளின்டன்.
0: இல்ல இல்ல
1: இல்ல பில் கிளின்டன் இல்ல,
0: அமெரிக்கா.
1: அது இன்னொரு ரெண்டு பேரும் தீவிரவாத கூட்டம் அந்த குறிப்பான தாலிபான்கள். ஆமா ஆமா, அவங்க தீவிரவாதிய உருவாக்குறது மீடியா தான். அப்படி இல்ல, அப்படி இல்ல பாரு, அதுதான் மீடியா சொல்றதுல நம்புறோம். வர்ற செய்திகள் எல்லாம் பார்த்தோம்னா அதான் எல்லா எல்லா மீடியாவும் வந்து அப்படி சொல்றாங்க. ஆனா உண்மை வெற்றி வந்து அவங்க வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா வரும்போது கத்திரிக்காய் வராதா?
0: வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா விக்கிறாங்களா? அதுல
1: பாட்டே பாடிட்டு
0: உண்மையா நல்லா இருக்கும். சரி நல்லது ஜியாமா, நாங்க உடனே பருவோம்.
1: நாங்க கடலை விட்டு போறோம்.
0: இவர் வந்து இப்ப இந்த காதல் தீவிரவாதியாக மாற போறார். அதான் உண்டு அப்படி ஒரு
1: பூஸ்டர் டோஸ் வேற குடுக்கலாமா வேண்டாமா யோசனையா
0: இருக்கு. தாலிபான் சரி நினைச்சேன் பேசும்போது. என்னண்டே தலைவர் எப்படி என்ன மாறத நினைக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனா கவனமா மாறும். நீங்க துவக்கம் மட்டும் பண்ணி எடுத்தாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. உங்களோட போர்வை கூட மூடி வச்சிருங்க. மூடித்தானே வச்சிருக்காங்க. ஆமாங்க,
1: தீவிரவாதம் தீவிரவாதம்னா என்னண்டா? தீவிரமா வாதம் பண்ணா அதான் தீவிரம்.
0: தீவிரவாதம் அதுதான் எங்கட வாதம் தீவிரவாதிகள். இந்த குரூப் சேர்றது எல்லாரும் தீவிரவாதிகள் தான். எம்ஜிஆர் தீவிரவாதிகள் பாருங்க.
1: ஆமா, எம்ஜிஆர் தீவிரவாதி.
0: ஒரே வாயம் அப்படியே தோன்று அப்படி ஒரு கேள்வி கேட்டா காணும் செக் நல்லதும்மா நல்லது. ஜியா ஜியா ஜியா உங்களுக்கு நன்றி வணக்கம். விடைபெறுங்கம்மா, சொல்லி விடைபெறுங்க.
2: நன்றி.
0: நாளைக்கு
1: அம்மா அம்மா ஒரு செய்தி என்னன்னா, இந்தியால வந்து 12 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஊசி போடலாங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த ஜைகோவிட்னு ஒரு அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த மருந்து ஊசி இல்லாமலே போடலாங்களாமா?
0: அது எப்படி
1: ஊசி இல்லாமலே பிரஷர் மூலமா?
0: அது எப்படி
1: கையில கையில ஊசி மூலமா போடுறாங்கல்ல?
0: ஆமா,
1: அந்த மாதிரி அந்த அந்த கையில ஊசி போடுற இடத்துல வந்து இவங்க ஊசி எல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு கருவி பிரஷர் மாதிரி ஒரு கருவி இருக்குது, அத வச்சாங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள போயிடுவோம்மா கைகள்ல.
0: ஓ, அப்படி போடுறாங்களா?
1: ஊசி இல்லாத வழியில செலுத்துறாங்க குழந்தைங்களுக்கு 12 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு.
0: நான் சொல்றேன், இது ஏதோ ஒரு மர்மம் இருக்குதுங்க. இதென்ன அப்படி ஒரு உள்ளுக்குள்ள போறதுக்கு இப்படி அனுப்புறேன்னு இவ்வளவு நாளும் வைத்தியம் செஞ்சு போறாங்களே, இப்படி அனுப்பி எல்லாருக்கும்
1: கண்டுபிடிச்சிருக்காங்க. பூச்சா கொரோனாவே மரணமா தான் இருக்கு. இல்ல கண்ணா, மரணம் கிடையாது, உண்மைதான். கொரோனா இருக்கிற உண்மைதான். அது யார் யாருக்கு நல்லா இருக்குது, யார் யாரும் இது ஒண்ணுன்னு தெரியல. அது ஒரு வைரஸ், வைரஸ்
0: அவ்வளவுதான்.
1: மலேரியா டெங்கு மாதிரி இதுவும் ஒரு வைரஸ்.
0: இதுக்கு போய் இதை இவங்க கல்யாணம் மாதிரி இது பண்றாங்க. அது மோசமான ஒன்று தான் இது, இல்லையன்னு நினைக்காதீங்க.
1: உலகத்து இல்ல உலகத்துல எல்லாத்துக்குமே இது கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்குது. நம்ம பாருக்கு மட்டும் காதல் வைரஸ்
0: ஊசி போற நேரம் அம்மா எனக்கு நம்ம இருக்கமா அம்மா அம்மா அம்மா
1: அழுகிறேன்.
0: ஐயோ இந்த ராசா என்ன என்ன செய்யுது? ஐயோ எங்க ராசா சரி சுகமாக மட்டும் நாங்க துடிக்கிறோம். மூன்று நாள்ல எழும்பிங்க
1: நீங்க துடிச்சதுனால நான் எடுத்து எந்திரிக்கிறேன். துடிக்கிறீங்கல்ல அன்பால், அதனால
0: அது அப்பாட்டையும் சொல்லி அன்றைக்கு கூட எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது. என்னடா அம்மா தாங்கல தாங்கல தாங்கல
1: தனியா
0: ஒரு குடும்பத்தோட இருந்தா நாங்க அது சரி அவங்க பாப்பாங்கன்னு இருக்கலாம். ஐயா நீங்க வெளிநாட்டுல இருக்க முடியுமா
1: எங்களுக்கு
0: முதலாவது ஊசி போட்டு செத்தவங்களை எல்லாம் கண்டார். ரெண்டாவது ஊசி என்ன கண்டாரா சாகப்படும்?
1: மறுநாளு அமுக்குச்சு மாத்திரை போட்டு எந்திரிக்க முடியல. மறுநாளே போட்டு அமுக்குச்சு. நான் நினைச்சேன் எப்படி படுத்தா படுத்துறோம், உதறிக்கு எந்திரிச்சோம், எந்திரிச்சு குளிச்சுட்டு ஓடிச்சேன் நினைச்சு. அதனால தப்பிச்சேன். ரெண்டாம் நாளும் படுக்க போட்டோம். மாத்திரையில உடனே மாத்திரை நான் கண்டிப்பா போட்டேன் தொடர்ந்து. அப்படி அவங்களுக்கு ஊசி போடும் போதே மாத்திரை கையில கொடுக்குறாங்களா? இல்ல இல்ல இல்ல, நம்மள தனியா வாங்கிக்கிறோம். அது கொரோனா ஊசியா இருந்தா தெரியும், சத்து ஊசியா இருந்தா எப்படி தெரியும்? ஒரு மருத்துவ சொல்லுவாங்க பாருங்க, பாலா இருந்தா பொண்ணு பச்சை தண்ணி எப்படி போட்டு உங்களுக்கு வந்து நர்ஸ் அப்படி எங்களுக்கு வந்து நர்ஸ்
0: முதல் முதல் போட்டாங்களா?
1: இங்க வந்து மாத்தி போடுறாங்கம்மா, அதே ஊசி போட மாட்டாங்க.
0: அதுதான் பிள்ளை, அது பிள்ளை இல்ல, அது பிள்ளை
1: இல்லம்மா. ரீசெண்டா இது வந்தாச்சு, கைட்லைன் வந்திருக்கு, கைட்லைன் வந்திருக்கு.
0: ஆனா
1: இங்க கிடைக்கிறது மாத்தி மாத்தி கூட போடலாம்
0: போடலாம்.
1: வெளிநாட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்லம்மா, இந்த நாட்டுக்காரங்களுக்கும் அதே நிலைமை தான். அவங்களுக்கு
0: இந்தியாவுக்கு
1: அவங்க பிரச்சனை இல்ல போட்டுக்கலாம் சொல்லி சொல்றாங்க.
3: அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது?
0: என்ன தெரியுது?
3: அது ஏதோ ஏதோ போடணுங்கிறக்காக போட்டு இருக்கிறாங்க
0: சும்மா.
3: எங்களுக்கு பக்கத்துல கூட கேரளால ரெண்டு தடவை ஊசி போட்டதுல ஒரு 87,000 பேருக்கு வந்திருக்குது.
0: அடடா அப்பா.
3: அது என்ன கேட்டோம்னா டெல்டா பிளஸ். ஆமா
0: டெல்டா பிளஸ்.
3: ரெண்டு ஊசி போட்டாலும் டெல்டா பிளஸ் வருமா? அம்மா அதுக்கு நீங்க வந்து பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணுமா. ஏன்னா அவங்க சொல்றது டெல்டா ஆரம்பிக்கிறது இந்தியால இருந்து சொல்றாங்க. அப்படியா?
0: அப்படி இல்ல, முதல்ல வந்து
3: கேரளாலதான் நிறைய இருக்கு.
0: இல்ல இல்ல, அது லண்டன்ல வந்து லண்டன்ல எல்லாம் வந்துடுச்சு.
3: அப்ப ஆரம்பம் இந்தியால இருந்துதானா?
0: இல்ல இல்ல, லண்டன் லண்டன்
3: லண்டன் ஆரம்பிச்சு இங்க இருந்து தெரியாது. ஆனா இந்தியால வந்து கேரளால இருக்கு.
0: லண்டன்ல நிறைய பேருக்கு வந்தது, எத்தனையோ பேருக்கு வந்தது, பிறகுதான் இந்தியாவில ஒரு பேருக்கு வந்தது டெல்டா.
3: அம்மா அம்மா, இந்தியால மொத்தமே 40,000 பேருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல 22,000 பேர் கேரளாலே வருது ஒரே நாள்ல. மீதி எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்துதான் 20,000 பேருக்கு வருது.
0: அதனாலதான் கேரளாவில் வந்து இல்ல, கேரளாவில் வந்து டூரிஸ்ட் வந்து அது அங்க போய் உழைச்சிட்டு வர்றவங்க, வேற நாட்டுக்கு நாடு போய் வர்றவங்க கன பேர் அங்க. அதுதான் ஒவ்வொரு நாட்டிலும்
3: என்னன்னு செல்லாம பிளைட் போக இல்ல இல்ல
0: இல்ல அங்க உடையல போல இருக்க அவங்க அங்க கூட வாம். சரியான
3: மாதிரி
0: இடம் இல்லையாமே, இடம் இல்லையாமே. அதாவது பொடி வைக்கவே இடம் இல்லையன்றாங்க. எல்லாரும் வீட்டுல இருந்து அங்க ஹாஸ்பிட்டல் வந்து இடம் இல்லையன்னு வீட்டுல இருந்து வைத்தியம் செய்ய சேர்த்து போறாங்க.
3: ஸ்ரீலங்கா
0: ஸ்ரீலங்காண்டு வந்தாலும் வந்துரும் கொஞ்ச நாள்ல நீங்க பாருங்க. அப்படி ஒரு நிலையில இருக்குது. சரி, நாங்க எங்கேயும் நாங்க எலெக்ஷன் கேட்காது. எம்டிஆர்ல மட்டும்தான் எங்க ஆட்சி. அதனால இல்ல எங்க மஞ்சள் அம்மா விட பாருங்க.
3: நான்
0: சொல்லுவேன், பூமியில் தான் தூக்கும் என நினைத்திருந்தேன். அம்மா நீங்கள் சிரித்த பின் தான் தெரிந்தது அது தவறு என்று.
3: இன்னொரு பாட்டுக்கு அடி போடுறாங்க
0: நினைத்திருந்தேன். அம்மா நீங்கள் பிரித்த பின் தான் தெரிந்தது அது தவறு என்று.
3: தவறு என்று செரிப்பு, அந்த பூ இந்த பூ செரிப்பு. பூமியில பூக்கிற பூ வேற, அம்மா சிரிக்கிற செரிப்பு வேற, ரெண்டும் ஒரே பூ.
0: அதன் சிரிப்பா
3: நேற்று பேசின மாதிரி எந்த பூ
0: பாக்கத்துல சிரிக்கிற சிரிப்பையா? சொல்லும்போது இந்த மனதில் டக்குன்னு ஒரு நினைப்பு வருது. இப்படி நான் சிரிச்சேன்னா நாளைக்கு ஒன்று நிரம்பி இல்லாம போன அவன் அம்மா அடே என்ற ஒரு ஏக்கம் உங்கள் எல்லாருக்கும் வரும் இல்ல.
3: போட்டு
0: அது மஞ்சளாமாவோட சேர்ந்து சேர்ந்து அவன் கேட்க தொடங்கிட்டான். அவ்வளவுதான்.
1: அதுதான் பி பாசிட்டிவ் சி பாசிட்டிவ்மா.
0: அப்பா பாருங்க எவ்வளவு மூடசாலியா வந்துட்டீங்க அப்பா. கடகண்ணன்
1: அரை மணி நேரம்
0: கேட்டு மகிழ்ந்தது
1: கவிதைக்குள் பாட்டு அப்படிதானமா.
0: கவிதைகள் சொல்லவா
1: கவிதைகள் சொல்லவா கேட்டு மகிழ்ந்த அனைத்து அறிந்து நேயர்களுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி தந்த அதிபர் மீராம் அவர்களுக்கும் இணை இயக்குனர் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றியும் வணக்கங்களை கூறிக்கொண்டு விரைவு பாரத் சவுதி அரேபியா இருந்து நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி பாரத். அடுத்தது அனைவருக்கும்
4: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். எங்க நாகப்பன்?
1: நன்றி வணக்கம்
0: நாகப்பன்.
3: இன்றைய தினம் கலம்பம் நிகழ்ச்சியில் கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி இதுவரை கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சி திறம்பட நெறிப்படுத்தி நடத்தி தந்த வீராம்மா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த சின்ன செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூர்லிருந்து ஜெயா நாகப்பன்.
0: சந்தோஷம் நல்லது. என் அன்பு உறவுகளை இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் என்னோடு கூட இருந்து காட்டிலையில் பேசி இதுவரை நேரம் பிடித்திருந்த என் அன்பு உறவுகள் செல்வங்களுக்கும் எனது குரல் இனிமையாக இருக்கு என்று நினைச்சு இப்படி இருந்து கொண்டு தூங்குறேன் என் அன்பு உறவு கேட்டு போல எல்லாருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமையன் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவேற்ற சொல்லத்தோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். கண்ணன் மற்ற நாகப்பன் மஞ்சுளா ஃபாரூக் ஆனந்தர் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கம். வணக்கம் அம்மா. அடுத்து நீங்கள் எங்களுடைய மற்ற நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நன்றி வணக்கம்.

வணக்கம் அன்பு உறவுகளே, முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைந்திருக்கின்றோம். நேயர் நேரத்திற்காக நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி வணக்கமும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

நேர் நேரத்தை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்து பாடல். இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கின்றார்கள். நாகப்பட்டினம் நாகூர் முகமது அலி, சல்மான் நாச்சியார், தஸ்லீமா பானு, அப்ரோஸ் ஜமீரா அவர்களோடு தன்சீகா.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

0: நீர் நிறத்தை வளமை போல் இன்றும் ஒலிக்க வரும் பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். கை விரல் பிறந்தது ஒலிக்க இருக்கும் நீர் நிறத்தின் முதல் பாடல் கை விரலில் பிறந்தது நாதம் என்ற பாடல். கல்லும் கனியாகும் என்ற திரைப்படத்தில் பாடலை அன்புடன் திரண்ட தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் இணைந்து கேட்கும் பாடலாக நாங்களும் கேட்போம்.
1: வெற்றி வெற்றி சிவகாமி, நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், வெற்றி வெற்றி.

0: தோசையிலே நாகம் நின்றாடும்.
1: இனிமையான இந்த பாடலை கேட்கும் வேளையிலேதான் நெய்வேலி மாநிலம் அரசடி குப்பம் சரவணன் அவர்களும் யாமிருக்க பயமேன் தந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். அந்த பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படுத்த பாடல். பூ வண்ணம் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது. தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடலை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

வளமை போல இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை தந்து கேட்டிருக்கின்றார். ஒரு பாடலை மயிலை பட்டாபி அவர்கள் மயிலாப்பூர் இருந்து. கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இன்றும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் நவராத்திரி திரைப்படத்திலிருந்து நவராத்திரி சுபராத்திரி என்று பாடுகின்றது.

படற்போடு பாடல்களாக எனது பாடலையும் தந்துவிடுகின்றேன் என்று நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிஃபாகா நசீகா கதீஜா ஷஹானா பர்வின் நசீகா ரிபாகா இம்ரான் ஷாகில் இவரும் உலகத் தமிழர்களோடுதான் கேட்கின்றார்கள். இவர்கள் கேட்கும் இந்த பாடல் பணமா பாசமா திரைப்படத்திலிருந்து மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்று பாடுகின்றது.

தாங்கள் கேட்டும் மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை கலந்து வரும் இனிமையான பாடல்களை தந்து எங்களை மகள வைக்கும் வேளையிலே இது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் நேயர் நேரம் என்பதை தெரிந்து கொள்வோம்.

ஆயிரம் பூக்கள் மலரட்டும் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். நேற்று உன்னை பார்த்து பார்த்து என்ற பாடல் தான் இந்த பாடல். பழமை போல இன்றும் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ரிஸ்வான் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை இணைத்து முகமது ராஃபிக் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் இனிமையான ஒரு பாடல், நீல சேலை கட்டிக்கொண்டு சமுத்திர பொன்னிய என்ற பாடல். இந்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒலித்த வேளையில் பிரபல பின்னணி பாடகி இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை கேட்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் உறவினர்களும்.

அடுத்து வரும் பாடல் உடனடியாக கேட்பார் மீண்டும். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கல்யாண பரிசு திரைப்படத்தின் சோகமான ஒரு பாடல், பிரபல பின்னணி பாடகரும் இசை அமைப்பாளருமான A.M. ராஜா அவர்களின் குரலிலே உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட என்ற பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருமுகனம் K.S. கிருஷ்ணன் அவர்கள்தான் தன்னுடைய நண்பர் R.K. முரளி அவர்களை மணைத்து மற்றும் நண்பர்களும் MGR உறவுகளும் உலகத் தமிழர்களோடு கேட்போம் என்று கேட்டபோலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஸ்ரீ புவனேஸ்வரி அருள் புரிவாய் என்ற பாடல், தாயே நீயே துணை திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வளமை போல இன்றும் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து சியாமலா பிரபா, ஜெய்வீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா மதுசுரை சிவசங்கரன் அவர்களோடு நற்பவி நர்மகையாள் தமிழினியாள் இவர்களும் கேட்க நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மையப்பன் தமிழ்நாட்டிலிருந்து, சித்ரா, சுமித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களை முனைத்து ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அவர் பிறப்பதற்கு முன்பே வந்த திரைப்படம் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து ராஜா மகள் ரோஜா மலர் என்று பாடுகின்றது.

உறவுகளோடு உறவுகளாக தமிழ்நாடு பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அமராவதி என்ற திரைப்படத்து பாடல் புத்தம் புது மலரே என்று ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது. நாங்கள் இணைவோம் அந்த பாடலோடு.

0: வைத்தேன்.
1: பாடல்களையும் கேட்டு வந்த வேளையில் அடுத்து ஒரு பாடலை தருகின்ற பாலக்காடு ரதீஸ் அவர்கள். காதலை சொன்னேன் என்ற பாடல் பட்டிப்புலம் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். அவர் பாடலையும் நாங்கள் இணைந்து கேட்கலாமே. இறுதி பாடல்

அந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு பிறகின்றார் வளமை போல பழகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ். உன்னை பார்த்த நேரம் என்ற ஆல் இன் அழகு ராஜா திரைப்படத்தில் ஆல் இன் ஆல் அழகு ராஜா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

0: என்றொரு இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல் இன்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் களரி என்ற திரைப்படுத்த பாடல். கிடையா கிடக்கிறேன் என்ற பல்லவியோடு சரணங்களையும் தரும் அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் அவர்கள் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

0: அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல், இனிய தொன்றலே என்ற அம்மா பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. அந்த பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் மா நகரத்திலிருந்து டிரான்ஷி கேட்டிருக்கின்றார்.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா,

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். என்ன தவம் செய்தேன் என்ற திரைப்படுத்த பாடலை அந்த பாடல் ஏதோ ஒரு நதியில் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

மொன்றியல் மாநகரம் தனுஷன், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் பத்திக்குச்சே பத்திக்குச்சே என்ற காதல் 2014 வெளிவந்த திரைப்படத்து பாடல்.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சாந்தினியின் பாடல். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து என்று கேட்கின்றார் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்ற பாடலை.
1: சிட்டுக்குருவி

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் வான்கூவர் மாநிலம் இளவரசி தரும் பாடலாக கேட்போம். ஏ மாமா உன்னைத்தான் என்ற பாடல் என்கிட்ட மோதாதே திரைப்படுத்த பாடலாக ஒலிக்கின்றது.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 13வது நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் சரியாக 11:38 ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றாலையில் நான் அமரும் இந்த வேளையிலே முற்பகல் என்று காட்டுகின்றது. உங்களுக்கு ஈழமணி திருநாடு தமிழகம் தென்னிந்தியா 9:08 என்றும் ஏனைய நாடுகளிலும் அந்தந்த பருவநிலைக்கேற்ப காலங்கள் நேரங்கள் மாறிக்கொண்டிருப்பதை அறிகின்றோம். எவை இருப்பினும் நாங்கள் பூமியிலே ஆகாயம் மேலே பிரபஞ்சத்துள் வாழுகின்றோம். இனிமையான இங்கிதமான இந்த வேளையிலே காற்றலில் வந்த வேளையில் நான் அன்னை தந்தை ஆசான் என் அன்பு தமிழ் இவர்களுக்கெல்லாம் மேலாக வெற்றியெல்லாம் கொடுத்த எல்லாம் வல்ல ஈசன் இவர்களுக்கு முதற்கண் நன்றியும் வணக்கமும் தெரித்து அவர்கள் தாழ்பணிந்து என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி நன்றியோடு இணைந்து கொண்டு இன்றைய கதம்பத்திலே நாங்கள் காண்பது என்ன என்று எண்ணிக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய நாள் நிகழ்வினை.

0: இனிமையாக இந்த இசையை காட்டுவுடன் சொல்லோடு பாடல் என்று எங்களுக்கு தெரியுமானால், அதற்கு முன்பே அன்பு உறவுகளாக இங்கிலாந்திலிருந்து அன்பு மகள் கஸ்தூரி, அவரை தொடர்ந்து ஜெகபர் சாதிக் அவர்கள், அவரை தொடர்ந்து ஞானசேகரன் மற்றும் யாமிருக்க பைமேன் அன்பு சரவணன், தர்மபுரி சாந்தி இவர்கள் அழகாக படம் வரைந்து இன்றைய நாளை இனிமையாக நினைவூட்டி நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் சொல்லோடு பாடல் என்று கூறும் இந்த வேளையிலே கஸ்தூரி இன்று நவராத்திரியின் மூன்றாவது நாள் என்பதையும் ஞாபகப்படுத்தி இணைந்திருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிந்து உங்களை வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே ஏனைய உறவுகளும் ஆயத்தமாக சொல்லோடு பாடலுக்கு இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஏமாற்றாமல் ஓடி வந்துவிட்டேன். சற்று கால தாமதமாக வந்ததுக்கு வருந்தி கொண்டு இருப்பினும் இன்று காலநிலையை நீங்கள் ஒரு தடவை எண்ணி பார்த்தால் ஏன் தாமதம் உணர்ந்து கொள்வீர்கள். எதிர்பாராவிதமாக இன்று எங்கள் காலநிலை 6 பாகை என்று காட்டுகின்றது வெப்பநிலை. உணர்நிலை 2 பாகை இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியான உணர்வில் நாடு வீடு எல்லாம் அப்படி குளிர்ந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கதிரவன் ஓடி ஒழித்து விட்டார் இந்த குளிர்நிலையிலே. அவருடைய அடையாளமே தெரியாத அளவுக்கு இருள் சூழ்ந்திருக்கின்றது. இன்று முழு நாள் மழை என்று கூறுகின்றார்கள், பனி அல்ல, மழை நாள். மரம் செடி கொடிகளெல்லாம் தங்களுடைய பசுமை இழந்து குச்சியோடு காணப்படுகின்றன, கவலையாக இருக்கின்றன. பறவைகள் பிராணிகள் எதுவுமே வெளியேறவில்லை, ஏன் மக்கள் கூட்டம் கூட வெளியே இல்லை. அப்படியான ஒரு சூழலில் இன்று 11 மணித்தியாலம் 5 நிமிடங்கள் வரை பகல் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நான் அதை நம்பவில்லை, என்றால் பகல் பகல் போல தெரியவில்லை இப்பொழுது, அவ்வளவு இரவு நேரமாக தெரிகின்றது. உறவுகளே, இந்த வழியில் உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? அங்கு மழை இல்லை என்று கூறினீர்கள். நாளைய தினம் புதன்கிழமை தானே நீங்கள் மழையை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை அறிவுகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறியும் இருக்கின்றார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் மீறிக்கொண்டு இயற்கை தன்னுடைய நேரத்துக்கு தான் செய்கிறதை செய்தே ஆகும் என்ற உண்மை எங்களுக்கு தெரியும். சரி, இப்பொழுது நாங்கள் வந்துவிட்டோம் காற்றலைக்கு என்று கூறிக்கொண்டு இந்த இசையை மீண்டும் ஒரு தடவை தந்து நாங்கள் என்ன பதங்கள் நீங்கள் என்ன சொல் வரப்போகின்றது என்று தானே எண்ணுகின்றீர்கள். சொற்கள் வர இருக்கின்றன, அதற்கு முன்பு கஸ்தூரி வருகின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி, வணக்கம் வணக்கம் மகளிர் கஸ்தூரி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லமாக குளிரோடு இருளோடு இருக்கின்றோம். நீங்கள் அப்படி எங்களுக்கு 6 பாகை 2 பாகை உணர்வில் இருக்கின்றோம். மேலும் இது குறைந்து 6 பாகையே விட குறைவாகத்தான் இன்று காணப்பட போகின்றது. முழு நாள் மழை என்று அறிவித்திருக்கிறார்கள். சூரிய பகவான் ஓடி ஒழித்து விட்டார். அங்கே எப்படி இருக்கின்றது கஸ்தூரி?
1: எங்களுக்கு காலையில் கொஞ்சம் மழையும் நல்ல மழை இருந்தது ஐயா, ஆனா இப்ப கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு ஐயா, 18 பாக காலநிலையோடய.
0: எங்களை விட 3 மடங்குல இருக்கின்றீங்க, நாங்கள் 6 பாகைதானே இப்பொழுது. நீங்கள் எங்களை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கின்றீர்கள். அப்படி என்றால் வெப்பநிலை இருக்கும் உங்களுக்கு, காரியம் இல்லை, பகல் வெளிச்சமும் தெரிகின்றது. எங்களுக்கு ஓ எங்களுக்கு எல்லாம் மூட்டம் எல்லாம் மூட்டமா இருக்கிறது. மழை காலையிலிருந்து மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, மாலை வரை மழை என்று தான் கூறப்பட்டிருக்கின்றது. அப்படித்தான் பெய்து கொண்டிருக்கிறது மழை, உள்ளே இருக்கின்றோம். சரி, சரஸ்வதி பூஜை 3ஆம் நாள் என்று அறிய தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு எப்படி இருக்கின்றது இன்றைய நாள் சரஸ்வதி பூஜையை பற்றி கூறுங்களேன். இன்று என்ன பூஜை எப்படி என்பது?
1: நன்றி ஐயா. 3ஆம் நாள் வந்து ரொம்ப விசேஷம். எப்படி என்ன துர்க்கேண்ட 3 நாள், அதுல 3 நாளுமே அந்த துர்க்கை வந்து உங்களுக்கு வீரம் சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுக்கறதுதான் துர்க்கையோட இது. இன்னைக்கு வந்து சந்திரகாண்ட அவதாரமும் பாராகி அம்மன் அவதாரம்.
0: அந்த நீங்கள் வீரம் என்றெல்லாம் கூறினீர்கள், வேற என்ன வீரம், வேற என்ன கூறுகிறார் தெருவார்?
1: வீரமும் சந்தோஷமும் தைரியமும்.
0: தைரியமும், அதை தான் நான் எதிர்பார்த்தேன். மன தைரியம் மன ஆரோக்கியம் எல்லாம் தரக்கூடிய வாழ்த்துக்கள். சிறப்பு துர்க்கை அம்பாளை பற்றி கூறுகிறார். 3 நாள், முதல் 3 நாட்களும் வீரம் சந்தோஷம் தேக ஆரோக்கியம் சித்தி எல்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள்.
1: அதுல இன்னைக்கு என்ன, இந்த பழைய காலங்கள் ஐயா போருக்கு போற மன்னர்கள் ஆதிதுர்க்கையினுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபட்டு போருக்கு போறதாக ஒரு ஐதீகம்.
0: வாராகி அம்மனை, ஆமாம்.
1: அப்ப அது இன்றைக்கு அவாண்டிய ஒரு அவதாரமும், இன்றைக்கு அந்த ரெண்டு தெய்வங்களும், அதாவது சந்திரகண்டா அவதாரம், சந்திரகண்டாங்கிற பெயர் வந்தது அம்பாளுக்கு ஏனெண்டா சுவாமி திருமணம், அதாவது இமயவானுக்கு மகளா பிறந்த பார்வதிக்கு திருமண கோலத்துல வந்த சிவன் மாப்பிள்ளையா வந்த இடத்துல அந்த மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஒரு சீர் கொடுக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுவார். என்னட்ட ரொம்ப சிறந்ததுலயே இருப்பதுலயே ரொம்ப சிறந்தது இந்த சந்திரன், நான் அதை அவருக்கு கொடுக்குறேன் அப்படி என்று கொடுத்து அதுல இருந்துதான் அவர் சந்திரகண்டா என்று அழைக்கப்பட்டா.
0: ஆமாம், சந்திரகண்டான்னு இங்கே குறிப்பிட்டிருந்தீர்கள், அதை பற்றி தெரியத்தான் இருந்தேன், நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வாழ்த்துக்கொள்ளுங்க. சந்திரகண்டா என்றும் ஒரு பெயர் இறைவனுக்கு உண்டு என்பது.
1: சந்திரகண்டா அம்பாள் வந்து எங்களுக்கு குளிர்மையையும் மனாமிதியையும் வழங்கக்கூடியவர்.
0: ஓ, அதனால தான் எங்களுக்கு குளிராக இருக்கின்றதோ இங்கே நாள் முழுதும் குளிர். கேருங்கள் கேருங்கள்.
1: அதோட வாராகி அம்மன் வந்து இந்த கோபம் தைரியம் எல்லாத்திலையும் அவதான் மூல காரணம். எல்லாத்திலையும் யாராவது யாரையாவது எடுத்து போராடணும், இல்ல ஒரு உண்மையான ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை இருக்கு அத தீர்க்கணும்னு சொல்லி சொன்னா வாராகி அம்மனுக்கு கும்பிட்டுட்டு போனால் எல்லாமே சரியா நடக்கும்.
0: நோய் எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, நோய் எதிர்ப்புகள், கஷ்டங்களில் இருந்து துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைப்பது, அதையெல்லாம் வென்று வரக்கூடிய மன தைரியத்தை கொடுக்கக்கூடியது. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து, சிறப்பான, மீண்டும் கூறுங்கள்.
1: அப்ப அதுல இன்றைக்கு நிவேத்தியம் வெள்ளக்கடலை, வெண்கடலை, வெள்ளக்கடலை சுண்டல், அத கடலையொண்டு, மற்றது மிளகு சாதம், மற்றது இனிப்பு, எங்களுக்கு இனிப்போடு சம்பந்தப்பட்ட பழங்கள் கொடுக்கணும். பலாப்பழம் முக்கியம் இதுல இன்றைக்கு.
0: எங்களுக்கு பலாப்பழம் வாங்குவது கடினமே அம்மா, இங்கு உங்களுக்கு முடியும்.
1: டின்னிலே வருது,
0: டின்னில வருது. ஆ சரி சரி, அப்படியே சரியா. ஆ பலாப்பழம், வெண்கடலை, மலை அளவு சுவாமிக்கு திணை அளவு புஷ்பம் வைத்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார், மன திருப்தியாக இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்புகள், வாழ்த்துக்கள். இன்று சரஸ்வதி நவராத்திரியின் மூன்றாவது நாள் சிறப்பையும் பலனையும் வழிபடும் முறையையும் அழகாக. ஓ, இன்று காம்போதி ராகமா? அப்ப நீங்க காம்போதி ராகத்துல பாடல் கேட்க போகிறீர்கள், அப்படித்தானே? என்ன பாடலா இருக்கும்?
1: சரஸ்வதி சபதம்
0: படத்திலேயே அமைஞ்ச பாடல். ஓ செல்வமா, ஓ வாழ்த்துக்கள், வாழ்த்து. அந்த முதல்

0: இதில் பிரி ஒன்று
1: ஈடாகுமா?
0: இன்னொன்று
1: ஈடாகும்.
0: விரிவாகுமா?
1: வாழ்த்துக்கள். சிறப்புகள், சிறப்புகள், சிறப்புகள். கல்வி, செல்வம், வீரம், இந்த மூன்றும்
0: நன்றி ஐயா.
1: ஒன்றோடு ஒன்று விண்ணப்பட்டது, ஒன்று இல்லாமல் ஒன்று வராது. இந்த மூன்றும் மக்களுக்கு தேவை என்பதை கொண்டாடும் விதமாக நவராத்திரியை கொண்டாடுறேன். சிறப்பு. ஆனால் இன்று நாங்கள் சொல்லோடு பாடல் நிகழ்வுக்கு வந்த பதங்கள் ஏதாவது நீங்கள் விரும்புகிறீர்களா? கூறவா பதங்களை
0: சொல்லுங்க ஐயா.
1: சுற்றாடல், சுகம், வளர்ப்பு பிராணிகள், அன்னை, ஆசை, மது, மாலை. மாலை என்றால் மாலை நேரமும் வரும், கழுத்தில் அணிகின்ற மாலையாக வரும், அதை பற்றி ஏதாவது பேசலாம். சிலை, மற்றது சண்டை, சகிப்பு, இப்படியான பதங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு எந்த பதத்தில்
0: அன்னை
1: எங்க கூறுங்கள்? அன்னையை பற்றி என்ன கூற போகிறீர்கள்? கூறுங்கள் கேட்போம்.
0: அதாவது அன்னைங்கிறது எங்களுக்கு, நாங்கள் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முதல் காரணமே அன்னை தான் ஐயா. அப்போ எங்களை கருவுல முதல் கருவுருவார நாள்ல இருந்து நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் பிள்ளை வளர்ற மாதிரி ஐயா எங்களை ரசிச்சு ரசிச்சு எங்களோட அவ்வளவு கதை பேசி தன்னோட அத்தனை சந்தோஷங்கள் துக்கங்கள் தன்னைத்தானே ஒருத்து எங்களுக்காகவே வாழ்ற ஒரே ஒரு ஜீவன் அன்னை மட்டும்தான். அதே மாதிரி நாங்கள் என்ன 1000 தப்பு பண்ணினாலும் சரி, என்ன சந்தோஷமோ துக்கமோ அத்தனைக்கும் எந்த வித மாற்றமும் இல்லாம இருக்கிற ஒரே ஆள் அம்மாவா இருக்கும். ஏன்னா அதாவது ஐயா, ஒரு திருடன் வந்து திருடி எல்லாம் செய்து கடைசியில அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தா நினைச்சா தன்னால திருத்திட முடியுமண்டு கடைசியில அவ முடியல. அப்பவும் கூட அவன் அவங்க கோவிக்கல தாய் சொன்னா ஏதோ நான் செய்த என்ன ஏதோ தெரியாது, அவன் அப்படி ஆயிட்டான், அதுக்காக அவன் எந்த பிள்ளை இல்லையண்டு ஆயிடாது
1: அப்படின்னு.
0: அப்ப அந்த மாதிரி உலகத்துல எல்லாராலும் தெய்வத்தை நேர பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வத்துக்கு பதிலா பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஜீவன் தெய்வம் அன்னை மட்டும்தானே.
1: வாழ்த்துக்கள்.
0: எங்களுக்கு அப்பாவையும் அறிமுகப்படுத்துறது அம்மாதான். அதே மாதிரி மற்ற உறவுகளையும் எங்களுக்கு முதல் சொல்லி கொடுக்கறதும் அம்மாதான். அதே மாதிரி நாங்க பேசுற முதல் வார்த்தையும் அம்மாவா தான் இருக்கும்.
1: சிறப்பு, சிறப்பு. இன்னும் இருக்கின்றதா?
0: இல்ல, இந்த உலகத்துல ஆள்ற அந்த ஆளானப்பட்ட ஆதி சக்தியே அதுக்கும் ஒரு தாய் தானே, அன்னைதானே.
1: இறைவனையும் தாயுமானவர் என்றும் கூறப்படுகிறது. இறைவன் இவ்வளவு செய்தும் அவருடைய கருணைக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் தாயுமானவர் என்றும் ஒரு பெயர் இருக்கின்றது இறைவனுக்கே.
0: அதுதான், அதுதான். அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை என்ற மாதிரி எல்லாத்துக்கும். நாங்கள் மனிதர்களாகி நாங்கள் இயங்குறதுக்கு ஒரு சக்தி வேணும், அந்த சக்தியின் வடிவமா திகழ்றது அன்னை எங்களுக்கு.
1: சிறப்பு, சிறப்பான ஒரு கருத்தை அன்னை என்ற பதத்தை தந்திர ஒரு வினா ஒன்று உங்களிடம் கேட்கலாமா?
0: சொல்லுங்க ஐயா.
1: நீங்களும் ஒரு அன்னை தானே, இது உங்கள் அன்னையை பற்றி சிந்தித்து கூறுகிறீர்கள் அல்ல நீங்கள் செய்கின்ற விடயத்தை வைத்து கூறுகின்றீர்களா?
0: இல்லையா, நான் என்னோட அன்னையை மனசுல வச்சுத்தானையா. அதே மாதிரி என்ன படைச்சவளுக்கும் படைச்சவளும் பெற்றவளும் எல்லாம் மனசுல வச்சுத்தானையா.
1: அன்னை காட்டிய வழியில் தான் நாங்கள் எதனால்
0: ஏனென்று கேட்டாலையா, நான் 6 வருடங்கள் முன்னாடி என்ற கணவரை இழந்து தட்ட தனியா அந்த ஒரு என்னோட மனநிலை அப்பப்ப கோவப்படுவேன், எப்ப அழுவேன், எப்ப சிரிப்பேன், கொண்டுமே எனக்கே தெரியாது. அத்தனையும் என்ன தாங்கி இன்றைக்கு என்ன சரியானபடி என்ன நிலைநிறுத்தி என்ன திரும்ப மீண்டும் என்ன சரிநிலைக்கு என்ன கொண்டு வந்ததே என் அன்னை ஐயா.
1: வாழ்த்துக்கள். சிறப்பு. அன்னையை அன்னையை விட பெரியது இந்த அகிலத்தில் எதுவுமே இல்லை. நான் பல பாட்டும் பதவும் கூட செய்திருக்கின்றேன்.
0: ஒரு ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைக்கு ஒரு தரம் தான் நான் அம்மா. ஆனா அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளையும் எத்தனையும் பிள்ளை ஆகலாம்.
1: எத்தனை
0: பேரும் எத்தனையும் அம்மான்னு கூப்பிடலாம். ஆனா பெத்தவள் ஒரு பிள்ளைக்கு பெத்தவள்ங்கிறது ஒரே ஒரு முறை தான். அதை மட்டும் வாழ்க்கையில இழக்கவே கூடாது. அப்படி இழந்தா அதை போல ஒரு பெரிய ஒரு இழப்பு உலகத்துல பெரிய இழப்பே ஒன்றுமே இல்லை. அதை விட்டு இழப்புன்றது ஒன்றுமே இல்லை.
1: சிறப்பு. அதனால தான் அன்னை வழி என்று கூறுகின்றார்கள், அன்னை மொழி என்று கூறுகின்றார்கள், அன்னை பூமி என்று கூறுகிறார்கள், கடல் மாதா என்று கூறுகின்றார்கள். எல்லாவற்றுக்கும் அன்னையைத்தான் கூறுகிறார்கள். அன்னை என்ற சக்தி இல்லாமல் இந்த அகிலம் இயங்க முடியாது.
0: நீங்க ஒரு நகைச்சுவை வாசிச்சிடாள் ஐயா, யாருமே தப்பா எடுத்துக்காது, இங்கோ சும்மா ஒரு நகைச்சுவை ஐயா. ஒரு ஒரு அவசரம், ஒரு அவசரம், ஒரு குடும்பத்துல ஒரு அவசரம். அப்ப எல்லாரும் அவசரம் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் தானே ஐயா கூப்பிடுவாங்க. அப்ப ஒரு அந்த ஆம்புலன்ஸ்ல வந்த டிரைவரோட வந்த இன்னொரு ஆள் கேட்டானா, மன்ன ஏன் அண்ணே அந்த இதுக்கு இந்த இதுக்கு மட்டும் ஆம்புலன்ஸ் அண்டு வைக்கிறாங்க ஐயாண்டு. உடனே அவர் சொன்னாரா, அது பொம்பளை சண்டு வைக்கல, அதேடா பொம்பளை சீவி சிங்காரிச்சு வரைக்கும் உயிர் போயிடும்.
1: அது ஆம்புலன்ஸ் சண்டு ஆண் புலன்ஸ், ஆணுடைய புலன் இவற்றி எல்லாத்தையும் அடைக்கும். அதனால்தான் அந்த ஆணையே தன்னுடைய கிருக்தி எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் பிரபலிக்க வைப்பது அன்னை உறுதியால் தான். சரி, நன்றி. சிறப்பாக உங்களுடைய நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தி எங்களுக்கு நல்ல கருத்துக்களை தந்தீர்கள். அதை விட கல்வியா செல்வமா வீரமா என்று கேட்டு பாடலையும் பாடி காட்டீர்கள். உங்கள் பாடல் ஒளிபரப்புகிறேன். உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் மகளே.
0: வாழிய நன்றி, வணக்கம்.
1: வாழிய வாழிய அன்னியர் உலகம், வாழ்த்துக்கள். அன்னையை பற்றி சிறப்பாக நன்றி அம்மா, நன்றி. அடுத்த உறவு அழைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம் என்ற எண்ணும் வேளையில் இணைந்து விட்டார் போல் தெரிகின்றது. ஆமாம், இணைந்து விட்டார் எங்களுடைய. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஓம் நமச்சிவாய.
1: தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவிலிருந்து ஓம் நம சிவாய என்று சிவாய நம சொல்லி வந்து இணையும் ஆர் தேவா அவர்கள் நாச்சியார் கோவிலிருந்து. வணக்கம் தேவா, நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமுடன் வல்லமுடன் எல்லா செல்வத்துடன் கருணையுடன் ஐயா ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கேன்.
1: சிறப்பு சிறப்பு. எல்லோருடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்குவது போல் உங்களுடைய அன்பும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். ஒரு தடவை உங்களுடைய திருநெல்வேலி உங்களுடைய தஞ்சை என்ன உங்களுடைய பேர் உடனே பெற மாட்டேன்னு பார்த்தீங்களா? உங்களுடைய நாச்சியார் கோயில், நாச்சியார் கோயில் அடியில் காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: ஐயா வெப்பம் வெப்பம் வெப்பம்
1: வெப்பம் தான்.
2: அதாவது மனுஷனுக்கு தேவையானது கொடுக்குது, இயற்கைய பயன்படுத்திக்கணும் மனிதன்.
1: எங்களுக்கு இங்கே வானம் இருண்டபடி இருக்கின்றது, எல்லா இடம் கரெக்டா தான் ஒன்றும் தெரியவில்லை. வழியாது மழை பொழிந்து கொண்டிருக்கு.
2: 4 மணிக்கு மேல மப்பும் மந்தாரமா இருந்துச்சு, அப்படியே இருக்கு. ஆனா கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கே. அப்ப
1: இரவு நேரம் இல்லவா, அதனால தான். அதனால நாளை மறுநாள் உங்கள் பகுதிகளுக்கு எல்லாம் மழை பெறுவதற்கு சான்று உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் நாளை தினம் இல்லையா?
2: ஆமா ஆமா ஆமா. இது அவங்க சொன்னாங்கன்னா கரெக்டா இருக்கும். ஞானகர் சொன்னதும் கரெக்டா தான். அந்த இது அந்த இது சொல்றது கரெக்டா இருக்கும். யா டிவியில சொல்றது கரெக்டா இருக்கும்.
1: ஆ, வாழ்த்துக்கள் கரெக்டா இருக்கு. இப்பொழுது நாங்கள் ஒரு பதம் எடுப்போம். என்ன பதம் வேண்டும் உங்களுக்கு? நான் கூறிய பதங்கள் கேட்டீர்களா?
2: கேட்டேன்.
1: என்ன பதம் உங்களுக்கு?
2: நான் வந்து கஸ்தூரி சொன்னதே பேசலாம் இருக்கேன்.
1: அண்ணைய பத்தி தான் பேச போறீங்களா நீங்களும்? சரி பேசுங்க.
2: இப்ப பிளாஞ்சேரின்னு ஒரு ஊரு அங்க போயிட்டு வந்தோம் கிளம்புற. என் வீட்டுல ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க போய் திருநேசருக்கு அந்த பிளாஞ்சேரின்னு ஊரு.
1: ஆமா,
2: அங்க போய் வராகி அம்மன் வியூ பார்த்து.
1: ஓ, வராகி அம்மன் தரிசித்து வந்திருக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு.
2: அது உண்மையா? அவங்க சொன்னது எல்லாம் அத்தனையும் உண்மை. அதே மாதிரி அங்க போய் பார்த்தோம், ரொம்ப கூட்டம், அதிக கூட்டமா இருந்துச்சு. எல்லாம் அந்த அந்த நேரத்துக்கு தான் வரணுங்கிறப்ப, அதுக்கப்புறம் அவங்க கோயில் பூசாரியே சொன்னாரு, என்ன இப்பதான் அந்த மாதிரி வருவீங்க, அவரு திரும்ப பார்க்க மாட்டீங்க அப்படின்னு ஏதாவது வரோம் வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வராகி அம்மனை போய் பார்த்து ரொம்ப சந்தோஷமா
1: இருந்துச்சு. அவர் அருள் பெற்று வந்து உங்க குறைகளை சொல்லி நிறைகளை பெற வேண்டும் என்று அம்பாளின் அருள் வேண்டும். அது எங்களோடு பகிர்ந்தோடு வாழ்த்துக்கள். சரி, இன்றைய பதங்களாக இருக்கின்ற சுற்றாடல், சுகம், வளர்ப்பு பிராணிகள், அன்னை, ஆசை, மது, சுகம், இது இதில் எந்த பதம் நீங்கள் வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் பேசுவதற்கு உங்களால்? மாலை, சிலை, சண்டை, சகிப்பு, என்ன எதை பற்றி பேச போகிறீர்கள்? ஏதாவது ஏதாவது பேச முடிந்தால் பேசுங்கள். இது என்ன பாடல்
2: ஒன்று?
1: சரி, சுகம் கூறுங்கள். சுகம் என்றால் என்ன, எப்படி இருக்க வேண்டும்? சுகம் என்றால் யாருக்கு வேண்டும், எப்படி வேண்டும் கூறுங்கள்.
2: ஆசை அற்றவனுக்கு சுகம்ங்கிறது ஒன்றுதான்.
1: ஆஹா, சுகம் என்று நீ எந்த சுகத்தை கூறுகிறீர்கள்? உடல் சுகத்தையா?
2: எல்லா சுகமும், எல்லா சுகமும்,
1: எல்லா சுகத்தையும். நல்லது.
2: அது இரடி அளவு. ஆமா, அதே மாதிரி சுகம்ங்கிறது எல்லா மனிதனுக்கும் கொடுத்துருக்கிறது தான். சுகம் இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாது.
1: ஓ அப்படியா, சரி. அப்ப அதற்கு நாங்க என்ன செய்ய வேணும், மனிதன் என்ன செய்யணும், தானாக வருமா சுகம், தானாக வருமா?
2: இல்ல, தானா வராதியா, நம்மளதான் ஏற்படுத்திக்கணும்.
1: ஓ சரி, அப்படி சுகம்
2: நமக்குள்ள இருக்கு, 1000 சுகம் இருக்கு. 1000 சுகத்துல 1 சுகம் வந்து மூச்சு பயிற்சி, 100 சுகம் உடல் பயிற்சி, 100 சுகம் மனம், மனதை அலைய விடாம வைக்கிறது, சுகம் கட்டுப்பாடு இருக்கணும்.
1: அந்த மனம் என்று கூறும்பொழுது
2: சுகம் வந்து
1: 5 புலன்
2: அளவோடு,
1: அளவு
2: அளவோடு சாப்பிட்டு சுகமா தூங்கலாம். அளவுக்கு மீறி சாப்பிட்டா என்ன ஆகும்,
1: ஆரோக்கியம் இல்லாமல் போய்விடும்.
2: போய்விடும். ஆமா,
1: வேற என்ன
2: எல்லா அதே மாதிரியா, சுகங்கிறது பச்சை புள்ளைகளை பார்த்தா அந்த ஒரு சுகமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்.
1: மலர்கள் பார்ப்பதிலே ஒரு சுகம், மன சுகம், மனது சுகப்படும். வேறு
2: மனைவிய பார்த்தா மனைவிய பூவும் விட்டும் மங்களகரமா இருந்தா சுகமா இருக்கும். அங்க இருந்து வந்து நம்ம வீட்டுக்குள்ள வர்றப்ப
1: காளி உருவமா
2: அது மலர்ந்த முகத்தோட வாங்க அப்படி சொல்லி ஒரு காபி கொடுத்தா, ஒரு தண்ணி கொடுத்தா, ஒண்ணு இல்ல ஒட்டம்ல தண்ணி கொடுத்தாலும் அது ஒரு சுகம்.
1: என்ன சுகத்தை நீங்களா,
2: வேற வரவேற்புக்கு போனோம்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிடுறப்ப நமக்கு ஒரு சுகம்,
1: மலர் கொடுத்து வாழ்த்துக்கள். வேற என்ன, அந்த சுகபோக வாழ்க்கை என்றிருக்கு, அது என்ன சுகபோக வாழ்க்கை?
2: சுகபோக வாழ்க்கை வந்து சுகபோகம், அதான் போகர் சொன்னது மாதிரிதான், சுகபோகங்கிறது ஆசையை விட்டவனுக்கு என்றைக்கும் சுகபோகம், சுகபோகமா வாழ்வோம்.
1: ஆசை அறத்தவர்களுக்கு எப்பொழுதும் சுகமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வெங்கடேஷ்,
2: சுகமா இருக்கும்.
1: சன்னியாசம் கொள்ளலாம் என்று கூறுகிறீர்கள்.
2: ஆமா, சந்நியாசம் இல்லையா, ஆசையா, ஆசைய கட்டுப்பாட்டோட இது பண்ணிக்கிட்டே இதுதான் சுகம்தான். ஆனா நாமளும் ஆசைப்பட்டு அவங்களும் ஆசைப்பட்டு ரெண்டு பேரும் ஆசைப்பட்டு எந்த ஆசையும் தீராம போயிட்டுன்னா அது நரகத்துலதான் முடியும்.
1: சரி, இந்த வழியில உங்களுக்கு என்ன பாடல் மனதில் தோன்றுகிறது கேட்க வேண்டும் என்று?
2: பாடல் வந்து இன்னும் ஞாபகம், உங்கள்கிட்ட பேசினாலே இல்லாம, இந்த சாமியை பார்க்க போனாலும் கூப்பிட போனாலும் நம்ம வேண்டிக்கிறது வேண்ட போறதே மறந்துடுது. அந்த சாமியை அழகோட பார்த்தோன்னே அப்படியே வேண்டிக்கிறதே மறந்துடுது.
1: தன்னை மறந்திருப்பதில் ஒரு சுகம்,
2: சுகம். ஆமாயா, தன்னை மறப்பவன் தான் சுகம், சுகவாளி அவன் தான், தன்னை மறப்பவன் சுகவாளி.
1: சுகவாளி தன்னை மறந்து விடும், தன் இன்பத்தை தன்னுடைய தேவையை தனக்கண்டு மட்டும் வாழாமல் பிறக்காக வாழ்வது ஒரு சுகம். நண்பர்களோடு
2: அருமையா சொன்னீங்க,
1: காட்சிகளை, அழகான காட்சிகளை பார்ப்பது சுகம்.
2: இயற்கையை பார்க்கிறப்போ, இயற்கையை பார்க்கிறப்போ அவ்வளவு சுகமா இருக்கும்.
1: எல்லாவற்றையும் விட நிம்மதியாக உறங்கி விட்டு தூக்க அதிகாலையில விழித்திருப்பதில் ஒரு சுகம் இல்லையா? சுகம் இல்ல,
2: தூங்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்கய்யா, தூங்க தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறவங்க.
1: சுகம்
2: எவ்வளவுதோ பேரை பார்த்துட்டேன்.
1: உலக வாழ்க்கை பயணத்திலே சுகம் எல்லா இடத்திலும் இருக்கின்றது, அதை தேடி அனுபவித்துக் கொள்றது மனிதனுடைய சுபாவம். வாழ்த்துக்கள். சரி, அப்ப என்ன பாடலை கேட்பீங்க, சுகம் சுகமே என்ற பாடல் கேட்கலாமா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: கண்டிப்பாயா, சுகம் சுகமே, சுகம் தானே, அந்த பாடலே போடுங்க.
1: சரி, சுகம் சுகமே அந்த பாடல் உங்களுக்காக நாங்கள் தருவோம். கேட்டு மகளாம் சுகத்தை பற்றி இவ்வளவு அழகாக எங்களை எல்லாம் சன்னியாசம் கொள்ளக்கூடிய வகையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆனாலும் ஆனாலும் இந்த புலன்கள் ஐயா, இந்த புலன்கள் 5 புலன்கள்
2: எல்லாம் எல்லாமே சுகந்தையா, மனிதன் பிடித்த எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறமா கஷ்டப்படுவான்.
1: படைத்த உலகில் எல்லாம் காண்பது சுகங்கள் இல்லையா? வாழ்த்துக்கள் சிறப்பு தேவா.
2: மீராம்மா போற அந்த இதெல்லாம் பழசெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கு. பழசெல்லாம் போட்டுக்கிட்டு நேத்துல இருந்து முந்தானல இருந்து கட்டுக்கிட்டு இருந்தோம், அது சொல்லணும்னு வச்சுன்னு சொல்ல முடியாம இல்ல. அது அதே மாதிரி அந்த மீராம்மா இதெல்லாம் போடுங்க, எல்லா நேயர்களுக்கும் பழைய நினைவுகள்லாம் வருது.
1: எங்கள் வானொலியில் மட்டும்தான் உங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டிக் கொள்ளும் மறு ஒலிபரப்பு திறமும் தந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டுகள் பல
2: உண்மையா உண்மையா
1: எல்லாம்
2: உண்மையா நானும் 7 7 8 மணிக்கு எல்லாம் போட்டான்னு வச்சுங்க, அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கப்ப ஒரே நகைச்சுவையா இருக்கும், அவங்க சிரிக்கிறதும் நல்லா இருக்கும், அவங்க கேள்வி கேட்கறதும் நல்லா இருக்கும். நெத்தியே நிப்பாட்டி விட்டீங்க பாதியில, எனக்கு நிப்பாட்டி இதாயிட்டு.
1: எங்கட நிகழ்ச்சி வந்தா அது நிப்பாட்டு வந்தாங்க. மீண்டும் தொடரும், மீண்டும் தொடரும், கவலைப்படாதீர்கள்.
2: நன்றியா,
1: நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்க,
2: நன்றி,
1: நன்றி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருவதற்காக அழைத்து விட்டு ஓடி சென்று விட்டார். மீண்டும் பெற வேண்டும், இங்கே பதிவிட்டு எங்களை வரவேற்று நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று கூறியவர் பலர் இங்கே ஓடி பெற வேண்டும். இப்பொழுது கஸ்தூரி வந்து சென்றார், அதைத் தொடர்ந்து தேவாவும் வந்து சென்று விட்டார். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே சொல்லோடு பாடல்.

0: சொல்லாயோ வாய்திறந்து என்ற நிகழ்ச்சியிலே பாடலே வந்த சொல்லோடு பாடல் நிகழ்வை அலங்கரிக்க வருகின்றார் அன்பு உறவு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: அரசடிக்குப்பம் நெவேலி சரவணன் அவர்கள், யாம் இருக்க பயமேன். நலமாக இருக்கின்றீர்களா சரவணா? நீங்கள் இந்த நலம் தர வேண்டிய உங்களோட நாங்கள் கேட்குறோம், நலமாக இருக்கின்றீர்களா சரவணனிடம், இல்லையா? நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக.
0: சரி, என்ன அதி ஏதாவது புதினம் உண்டா? மழை தொழில் அப்படி இன்னும் வரவில்லை.
1: இல்லை இல்லை இல்லை, காலையில் காலையில் 2 முறையும் மாலையில் 1 முறையும் தண்ணி எடுத்துட்டு போய் குடிச்சிட்டோம்.
0: ஓ, தண்ணி தண்ணி அடிக்கிறீங்களா? ஐயோ, தண்ணி அடிச்சிங்களா ஐயா?
1: தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு போனோம்.
0: தண்ணி எடுத்து சென்று அவர்களுக்கு நீர் வார்த்து அவருக்கு உயிர் பிழைக்க வைக்கின்றீர்கள். நாளைய தினம் மழை வரும் என்றுதான் இங்கே அறிக்கைகள் கூறுகின்றது. நீங்களும் அதை நம்புவீர்கள். நேற்று 2 நாள் காற்றெல்லாம் வருகிறது, ஆயத்தம் ஆகிறது, வானத்தை பார்க்கல் அப்படி இருக்கின்ற என்று கூறினீர்கள். அப்படி இருக்கின்றதா என்றும்?
1: அவர் காலை மதியம் வரைக்கும், அப்படி காலையில இருந்து மதியம் வரைக்கும் இருந்தது. மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா 35 பாகை கிட்டத்தட்ட.
0: அப்பா, நீங்கள் 35 நாளையும் 6 பாகை, ஐயா, அந்த உணர்வு 2 பாகை இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த உணர்வுல தான் இருக்கணும். குளிர் ஆரம்பித்து விட்டது ஐயா. ஆனால் நாளைக்கு சில போல நாளைக்கு நல்ல பெரிய 18க்கும் வரலாம். இது இங்கே இங்கே காலநிலை நாங்கள் கணக்கிலே வைக்கிருக்க முடியாது. அது தன்னுடைய கோலம் தான், காலம் செய்த கோலம். காலம் செய்த கோலத்திலே நாங்கள் வாழுகின்றோம் வாழுகின்றோம் வாழுகின்றோம் வாழுகின்றோம். சரவணன், நீங்கள் இன்று என்ன விடயத்தை பேசலாம் என்று வந்தீர்கள்? கேட்டீர்களா நான் கூறிய பதங்கள் எல்லாம்? சுற்றாடலை பற்றி பேசலாம். இப்போ சுகம் பேசிக்கிட்டு போறார் எங்கடுத்தவா, நீங்களும் எடுத்து அதில் தான் பேசலாம். வளர்ப்பு பிராணிகளை பற்றி பேசலாம். நாங்கள் வளர்ப்பு பிராணிகளை பற்றி, அன்னையை பற்றி கஸ்தூரியும் பேசியிருந்தார், நீங்களும் விரும்பினால் அதிலே தொட்டி செல்லாம். அடுத்து ஆசை என்று ஒன்று இருக்கின்றது, மது என்ற ஒரு பதம் இருக்கின்றது, மாலை என்று எழுதப்படுகிறது. மாலை வந்து கழுத்திலே நாங்கள் அணிகிற பூ மாலைகள் மற்ற மாலைகளும் உண்டு, மாலை நேரமும் உண்டு. அடுத்தது சிலை, சண்டை, சகிப்பு, இத்தனையும் இருக்கின்றது. எதிலே உங்களுக்கு நாட்டம் போகிறது? இதை பற்றி கூறப்போகிறீர்கள்.
1: இந்த வளர்ப்பு பிராணியை அவங்களை பற்றி பேசலாம்.
0: வளர்ப்பு பிராணிகளை பற்றி எடுத்துரைக்க போகின்றீர்கள். எங்கே கொண்டு வாருங்கள். வளர்ப்பு பிராணிகள் யார், அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள், அப்படி என்ற பற்றியெல்லாம் கூறப்போகின்றீர்கள். கொண்டு வாருங்கள், அந்த நன்மை தீமைகளை கொண்டு வந்து கூறுங்கள்.
1: வளர்ப்பு பிராணி ஆடு மாடு, பூனைகள், நாய், இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக வீடுகளில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் இருக்கும்.
0: அதுக்குள்ள மிருகங்கள் அமைந்தாலும் கூட எல்லாவற்றையும் வளர்ப்பு பிராணிகள் என்று நாங்கள் சேர்த்துக்கொண்டோம். அதுக்குள்ள நீங்கள் கூறிய பறவை இனம், மிருக இனங்கள் எல்லாம் வருகின்ற, ஊர்வன பரப்பன என்றெல்லாம் வருகின்றன. வாழ்த்துக்கள் கூறுங்கள். நீங்கள் என்னென்ன கூறுங்கள்?
1: அவைகளுக்கு அவங்க அவரவர் விருப்பத்துக்கு ஏற்றவாறு வளர்த்துட்டு வருவாங்க.
0: தங்களுக்கு விருப்பமான பிராணி
1: அவர்களுக்கு, சிலருக்கு பூனை பூனை குட்டி பிடிக்கும், சிலருக்கு மாடு. அவங்க விவசாய, எங்களோட எல்லாம் விவசாய குடும்பமார்கள், மாடு மாடு இருக்கும்.
0: யானைக்குட்டி செல்ல பிராணிகளாக அல்லாமல் செல்வ பிராணிகள் இல்லாமல் செல்ல, அதாவது செல்வம் நிறைந்த பிராணி, செல்வம் நிறைந்தவர்கள், செல்வாக்கு நிறைந்தவர்கள் வைத்திருப்பார்கள் இல்லையா?
1: அதை வைத்து சமாளிப்பது ரொம்ப மிகவும் கடினம்.
0: கடினம். இந்த நீங்கள் சொன்ன பிராணிகளை வளர்ப்பதன் நோக்கம் என்னவா இருக்கும் சரவணா?
1: நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஆடு மாடு வளர்க்குறாங்க என்றால் எங்களுக்கு அந்த மாட்டோட மாட்டு மூலம் கிடைக்கும் எருவு, பால்,
0: பயிர்,
1: இது மாதிரி வருமானங்கள். அந்த மாதிரி ஆடு வளர்ப்பது வருமானத்துக்காக, வருமானத்துக்காக தான் வளர்ப்பாங்க.
0: அது மட்டுமல்ல, அதில் ஆரோக்கியமான ஆட்டுப்பால் இருக்கின்றது தானே. மகாத்மா காந்தி அவர்கள் ஆட்டுப்பால்
1: தலைச்சேரி என்ற ஒரு இனம், அந்த ஆடு வெள்ள வெள்ள வெண்மை நிறமாக இருக்கு அந்த ஆடு.
0: நாங்கள் வைத்திருந்தது ஜமுனாபாரி என்று, முன்னுக்கு முகம் நல்ல வளைந்திருக்கும், நீட்டு செவி இருக்கும், உயர்ந்து வளரும், செந்நிறமா இல்ல, பல பல வர்ணத்திலும் அதிலும் இருக்கின்றன.
1: ஆமா, அது எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்த்திருந்தோம். அது மாடு எப்படி பால் கறக்கும் அவ்வளவு பால் கறக்கும் அந்த ஆட்டுக்குட்டி. நாங்கள் குடிச்சிருக்கோம்.
0: ஆமாம் ஆமாம், பட்டி
1: பெருகி இருந்தது இருந்தது, நாங்கள் வளர்த்துருக்கோம். அது இப்போதைக்கு எங்க வீட்டில் ஆடு இல்லை, மாடு மாடு மற்றும் கோழி தான் இருக்கு, ஆடு கிடையாது. சமாளிக்க முடியல, சமாளிக்க முடியவில்லை.
0: எல்லாவற்றையும் வைத்து சமாளிப்பது கடினம் தான். ஒரு பிராணிகளை வைத்திருக்கலாம். சரி, அதோடு வந்து இந்த வீட்டு பிராணிகள்ல உங்கள் வீட்டில் இன்னும் ஒன்று வந்து போகின்றதே ஒரு செல்லமாக, அது எந்த இதாக இருக்கலாம்? காக்கை பாருங்களேன், மனித இனம், மிருக இனம், பறவை இனங்கள் மனித இனத்தை உணர்ந்து வந்து பழகி கொண்டு போகக்கூடியவன். பழகும் வகையில் பழகி பார்த்தால் மிருகம் கூட தெய்வம் என்ற பாடல் இருக்கின்றது இல்லையா? அந்த அந்த காக்கை உங்களிடம் வந்து, அது நீங்கள் படமும் அனுப்பியிருந்தீர்கள், அதை எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியம். அதே போன்று பல பல பிராணிகள் எல்லாம் இருக்கின்றது. இங்கே எல்லாம் என்னுடைய ஒரு பேரமகள் வந்து கனடாவுக்கு வந்த புதிதில் அவர் அணில், வெளியே அணில், இந்த பெரிய அணில் இங்கே இருக்கு. எங்கள் எங்கள் ஊரில் உள்ள அந்த மூன்று குறி போட்ட அணில் இல்லை, முதுகிலே மூன்று குறி இருக்கும் சின்ன அணில், அது அல்ல பெரிய அணில், மர அணில் என்று கூறுவார்கள் எங்கள் நாட்டிலே. அந்த பெரிய அணில் தான் இங்கே வாழும். அது வந்து வீட்டுக்கு அருகிலே வந்து அதுக்கு வேர்க்கடல் எல்லாம் கொடுத்து அதை உள்ளுக்கு அழைத்து அதுக்கு பெட் எல்லாம் அதுக்கு படுக்கையெல்லாம் கொடுத்து அங்கே அவர் படுத்துறங்கி போகக்கூடிய அளவுக்கு நட்பு பாராட்டி கொண்டிருக்கின்றார். நான் தான் வயசுனே அதை ஒன்று அழைக்க வேண்டாம். அதனால் செல்ல பிராணிகள் வேறு உதை வைத்து வளர்ந்தனால் இது காட்டுக்குள்ளேயும் எங்கேயும் திரிந்து வருவதால் கிருமிகள் வரக்கூடும் கவனம் பயிற்சி என்று கூறியிருந்தேன். அது உண்மை. சரி, இந்த செல்ல பிராணிகளை வீட்டிலே வைத்திருப்பதனால் மனதுக்கு எப்படி இருக்கு மக்களுடைய மனசு?
1: அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய மனதை அது நன்றாக புரிந்து வைத்திருக்கும்.
0: நட்போட பழகிக்கொள்ளும் இல்லையா?
1: நட்போட நாம் சொல்வதை உள்வாங்கி கொள்ளும், உள்வாங்கி கேட்கும் திறனை உடையவர்கள். அவர் இப்போ எங்கள் வீட்டில் கோழி இருக்கு. கோழிகள் எல்லாமே எங் அப்படியே ரொம்ப நெருங்கி பழகும். அதெல்லாம் அப்படியே சில கோழிலாம் சில ஆப்பிட கிடைக்காது, ஓடி போனோம். எங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அவ்வளோ செல்லமாக தான் இருக்கும். எளிதில் இப்போ பிடிச்சி எளிதில் பிடிக்க கூடிய விடயமாக தான் இருக்கும்.
0: சில உங்களுக்கு கூடாதன்னு செய்கின்ற பிராணிகளையும் அவர் அழைத்து விடுவார் அப்படி இருக்கின்றார் இல்லையா? மற்ற போன்றவர் வந்தால் கொத்தி இறக்க செய்து விடுவார். எனக்கு தெரியும், ஏன்னா கோழியிலையும் வந்து நட்பாக பழகக்கூடிய வகையில் எங்களுடைய மயில் சாமி என்ற ஒரு அன்பு உறவு எங்களுக்கு இருக்கின்றார். அவர் பாலக்காட்டில் இருப்பார் கேரளாவிலே. அவர் வந்து ஒரு சிவகளை வளர்த்து வந்து பிள்ளை போன்று நட்பாக வைத்திருந்து மிகவும் அந்யோன்யமாக அவர்கள் பழகியதே எங்கள் படம் மூலம் காட்டியிருந்தார்கள். அது அவர் வயது வந்து முதிர்மையினாலே அவர் காலமாகியது பின்பு அவர் பட்ட துன்பத்தை நான் உணர்ந்தேன் அவர்களே. அப்படி இந்த செல்ல பிராணிகள் மனதை கவர்ந்தால்
1: நீங்க சொல்வது போல எங்க வீட்டுல ஒரு 5 வருடம் ஒரு சேவல் இருந்தது. இப்பதான் ஒரு 6 மாச காலத்துக்கு முன்னாடிதான் இறந்து போச்சு. அவ்வளவு அப்படி இருந்தது. அந்த புகைப்படத்தை எடுத்துட்டு போய் பிரேம் நல்லா பிரேம் பண்ணி கண்டதை எங்க வீட்டுல வச்சிருக்கோம். அந்த போட்டோ
0: மறக்க முடியாது. அது மாதிரி பசு மாடுகள், ஆடுகள், மாடுகள், கோழிகள், பூனைகள் என்று ஒவ்வொரு செல்ல பிராணிகள் வளர்க்கும் போது நான் மனசு என்று கேட்டேன். உண்மையிலே மனது துன்பப்படும் வேளையிலே பிள்ளைகள் கொடுக்காத மகிழ்ச்சியை அந்த செல்ல பிராணிகள் கொடுக்குமாம். அடுத்தது, செல்ல பிராணிகளை வீட்டிலே வளர்க்கும் போது ஒரு ரெஸ்பான்சிபிள் என்ற பொறுப்புணர்வு என்பது வருவது உண்டு பிள்ளைகளுக்கும். அந்த அதை அதுக்கு உரிய இடத்திலே விட வேணும், அதுக்கு சுத்தமாக வைத்திருக்கணும், உணவு போட வேண்டும் என்ற ஒரு பண்பு வளர்கின்றது. ஜீவகாருண்யம் வளர்கின்றது. மனித நேயத்தை போன்று மிருக நேயங்கள், மனித நேயத்திலே ஒன்றும் மற்றவருடன் அன்பு பாராட்டி வளர்வது. அது மனிதருக்கு மனிதர் தான் அன்பு பாராட்டுவதல்ல, ஏனைய பிராணிகளுக்கு நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். சாதுவான மிருகங்கள் இருக்கின்றன, பறவைகள் சாதுவான பிராணிகள் அவற்றை வளர்த்து. ஒரு சிலர் பாம்பு வளர்க்கின்றார்கள். மேல மீன நாடுகளிலே ஆமை, ஓணான் போன்றவற்றையெல்லாம் வளர்க்கின்றார்களாம். அது அவரவருடைய மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் வண்ணம் செய்கின்றார்கள். இதயத்துக்கு ஒரு அமைதி கொடுக்குமாம். இப்போ பிள்ளைகள் தொல்லைகளை கொடுப்பார்கள், வஞ்சனைகளை நண்பர்கள் அயலவர்கள் தந்தாலும் இந்த வளர்ப்பு பிராணிகள் அப்படி செய்யாது. என்னிடம் ஒரு அணில் இருந்தது, 2 அணிலே ஒன்று அது நான் அந்த செல்லும்போது அந்த மரத்தில் இந்த கூடு கீழே விழுந்து அதுக்கே 2 குஞ்சு சின்ன குஞ்சு இருந்து தத்தளிக்கும் பொழுது நான் சுற்றி முற்றும் பார்த்தேன். யாரும் அதை வந்து காப்பாற்றுவதற்கோ எந்த இதுவும் வரவில்லை. நான் உடனே என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அதற்கு நான் எனக்கு தெரிந்த முறையிலே அதற்கு பால் பறிக்கலாம் வளர்த்து பெரிதாக வந்தது. அது வீட்டை விட்டு போகாது. அந்த நான் வெளியே வந்து வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே வீட்டுக்கு செல்லதுக்குள்ளே அது எண்ணற்காலை குதித்து ஓடி வந்து என் காலையிலேருந்து மேலே அப்படியே வந்து என் தோளில் வந்து அமர்ந்துவிடும். அப்படி நட்பு. அப்போ அதை பாராது விட்டால் எங்களுக்கு ஒரு கவலை ஏற்படும். எங்கே காணவில்லை என்றால் ஒரு கவலை ஏற்படும். அடுத்து அது சரியாக தூங்கிச்சுதா, அது சரியாக நேரத்துக்கு சாப்பிட்டதான்றெல்லாம் பார்த்துருப்பேன். இன்னும் ஒரு தடவை நான் வாகன பயிற்சி கொடுத்து கொண்டிருந்து ஒரு மாணவனுக்காக நான் தாமதித்து ஒரு சந்தியிலே நிற்கின்றேன். மூன்று வீதிகள் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு மூலையிலே நிற்கின்றேன். அந்த எதிர்பக்கத்திலே இருந்து ஒரு அணில் ஒன்று ஓடி வந்து நேர் என்னிடம் வந்து என்னுடைய காலில் இருந்துகிற மேலே வந்துகிற வேண்டிய ஒரு குஞ்சு அணில் ஒன்று கருப்பு நிறம் இந்த மர அணிலின் குஞ்சு அது வந்து என்னுடைய இருந்து என்னோட அது படமே அனுப்பி அதை முகநூலியெல்லாம் பெரிய ஆதரவு கிடைத்தது. நான் அனுப்பியிருந்தேன். அதை நான் கொண்டு சென்று விடுவதற்காக இறக்கி விடுகிறேன். மீண்டும் மீண்டும் என்னிடம் தான் ஓடி வருது. அதன் பின்பு தான் தெரியும் நான் நினைக்கிறேன் அதனோட தாய் அதனோட தாயோ தந்தையோ உறவே அந்த வாகனம் ஏதோ நிறுத்தி இறந்து விட்டது போல் இருக்கு. அதை மறு கவனமாக எடுத்து சென்று அதுக்கு உரிய இடத்திலே சேர்த்து விட்டேன் பின்பு. அப்படி சில மிருகங்கள் இந்த அந்த வீடுகளிலே ஒரு சில பேர் வீடுகளிலே மந்தியை வளர்க்கின்றார்கள். குரங்கினத்திலே உண்டு. அது வந்து எல்லா பணிகளையும் செய்கின்றது. எல்லாவற்றையும் குழந்தைகளை தாளாட்டி இது ஜீவ இதிலே இருக்கின்றது. எங்களுடைய பஞ்சபுராணங்கள் என்ன பஞ்சதந்திர கதைகளிலே படித்திருக்கிறோம். பாடசாலைகளிலே அந்த ஒரு கீரியை வளர்த்து ஒரு பெண் வீட்டிலே வளர்த்துகின்றார். அது அவருடைய குழந்தை உறங்குகிற நேரம் அவள் தண்ணீர் எடுப்பதற்கு வெளியே சென்று விட்டால் அந்த கீரி அந்த குழந்தையை பாதுகாப்பாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு நாகம் வந்து விட்டது. பாம்பு. அந்த பாம்பு வந்து அந்த குழந்தையை தீண்டி விடுமேன்னு அந்த கீரி அந்த பாம்பை சண்டை போட்டு கொன்று விடுகிறது. கொன்று முடிந்த பின்பு அதை தூக்கி போட்டு விட்டு இவருக்கெல்லாம் இரத்தங்கள் தோய்ந்த முகத்திலும் போய் வெளியே காத்து கொண்டிருக்கிறாள். எசமானி வருவார். தன்னை பார்த்து மகள் வாழண்டு எசமானி வந்து பார்த்துவிட்டு அவள் பின்புத்தி என்பது அவள் உணராமல் இந்த கீரி என்னுடைய பிள்ளையை கொன்று விட்டது போலும் என்று தண்ணி குடத்தை கீரிக்கு மேலே போட்டு கொன்று விட்டாள். ஓடி சென்று பிள்ளையை பார்த்தால் பிள்ளை அதை நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. அருகிலே ஒரு நாகம் வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு இறந்து கிடக்கின்றது. அப்பொழுதுதான் உணர்ந்து தன் கவலையை உணர்ந்தாள். புரியுதா? அது ஒரு பஞ்சதந்திர கதையில உள்ளது. நாங்கள் படிக்கிற அதை படித்தோம். அது என்னவென்றால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நாங்கள் அன்பு சொரிந்து பால் ஊட்டி வளர்க்கும் பொழுது அந்த நன்றி உணர்வு ஒன்று இருக்கின்றது. எங்களை விட மிருகங்களுக்கு உண்டாம் பிராணிகளுக்கு. வாழ்த்துக்கள். அப்ப நீங்கள் இப்பொழுது என்ன வளர்ப்பு பிராணியை வீட்டிலே வைத்திருக்கின்றீர்கள்?
1: ஒரு மாடுதான் இருக்கு. அதோட பேர் வந்து இந்து.
0: இந்து என்ற பெயர்ல வச்சிருக்கேன். வாழ்த்துக்கள். சிறப்புகள். மாடு.
1: அந்த இந்து, அந்த இந்து என்ற பெயர் கொழும்பு சர்வதேச வானொலியின் அதிவேக அறிவிப்பாளர் அவர்கள் பேர் சுட்டியது வந்து பேர் சுட்டினார். அதுக்கு
0: பசுமாடு.
1: நாங்க வந்து இந்துஸ்தான் தான் கூப்பிடுவோம். அதை இந்துஸ்தான் தான் கூப்பிடுவோம்.
0: அதுக்கு சில பேர் வைத்து நாங்கள் அழைக்கும் பொழுது அதுக்கு புரியும் தன்னைத்தான் அழைக்கின்றார் என்று.
1: இருசக்கர வாகனத்தின் அந்த சவுண்ட வந்து நல்ல மெமரி
0: ஒலியை மனதிலே பதித்து நீங்கள் வருவதே அது புரிந்து
1: வச்சிருக்கு. அப்படி ரொம்ப தூரத்துல இருந்து வண்டி வர வந்து வரும்போது அவ கத்தும் கத்தும்
0: சத்தத்தை கேட்டு. எத்தனை வருடமாக வைத்திருக்கின்றீர்கள்?
1: கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமாக இருக்குது. அது 3 வருடமாக இருக்கு.
0: அப்படி மிருகங்களை வளர்ப்பு பிராணிகளினால் மனிதர்கள் நன்மை உண்டே தவிர தீமையிலோ விஜயபகாருண்யம் உண்டு. நாங்கள் என்னிடம் இங்கே கனடாவிலே நான் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூடு வைத்து 50-60 சிட்டுக்குருவி வளர்த்தேன். வளகழகான வர்ணங்களோடு உணவு போட்டு அதுக்கு இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற உதவி எல்லாம் செய்து எல்லாம் பெருக பெருக நான் மக்களுக்கு கொடுத்தேன். காரணம், பறவையை கூண்டில் அடைக்கக்கூடாது, சுதந்திரத்தை எடுக்கக்கூடாது. நான் இந்த பறவைகள் தானாக கூடு கட்டி வாழ தெரியாதவர்கள், தானாக உணவு நீர் தேடி உண்டு பெருக முடியாதவர்கள் தெரியாதவர்களுக்கு அந்த இனத்தை சேர்ந்த சிட்டுக்குருவி. புரியுறதா?
1: அப்படியே சிட்டுக்குருவியில நம்மோட மனிதர்களோட அண்டி மனிதர்கள் அண்டி வாழக்கூடிய
0: எங்கள் வயல் நிலங்களிலே காணப்படுற சிட்டுக்குருவி. இது வந்து கிளியினுடைய சொண்டு போல இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட கிளியை போன்ற பச்சை கிளியை போன்ற வடிவத்தோடைய சின்ன உருவம். அவர்கள் பல வர்ணமாக இருப்பார்கள். பேச்சு ஒரு 10% சென்றால் பேசுவார்களே தவிர அது வரைக்கும் பேச மாட்டார்கள். ஆனால் அவரோட அவர்களோட ஒலியிலே பேசுவார்கள் எங்களோடு. அதில் எல்லாவற்றுக்கும் தலைவியாக ஒரு வெள்ளை நல்ல வெள்ளையான ஒரு அம்மா இருந்தால் அவர் போட்ட குழந்தைகள்லாம் நிறைய, அவரிடமிருந்து வந்த குழந்தைகள் பல குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகள் இருந்து குழந்தைகள் என்று பெருகி வந்தன. அவர் என்னை நன்றாக உணர்ந்து கொண்டார். ஏனைய பறவைகள் நான் கூட்டினுள்ள கையை வைத்தால் என்னிடம் வராது, ஆனால் இவர் உடனே வந்து என்னிடம் வந்து இருந்து விடுவார், என்னோடு இருப்பார், எங்கு சென்றாலும் கொண்டு செல்வேன், அப்படி பழகி விட்டது அந்த அப்படி பலவிதமான அப்படி வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பு பறவைகளும் இங்கே இருக்கின்றது. ஆனால் இது நான் வளர்த்தேன்னா இவர்கள் வந்து வெளியே கூட்டை விட்டு வெளியேறி விட்டால் பறப்பின ஒரு கொஞ்ச தூரம் பறந்தவுடன் விழுந்து போவார்கள், தொடர்ந்து பறக்க மாட்டார்கள். ஏனைய பறவைகள் கொத்தி விடுங்கள், இவரை கொன்று விடுங்கள், இவர் எதிர்த்து சண்டை போட தெரியாதவர். அதனால் அவர்களுக்கு இருப்பிடம் எல்லாம் கொடுத்தா இனத்தை பெருக்கி எல்லாம் செய்தோம். வாழ்த்துக்கள்.
1: இன்னொரு செய்தி, இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல ஒரு ரெண்டு சேவல் இருக்கு. அது அது அது அவங்க தோட்டம், கொஞ்சம் தோட்டம், இங்க தோட்டம் பெரிய தோட்டமா இருக்கும், அது தோட்டத்துலதான் மேஞ்சிட்டு இருக்கோம். அப்ப நாங்க சாப்பிடும் நேரம் அது எப்படிதான் தெரியும்னு தெரியாது. அது நான் சாப்பிடும் போது அந்த கோழி தான், அது எங்க இருந்து வரும் தெரியாது. அப்படியே நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது எங்க இருக்குமோ தெரியாது, அவ்வளவு அந்த டைமுக்கு அந்த கரெக்டா அந்த டைம்
0: வருவது வித்தியாசமாக இருக்கும். கவனித்து பாத்துக்கோ,
1: அந்த சாப்பிடுறாங்க ஒரே ஓட்டமா ஓட்டம் வரும்,
0: தலையை இப்படி குனிந்து கொண்டு வாலை மடித்து கொண்டு அந்த இறக்கையை சுருங்கி கொண்டு ஓடி வருவார்கள், விரைவாக வருவார்கள்.
1: ஓடி வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்படி கீழே அப்படி கீழே நின்றுகிட்டே இருக்கும். அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு அந்த காணொலி அனுப்புறேன்.
0: வாழ்த்துக்கள் சிறப்புகள். சரி, இந்த வளர்ப்பு பிராணிகளினால் மனிதருக்கு நன்மைகள் உண்டு, தீமைகள் என்ன இருக்கலாம் அவர்களால், ஏதாவது தீமை இருக்குமா?
1: தீமை அதிகமாக என்னன்னா, கொஞ்சம் விடுகள் அந்த கோழிகள்லாம் கொஞ்சம் அசுத்தம் பண்ணும், அதான் ஒரு தீமைய சொல்ல
0: முடியாது. இங்கால கொத்தி கொத்தி சாப்பிட்டு அங்கால விட்டு கொண்டே
1: போவோம்.
0: அதை நாங்கள் அதிலே ஒன்று நாங்கள் கவனிக்கின்றோம், அவர்கள் செய்வதை நாங்கள் சுத்தம் செய்ய போகும் பொழுது ஒரு பண்பு இருக்கின்றது எங்களில், எங்கள் வீட்டை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கணும். அவர்கள் எங்களுடைய வளர்ப்பு பிராணிகள், அவர்களுக்கு தெரியாது, அதனால் அதை செய்கிறார், நாங்கள் அதை செய்கின்றோம். அதே வேலை ஒரு ஒரு பிள்ளைகள் செய்தால் என்ன செய்வோம், பெரிய குழந்தைகள் செய்வார்களா, செய்ய மாட்டார், செய்தால் பேசுவோம், அவர்கள் செய்தால் செய்ய மாட்டார். அடுத்து வேறு என்ன, அது தீங்குன்னு சொல்ல முடியாது, வேறு ஏதாவது இருக்குமா தீங்கு?
1: வேறு தீங்கு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது உணவுப் பொருள், விவசாய பொருள் வெளியில் காய வைக்கும் போது அவளுக்கு காவல் இருக்கணும், மற்றபடிலாம் ஒன்றும் இருக்காது தீமை.
0: ஆனால் அவருடைய கழிவுகள் எல்லாவற்றையும் நாங்கள் குப்பைகளை எல்லாவற்றையும் அழுக்கு குப்பைகளோடு சேர்த்து கொண்டே கொட்டிவிட்டு அதை கொண்டு சென்று வயல்களுக்கு உபயோகிக்கணும் இல்ல, பசலையாக.
1: ஆமாம் ஆமாம்.
0: மனிதனுடைய செய்ய முடியுமா? முடியாது இல்லைங்களா. அதனால் நன்மைகள் தான் அதிகமாக இருக்கும் தீமைகளும். அடுத்து நாய்கள் வளர்ப்பதனால் உள்ள நன்மைகள் என்ன?
1: நாய்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு வீடு இருக்குன்னா, வீட்டில் ஒரு ஒரு வேலை ஒரு காவலாளி காவலாளி ஒரு நியமனம் செய்தால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இவங்களெல்லாம் சம்பளம் இல்லாத காவலாளிகள். உணவு கொடுக்குறோம், உணவு கொடுத்தா அவங்க பணியை வந்து அந்த கரெக்டாக செஞ்சுட்டு செய்வாங்களே, யாரும் வர முடியாது இல்லை, தெரியாத முகம் தெரியாத ஆட்கள் யாரும் வீட்டுக்குள்ள வர முடியாது இல்ல.
0: செல்ல பிராணிகளாக வளர்ப்பு பிராணிகளாக, செல்ல பிராணிகள் வேறு வளர்ப்பு பிராணிகள் வேறு. வளர்ப்பு பிராணிகளாக நாங்கள் இந்த நாய் பூனைகளை வளர்க்கிறோம், செல்ல பிராணிகளாக தூக்கி வைத்துக்கணும். அவர்களால் எந்த லாபமும் இல்லை எங்களுக்கு, அது வியாபார நோக்கத்தோடு ஒரு சிலர் சில இனங்களை பெருக்கி அந்த பெரிய சாதி அப்படி அனுப்பிப்பார்கள். இது வந்து இந்த நாய் பூனையவற்றாலே எங்களுக்கு நன்மை தான் உண்டு, தீமைகள் குறைவு. பூனைகள் எல்லாம் இருந்தால் வீட்டில் எலி வராது, வேறு பிராணிகள் வந்து எல்லாம் தொல்லை கொடுக்கும். அதே போன்று நாய் பாம்பு வந்தோன்னா காவலாக இருக்கும், இரவு திருடர்கள் வந்தாலும் எங்களை ஜாக்கிரதையாக இருந்து பாதுகாக்கும். இப்படி பலவிதமான நன்மைகள் உண்டு. பசுவை வைத்து வளர்த்தால் பசுவில் இருந்து எவ்வளோ வருமானம் எங்களுக்கு, எங்களோட வாழ்க்கைக்கு, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எவ்வளோ உதவி செய்கின்றது. அப்படி பலவிதமான நன்மை உண்டு. அதை தெரிந்துதான் நம் முன்னோர்கள் எல்லா மிருகங்களையும் வளர்ப்பு பிராணிகளாகவோ வளர்ப்பு மிருகங்களாகவோ தேர்ந்தெடுக்கவில்லை. பன்றி, கரடி, சிங்கம்களை வளர்ப்பு பிராணிகள் எடுக்கவில்லை தானே, நாய் பூனை போன்றவற்றை தான். சாதுவான மிருகங்களை வீட்டு பிராணிகளாக வைத்து வளர்ப்பதாலே எங்களுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. அவற்றை பார்த்து நாங்கள் சில வித்தியாசமான ஒரு மூட் என்று கூறுவோம், எங்களுடைய மனோநிலைகள் மாறி இருக்கும் பொழுது அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும் இல்லையா? சிறப்பு சிறப்பு. சரி, இந்த வேளையிலே பாடல் ஒன்று கேட்போம் என்றால், இப்படி வளர்ப்பு பிராணிகள் நாய் பூனைகளை பற்றி வைத்து வரக்கூடிய பாடல் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றதா?
1: வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு வீரமாக நடை போடு, அந்த பாடல்.
0: ஓ, வேட்டையாடுவது, நாயை வைத்திருந்தா அவர் வேட்டையாடுவார். என்ன, எங்களிடம் நான் இலங்கையில் இருக்கும்போது என்னிடம் இருந்த நாய்கள் நன்றாக வேட்டையாடுவார்கள். வேட்டையாடு
1: விளையாடுல இந்த படத்தில்.
0: ஆமாம் ஆமாம், வேட்டையாடு விளையாடு வீரமாக நடை போடு. அதில் பேர் இந்த குறும்பு ஆடு குட்டி என்றெல்லாம் பேருந்து அதில் பாடல்ல
1: வேட்டையாடு.
0: நல்லது. நீண்ட நேரம் நாங்கள் இந்த வளர்ப்பு பிராணிகளை பற்றி அளவலாவே இன்னும் பலர் விடயங்கள் அதுக்குள்ளே இருக்கின்றது, அடுத்தவர்களும் வந்து பேசுவார்கள் எண்ணுகிறேன். நல்லதொரு பாடலை தந்திருக்கீங்கள், சிறப்பு. விரைவில் மழை பெற வேண்டும். அந்த பயிர்கள் பாவம் அவர்கள் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார்கள். உங்களுக்கு உங்களோட பயன்
1: எல்லாம் தயாரா இருக்காங்க, எல்லாம் இப்ப மழை வரும்னு அப்படி அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க.
0: பார்த்து கொண்டு மழை
1: வந்ததுன்னா நிறைய வேலை இருக்கு. அப்படி
0: நாங்களும் இணைந்து மழையோ மழையை வரணும் போவானே வர வேண்டும், தர வேண்டும், கருணை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம் உங்களுக்கு. நன்றி. எங்களுக்கு இங்கே நாள் முழுதும் மழையாக இருக்கின்றது என்று தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் பெய்து கொண்டிருக்கின்றன. மரங்கள் எல்லாம் உள்ள பழுத்த இலைகள் எல்லாம் இந்த மழை துளியோடு சொரிந்து போய்விட்டன ஐயா, சொரிந்து விட்டன. ஆ,

0: படைப்பிலே உயிர்கள் பல உண்டு. அந்த பல உண்டு பல உயிர்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஆதரவாகத்தான் இருக்க வேண்டும். அதே நேரம் விரோதமாகவும் சில மனித இனத்துக்கு விரோதமான மிருகங்கள் பறவைகள் உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் எங்களை நாடி வருவதில்லை, நாங்களும் அவர்களை தேடி போவதில்லை. அதனால் தான் நம் முன்னோர்கள் காட்டிய வழிவழி வந்து அந்த வளர்ப்பு பிராணிகளாக ஒரு சில இனங்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அவை வந்து எங்களோடு இணைந்து வாழுகின்றன. வாழ்ந்து கொண்டு போது அவர்களே அந்த குணமே நாங்கள் தொட்டால் அவர்கள் அமைதியாக இருக்கும் பாகு அவர்களிடம் இருக்கிற அந்த பாகிலே தான் அவர்கள் இணைவார்கள் எங்களுடன். தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போனாலும் குணம் மாறி இருந்தால் கூட அவரை எங்களுக்கு உரியவர்களை ஆக்குவதற்கு அவர்கள் பழகிக் கொள்வார், எங்களோடு இணைந்து விடுவார்கள். அது இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் எண்ண வேண்டும் என்பவர்களே. முன்னிலை தமிழ் வானொலி நேரம் சரியாக 12:27 நண்பகல் என்று எங்களுக்கு கூறும் வேளையிலே உங்களுக்கும் 9:57 இரவு நேரம் என்று காட்டிக்கொள்கின்றது. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார், வர வேண்டும், இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை தெரியும் வண்ணம் இங்கே பதங்கள் இருக்கின்றன. சுற்றாடல், சுகம். அடுத்து வந்துவிட்டார், மீண்டும் தேவா அழைக்கின்றார், கேட்போம். வணக்கம் தேவா. வணக்கம் தேவா. வணக்கம் தேவா. தேவா இணைந்துள்ளீர்கள். தேவாதி தேவா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் தேவா, கூறுங்கள். ஏதோ கூற வந்திருக்கீர்கள் போல் இருக்கின்றது. எதை பற்றி கூற போகின்றீர்கள்?
1: செல்ல பிராணிகள்னால மனுஷனுக்கு கெட்டது நல்லது மட்டும் சொல்லிட்டு போனாங்க. நாய் வளர்த்தோம் வச்சுக்கயா, நாய் கிட்ட போய் பழகி அந்த எச்சி நம்ம மேல பட்டுனா எப்படியா இருந்தாலும் அது பற்றும். அது மிகப்பெரிய ஆபத்து. பூனைய பால் குடிக்கும், எலி பால் குடிக்கும்னா அதெல்லாம் எல்லாம் விஷக்கிருமிகள் தான். வாய் வச்சுட்டா அது பல நோய்களை உண்டாக்கும்.
0: அவர்களையும் வாய் வைக்க போகிறோம், அவர்களுக்கு தான் வேறு பாத்திரத்திலே பாலை கொடுக்க போகின்றோம். எங்கட பாலையும்
1: இல்லையா? வீட்டுக்குள்ள எப்படியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்துடும். என் வீட்டுக்குள்ளே இதை வாய வச்சிடும்.
0: பழக்கங்கள் இருக்கின்றது, வளர்ப்பு பிராணிகள் நாங்கள் பழக்கிக் கொள்கிற விதத்தில் இருக்கிறது தானே தேவா.
1: ஆமாயா உண்மையா, அது நல்ல நாய்கள் செய்யும். ஆனா வந்து நாய்களோட கிருமிகள் நம்ம உடம்புல சேர்ந்துட்டுனா பல வியாதிகள் நம்ம குடும்பத்து பரம்பரைக்கே வந்துடும்.
0: அப்படியா? அதையெல்லாம் நாங்கள் வரவிடாமல் அவரை சுத்தமாக அவருக்கு குளிப்பாட்டி
1: சுத்தமாக. ஆமா, சாப்பிடுற போய் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாயை கிட்ட வச்சுக்கிட்டே சாப்பிடுவாங்க.
0: அது ஒரு சிலர் அதுகளில் யார் யாரை எங்கு வைக்க வேண்டுமோ அதை அங்கங்கு வைக்கணும். எங்கள் குழந்தைகளை கூட
1: குழந்தை பிள்ளைங்க இப்ப நீ சொன்னீங்கல்ல, அதேதான் அதைதான் அது யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கணும்னா நமக்கு ஆபத்து இல்லை.
0: ஆமா, வளர்ப்பு பிராணி என்றால் எங்கடமே படுக்கையில கொண்டு பக்கத்துல வைத்து வாய வச்சு அப்படியே பழகிற இல்லை தானே. அவரவர் அந்தந்த இருப்பார்கள், அந்த எல்லையை வரவிடாமல் நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும்.
1: நமக்கு ஆபத்து கிடையாது.
0: குறிப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
2: வாழ்த்துக்கள்.
0: நன்மையும் உண்டு தீமையும் உண்டு என்று தெரிந்துதான் நாங்கள் நடக்கின்றோம் வாழ்க்கையிலே. பிராணிகளுக்கு மட்டுமில்லை, எல்லா விடயங்களிலும் அது நன்மை என்று தெரிந்தால் அதை நாங்கள் பின்பற்றி கொள்வோம், தீமை என்று சொன்னால் அதை விட்டு விலகிக் கொள்வோம். அதுதானே எங்களுடைய பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கின்றது. அவையவையை இருக்கும் இடத்தில் இருக்க விட்டால் சரி, வாழ்த்துக்கள் அதுகளோட கூடிப்படி ஆளும். ஆனால் அதிகமாக அவர்களால் தீங்குகள் விளைவது குறைவு என்றால் எங்கேயும் ஒன்று அப்படி நடக்கும், எப்போவாது ஒன்று நடக்க பார்க்கும். சிறப்பு. இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை பாடல் வகையிலே செல்வங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே வந்து இணைந்து நீங்கள் பதிவு செய்கிற பாடல்களை ஒரு தடவை பார்ப்போமா? அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு கஸ்தூரி வந்து ஒரு பாடலை கேட்டார், தேவா ஒரு பாடலை கேட்டீர்கள், சரவணனும் ஒரு பாடலை கேட்டீர்கள் என்று. அங்கே பூஜைகள் சரஸ் நவராத்திரி காலம், ஒரு சிலருக்கு நேரம் கிடைக்காமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு நேரம் கிடைத்தாலும் வந்து போவதற்கு வாய்ப்பு

0: அலைவரிசல் சரியாக இல்லாமல் இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் வசதியை பொறுத்து வந்து இணைவார்கள் என்று எண்ணுகின்றேன். இப்பொழுது கல்வியா வீரமா செல்வமா, கல்வியா செல்வமா வீரமா என்ற சரஸ்வதி சபதம் திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்டால் எப்படி இருக்கும்? இப்பொழுது காயத்ரி அவர்கள் கேட்டு சென்றார், மூன்றாவது நாள் துர்காதேவியினுடைய பூசை, மூன்றாவது நாள் அவருடைய வீரங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய கடாட்சங்களை பற்றியெல்லாம் கூறிவிட்டு எப்படி கொண்டாட வேண்டும் என்றதும் கூறி மட்டுமல்லாமல் அன்னையை பற்றி நன்றாக பேசிவிட்டு சென்றிருந்தீர்கள். கஸ்தூரி, நீங்கள் விரும்பி கேட்ட அந்த பாடலை ஒரு தடவை கேட்போமா? கல்வியா செல்வமா வீரமா?
1: கல்வியா செல்வமா வீரமா?

0: இதில் உயர் வென்றும் தாய் வென்றும் பிரிவாகுமா, கல்விய செல்வமா வீரமா.
1: சரியாக அந்த பாடலை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருந்தது. அன்பு உறவுகளே, வாழ்க்கையில் எங்களுக்கு அறிவு வேண்டும், வாழ்க்கைக்கு வசதி வேண்டும், தைரியமான வாழ்க்கை வேண்டும். தைரியம் என்று கூறிவிட்டால் மல்யுத்தம் செய்யவோ அல்லது வாழ்ச்சண்டை புரியவோ எதிராளிகளோடு எதிர்த்து போராடவோ என்று அல்ல. எங்களை எதிர்த்து வரும் நோய்களை நாங்கள் எதிர்த்து வாழும் தன்மை எங்களுக்கு வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி வாழுவதற்கு எங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும். இந்த பொருளாதாரங்கள் நிறைந்தும் இந்த ஆரோக்கியம் இருந்தாலும் அதை நாங்கள் எப்படி ஆண்டு கொண்டு போவது, எப்படி அதை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது என்ற அறிவு வேண்டும். அதனால் கல்வி என்றவுடன் உயர்கல்வி என்றும், வீரம் என்றவுடன் உயர்ந்த வீர சாகச செயல்கள் செய்ய வேண்டும், பணம் என்றவுடன் பிரியப்படாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது என்ற அறிந்த அல்ல. ஒரு மனிதன் சாதாரணமாக வாழ வேண்டும் என்றால் புத்தி இருக்க வேண்டும், தேகபலம் இருக்க வேண்டும், வாழ்க்கைக்கு வசதிகள் இருக்க வேண்டும், வாழ்க்கைக்குரிய வழிகள் கிடைக்க வேண்டும். இவைதான், இவையெல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவை என்றுதான் இறை பக்தியோடு நாங்கள் வாழ்ந்தால் இது கிடைக்கும். அந்த இறை பக்தியை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கூட பல வழிகளிலே காட்டப்பட்டிருக்கின்றது. வருடமுறை வருகின்ற இந்த விழாக்களை கொண்டாடுவதன் நோக்கமும் அதுதான். ஞாபகப்படுத்தி நாங்கள் சரியாக எங்களோட மனதிலே இருக்க ஆணவம், நாங்கள் முன் செய்த தீவினைகள், இப்பொழுது வாழும் வாழ்க்கையில் அறத்தோடு வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் கடைபிடிப்பதற்காகத்தான் இப்போ வருகின்றது. அங்கே கிருஷ்ணன் ஒரு தடவை எட்டி பார்த்திருக்கின்றார். அவரை அணைத்து விழா இணைத்து விடுவோம் என்று எண்ணுகிறேன். அங்கே வணக்கம் கிருஷ்ணன், வந்துவிட்டீர்களா? வரவில்லை, வந்துவிட்டு சென்று விட்டார். வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
1: நாங்கள் நலம் கிருஷ்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆளையே காண கிடைக்கவில்லை, எப்படி நலமா இருக்கீங்களா?
2: ஆ, நலமா இருக்கேன்.
1: என்ன ஐயா, என்ன ஐயா, எப்படி போகுது பணிகள் எல்லாம்? பணி கொஞ்சம்
2: பணி கொஞ்சம் தாமதமா போயிட்டே
1: தாமதமா போய்விடுது. நீங்க வீட்டுல இல்லையோ? நீட்டு மொழியேறி விட்டீர்களோ? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சென்றபடியுங்கள், சிறப்பாக அமையட்டும், பணிகளை சரியாக செய்யுங்கள், நலமாக இருங்கள். அங்கே மழை பொழிந்ததா?
2: இல்ல ஐயா, வெயில் தான், மழையே கிடையாது.
1: அப்ப நீங்கள் இதை எதிர்பார்க்கறீங்க, மழையை எதிர்பார்க்கிறீர்களா?
2: ஆமாம் ஐயா.
1: நம்புகிறீர்களா மழை வரும் என்று? நம்புகிறீர்களா?
2: கண்டிப்பா வரும் ஐயா, நம்பிக்கை தானே ஐயா
1: வாழ்க்கை. அதுதான், வராது விட்டால் துன்பம் என்பதை உணர்கிறீர்களா?
2: கண்டிப்பா.
1: சரி, எங்களுக்கு துன்பம் நன்மை என்று தெரிந்து கொண்டவர் தானே எங்களை படைத்த இறைவன். அவருக்கு தெரியும் தானே எங்களுக்கு எப்பொழுது மழை கொடுக்கணும், கொடுக்க கூடாது? மழை வரும் என்று அறிக்கைகள் கூறப்பட்டிருக்கின்றது. மழை வருகின்ற காலம் தான் நவராத்திரி காலம். சரி, எங்க நவராத்திரி காலம் எப்படி செல்கின்றது? நீங்கள் என்ன செய்தீர்கள் நவராத்திரியை
2: முன்னிட்டு?
1: ஓ, மகாலிங்கா இது என்ன? அங்கெல்லாம் எல்லா ஆலயங்களிலும் சிறப்பான பூசைகள் எல்லாம் அதைகள் நடைபெறுவதனால்தான் மனிதன் ஓரளவு நோயின்றி ஓரளவு சுகமாக வாழக்கூடிய பக்குவங்கள் கிடைக்கின்றது. ஆனாலும் கலியுகம் என்று ஒன்று இருக்கின்றது தானே, கால ஓட்டம். அந்த கால ஓட்டத்திலே மனித வாழ்வை இப்படியெல்லாம் மாறி வந்து விட்டது. அதை பற்றி நாங்கள் பார்க்காமல் என்று வந்து என்னபடியே இதை பற்றி பேசலாம் என்று வந்தீர்கள். இங்கே இருக்கின்ற பதங்கள் சுற்றாடல் பற்றி பேசலாம். எதை பற்றி பேச போகின்றீர்கள் இப்போ இங்கே வந்து?
2: ஐயா வந்து வானொலியே கேட்டேன்.
1: என்ன பதம் எடுக்க போகுது?
2: நேரடியாக வந்து நேரடியாக வானொலிக்கே வந்துட்டேன் ஐயா, எதுவும் கேட்கல.
1: ஓ, அப்படியானால் இந்த இருக்கின்ற பதங்கள் வந்து சுற்றாடல், அடுத்தது வந்து ஆசை, மது, மாலை. மாலை என்றால் மாலை பொழுதும் வரும், களத்தில் அணிகின்ற பூ மாலை அப்படியும் வரும் மாலை. அடுத்து சிலை, சிலை உங்களுக்கு தெரியும். அடுத்து சண்டை, சண்டையை பற்றி பேசலாம். சந்திப்பு, சகிப்புத்தன்மையை பற்றி பேச ஏதாவது பேசலாம். எதை பற்றி எடுத்து பேச போகிறீர்கள்? உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்.
2: இரண்டாவது சொன்னீங்களா?
1: இரண்டாவதாக நான் சொன்னது ஆசை.
2: ஆசை தான் ஐயா,
1: அது விருப்பம்
2: ஆட்டி படிக்கிறது. இந்த ஆசை தான் ஐயா.
1: உங்களிடம் ஆசை இருக்கின்றதா?
2: இல்லாமல் இருக்காது, எல்லாருக்கும் உள்ளது தானே
1: ஆசை. ஆசை பற்றி, சரி, ஆசையை பற்றி அனுபவங்களை கூறுங்களை கேட்போம். ஆசை என்றால் என்ன, அப்படி இருக்கும் என்று நாங்கள் வரைந்து கொள்வோம். ஆசை
2: நடக்காத ஒன்று தான் ஆசைப்படுவோம் பெரும்பாலும்.
1: நடக்காத ஒன்றில் தான் ஆசைப்படுவோமா? ஆ, சரி, அப்படி நடக்காத ஒன்று, அப்படி நடக்காத ஒன்று எதுவாக இருக்கலாம் கிருஷ்ணா? நடக்காத
2: ஆமாம் ஐயா, நாம் வந்து ஒரு இப்போ ஆரம்பத்தில் ஆசைப்பட்டது கல்வி பயிலுந்து ஒரு நல்ல தொழில் வளர்த்து போகணும்னு ஆசைப்பட்டேன்.
1: கல்வியை பயின்றால் கல்வியை நன்றாக பயின்றால் நீங்கள் எடுத்து போகலாம்னு ஆசைப்பட்டீர்கள். சரி,
2: ஆசைப்பட்டேன். நடக்கும் ஐயா, அது மாதிரி எத்தனையோ இருக்கு ஐயா. அது மாதிரி
1: வேறு என்ன எப்படி நீங்கள் இன்று நீங்கள் பணிபுரிகின்ற இந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்ததா உங்களுக்கு?
2: கிடையாது.
1: ஓ, அப்ப ஆசை என்றது நாங்கள் மனதிலே கொள்ளுகின்ற ஆசை நீங்கள் கூறினது படி கிடைக்கும், கிடைக்காமலும் போகும் இல்லையா? அப்ப கிடைத்ததை நீங்கள் ஆசையோடு அதை நல்ல அக்கறையோடு சேர்ந்தீர்கள். ஓ, அதிலே உங்களுக்கு இப்பொழுது ஆசை ஏற்பட்டு. சரி, அப்ப அந்த ஆசை தானாக வருமா தெரிந்து வருமா? அதை பற்றி தெரிந்துதான் அதில் ஆசை வருமோ, இல்லாட்டி சும்மா தெரியாமல் ஆசை வருமா, அப்படி இருக்கும்.
2: நடக்காது
1: ஆசை. அப்ப நீங்கள் சொல்ற ஆசை நிறைவேறாதண்டு. சரி, உங்களுடைய நிறைவேறாத ஆசை வேறு என்ன? உங்களுடைய ஆசை நிறைவேறாத ஆசை வேறு என்ன கிருஷ்ணா?
2: ஒரு பேரன் வேணும்னு ஆசைப்பட்டேன் ஐயா.
1: என்ன வாங்கணும்? பேருந்து. ஒரு பேரன் வேண்டும் என்று ஆசைப்பட்டு. அது பேர் அது உங்கள் கை கரத்தில் இல்லையே, அது உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இருக்கின்றது. மகனுக்கும் பெண் குழந்தையாக மகனுக்கும் பெண் குழந்தைகளாக கிடைத்திருக்கு. வாழ்த்துக்களை அது அது தெரியும் எனக்கு. மகனுக்கும் அப்படியா? இது மகாலட்சுமியின் பரவ ஐயா, தாய்க்குளம் பெறுகின்றது ஐயா. ஏன் நீங்கள் பெண் மகளை பேர பேர்த்தியை பேரன் போன்று எண்ணி வளர்க்க முடியாதா?
2: ஆசைப்பட்டது
1: எங்களுக்கு கிடைக்காது விட்டாலும் நாங்கள் ஆசைப்படக்கூடிய வகையில் கிடைத்ததை பயன்படுத்தலாம் தானே சரவம் கிருஷ்ணா? சரி, இப்ப என்ன காலம் சென்று விட்டதா? நீங்கள் ஒரு பேர குழந்தைக்கு ஆசைப்பட்டு ஏறாத சன்னதியெல்லாம் ஏறி வந்தாலும் அது கிடைக்க வேண்டியதானே ஐயா. இதெல்லாம் அவர்கள் அவங்க கையில் இருக்கு, யாருடைய கையில்? இறைவன் கரத்திலே தான் இருக்கின்றது. சொல்லுவார்கள்
2: கிடைத்தா சந்தோஷம் தான்,
1: அது கிடைத்தால் கிடைக்காது விட்டாலும் சந்தோஷம் தானே. ஆரோக்கியமாக அவர்கள் வளர்ந்து படித்து கல்வியில் சிறந்து உயர் பதவிக்கு எல்லாம் வந்து இப்பொழுதுதான் பெண்களுக்கு சம உரிமை சம சுதந்திரம் எல்லாம் கிடைத்து அவர்களும் ஆண்களை போன்று சாதிக்கின்றார்கள் தானே.
2: உண்மைதான் ஐயா.
1: அதனால் அந்த ஆசையை நீங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு ஒரு பேரன் இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்குது. அமாராத ஆசை என்ன இது? யாருக்குத்தான் இல்லை இந்த ஆசை? அது அவரவருக்கு கொடுப்பன என்று கூறப்படுகிறது. இது எங்கள் கரத்தில் இல்லை. உங்கள் கரத்தினால் எட்டக்கூடிய ஆசைகளை நீங்கள் அணுகியிருக்கின்றீர்கள். ஒரு படிப்பு கல்வி அதுக்கு வசதிகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் சரிவரவில்லை. இந்த தொழிலை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்து வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதற்கு இது உங்களுக்கு கை கொடுக்கின்றது. அதை நீங்கள் கண்ணும் கருத்துமாக அன்போடு அக்கறையோடு பார்த்து கொள்ளுகிறீர்கள். அது நிறைவேறி கொண்டிருக்க வேண்டும் இல்லையா? அடுத்து உங்களுக்கு ஆசைக்குரியதாக அன்பான ஒரு மனைவி கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு குலம் தலைத்து கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த ஆசை அதையும் நீங்கள் தந்ததை கொண்டு ஆசை அந்த நிறைவேற்ற வேண்டியதானே. வேறு என்ன ஆசை? நிராசையா போய்விடு. வேறு என்ன ஆசை?
2: ஆசை நிராசைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எதுவா இருந்தாலும் ஒரு அளவு தான்.
1: ஆசைக்கு அளவில்லை என்று கூறுவார்கள். ஆசையே
2: அளவோட நாம விரும்பணும். எது நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டும்தான் ஆசைப்படணும்.
1: ஆசைப்படுவது மட்டுமல்லாமல் முயற்சியும் செய்யத்தானே வேணும் கண்ணா.
2: செய்யலாம் ஐயா.
1: முயற்சி
2: பொதுவாக ஒரு நிலையில இருக்குன்னு வச்சுங்கள ஐயா, ஒரு படியில நின்னா அந்த படி மேலதான் ஏறணும்ல, ஒரு படி இறங்க கூடாதுன்னு ஆசைப்படுவேன்.
1: அது எல்லோருக்கும் உண்டு தானே ஐயா. நாங்கள் எப்பொழுதும் மேலே உயர்ந்த நிலைக்கு தானே பெற வேண்டும். வாழ்க்கை
2: இருக்கிற இடந்து இருந்தாலும் போதும், இறங்க கூடாது. ஒரு படி இறங்குனா ஏறுனா சந்தோஷம்.
1: ஆனால் சில இடங்களில் இறங்க வேண்டிய மருகுது, என்ன செய்யலாம்?
2: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது,
1: இறங்கித்தான் ஆக வேண்டும். ஆசை என்பது அளவோடு இருக்க வேண்டும். ஆசைப்படும் பொழுது அது எங்களுக்கு கிட்டுமா கிட்டாதா, அது ஆகுமா ஆகாதா என்பதை முதலில் நினைக்க வேண்டும். இப்ப குழந்தை விடயத்தில் நீங்கள் கூறியது ஒரு நல்ல விடயம். அது எங்களுக்கு கிட்டு அது எங்களால் ஆகக்கூடியது இல்லை தானே ஐயா. இப்ப நீங்கள் படிப்பு அது எங்களால் ஆகக்கூடியது. முயற்சி எடுத்து பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று கூறி தந்து விட்டார்கள் முன்னோர்கள். அதுல உங்களுக்கு யாராவது ஆசை இருந்தால் எக்காரணம் கொண்டு நீங்கள் அதுல இருந்து விலகாமல் நீங்கள் போகலாம், படிக்கலாம். ஆனா உங்களுக்கு சூழல் சரியில்லை என்று கூறுகிறீர்கள்.
2: வறுமை காரணம் ஐயா தான் காரணம்.
1: ஐயா எத்தனை வறியவர்கள் ஐயா, வறுமை உள்ளவர்கள் எத்தனை பேர் ஐயா உந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அது வறுமை தான் காரணம் அன்ற இல்லை, வறுமை காரணமல்ல, வறுமை காரணமல்ல என்று ஆபிரகாம் லிங்கன் எடுத்து பாருங்கள். எங்கள் நாட்டு தூரத்துக்கு எங்கள் நாட்டில் எத்தனை உயர்ந்த அறிவுள்ள அறிவுடையவர்கள், உயர்கல்வி பெற்றவர்கள், உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் எல்லாம் பணத்தோடு பிறந்தவர்கள் அல்ல, விளக்கு வெளிச்சத்திலே படித்தவர்கள், வெளி தெருவிளக்கிலே படித்து முன்னேறி வந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். படிப்பு முளைப்பும் படிப்பு முளைப்புமாக இருந்தவர்கள், சிறு குழந்தையிலிருந்தே தான் ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் வீட்டு தேவைக்க உழைப்பு தந்தை தாய்க்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லாம் உழைத்து கொடுத்தவர்கள் இருக்கின்றார்கள் ஐயா. அது செய்யலாம். அந்த ஆசை கூறுங்கள்.
2: எங்க உடன் பிறந்தவர் வந்து மொத்தம் மூணு பேர் ஐயா, நானு தம்பி தங்கச்சி. எங்க அப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே தவறிட்டாங்க, அதனால எங்க அம்மாவால செய்ய முடியல.
1: நீங்க மூத்தவர்.
2: அப்ப வந்து வயசு மூணு அஞ்சு வயசு ஏழு வயசு இப்படி இருக்கும் போது
1: நீங்களா மூத்த
2: முடியல? ஆமா
1: குருங்கள் பொறுப்பு உங்களோட.
2: எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இறந்து தவறிட்டாங்க, அது அம்மா வந்து தவறிட்டாங்க. மொத்தம் நாலு பேரு, மூணு பேரு தான். அதுல இப்ப மூத்தவன் நான் தான் எல்லாம் எடுத்து செய்யணுங்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு.
1: அந்த உங்களோட காலம் முழுவதும் உங்களுடைய பருவம் உங்களுடைய காலம் உங்களோட தைரியம் உங்களோட ஆரோக்கியம் எல்லாம் அங்க வீட்டு குடும்ப பொறுப்பிலே சென்று விட்டது. அதுவே ஒரு பெரிய விடயம் இல்லவல்ல, அது ஒரு பெரிய அந்த நேரத்தில் ஒரு ஆசை என்ன, அப்பா இல்லாத இடத்தில் நான் மூத்தவராக இருக்கணும், எங்க குடும்பத்தை காக்க வேணும் என்ற ஆசை இருந்தது இல்லையா? அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தி அதை எல்லாவற்றையும் முன்ன அம்மாவை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினீர்கள் தானே, அது நிறைவு அது நிறைவேறி இருக்கு தானே. கல்வி கற்றுத்தான் அதை செய்ய வேண்டும் என்று இல்லை, கல்வி கற்றவர்கள் எல்லோரும் எல்லாரும் பெரியவர் சிறந்தவர்கள் நாங்கள் கூற வரவில்லை தானே ஐயா. அறிவு என்ற ஒன்று இருக்க வேண்டும், அறிவு பெறுவதற்கு தான் மேலதிகமாக பெறுவதற்கு கல்வி, அதுக்கு வசதி இருந்தால் நீங்கள் அதிலே சென்று அப்படி போயிருக்கலாம், அதுக்கு பணங்கள் செல்வங்கள் இல்லாதவர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் உடல் தைரியத்தை நம்பி மனவை பார்த்து உங்கள் குடும்பத்தை காத்திருக்கின்றீர்கள், அதை விட வேறு என்ன சாதனை செய்ய வேண்டும்? புரிய. அப்ப அப்ப ஆசை வந்து நிராசை என்றால் இல்லை, உங்களுடைய தேவையை பொறுத்து தான் ஆசைகள் இல்லையா? எத்தனையோ பேர் வசதி படைத்தவர்கள் வீட்டில், பணம் படைத்தவர்கள் வீட்டில் இருந்தும் குழந்தைகள் படிப்பிலே பின்தங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த ஆசை ஆசை என்றது மனதில் வரவனும் செய்யக்கூடிய ஒன்றுக்குத்தான். உங்களுக்கு நீங்கள் அதை செயற்படுத்த வேணும், அப்பா இல்லாத இடத்துல அப்பாவின் ஸ்தானத்திலிருந்து எல்லாவரையும் காப்பாற்ற வேணும், அம்மாவும் பலம் குறைந்தவர் என்று பலம் குறைந்தவர் என்று தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து வழிகாட்டியாக இருந்திருக்கின்றீர்கள் தம்பி தங்கைகளுக்கெல்லாம் இல்லையா? அதற்காக நன்றி கூற வேண்டும். அடுத்து நீங்களும் ஒரு குடும்பத்திலே சென்று உங்களுக்கு என்ற ஒரு குடும்பம் குலம் என்று ஆக்கி வைத்துக் கொண்டு அதை கொண்டு செலுத்துவதற்கு ஏற்ற தொழிலை கேட்டு அதுக்கு அறிவு இருக்கு. இந்த அறிவு கல்வி வந்து அறிவுக்கு அறிவை பெருக்குவதற்கு தான், ஆனால் வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு அது பயன்படக்கூடிய கல்வியாக இருக்கணும். எத்தனை பேர் உயர்கல்வியை கேட்டுவிட்டு எங்கள் நாட்டை பொறுத்த ஆசிய நாட்டை பொறுத்த இலங்கை இந்தியா பொறுத்தவரை ஒத்திரை பட்டதாரிகள் எல்லாம் வீதி வழியே இருக்கின்றார்கள், வேலை இல்லை என்று. ஏன்னா தங்களை படித்த வேலை தான் வேண்டும் என்று அல்ல, குடும்பத்தை வாழ்க்கையை ஓட்டுவதற்கு கல்வி தான் முக்கியம் என்று இல்லை ஐயா. எத்தனை பெரிய பெரிய நிலையில் உள்ளவர்கள் எல்லாம் பெரிய படித்தவர்கள் அல்ல ஐயா, புத்திசாலித்தனம் உள்ளவர்கள், தங்களுக்கு கிடைத்த புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியவர்கள். அதை அந்த புத்திசாலித்தனமாக கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவதற்குத்தான் அறிவு வேண்டும். நீங்கள் அந்த சின்ன வயதில் அந்த அறிவு உங்களுக்கு இருந்திருக்கு, அந்த உணர்வு இருந்திருக்கு, அந்த பொறுப்புணர்வு இருந்திருக்குன்ற அது எல்லாருக்கும் பெறாது தானே. யாசகம் செய்யாமல் உடல் உழைப்பினால் முன்னேற்றி அவர்களுக்கும் வாழ்க்கை அமைத்து கொடுத்து உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை அமைத்திருக்கின்ற இவ்வளவு கட்டித்தரம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். அதன் பின்பு கிடைத்ததை அதை அதை அதை அதை அதை வைத்து கிடைத்ததை கொண்டு ஆசைப்படுங்கள், அது நிறைவேறும். உங்களால் முடிந்ததை உங்களால் செய்ய முடியும், முடியாதவற்றுக்கு ஆசைப்பட்டு அது இறைவன் கொடுத்த வரும் என்று எண்ண வேண்டியதா. புரிகிறதா?
2: ஆமாம்.
1: சிறப்பு
2: எனக்கு பகவான் கொடுத்ததுன்னு நினைச்சு அதே செஞ்சிட்டு இருக்கேன்.
1: வாழ்த்துக்களை நல்லது, நல்ல ஒரு நல்ல உலகத்தினுடைய மானத்தை காக்கின்ற ஒரு தொழில் அவங்கள்ட்ட கிடைத்திருக்கின்றது. இது எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்கள் அறிவில் சிறந்தவராக வந்தாலும் இப்படியான ஒன்று செய்ய மாட்டீர்கள் தானே, செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காது தானே உங்களுக்கு. ஒவ்வொருத்தர் நீங்கள் அழகான அன்றையெல்லாம் போட்டிருந்த ஒரு மணமகன் ஆடை, மணமகன் அந்த ஆடையை தரித்தும் போது யாருக்கு பெருமை? நீங்கள் இல்லை என்றால் அந்த ஆடையை அவர் அணிய முடியாது. அவர் தூக்கி அணிந்து பெருமையை தேடுறாரு, அதுக்கு நீங்கள் தான் மூல காரணம். அப்படியான ஒரு அறிவோடு வந்து அது ஒரு அறிவோடு சம்மந்தப்பட்டது. அதுக்கும் அறிவு உண்டு தானே, எல்லாரும் அதை நெய்ய முடியுமா? முடியாது. நெய்தலுக்கும் அதை சரியாக செய்வதற்கும் உங்கள் அதை அதில் எவ்வளோ பொறுப்புணர்வோடு செய்கின்றீர்கள், அதுக்கு எவ்வளோ அறிவு நுட்பங்கள் வேண்டும். எல்லோருக்கும் நுட்பங்கள், இது உங்கள் துறை, உங்களுக்கு அப்படி அமைந்திருக்கின்றது. அதை நீங்கள் அழகாக அதிலே ஆசை வைத்து செய்யுங்கள். கிடைத்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். ஆசை இல்லாமல் மனிதன் இல்லையா? எல்லா உயிரினங்களுக்கும் ஆசை இருக்கின்றது. முதல் ஆசை வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லையா? அப்ப வாழ வேண்டும் என்றதுக்கு இத்தனை வழி இருக்கின்றது என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அறிவு வேண்டும். அது புத்தக படிப்பு படித்து பட்ட படிப்பு படித்து தான் பெற வேண்டும் என்றால் இல்லை. வாழ்க்கையில் நான் அடுத்தவனுக்கு கை நீட்டாமல், அடுத்தவனிடம் இறந்து போகாமல், பிச்சு எடுக்காமல், களவெடுக்காமல், பொய் சொல்லாமல் வாழ அறிவு வேண்டும். எங்களுடைய பகுத்தறிவு மொழி நாங்கள் வாழ்வதற்கு என்னென்ன வழி இருக்கணுமோ அந்த வழியை நாடி அதில் நாங்கள் வரோம். பாருங்கள், எத்தனை பெரிய வியாபாரத்தில் உயர்ந்த வியாபாரிகள் இருக்கின்றார்கள், பிஸ்னஸ் மேன் என்று கூறுவோம். அவர்கள்லாம் எத்தனை படித்தார்களோ யாருக்கு தெரியும்? இந்த பெரிய பணக்காரர்களை எடுத்து, பெரிய நிலச்சுவாந்தக்காரர்களை எடுத்து பாருங்கள், அவர்கள்லாம் படிப்பாளிகள் அல்ல. புத்தக படிப்பு உத்தியோகம் பார்ப்பதற்கு. இப்போ பாருங்கள், எங்கள் வீதியில் எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ யுவதிகள், நாங்கள் படித்து விட்டோம், எங்களுக்கு அந்த வேலை செய்ய முடியாது, இந்த வேலை செய்ய முடியாது வீதியில் நிற்கின்றார்கள். தண்டைச்சோறுன்னு தாய் தகப்பண்டே தண்டைச்சோறு என்று பேர் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அப்படி செய்யவில்லை. சின்ன வயதில் உங்களுக்கு கிடைத்த அந்த பொறுப்பை நீங்கள் பொறுப்படுத்தி செய்த பெரிய புத்திசாலித்தனம் தானே அது. அதை விட வேறு அறிவங்க வரும், அதெல்லாம் போய் பட்டப்படிப்பு படித்து வந்தான் பெறமன் இல்லை கண்ணா. நீங்கள் அதை கவலை, உங்களுடைய சந்ததிகளை இப்பொழுது நீங்கள் வசதி இருக்கின்ற அவர்களை நீங்கள் அடையாததை அவர்கள் அடையும் வழியை காட்டிவிடுங்கள். சரியா? சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றுக்கு வருவோம். என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் இந்த நேரத்தில்? அதன் மேலே ஆசை என்பது அலை என்ன செய்யும், வரும் போகும், அது கரை சேர்க்கும், சில வேளை நடுக்கடலே கவிழ்த்து விடும் இல்லையா? அது வாழ்க்கைக்கு ஒப்பாச்சு. ஆசையே அலை போலே, அங்கே அவர் சொல்ற நாம எல்லாம் அதன் மேலே அழகு எழுதெல்லாம் வருமா? வராது, எல்லாம் காலம் போக போக அழிந்து விடும். ஆசையே அலை போலே என்ற அருமையான ஒரு பாடல். அந்த பாடல் அன்று வந்த பாடல்கள், அறிவு தரும் பாடலாக. இந்த இந்த பாடல்கள் எழுதிய கவிஞர்கள் எல்லாம் பெரிய பட்டப்படிப்புகள் படித்தவர்கள் இல்லை, கிடைத்த அறிவை கொண்டு பயன்படுத்தி வழியை தேடினார், பாடல் எழுதினார்கள், உழைத்தார்கள். அது உலகத்துக்கு பயன்படக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றது. எடுக்க எடுக்க ஊற்று கொடுத்தது அது. கல்வி நான் பட்டப்படிப்பு படிக்கணும், எனக்கு பள்ளிக்கூடம் போகணும்ன்ற இல்லை. நீங்கள் படிக்காது விட்டாலும் பண்பானவராக பல நண்பர்களை சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள், நல்ல உறவினர்களை சேர்த்து வைத்திருக்கின்றீர்கள், இப்பொழுது வானொலியை வந்து பேசுகிறீர்கள். அது மட்டுமில்ல, உங்களுக்கு என்ற ஒரு சந்ததியை உருவாக்கியிருங்க, உங்களுக்கு என்ற ஒரு குலத்தொழிலை வைத்திருந்து பேர் சொல்லக்கூடியதாக இருக்கின்றீர்கள். அதனால் இதெல்லாம் பட்டப்படிப்பு போய் வந்து கிடைச்சிருக்குமா உங்களுக்கு? நீங்கள் பட்டம் படிச்சிருந்தா என்னையா
2: இதை விட ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, நீங்க கொடுக்கற தகுதிக்கு நான் கரெக்டா பேசுறேனா அப்படிங்கிற ஒரு இது வரும், பேச முடியுமா? என்னால
1: நீங்க பேசுறீங்கள் தானே இப்பொழுது
2: அப்படின்னு நினைப்பதும் உண்டு.
1: இல்லை, ஒரு நாளும் தாழ்வு சிக்கல் கூடாது. உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக கருதி கொள்ள வேண்டுமே தவிர குறையா எண்ணக்கூடாது ஐயா. இல்லவே இல்லை, அழகாக பேசுகிறீர்கள். வந்த காலத்திலிருந்து அது மொழி ஒரு பிரச்சனையாக இருந்தது, உங்களோட உள்ளத்தில் நிறைய இருக்கின்றது, அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கு மொழி வேண்டும். அது மொழி வேறு, அறிவு வேறு. சரியாக எல்லா மொழியில் உள்ளவர்களும் அறிவாளிகள் இருக்கின்றனர். அறிவாளியும் சொந்த மொழியில் பேசுவார்களே தவிர அந்நிய மொழியில வந்து பேசித்தான் பகிர முடியும். உங்களுக்கு அது தேவையில்லை, நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள். சிறப்பு, உலக அனுபவம், உலக படிப்பு. என் தந்தையார் சொல்வார், இவ்வளவுதான் நீங்கள் புத்தக படிப்பு படித்தாலும் பெரிய பள்ளி பாடசாலைகளில் கல்லூரிகளில் பட்டங்களை பெற்று வந்தாலும் மகனே, உலக படிப்பு என்று ஒன்று இருக்கின்றதையா, அதை படித்துக் கொள்ளண்டா, உலகத்தை படிக்க வேண்டும். அதுதான் அனுபவம்ன்றது. அனுபவ படிப்பு. அனுபவ அறிவு தான் உலகத்தில் இந்த பெரிய அறிவு. சரியா, நீங்கள் சிறப்பாக பேசுகிறீர்கள். அடுத்த அடுத்த இப்போ அதான் ஆசைன்றோன்னு உங்களை உங்களால் முடிந்தவரை அதை கூறினீர்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் பேச்சாளிகள் செய்கிறதில்ல, சாதாரணமாக நாங்கள் பேசுவதை பேசிக்கொண்டு போகிறீர்கள். பார்த்தும் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம், அதான் உலகத்தை படிக்க வேண்டும். எல்லாம் நாங்கள் புத்தகத்திலே அறிகிறதில்லை, மற்றவர்களை பார்த்தும் அறிந்தோம். வாழ்க்கை அனுபவங்கள் வந்து இத்தனை பாடல்கள் படிப்புகள் வருகின்றது, இவற்றில் இத்தனை திரைப்படங்களை பார்க்கின்றீர்கள், அதிலே வருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். புத்தகத்திலே படித்தான் அறிய வேணுமெண்டு இல்லை, அந்த தாழ்வு சிக்கல் வேண்டாம் கிருஷ்ணா. உங்களுக்கு காலமும் கடந்து விட்டது, அதை எண்ணி நீங்கள் அதை விட நீங்கள் சிறப்பாக இருந்தால். இப்போ நீங்கள் உங்களுடைய வயசினரை எடுத்து பாருங்கள், உங்களோடு பிறந்த அந்த குழந்தை பருவத்தில் உங்களோடு வளர்ந்தவர்கள் எண்ணி பாருங்கள், எத்தனை பேர் அதில் எத்தனை பேர் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கின்றனர், எத்தனை பேரை மறந்து விழுப்பீர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கைகள் எங்கெங்கே சென்றிருக்கின்றது எண்ணி பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக தானே இருக்கின்றது. படித்தவர்கள் உயர்ந்தவர்கள், படியாதவர்கள் குறைந்தவர்கள் என்று எண்ணவே வேண்டாம். அது முதல் அந்த எண்ண கருத்தை உங்கள் உள்ளத்திலிருந்து வெளியிலிருந்து அறிஞ்சு விடுங்கள். அவர்களுக்குள்ளேயும் குறைகள் உண்டு ஐயா, புரிகிறதா? அவர்களை போய் கேட்டால் அவர்களும் எத்தனையோ குறைகளை சொல்லுவார்கள், நான் அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் கூறுவார்கள். சரியா, ஆசையே அலை போலே என்று ரெண்டு கருத்து இருக்கு. அவ்வளவு பெருக்கமா இருக்குமாம் ஆசை என்பது, அளவில்லையாம் ஆசைக்கு, ஆனால் அளவோடுதான் இருக்கணும். சிறப்பு, நல்ல பாடலை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேலையில அனுஷா இருக்கின்றாரா?
2: இருக்காங்க ஐயா.
1: பேசுவாரா அல்லது
2: பேசுவார்?
1: நன்றி கிருஷ்ணா. வணக்கம் மகளே, நிலமையா நிலமா இருக்கின்றா மகளே?
3: நலமா இருக்கேன். நீங்க நலமாப்பா?
1: நாங்கள் நலம் மகளே, நலம் நலம். மகள் தான் கொஞ்சம் நலக்குறைவாக இருக்கின்றார், மற்றும்படி எல்லோரும் நலமாக இருக்கின்றார், கொஞ்சம் உடல் நலக்குறைவாக இருக்கின்றார். சரி, அங்கே மழை இல்லை என்று இவர் கூறிவிட்டார். அப்போ கோலம் நல்ல தெளிவாக இருக்கும் இல்லையா? உங்களை நீங்கள் வந்தால் கோலத்தின் எண்ணம் தான் எனக்கு வரும் மகளை வந்தார். சரி, இப்பொழுது நீங்கள் இதில் என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறீர்கள்? மது, மாலை, சிலை, சண்டை, சகிப்பு. சகிப்புன்னா தெரியுமா? பொறுமை, பொறுத்து கொள்ளுதல், அதையும் சகித்துக் கொள்ளுதல். அதை பற்றி பேச போகிறீர்களா? உங்களிடம் அது இருக்கின்றதா அந்த அந்த பண்பு?
3: இருக்குப்பா.
1: அப்போ அதை பற்றி சொல்லணும். முற்கோபங்கள் வராமல் சகிப்புத்தன்மையிலே என்ன நன்மைகள் இருக்கின்ற பற்றி பேசுவோமா? இல்லை நீங்கள் விரும்பினா பேச, நீங்கள் என்ன நினைத்தீர்கள் இதுக்குள்ள, எந்த எதை பற்றி பேசலாம்னு எண்ணினீர்கள்?
3: சண்டை இருக்கும்.
1: அப்ப அதை எப்படி நாங்கள் சண்டையில இருந்து விலகி போவது? சகிப்பு தன்மை, அதை சகித்து கொண்டு போகணும். கெட்டு காரை குடும்ப தலைவி என்றால் அப்படித்தான் இருக்கணும். ஒரு குடும்ப தலைவிக்கு முக்கியமானது சகிப்பு தன்மை. புருஷன் ஒரு பக்கம், பெற்றார் ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கம், பேர குழந்தைகள் ஒரு பக்கம், வீட்டில் உள்ள ஏனையவற்றி ஒரு பக்கம், சமையல் எத்தனை விடயங்கள் அத்தனையிலும் பொறுமை என்பதை கடைபிடிக்க வேண்டும். அவ்வையார், அவ்வையார் ஒரு பாடல் பாடி இருக்கின்றார். அவ்வையார் பாடல், பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள் என்றொரு பாடல். அதாவது அவர்கள் இந்த ஆடை ஆபரணங்கள் நகைகள் பெரிய ஒட்டியான மூக்குக்கு தொங்கிட்டான் தோடு காப்பு போடு அந்த நகையை விடவாம், இந்த பொறுமை என்ற ஒன்று இருக்குதாம், அதுதானாம் பெருமையை கொடுக்கும் பெண்களுக்கு. அது உங்களிடம் இருக்கு என்பதை கூறுகிறீர்கள். சண்டை வெல்லாமல் வாழ்க்கை இல்லை, குடும்பம் என்றால் சண்டை வரும், சகிப்புத்தன்மை வேணும். அற்புதமாக கூறினீர்கள், வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பான கருத்து. வேறு வேறு என்ன இல்லை, சகிப்பு வேண்டும். சாதாரண சமையல் அறைகளிலே சகிப்பு இருக்கு. நீங்கள் பொங்கல் செய்கிறீங்கள், சாதம் செய்கிறீங்கள், வேறு துவையல் கரியல் பொரியல்னு பலவிதமான உணவுகள் செய்யும் பொழுது உப்பு கூடலாம் இருக்கலாம், காரம் கூடி இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் உடனே நீங்கள் அந்தரப்படாமல் அவசரப்படாமல் சகிப்புத்தன்மையோடு அதை சீர் செய்யணும் என்னம்மா?
3: ஆமாம்ப்பா, ஆமாம்.
1: ஓ, உணர்ச்சி வசப்படாமல் அதை உணர்ச்சிகளை அடக்கி சரியான வழியிலே செல்வதுதான் சகிப்புத்தன்மை. சிறப்பு சிறப்பு சிறப்பு வேறு எண்ணத்தில் சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும். சிறப்பு சிறப்பு இதுவரை நீங்கள் வந்து அந்த முதல் வார்த்தையிலே நீங்கள் முழுமையாக சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்களம்மா. வாழ்க்கை என்பது பல சச்சரவுகள் நிறைந்தது தான். அதிலே சகிப்புத்தன்மை இருந்தால் தான் அந்த வாழ்க்கை பயணத்தை நாங்கள் சீராக செய்ய முடியும்.
3: ஆயுதம்
1: இல்லையா? அதை பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று இல்லையா? பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும். நான் பல இடங்களிலே சகிப்புத்தன்மையை கடை சில சமயம் அவர்கள் பிழையாக பேசுகிறார்கள் என்றால் நான் மௌனம் ஆகிவிடுவேன். அதை திருப்பி அதை நாங்கள் வாதாடி கொண்டு போவால் பின்பு ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்டலாம். சிறப்பான கருத்து நீங்கள். அவர்கள் உரத்தை பேசி கொண்டு போனாலும் வாழ்த்துக்களம்மா. வேறு என்ன செய்ய வேணும்?
3: கோபம் வர்ற மாதிரி பேசுவாங்க. அந்த கோபம் வந்தாலும்
1: அவர் பேச மாட்டார், நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க. இருப்பினும் அது அது சுபாவம் தானே. மனித சுபாவம் கொந்தளிப்பது கோபிப்பது எல்லாம் இருக்கும். அதை அருகில் இருப்பவர்கள் அதை பொறுத்துக் கொள்வது சகித்துக் கொள்வது ஒரு முக்கியமான விடயம். அவர்களும் ஒரே மாதிரி இருக்கு, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஆனால் சரி, அப்படி அதிகமாக கோவித்து உங்களோட சண்டை பிடித்து கொண்டு வரும்பொழுது நீங்க சகிப்பு தன்மையோட இருந்தால் அதுல ஆபத்தொண்டும் இல்லையா?
3: இல்லப்பா, அந்த நேரம் நான் பேச மாட்டேன்ப்பா.
1: எதிர்வாதமாக முடியும். அதை சகித்து கொண்டு மீண்டும் அதை அவருக்கு சுட்டி காட்டுறது. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து. கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் இதை மெச்சுவார்கள் நீங்கள் பேசுவதை கேட்டு. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. உங்கள் அன்னை அப்படி அதை நீங்கள் பார்த்து பழகி விட்டீர்கள் இல்லையா? அம்மாவும் அப்படித்தானே? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சிறப்பு. சரி, அப்படி என்றால் என்ன பாடல் இந்த வேளையில உங்களுக்கு விருப்பமா இருக்கு? அந்த பாடல் உங்களுக்கு தேவையா? பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள், அந்த பாடல் வேண்டுமா? சரி, அருமையான பாடல். அந்த பாடல் இதெல்லாம் எப்போ வந்த பாடல்கள்? பொறுமை என்னும் நகை அணிந்து, வேற நகை அணிவதை விட பொறுமை என்ற நகையை எந்த பெண் அணிகின்றாரோ அவர் தான் பெருமையாக இருப்பார். நகை அணிந்து இனிமையான பாடல் உங்களுக்காக அந்த பாடலை ஒலிபரப்புறேன். கேட்டு மகளோ, போட்ட கோலம் அழியவில்லை, நாளைக்கு மறுகோலம் போட வேணும். சிறப்பான கோலத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கள். வாழ்க்கை சிறப்ப உண்மையிலே அற்புதமான ஒரு பதத்தை தெரிவு செய்தீர்கள். சகிப்பு என்பது எல்லோருக்கும் கிடையாது. எனக்கு கூட சில சமயத்தில் சகிப்பு இல்லையம்மா. சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை ஓரளவுக்கு தான். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்றும் கூறியிருக்கின்றார்கள். அடிமையில் அடியடித்து துன்பங்களை பெரிதாக செய்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் தலையை குனிந்து கொண்டு போக முடியாது தான். ஆனா அந்த தருணத்திலே சகித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், நெருப்பு பெரிதாக எரிந்தது என்றால் அந்த நெருப்பினால் ஆபத்து வரப்போனா நெருப்பை தணிப்பதற்குத்தான் உதவி செய்யும் மக்கள். அதை சகித்துக் கொள்ளும், அதை குறைத்துக் கொள்வதற்கு. வாழ்த்துக்கள் மகளே. உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றி. உங்கள் பாடல் ஒலிபரப்பப்படும். கெட்டு மகள் போவோம். நன்றியம்மா. நன்றி கிருஷ்ணா. நன்றி, நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.

0: hopefully it's here at McDonald's.
1: நாச்சியார் கோயில் தஞ்சாவூரிலிருந்து அன்பு தேவா வந்து ஓம் நம சிவாய கூறி எங்களுக்கெல்லாம் இறை நம்பிக்கை ஊட்டி கொண்டிருக்கும் இந்த வேளையில் சுகம் பற்றி வார்த்தைகளை பகிர்ந்துவிட்டு ஒரு பாடல் தெரிவு செய்தோம் அல்லவா. சுகம் சுகமே என்ற ஒரு பாடல், அந்த பாடல் கேட்பதற்கு ஆயத்தமாகவும் அதற்கிடையில் மகன் ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், உங்களை அழைத்து விட்டேன். வணக்கம் மகனே.
2: வணக்கம்ப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம்ப்பா.
1: வாழ்த்துக்கள் மகனே. நண்பர்கள் வணக்கத்தை தந்த உங்களுக்கு நான் இரவு வணக்கத்தை தந்து இணைந்து கொள்கிறோம். நன்றி. நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் உற்சாகமாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தில் அம்மாவின் ஆசீர்வாதத்தில் அன்பு உறவுகள் ஆசீர்வாதத்தில்
1: உள்ளேன்.
2: நலமாக உள்ளீர்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. அம்மாவுக்கு தான் கொஞ்சம் உடல் நல குறைவாக இருக்கின்றேன். அது திடீரென்று ஏற்பட்டுவிட்டது, அது அவருக்கு மாறிவிடும். சரி, இப்பொழுது மழை பொழிந்ததா அங்கே?
2: மழை நாளைக்கு தான்ப்பா, நான் அந்த சொன்ன தேதி நாளைக்கு தான்ப்பா, 14 நாளையிலேருந்து ஆரம்பம். இன்னைக்கு காலையிலேருந்து மேகமூட்டமாகவும் மாறி மாறி வந்துகிட்டு மத்தியானத்துக்கு மேலே இந்த எங்கள் டெல்டா மாவட்ட கடலோர பகுதி இந்த நாகப்பட்டினம்லாம் மழை பெஞ்சிருக்குப்பா. ஒரு மணி நேரம் எங்களுக்கு வந்து இரவு அல்லது அதிகாலையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட கிழக்கு திசையில் மின்னல் அடிச்சிட்டு இருக்குப்பா.
1: ஓ, வாழ்த்துக்கள். வர வேண்டும் அனைவருக்கும் அது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆனால் அளவோடு வந்து மகிழ்வாக இருக்கும். அளவுக்கு மிஞ்சி பழைய நாள் இவ்வளவு வராமல் முந்தி வந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் நல்ல சிறப்பு. இன்று நாங்கள் பேசுவதற்கு ரெண்டு மூன்று பதங்கள் இருக்கிற மது, மாலை, சிலை, அடுத்து சுற்றாடல், சண்டை, இப்படியான பதங்கள் இருக்கின்றன. என்ன பதத்தை எடுக்க போகின்றீர்கள்?
2: எனக்கு மது ரொம்ப பிடிக்கும்ப்பா.
1: உங்களுக்கு பிடிக்கும் மது, எங்களுக்கு மது பிடிக்கும். மது கொண்டாருங்கள். அடிப்போம் மது.
2: அதுல மதுக்கு போய் அடிமை, அதுல இருந்து மீண்டு வந்தவங்க அந்த அனுபவத்தை சொன்னாதான் அது உண்மையான வெளியேந்து பாக்குறவங்களுக்கு வந்து அது வேற மாதிரி தெரியும். எதனால அந்த பழக்கத்துக்கு அவங்க அடிமை ஆனாங்க, எப்படி அவங்க அதுல இருந்து மீண்டு வந்தாங்கிறது வந்து பெரும்பாலும் யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா மீள்றவங்க ரொம்ப கம்மி. அதுல மீள்றவங்கன்னா அது வந்து அவங்க வந்து அதாவது ரொம்ப முடியாம உடம்பு முடியாம வானுலகம் போறவங்க தான் மீண்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல 1-2% பேர் தான் இயல்பு வாழ்க்கைக்கு மாறி வர்றாங்க. இப்ப நான் கல்லூரி முடித்ததுக்கு அப்புறம் வேலை இல்லாம ரொம்ப நாள் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தேன். அதாவது எப்படி சொல்றது, தண்டச்சோறு அப்படின்னு. அது மாதிரி இருக்கும்போது நம்ம கல்லூரி தோழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, கல்லூரி தோழர்கள் மட்டும் கிடையாது, இங்க வந்து இந்த குத்தளவுக்கு உற்பத்தி, நாச்சாரம் வந்து குத்தளவுக்கு உற்பத்தி, அந்த நண்பர்கள் இந்த வாடகைக்கார ஓட்டுனா, வாடகைக்கார ஓட்டுனவர்கள், தேநீர் தயாரிப்பாளர்கள், தேநீர் தயாரிக்கும் அங்காடி வச்சிருக்கவங்க, என்ன அனைத்து தரப்பினரும், அனைத்து தரப்பினரும், அனைத்து வயதினரும், என்னுடைய சம வயது கிடையாது, எனக்கு கீழே உள்ளவங்க உண்டு, மேல உள்ளவங்க, எல்லாருமே நண்பர்கள். அப்படி இருக்கும்போது நான் வந்து கொஞ்ச நாள் அது மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த பழக்கம், அதாவது வருமானம் உள்ள நண்பர்கள் மூலமாக அந்த பழக்கம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. வருமானம் இல்லாத எங்களுக்கு அவங்க மூலமா அந்த பழக்கம் தொத்திக்கிட்டது. அது அப்படியே அவங்களுக்கு வருமானம் இருக்கும் போது ஒவ்வொருத்தர் மாதிரி ஒவ்வொருத்தர் செய்ய செய்ய அது ஒரு விட முடியாத அளவுக்கு,
1: அதில் சுவை
2: மீள முடியாத அளவுக்கு அது அதுல நான் வந்து அடிமையாகிட்டேன்.
1: அப்ப சுவை பார்த்து அதுக்கு பிரியமாகிவிட்டீர்கள்.
2: பிறகு வந்து எனக்கு வந்து இந்த அல்லங்காடி இரவு கடையை நான் வச்சிருந்தேன், பெட்டி கடை, இரவு கடை. அதாவது மாலை 6 முதல் காலை 6 வரை இருப்பேன்.
1: நல்லது ஒரு பதம்
2: வந்து திரைப்படம் உண்டு, திரைப்படம் உண்டு அப்பொழுது நாச்சியார் கோவில்.
1: நல்லதொரு
2: 2 திரைப்படம்.
1: நல்லதொரு பதம் கொண்டு வந்து அல் அங்காடி, நாள் அங்காடி, சந்தை வியாபார நிலையத்தை இரவிலே நடைபெறுவதை அல் அங்காடி என்றும், பகலில் நடைபெறுவது நாள் அங்காடி.
2: உங்கள்ட்ட கத்துக்கிட்டது தான் அல் அங்காடி, உங்கள்ட்ட கத்துக்கிட்டது.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது, நல்லது.
2: அது இரவு முழுவதும் கடையை வைத்திருப்பேன்ப்பா, அங்காடி வச்சிருப்பேன்ப்பா. அது முதல், அதாவது முதல் ஆட்டம் திரைப்படம் முடிஞ்சோன்னா 2 ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நண்பர்கள்லாம் பக்கத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல அந்த கும்பகோணம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போய் நண்பர்கள்லாம் சேர்ந்து மது வாங்கி வந்து இங்க வாழ்க்கை பகுதியில வாங்கிட்டு வந்து எங்களை அருகில் உள்ள அந்த உணவகத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இரவு பொழுதை கழித்து விடுவோம். இது மாதிரி பழக்கம் மாறிட்டு இருந்துச்சு. அப்புறம் எனக்கு வந்து இந்த நான் அங்கே அல்லங்காடி வச்சிருந்தனால எனக்கும் வருமானம் இருந்ததுனால, ஏன்னா நான் முன்னாடி வருமானம் இல்லை, இப்போ அவங்களோட சேர்ந்து நான் சாப்பிட்டுருக்கேன்ல, அப்போ அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும், நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும்ல. வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி மாறி மாறி செஞ்சுட்டு இருக்கும்போது அது முழுமையான
1: அடிமையாக
2: மீள முடியவில்லை. அல்லங்காடி வச்சுனா நமக்கு தேவையான, அதாவது எப்படி சொல்றது, சைடிஷ்னு சொல்றோம்ல, எல்லாமே அந்த கடையில் எங்கள் கடையில் இருக்கும், நான் வச்சிருக்க கடையில் சிகரெட் பீடி வாழைப்பழம் பிஸ்கட்டு முறுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, எல்லாமே நம்மள்ட்ட எல்லாமே இருக்கும். அது அதனால இது, அதாவது நம்ம கடையில எடுத்து சாப்பிட்டோம்னா காசு கிடையாதுல்ல அப்படிங்கிற
1: மாதிரி,
2: அது அப்படியே என்னுடைய எப்படி சொல்றது, அந்த முதலீட குறைக்க ஆரம்பிச்சிட்டு, அந்த செலவு செய்ய செய்ய முதலீடு குறைக்க ஆரம்பிச்சது. அதுல வந்து மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. மாற ஆரம்பிச்சேன்னா பாதிப்பும் அதிகமாயிட்டு, உடல்நிலையும் பாதிக்க ஆரம்பிச்சுட்டு மனநிலையும் பாதிக்க ஆரம்பிச்சு. என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் வந்து, நான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சேன்னா நண்பர்கள் என்னை சுற்றி விலக ஆரம்பிச்சாங்க. ஆஹா, இதுமே இவங்க பக்கத்துல இருந்தா இவன் வந்து அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒத்துற மாட்டாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி. உண்மையான, அதாவது அந்த பழக்கம் இல்லாத நண்பர்களும் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களும் கூட தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல எனக்கு வந்து உடல் ரீதியா அந்த மது ஒத்துக்காதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து மேல எல்லாம் அந்த சரும வியாதி வந்துட்டு, அப்போ வந்து இதுக்கு போக முடியல, வைத்தியசாலைக்கு ஆங்கில வைத்தியசாலைக்கு சென்றா அவங்களுக்கு அவங்களுடைய வைத்திய முறை வந்து எனக்கு வந்து அதுக்கு சரியான முறையில பலனளிக்கவில்லை. அதனால சித்த மருத்துவத்துக்கு போகும்போது அவங்க ஒரு 48 நாள் எனக்கு பத்திய மருந்து கொடுத்தாரு. பத்திய மருந்து கொடுத்து இதை நீங்க தினசரி விடாம சாப்பிட்டுட்டு இருக்கணும், பத்தியத்தை சாப்பிடணும் அப்படின்னு 48 நாள் முடிஞ்சிச்சு. அதாவது சுத்தமா அதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன், இந்த மதுல இருந்து நான் மீண்டு வந்துட்டேன். மீண்டு வந்தோன்னா சொல்லுங்கப்பா,
1: மது பிரியமாகி மதுக்கு அடிமைப்பட்டவர்கள் மீண்டு வருவது கடினம், ஆனா நீங்கள் அதிலிருந்து வந்து விட்டீர்கள், இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ள வேண்டும். அது
2: நிச்சயமா நிச்சயமா, மது மட்டும் இல்லப்பா புகைப்பழக்கமும் சேர்ந்து, ஏன்னா கடை வச்சிருந்தாலும் அது புகைப்பழக்கமும் சேர்ந்து இருக்கணும். நினைச்சப்பெல்லாம் எடுத்து எடுத்து நான் அதை ஊதிக்கிட்டே இருப்பேன். ஆமா, ஏன்னா இரவு தானே அல்லங்காடி தானே, அதனால வந்து இரவு 1 மணிக்கு மேல யாரும் நடமாட்டம் இருக்காது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வருவாங்க, அந்த இரவு வேலை செய்யறவங்க ஒருத்தர் ஒன்னும் இயல்பு வாழ்க்கை வந்துட்டு நீங்க இனிமே சாப்பிடறதுனால அப்படிம்பாங்களா, தென்னை மரத்து கல் அது மட்டும் நீங்க ஒரு மரத்து கல் மட்டும் நீங்க
1: குடிக்கலாம்,
2: அது செட் ஆகும், அதான் செட் ஆகும் சொல்ற உடம்புக்கு ஒத்துக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, சனியனை தலைமுழுகிட்டேன் நானு, மறுபடியும் ஒரு மரத்துக்களே ரெண்டு மரத்துக்களே சாராயம் விரும்பல நானு, என்ன மன்னிச்சிருங்க, இந்த வழிக்கு என்ன கொண்டாந்து விட்ட வரைக்கும் ரொம்ப நன்றி, நான் அதுல இருந்து நான் விலகிட்டேன் சொல்லி அதோட வெளியில
1: வந்துட்டேன். பாருங்கள், எதையும் கலவையும் கற்றுமற என்பது போல மதுவையும்,
2: அது உண்மைதான் பாடம், நானே கலவும் கற்றுமற அப்படிங்கிறது நானே என்ன சொல்லுவேன், கலவும் கற்றுமற தான் சொல்லியிருக்காங்க, கண்டினியூ பண்ண சொல்லி யாரும் சொல்லல, அதனால அது கத்துக்கணும், கலவு வரைக்கும் கத்து
1: அற்புதமான
2: என்னுடைய கடந்த கால ஞாபகத்தை நீங்க வந்து இப்ப வந்து சொல்லோடு பாடல் நிகழ்ச்சியில என்ன மறுபடியும் கொண்டு
1: வந்துட்டீங்க,
2: வறுமையை கொண்டு வந்தோம், இந்த ட்ரிப்பு மதுவை கொண்டு வந்துட்டோம், ரொம்ப நன்றி அப்பா, உங்களுடைய ஞாபகத்தை என்னுடைய வந்ததுக்கு நன்றி அப்பா,
1: நன்றி மகனே, அற்புதமான பதிலை எங்களுக்கு அனுபவத்தை கூறி புத்திமதி கூறி இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். இன்னொருவர் வருகின்றார், நேரம் உறுதி நேரம்
2: அவரை எடுக்கும்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், சந்திரசேகர் வாருங்கள், வணக்கம் வணக்கம் சந்திரசேகர், வணக்கம் சந்திரசேகர், உங்களை நினைத்து விட்டேன். இம்மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஞானசேகரன் வந்து மது என்ற பதத்தை தாங்கி அற்புதமான கருத்தை கூறியிருக்கின்றார். அவரை நாங்கள் வரவேற்று கொண்டு இப்பொழுது தேவா நீங்கள் கேட்ட பாடலை தரலாம் என்று எண்ணுகிறேன். இதோ அந்த பாடல் ஒலிக்கின்றது. கேட்போம் சுகம் சுகமே.

0: வாழ்த்துக்கள். அந்த பாடலை சுகம் என்றதை பற்றி அவர் பேசிவிட்டு பாடலை கேட்ட வேளை, அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே, இப்பொழுது காற்றலையிலே எங்களோடு பேசுவதற்காக வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகரன் வந்திருக்கின்றார். வணக்கம் சந்திரசேகரன் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி. எவ்வாறு இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறீர்களா?
0: சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன் ஐயா. உங்களுடைய பொழுதுகள் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றன.
0: நன்றாக செல்கின்றது. அங்கே உங்கள் வேலூர் மாவட்டத்திலே மழை பொழிந்ததா உங்கள் காட்பாடி பகுதியிலே?
1: இல்லையா, பயங்கரமா வெயில் தான் அடித்து கொண்டிருக்கிறது. கனடாவில் இன்று எப்படி காலநிலை?
0: கனடாவில் இன்று எல்லாம் மூடி மூட்டமாக இருக்கு. ஆறு பாகை வெப்ப நிலையில இருக்கின்றோம், குளிர் நிலையில இருக்கின்றோம், வெயிலை காணவில்லை.
1: சிறப்பு சிறப்பு,
0: அது சிறப்பாக கேட்க சிறப்பாக இருக்கிறது. வந்து அனுபவித்தால் வெறுப்பாக இருக்கும். சரி,
1: குளிர் நீங்கள் சொல்ற மாதிரி -30 -40 எல்லாம் போகும்போது ரொம்ப கடுமையாக இருக்கும். அது கடினம். ஆனால் இந்த சம்மர் கொஞ்சம் ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
0: நாங்கள் இன்று சொல்லோடு பாடல் நிகழ்வே வந்து பல சொற்களை கண்டோம். அதுல இப்பொழுது இருக்கின்றது என்னிடத்திலே மலை மாலை இருக்கின்றது, சிலை இருக்கின்றது, அடுத்தது சண்டை இருக்கின்றது. மூன்று பதம் இருக்கிறது. இதுல எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்?
1: நான் மாலை இதை வந்து பொழுதாக கருதி கொண்டு ஒரு பாடலுக்கு
0: சொல்கிறேன்.
1: அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லோருக்குமே ஒரு மகிழ்வான பொழுதாக இருக்கட்டும். அதாவது காலையில அப்படியே வேக வேக வேகமா ஆபீஸ் கிளம்புறவங்க ஆபீஸ் கிளம்புவாங்க, ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய இல்லத்தரிசிகள் பரபரப்பரப்பரன்னு பண்ணுவாங்க. ஆனா இந்த மாலை வேலை வந்து ஆற அமரா பண்ணுவாங்க. வீட்டிற்கு வந்தவுடன் அப்படியே கொஞ்சம் நேரம் கொஃபியோ டீயோ குடிச்சிட்டு அப்படியே சாய்வு நாற்காலியில படுத்து கொஞ்சம் அப்படியே பிஸ்கட் அது இதெல்லாம் சாப்பிட்டுக்கிண்டு அந்த ஆஃபீஸ்ல என்ன நடந்தது அந்த கதைகளை கொஞ்ச நேரம் அரட்டை அடித்து விட்டு அப்படியே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அப்படியே இளைப்பாறி விட்டு அந்த இதய தென்றல் காற்று வரும். அந்த தென்றல் காற்றை வாங்கிவிட்டு அந்த மாலை பொழுதுல பறவைகள் எல்லோரும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒன்றாக சிறகடித்து பறந்து தன்னுடைய அந்த கூட்டுக்குள் போய் உட்கார்வதற்காக அந்த முயற்சிகள் எடுக்கும். அப்படியே மாலை வேளையில அப்படியே அந்த சூரிய அஸ்தமனம் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். எனவே மாலை அப்படிங்கிறவருடைய அவ்வளவு இதமான ஒரு செய்தியாக இருக்கும். இந்த கடற்கரையெல்லாம் நீங்கள் மெரினா பீச்சில் பார்த்தீர்கள் என்றால் இந்த சூரிய உதயம் போது அந்த சூரியன் கடலுக்குள்ளேயே போய்விடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அது வந்து அவ்வளவு அருமையாக இருக்கும், ரம்யமான ஒரு பொழுதாக இருக்கும். அப்படியே மாலை மறைந்து அப்படியே இரவு பொழுது வரும் பொழுது அது ஒரு தனி உற்சாகம் தான். அது மட்டும் இல்லாம அந்த மாலை வேளையில நமக்கு பிடித்த விளையாட்டுகளையும் குழந்தைகள் விளையாடுவாங்க. இப்ப எங்க தெருவெல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி பிடித்து விளையாடுறது, அப்புறமா அந்த கிள்ளி விளையாட்டு விளையாடுவாங்க, பம்பரம் விட்டு விளையாடுவாங்க. இது போன்ற விளையாட்டுகள் எல்லாம் குழந்தைகள் அப்படியே சந்தோஷமாக விளையாடி ஒரு 1/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் 5 மணி தொடக்கம் 6 மணி 6:30 மணி வரை மாலை வேளையில் அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாங்க. எனவே இது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு தருணமாகவும் இருக்கும் ஒரு நாளில். ஆமா,
0: சிறப்பு. மாலையை அழகாக வர்ணித்தீர்கள். இந்த மாலை நேரத்தை நீங்கள் எப்படி அனுபவித்தீர்கள்?
1: எனக்கு எப்பொழுதுமே மாலை நேரம் மிகவும் பிடிக்கும் ஐயா. எனக்கு இந்த காஃபி டீ குடிச்சிட்டு அம்மா கூட பேசி கதைச்சு கொண்டு அப்படியே அன்னைக்கு நாள்ல என்னென்ன நினைவுகள் இருக்கோ அதை அசை போட்டு பார்த்து அந்த பறவைகள் எல்லாம் அப்படியே கூட்டுக்கு திரும்பும் அந்த காட்சியெல்லாம் நான் பார்த்து ரசித்து கொண்டிருப்பேன்.
0: இந்த மாலை வேளையிலே மாலையை பற்றி இறுதி நேரத்தில் வந்தாலும் நன்றாக கூறியிருக்கீர்கள். இந்த மாலை என்ற மாலை நேரம் என்ற எண்ணம் பெறக்கூடியதாக பாடல் என்ன பாடல் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது?
1: எனக்கு பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, அந்த பாடல் அருமையாக இருக்கும். பாட்டினுடைய இசை அந்த பாடல் தான் எனக்கு டக்கென்று ஞாபகம் வந்தது. இந்த பாடலை
0: கேட்டவுன்னு ஒரு காவிய பாடல் என்று கேட்டாலும் இன்னைக்கு மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற பாடல்
1: அது மீனிங் வைத்து
0: மயக்கத்தில் வர கனவு வித்தியாசமா இருக்கும். நல்ல நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் வருகிற கனவு வித்தியாசமா இருக்கும் இல்லையா?
1: உண்மை உண்மை.
0: நீங்கள் மாலை பொழுது மயக்கத்துல சில கனவுகள் கண்டிருக்கின்றீர்களா?
1: நான் அது மாதிரி கனவு காண்ற அளவுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதில்லை. சிலர் கண்டிருக்கிறார்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம்
0: கண்டிருக்க. வாழ்த்துக்கள் சிறப்பா. அந்த கிள்ளி விளையாட்டு பம்பரம் விளையாட்டு எல்லாம் விளையாடுனீங்களா நீங்களும்?
1: மழை பெய்யும் அப்ப வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இந்த கேரம் போர்டு, செஸ் தாயக்கட்டை, என்ன விளையாட்டு, சீட்டுக்கட்டு, இதெல்லாம் மறக்கவா முடியும்? உட்கார்ந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளையும் விளையாடி இருக்கிறேன், வெளியில போய் ஓடி ஆடி திரிந்து விளையாடக்கூடிய விளையாட்டுகளையும் விளையாடி இருக்கிறேன். அதெல்லாம் சிறப்பான ஒரு நாட்களை மறக்கவே முடியாது.
0: காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு காலை கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று பாடியிருக்கின்றார்கள். சிறப்பு மாலை நேரத்திலே உடற்சுகத்துக்காகவும் உள்ளச்சுகத்துக்காகவும் சோர்வு நீக்குவதற்காகவும் அந்த மாலை நேரம் எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது. சிறப்பான கருத்துக்கள் பகிர்ந்து நல்லதொரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சந்திரசேகரன் அவர்களே. வானொலியை கேட்கும் வேளையிலே நிகழ்ச்சியை கேட்பீர்கள், அதிலே சரியான நேரம் சொன்னால் நேரலி என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சரியான நேரம் சொல்லி நாங்கள்

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வந்து கலந்து கொண்ட உறவினர்கள், நாங்கள் இன்று கொண்டு வந்த பதங்களாக சுகம், வளர்ப்பு பிராணிகள், ஆசை, சகிப்பு, மது, மாலை என்ற பதங்களை பெற்று அதற்கேற்ற கருத்துக்களை தங்களால் முடிந்தவரை பகிர்ந்து சிறப்பித்தார்கள். பேசவிருந்தால் ஒரு பதத்தை வைத்து ஒரு நாள் முழுவதும் பேசலாம் தான். ஆனால் வானொலியில் தங்களை கணக்காக சகிப்புத்தன்மையோடு வந்து அழகாக பேசி மகிழ்ந்து தங்களுடைய ஆசைகளை வெளியேற்றி சுகமாக நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு போகும் வழியை பேசி இன்றைய நவராத்திரி தினத்தை பற்றி மதனங்களை உள்ளடக்கி அன்னையை பற்றியும் அழகாக பேசி நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை இறுதியாக வந்து மாலை நேரத்து மயக்கத்தையும் தந்துவிட்டு சென்றார்கள். இவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நேரம் சரியாக வருகின்றது. நான் இரண்டு பாடலை நேரத்தை பார்த்து இரண்டு பாடலை இடைவெளி நேரம் கிடைத்தபடியால் ஒலிபரப்பியன். இந்த பாடல் அத்தனையும் உங்களுக்கு மதிய நேரத்தில் நீங்கள் கேட்டு மகிழக்கூடிய சொல்லோடு பாடல் நேயர் விருப்பமாக ஒலிபரப்புவேன் என்று கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வரை என்னோடு இணைந்து சிறப்பித்த உங்களுக்கும் என்னோட வலைத்தளத்தில் பயணம் செய்த உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனம் தாழ்வணிந்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இறைவா உங்களுக்கு வணக்கம் கூறுவதோடு வல்லமை தந்ததுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 13வது நாள் சொல்லோடு பாடல் நிகழ்வில் கலந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்வு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு நிறைவு பெறுகிறது சொல்லோடு பாடல்.

மீண்டும் ஒரு பாடல், கனடா வான்கூவர் மாநிலம் காஞ்சனாவின் பாடல். நூதனா நீ நூதனா என்று கற்க கசடர திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

0: இவரை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் கனடா வசந்தியின் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் உனக்காக வாழ நினைக்கிறேன் என்ற பிகில் திரைப்படுத்த பாடல். அன்பு
1: கப்பு பொறுமையா கூட, அது வரைக்கும் எனக்கு கம்பெனி கூட.
2: ஒரு நிமிஷம் பாஸ்.

ஒலிக்கின்ற பாடல்கள் அத்தனையும் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன. முதலில் நீண்ட கால உறவு எங்களோடு தொடர்ந்து இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் கேதீஸ் அவர்கள் தரும் பாடல். சூரிய நமஸ்காரம் திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார் தாளம்பூ சேலை மானே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவரோடு இணைந்துதான் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்து ரமணியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அடி வெள்ளைக்கார வேலாயி என்ற பாடல், கடைக்குட்டி சிங்கம் திரைப்படுத்து பாடலாக.

0: அன்போடு இணைந்துதான் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்களும் தந்திருக்கின்றார்கள். இந்த கைக்குட்டையை என்று ஆரம்பிக்கும் வரை இசை பாடும் தென்றல் திரைப்படத்தில் ஒலிக்க வைக்கின்றார்கள்.
1: எந்த

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் சர்வதேச நேய விருப்ப பாடல்கள் ஒலிக்கின்றன.
1: ஒருவரை கண்டு கண்ட ஒருவரிடம் தேடி உள்ளத்தை கண்டு
0: சிங்காரப்பூமி சிங்கப்பூர் அன்பு மகாலிங்கம், நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து என்ற அற்புதமான ஊடல் பாடலை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கும் வேளை நாங்கள் முனைகின்றோம். உங்களோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: ஐரோப்பிய கண்டம் ஜெனீவா நகர் நிவேஷன் தந்த பாடல். காதல் எஃப்எம் என்ற திரைப்படத்து பாடல் ஆதாம் ஏவாள் என்று வரியெடுத்து முழுவதையும் பாடுகின்றது.
1: ரொமான்டிக் விஷயங்களை பத்தி நான் பேச போறேன். என்ன ரொமான்டிக் விஷயம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாங் உங்க எல்லா காதலர்களுக்கும் கேட்போமா?

அன்பு உறவுகளே, இதுவரை நிரம்பும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரவி எங்கள் இதயம் நிரப்பி சென்றன அல்லவா? மீண்டும் இப்படி ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திப்பேன் என்று எதிர்ப்பு கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

சரியாக இப்பொழுது 11:13 இது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:44. நிறம் தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டணையில் உங்களோடு மீரா. இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? நேற்று நாங்க உங்களுக்கு தேடி தேடி தேடி, ஆனா தேடி என்ற சொல்லு நிறைய பாடல்கள் இருக்கிறது. ஆனா நாங்க சாதாரணமா கேட்கிற பாட்டுல எல்லாம் தேடி இருக்கு, ஆனா எங்களுக்கு அந்த சொற்களை எங்களுக்கு கண்டுபிடிக்க கூடிய அந்த தன்மை எங்களுக்கு வர இல்லை, அந்த ஞாபகம் இல்ல. அதன் அர்த்தம் வந்து ஒரு பாடலை நாங்கள் முழுமையாக கேட்கவில்லை என்றதுதான் அதனுடைய அர்த்தம். நாங்கள் உள்வாங்கி கேட்கவில்லை என்பதுதான் அந்த அர்த்தம். சரி, இனி நாங்க எந்த ஒரு பாடலே உங்களுக்கு எந்த ஒரு பாடல் ரசனைக்குரிய ஒரு பாடல் பிடித்தமான பாடலோ அந்த பாடல் ஒவ்வொரு வரியையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். இப்ப முதல்ல ஜனநாயக ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி போனது அல்லவா, பாருங்கள் அவர்கள் இரண்டு பேரும் ஒரு பாடல் எப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படியே பிரித்து எடுக்கிறார்கள் பாருங்க. எப்படி ஒவ்வொரு விடயத்தையும் அதை கூர்ந்து கவனித்து அந்த பாடலை ரசித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தா தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதை எழுதிய கவிஞர், அதுக்கு இசை கொடுத்தவர், ஒரு பாடல்ல இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாடல் என்பதை எடுத்து சொல்றவர், இவர்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வரும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது மட்டுமில்ல, ஒரு ஒரு ஒரு விடயம் ஒருதரான உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் வேஸ்டா போகக்கூடாதுல்ல, அது ஏதோ எல்லாரும் அனுபவிக்க கூடியதா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும். ஒரு வெற்றி படம் இருந்தா வந்தா தான் அதுல ஏதோ ஒரு லாபமும் இருக்கிறது, எல்லாரும் ரசித்திருக்கிற ஆசையும் பெருமையும் இருக்கும். நாங்க ஒரு விடயத்தை செய்யும் போது எல்லாரும் ரசிச்சா தான் கேட்டா தான் எங்களுக்கும் பூரிப்பு அவர்களுக்கும் நன்மை. இல்ல ஒரு மேலோட்டமாக நாக்கமுகா பாட்டை நாங்க ஒரு இசைக்காக ரசிக்கிறோம், அதை கூட நாங்கள் கூடுதலா ரசிச்சிருக்கிறோம். ஏன்னா பாடலுடைய அந்த ஃபாஸ்ட் பீட், அதாவது அந்த பாடல், அது அந்த பாடல சொற்களை சொல்லும் விதம், பாடும் விதத்தை ரசிச்சிருக்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு கவர்ந்திருக்கும். ஆனால் முழுமையாக ஒரு பாடலின் வரிகள் என்ன சொல்லுகிறது, என்ன விளக்கம், அதுல அது எங்களுக்கு எண்ணத்தை தருவதற்காக இந்த வசனங்களை படைத்திருக்கிறார்கள். நாங்க அதை உற்று கவனிச்சா சில விட ஒரு சில விடயங்கள் எங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஒரு பாடலை எடுத்து வரலாம் இனிமையாக. அதுக்கு கண்ணன் பாடல், அதுக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்பமாண்டு யோசிக்கலாம். சரி, கண்ணனை முதல்ல வச்சிடலாம். அவருடைய பாடல் ஒன்று ஒன்று எடுத்து வந்து அதன் பின்பு நாங்கள் கேள்விகளுக்கு போகலாம். நீங்களும் அழைக்கலாம்,

0: பாடல் கேட்கும் போது அந்த இசை எங்களை ஏதோ எங்களை இல்லை என்னை செய்திருக்கிறது. அதனுடைய வரிகள் என்னை கவர்ந்திருக்கிறது. அதை எப்படி அமைச்சிருக்கிறார்கள், எப்படி பாடுகிறார்கள். அப்ப ஒரு பாடலை உள்நோக்கி அதுக்குள்ளே நாங்கள் மூழ்கினால் தான் அந்த பாடலை நாங்கள் ரசிக்கிறோம். அதே போலதான் உங்களுடைய பேச்சு, நீங்க பேசும் போது கூட நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள், மற்றவர்களை கவரக்கூடியதாக எதை பேசுகிறீர்கள் என்பதை பார்க்கும் போதுதான் அந்த பேச்சு எங்களோட மனதிலேயே பதியும், எங்களோட கூட வரும். அருமையான இந்த பாடல். நான் ஒன்று கேட்க சொல்ல போறேன்னு சொன்னேன், கடி ஜோக். அத நீங்க, அதாவது அந்த ஜோக் இல்ல, அத கடி கேள்வியாக நினைத்து நீங்க பதில் சொல்லணும். சரியா பாக்கலாம் யார் கேட்டிக்காரன்னு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? இதுதான் கேள்வி. பூனை, நீங்க எல்லாரும் வந்து என்ன பதில் சொல்ல போறீங்க பாக்கலாம். பூனை கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்கும்? சரியா, அது ஒரு கேள்வி. அத முதல்ல இந்த கேள்விக்கு பதில் வரட்டும், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கடி பதிலாக நீங்க வர வேணும், கொண்டு வர வேணும். ஒரு தமாஷாக நீங்க எடுத்துக்கொண்டு வர வேணும். முதல்ல நாங்கள் காட்டணியில், அதாவது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல, தயவு செய்து அன்பு உறவுகளே உங்களோடு தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள நீங்கள் பாடல் உங்களுக்கு தேவை என்றால் எழுதுங்க அதுக்குள்ள, சரியா. மற்றது நீங்க வாய்ஸ் கட்ல ஏதாவது, அதாவது அதுல நீங்க பாடல் வாய்ஸ் கட்ல நீங்க வைக்கலாம், ஆனா பாடல் மட்டும் கேட்டு வைக்க வேணும். பாடலுக்கு பின்னால இந்த பாடலை அவர்கள் விரும்புகிறார்கள், இவர்கள் விரும்புகிறார்கள் என்ற இது கதம்ப நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து வரும் பாடல். அப்ப நீங்கள் மட்டும் கேட்கும் பாடலாக இருக்கணும். காட்டிலே இணைந்து கொள்ளும் இல்ல இல்ல பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் ரமணி ராஜ்.
1: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கண்ணை முடிச்சுன்னா வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு
0: நினைக்கும்.
1: நல்லா இருக்குமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். அது நீங்க நீங்க ஸ்ட்ரைட்டான பதில சொல்றீங்க. நான் சொன்ன கடியா செல்லணும் வந்து கண்ணை மூடிக்கொண்டு என்ன நினைக்க நீங்க சொல்லணும்.
1: கடியா சொல்லணும்?
0: கடி கேள்வி இது, கடி கேள்வியா நீங்க சொல்லணும். நீங்க கண்ணை மூடினா என்னது யோசிப்பீங்க? வீட்டுக்கு இருந்து நீங்க கண்ணை மூடினா நீங்க என்ன யோசிப்பீங்களோ அதான். பாடல் எந்த சொல்ல பாட்டு எடுக்கணும்? நீ என்ற சொல் வர வேணும். நீ அது முன்னுக்கு வரலாம், இடையில வரலாம், கடைசியில வரலாம். முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். நீ என்று தொடங்கணும்.
1: நீ வருவாயன, நீ வருவாயன படத்துல இருந்து நீ வருவாய் பார்த்து பார்த்து கண்கள் புத்திருக்கு. நீ வருவாயன,
0: நீ வருவாயன். நான் அந்த பாடல் உங்களுக்கு தரப்படும். சரியா,
1: நன்றி. பாட்டு சூப்பரான பாட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் அது.
0: நிச்சயம் நிச்சயம்
1: கண்ணன் பாடல்.
0: அந்த பாடல் அந்த நல்ல ஃபாஸ்டா போகும். நன்றி நன்றி ரமணி ராஜேஷ். நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்க பாக்கலாம் இன்றைக்கு ரமணி ராஜேஷ் திறந்து வச்சிருக்கீங்க, எங்க பாக்கலாம் எப்படி என்று. அடுத்து எங்களுடைய இளவரசு. வணக்கம் இளவரசு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இளவரசு, நீங்க சொல்ல போறீங்க போல இருக்குது. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துங்க, அப்படியே இருந்து கொள்ளுங்க.

0: நீங்க எங்க இளவரசு நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க பூனை.
1: அதாவதுமா பூனை கண்ணு மூடதா என்ன
0: நினைக்குமா?
1: அப்பாடா நம்ம கண்ணை மூடிட்டோம் உலகமே இருட்டா போகும் அப்படின்னு
0: நினைக்குமா?
1: கண்ண மூடனா உலகமே இருண்ட மாதிரி
0: நினைக்கிறேன். நீங்க கண்ணை மூடனா என்ன நினைப்பீங்க?
1: நான் கண்ண முன்னா என்ன இருட்டா இருக்கும்.
0: இல்ல கண்ண மூடு இல்ல நீங்க என்ன சிந்திப்பீங்கன்னு கேட்டேன். இப்ப பூனை கண்ண மூடிக்கொண்டு அது என்ன சிந்திக்குதுன்னு தான் கேட்டிருந்தேன். அது என்ன நினைச்சு கொண்டிருக்கு என்ன நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் என்ன நினைக்கும் கடியா நீங்க சொல்லணும். சரி நீங்க கண்ண மூடனா என்ன நினைப்பீங்க?
1: எப்படா தூக்கம் வர
0: நினைப்பேன். எந்த நேரம் கண்ண மூடன பகல்ல மூட வேலை நினைக்க அப்படியா?
1: அது அது எப்படின்னு தெரியலமா? கண்ண மூடனா சரி எப்படா தூக்கம் வர நினைச்சுதான் கண்ண மூடுவான். கண்ணு இமைக்கிறது வேற கண்ணு மூடுறது வேற.
0: கண்ணை மூடி வச்சுக்கொண்டு இருந்தா என்ன நீங்க நினைக்கும் என்றதுதான் அந்த கேள்வி. சரி கட்டிக்காரன் நினைச்சா நீங்க உண்மையான சரியான பதில கடி கேள்வின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னட்டு தான் நான் நினைச்சேன். சரி சொல்ல வரேன்னுட்டு தான் உள்ளுக்க கேட்டத
1: தப்பிட்டேன். பழமொழி சொல்லுவாங்க என்ன செய்வாங்கன்னா
0: சொல்லுங்க. பூனை
1: பூனை கண்ண மூடனா பூனை ஒண்ணு இருந்த மாதிரி நினைச்சுக்கணும்.
0: பூனை
1: அப்பாடா நம்ம வந்து கண்ணை மூடிட்டோம் நம்ம திறந்திருந்தாலும் இவ்வளவு நாளா வெளிச்சமா இருக்கு நம்ம கண்ணை மூடிட்டோம் அதனால நம்ம உலகமே இருட்டா இருக்கும் எல்லா பக்கமும் இருட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குமா.
0: களவா பால் குடிக்க யாருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னு குடிக்கும் தெரியாதுன்னு கண்ணை மூடி கண்டு குடிக்க ஆனா எஜமான் பாத்து கொண்டு இருப்ப. நீ நான் காய்ச்சி வச்ச பாலை நீ குடிச்சிட்டு இருக்க அண்டு நல்ல. நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீ நீ என்று தொடங்கணும் சொல்லுங்க பாப்போம். நீ என்று வரலாம்
1: நீ வரும்போ அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: என்ன என்ன என்ன இப்ப எல்லாம் நீங்க பாட்டெல்லாம் எல்லாம் சரியா சொல்லாம போறீங்க. அது என்ன அந்த இதுதான் பாட்டு என்று சொல்லாம கொஞ்சம் இது இப்படி ஒன்று வருமேண்டா? ஒரு நாளும் வரக்கூடாதே. உங்களுக்குதான் எல்லா பாட்டும் தெரியுமே சொல்லுங்க. அந்த பாட்டை சரியா சொல்லுங்க சொல்லுங்க.
1: பழைய பாடல் சொல்ல
0: நினைச்சேன்.
1: இப்ப வந்து ரஜினிகாந்த் நடித்த படத்துல இருந்து பாட்ஷா படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: நீ நடந்தால் நட அழகு சிரிப்பழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒரு வந்தான் அழகு
0: நட அழகு. அப்படி யார பாத்து நீங்க ரசிச்ச நீங்க அதாவது சூப்பர் ஸ்டார விடுங்க அவரை விட்டுட்டு வேற யார இந்த பாட்டை நினைச்சு நீங்க ஒப்பிட்டு இருக்கீங்க? ஆனா சொன்னு பெண்ணை
1: இல்லமா
0: நீங்க பெண்ண பெண்ணடந்த அழகுதான் சரியா? ஆண் யாராவது ஒரு ஆணை பார்த்து அவர் நடந்த அழகு அவருடைய ஸ்டைல் வேற என்று ரஜினிகாந்த் அவர்களை விட்டு வேற யார நீங்க உங்களுடைய கிராமத்துக்குள்ள உங்களோட பழகிறவர்களை பார்த்து நீங்க நினைச்சிருக்கீங்க? நானும் ஒரு ஆளை சொல்ல போலாம்
1: நினைச்சிருக்கேன். இளமாரம் ஒருத்தர் இருக்காரு இளமாரம் அவர் நடந்து வந்தா அழகா இருக்கும்.
0: அவர்
1: நடந்து வரதை பார்த்து நான் ரசிப்பேன்.
0: உங்க கூட வேலை செய்யறாரு யாரு அவரு?
1: அவரு என்னோட பையன்.
0: அது சூப்பர். இதுக்கு மேல மறு வேர்டு இல்ல. அடுத்த வேர்டு நாங்க கேட்கவே முடியாது. சூப்பர். அது அது நீங்க சொன்னது சரி. நான் அதுக்கு என்ன உண்மையிலேயே நான் ஹெட்ஸ் ஆஃப். என்னண்டா உண்மையிலேயே நீங்க சரியான சொல்லிக்கிறீங்க. எல்லாரும் தங்களோட பிள்ளைகளை தான் ரசிப்போம் இல்லையா முதல்ல? உங்களுடைய பாடலை
1: இந்த நேரத்தில் கன நேரத்தில் சிந்தித்தவர்
0: இல்லையா? அதுதான் பிள்ளைகளுக்கு சில நேரம் அப்பாண்ட அழகு அப்பா நடந்தா அப்பா பேசினா அப்பா என்று சொல்லுவார்கள். சில நேரம் மனைவி ஆயிருந்தால் கணவன் என்னுடைய கணவன் தான் என்று சொல்லுவார்கள். சரி திருமணம் ஆகாதவன்டா தனது காதலன் என்று சொல்லுவார்கள். அல்லாட்டி பிள்ளைகள் மகன் மகன் அவர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க மகனை சொல்லி இருக்கிறீங்க. சூப்பர்.
1: நடக்கும்போது பேசும்போது என்னையும் சிறு வயதுல பாக்குற மாதிரி இருக்கும்.
0: நகல்
1: போல அப்படியே இருக்கும்.
0: அந்த சின்ன குட்டி
1: மயிர நேரத்துல நான் தூங்கும் போது கூட ஒரு கைய தலைவனுக்கு இப்படி வச்சுட்டு ஒரு கைய சைட்ல வச்சுட்டு தூங்கிட்டு
0: இருந்தேன்.
1: பக்கத்துல பார்த்தா நான் எப்படி தூங்குறேன்னா அதே மாதிரி தலை கைய வச்சுட்டு அந்த சைட்ல இன்னொரு கைய வச்சுக்கிட்டு நான் எப்படி தூங்குறேன் அதே மாதிரி
0: தூங்குனா
1: எத்தனை காலங்கள் கடந்தாலும் முன்னாடி அழிக்க முடியாத ஒரு செயல் அது மறக்க
0: முடியாது.
1: அதே சொன்ன நீல கூட எழுப்பி
0: என்ன
1: மாமா இங்க பாருங்க அப்படியே பாருங்க எப்படி தூங்கிருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு போட்டோ எடுத்து வச்சுட்டேன். அங்க பாருங்க ரெண்டு பேரும் பாருங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு போட்டோ காட்டுறா. ரெண்டு பேரும் சேமாவே நான் எப்படி தூங்குறேன் அதே மாதிரி அவங்க தூங்கிட்டு அவங்க
0: தூங்குறாங்க. அப்படியாப்பா குட்டிய அவரோட அது இன்னும் தந்தை தாயுடைய அந்த அந்த செய்கைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும். ஆனா சில குழந்தைகள் அதுவும் வரும், இன்னும் மெருகட்டி கொள்வது தந்தையை பார்த்தே தாங்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள். அப்படியே அவர்கள் பழகி கொள்வார்கள். நீங்க என்ன செய்யறீங்களோ அப்பா என்ன செய்யறாரு அதான் சொல்றது. தாய் தந்தையரை பார்த்தான் பிள்ளைகள் பின்பற்றி போகிறது. அந்த குழந்தைகளுக்கு அதுகளை கவனமா இருக்கும்.
1: தலைமொழி கூட அப்படிதான் தாயை போல பிள்ளை பெற்றோர்கள் எப்படியோ அப்படியே பிள்ளைகள்
0: நூலை போல சேலை என்று சொல்லி இருக்கிறார்கள். தாய போல
1: பிள்ளைகள் தீவிர பழக்கம் செய்யும் போது கூட குழந்தைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னு
0: சொல்லுவாங்க. நிச்சயம் உண்மைங்க அது உண்மை. அது உடனே பதிஞ்சிடும். அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் மற்றது குழந்தைகள் ஒன்றை டக்குண்டு கச் பண்ண உள்வாங்குறதுல கட்டிக்காரர்கள் அவர்கள். நல்லது நல்லது நல்லது இளவரசு உங்களுடைய பாடல்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி வணக்கம். எங்க பாப்பா பூனை கண்ணை மூடி கொண்டால் என்ன நினைக்கும்? இப்ப இந்த கண்ணனுடைய காதல் வந்து நான் பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்பாக அந்த பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக எங்களுடைய ரமணி ராஜேஷ் அவர்கள் அவர்கள் இணைவது குறைவு வந்தால் அந்த பாடலை கேட்கணும் என்ற ஆர்வத்தோடு வருவார். சரி அவருக்கு இந்த பாடலை கொடுத்துடலாம். முதல்ல வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கீங்க பாக்கலாம். இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு வர்றாங்க? முதல் வியாபாரம் நீங்க தான் ராஜேஷ். சரி பாக்கலாம்.

0: மாலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ரமணி ராஜேஷ். அவருடைய பாடலை இன்று கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் சில நேரம் வேலை பலவாய் இருக்கும், அவருக்கு நாளைய தினம் அந்த நேரத்துக்கு நிகழ்ச்சி கேட்க முடியாமல் இருக்கும். அதனால் தான் சில விடயங்களை நான் அப்படி எடுத்துக்கொள்வது, யாரும் குறை நினைக்க வேண்டாம். சரி, இப்பொழுது ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா. ஆண்டாளம்மா, நீங்கள் அழைப்புக்கு வந்தீர்கள், நீங்களும் காட்டிலைக்கு வர வேண்டும். வணக்கம் ரேவதி அம்மா.
1: வணக்கம். வணக்கம் மீராமா.
0: எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நீங்க
1: நலமா இருக்கேன். நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா இருக்கிறேன். இப்ப நீங்க பூனை கதையை சொல்லுங்க பாக்கலாம். எப்படி என்று கடி
1: பூனை கதை? எலி கிடைக்குமான்னு நினைக்குமோ?
0: கண்ணை மூடிக்கொண்டு நீங்க ஏதாவது
1: எலி ஏதாவது நம்ம பக்கத்துல வருமா, எலி கிடைக்குமா அப்படின்னு நினைக்குமா?
0: நீங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு தான் நீங்க கண்ணை மூடிக்கொண்டு யோசிச்சு.
1: அவங்களுக்கு என் சிந்தனை
0: இளவரசு என்ன சொன்னா, இருண்டடிச்சு இருண்டடிச்சு தூங்குறது
1: சொல்லுவாங்க. பொதுவா சொல்லுவாங்க, பூனை கண்ண முடிந்தா பூலோகம் இருண்டிடுச்சு சொல்லுவாங்க. அதுதான் கிடையாதுன்னு நீங்க?
0: அது இல்ல, இது கடியா நீங்க சொல்லணும். இப்ப நீங்க கண்ணி
1: எலிய கடி, நீங்க கடி சொல்லுங்க, எலிய கடிக்கலாம்னு நினைச்சிருக்கோம்.
0: அந்த எலி கிடைக்குமா ட்டு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கண்டா யோசிக்குதுன்னு கேக்குறீங்க. கண்ணை மூடிக்கொண்டு நீங்க
1: சிந்திப்பீங்க.
0: அப்ப நீங்க கண்ணை மூடினா என்ன சிந்திப்பீங்க? இட்லி கிடைக்குமா?
1: நிறைய வேலைகள்லாம் வச்சிருக்கமே, எப்ப செய்ய
0: போறேன்?
1: நேரம் செய்ய மாட்டேன். கண்ண மூடுற நேரம் தான் சிந்திப்பேன்.
0: சிந்திப்பீங்க. அதான் இவ்வளவு வேலை இருக்கு. ஆனா இன்னொரு விடயம் ரேவதி அம்மா, ஒரு வேலை இப்ப நாங்க நிறைய வேலை இருந்தா அது ஒரு பத்து நிமிஷத்துல செய்திடலாம், அது டக்குன்னு செய்திடலாம். ரெண்டு நாங்க நேச்சு நேச்சு அந்த நேரத்தை கடத்தி கொண்டிருப்போம், ஒரு கொஞ்ச நேரம் இருக்கல இதை செய்யலாம் இருக்கு. ஆனா அந்தந்த அவ்வப்போதே நாங்க செய்து முடிச்சிட்டா தான் கடைசியில எல்லா வேலையும் முறுகி போய் நிக்கும். அப்பதான் ஜோசி மாடடா, அப்பவே செய்திருக்கலாமண்டு இல்லையா? என்னன்னா நாங்க நினைக்கிறது என்னடா, இனி இனி வேலை இல்லத்தானே, இது மட்டும் தானே இருக்கு, அப்புறமா செய்யலாம்னு யோசிப்போம். அப்புறமா ஒரு வேலை வந்துடும் எங்களுக்கு செய்யறதுக்கு. அப்ப அதுக்கு முதல் நாங்க முதலே அதை செய்திருந்தா இந்த கஷ்டம் எங்களுக்கு கிடைக்காது. இப்ப பூனைன்னு எளிய தேடுதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, நீ என்று தொடங்குற ஒரு பாட்டு சொல்லுங்க நீங்க முதல்ல.
1: நீயா நீயா இல்லை
0: நான்
1: கனவை கொஞ்சம் எழுப்பிய நீயா.
0: கதவை மெல்ல திறந்தது. என்னன்னா எனக்கும் இந்த பாடல் ஆசை முகத்துல இருந்து நல்ல பாடல், எனக்கு பிடித்த ஒரு பாடல். ஏன்னு தெரியாது, இந்த பாடல்னு ஒரு விருப்பம் இருக்கு எனக்கு.
1: கேட்டாலுமே இந்த பாடல் நீன்னு கேட்டவுமே அந்த பாடல் தான் ஞாபகம்.
0: இல்லை
1: குடியிருந்த கோயில்ல நான் யார் நான் யார் நீ யார்
0: நீ யார். சரி, இன்னொரு கேள்வி நான் உங்கள்கிட்ட சொல்ல கேக்குறேன்.
1: சொல்லுங்க மேடம்.
0: இதெல்லாம் கடி கேள்வி, இது கடி கேள்வி, இதெல்லாம் நீங்க சிந்திக்கணும் சரியா?
1: ஆமா ஆமா, ரொம்ப மூளையை சிந்திக்க வேணும்.
0: ஒரு பையனுக்கு பரீட்சை காலம்,

0: சரி
1: சரி, இந்த வீட்டு பையனுக்கு இந்த பையனுக்கு பரீட்சை காலம், இந்த நாக்கள் எல்லாம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கு. அப்ப அந்த நேரம் நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்றேன் அவகிட்ட, சரியா? இல்ல, பக்கத்து வீட்டுல பேச போய் பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பார்த்து கேக்குறான், என்ன பையனுக்கு உடம்பெல்லாம் கட்டுண்டு,
0: உடம்பெல்லாம்
1: கட்டு கட்டு, அதாவது பேண்டேஜ் பண்ணி இருக்குது, கட்டு
0: விழுந்து விழுந்து படிச்சிருக்கான் மேடம்.
1: புரிஞ்சிருச்சுங்க, வெளியே மழை பெய்யுதான்னு கேக்குறார் கேள்வி, உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க கடியாக என்ன சொல்லுவீங்க பதில், வெளியே மழை பெய்யுதா என்று கேட்டா நீங்க அது ஒரு கடி பதிலாக, கடி பதிலாக என்ன சொல்லுவீங்க? இப்ப நான் வந்த
0: மழை வெளியிலதான், மழை வெளியிலதான் பெய்யும், உள்ளயா பெய்யும்?
1: சரி, அதுவும் பதில் சரி. அவர் சொல்லிருப்பார், வீட்டுக்குள் மழை பெய்து பெய்து நான் பார்க்கலைங்க, வெளியிலதான் பெய்யும்.
0: இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம்,
1: அப்படியும் சொல்லலாம். சரி, நல்ல சந்தோஷம் ரேவதி அம்மா, நான் வேற கேள்வி கேட்டா நீங்க இணைஞ்சு சிறப்பீங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. எங்கே எங்களுடைய ஆண்டாளம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைக்கிறீங்க, ஓடி வாங்க, உங்களோட குரலை கேட்காம நாங்க எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிருக்கோம், நிறைய தவிச்சிருக்கிறோம், ஓடியாங்க, நாங்க கேட்கணும். சரி, இப்பொழுது எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இளவரசு முதல் இணைஞ்சிட்டீங்க நீங்க வந்து, உங்களுக்கு வணக்கம். ஜெகவர் சாதி கண்ணா வணக்கம், சந்தனராஜ் மாமா வணக்கம், அருள் வணக்கம், ரேவதி அம்மா இணைஞ்சு சென்ற ராஜவேல் வணக்கம். எங்கே நீங்கள் இணைய அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129279. இப்ப நான் என்னுடைய பாடல் எடுத்து வாரன் முதல் எடுத்து நிறுத்திட்டேன், அந்த பாடல் மிகவும் எனக்கு பிடிச்ச பாடல், கொண்டு வரலாம். அந்த பாடல் தானே சொல்லிக்கு எவ்வளவு ஒரு கேட்க ஒரு ஆனந்தமா இருக்குல்ல, இது அந்த தனனா யாருக்கு சரியா அதே மாதிரி சொல்ல தெரியும், அதையும் பார்க்கலாம். தனனா என்று எனக்கே வர என்ன அத அவ்வளவு அந்த கணீர் என்று சொல்றார்கள் உடனே, எங்களுக்கு நாங்க தனனா சொன்னா ஏதோ சோர்ந்து விழுந்து தனண்ணா அப்படி சொல்லுவான், தனண்ணா எதுவும் வரையல, தனண்ணா அதுவும் வரையல, பாக்கலாம் யார் தனனா அப்படி சொல்றீங்கன்னு பாக்கலாம், பாடல கேட்போம். சரி, பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பூனை என்ன நினைச்சதுன்றதை மறந்துடுறாங்க, கொண்டு வாங்க.

0: வணக்கம். எங்களுடைய செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார்.
1: புதுக்கோட்டை செல்வகுமார், வணக்கம்.
0: புதுக்கோட்டை செல்வகுமார், அந்த புதுக்கோட்டையிலிருந்து ஏன் வந்தது? அங்க கோட்டை இருக்கா? புதுக்கோட்டை
1: கோட்டை வந்து அரசர் மன்னர் சரபோஜி மன்னர் வந்து இங்க ஒரு பெரிய இது கட்டியிருக்காரு, அதுலதான் இப்ப வந்து கலெக்டர் ஆபீஸே நடக்கிறாங்க. கோட்டை மாதிரி ஒரு இது கட்டியிருக்காரு.
0: அதனால அந்த இடத்துல அந்த புதுக்கோட்டை என்று
1: வந்திருக்காங்க.
0: சரி, நீங்க சொல்லுங்க. பூனை, அதாவது இந்த பூனை இருக்கு, கண்ணை மூடிக்கொண்டிருந்தா என்ன நினைக்கும் சொல்லுங்க. பூனை,
1: பூனையை கண்ணை மூடிச்சுன்னா பூலோகமே இருந்து போயிரும் நினைக்குமா?
0: அது நீங்க இப்பதே பூனையெல்லாம் அட்வான்ஸ் ஆயிருப்பா.
1: ஒரு பூனை கண்ணை மூடிட்டு எப்படா மீராமா வருவாங்கன்னு யோசிக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படியா கண்ண பூனை இருக்கு?
1: குறிப்பிட்ட பூனைகள்
0: எங்க எங்க களவெடுக்கலாம்னு யோசிக்கும் கண்ண மூடி, அப்படிதான் அப்படின்னு சொல்லலாம். பூனை களவெடுக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்
1: பூனை திருட என்ன சரியா கேக்க? களவா?
0: ஓ, களவெடுக்கும் சொல்லுவார்கள். பூனை கள்ள பூனை களவெடுக்க திருடும், திருடும், களவு செய்யும்.
1: இறைச்சி எதுவா இருந்தாலும் வீட்டுல வச்சிருந்தோம்னா தூக்கிட்டு போயிடும். வந்துச்சுன்னா வர்றது தெரியாம தூக்கிட்டு போயிரும் பூனை. திருட்டு பூனை பால் வாசத்துக்கு மூடிய நைசா திறந்து குடிச்சிட்டு போயிரும். பால குடிச்சிட்டு போயிரும்
0: முழுமையா.
1: அதான் ஒரு ஒரு இது இருக்குமா, சுடுபால் குடிச்ச பூனை அப்படிம்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சுடுபால் குடிச்ச பூனைனா ஆறுன பாலையும் அது சுடுபால் குடிச்சிட்டோம் அது பயந்துரும், ஐயோ இதனோட பயங்கர சூடா இருக்கிற பாலை குடிச்சு
0: விட்டாருன்னு.
1: ஆறுன பாலையும் குடிக்காதான் அந்த பூனை, அதுக்கு ஒரு பழமொழி. அதாவது ஒருத்தருக்கு வந்து நல்லதே செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து கெடுதலாவே நினைச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கு அது மாதிரி சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு.
1: ஒரு ஒரு சாதம் போட்டு ஒரு சாதம் போட்டு ஒரு நாய் படுத்துருக்குன்னு
0: வைங்க,
1: அது பக்கத்துல கொண்டு போய் சாப்பிடட்டும் அப்படின்னு வச்சா திடுதிருன்னு ஓடி போயிடும் அந்த நாய். அங்கிட்டு ஓடும், அதுக்கு என்ன நினைக்குது, நம்மள பிடிக்க வர்றாங்கடான்னு
0: நினைக்கிறது.
1: ஆமா, ஆனா நம்ம செய்ய போறது அதுக்கு நல்லதுதான் நம்ம செய்யறோம். அது மாதிரி அந்த அர்த்தம் சுடுபால் குடிச்ச
0: பூனைன்னு,
1: அது மாதிரி அந்த அர்த்தமா இருக்கும்.
0: சுடுபால் வச்சா தேர்ந்து பாலை குடிக்கான்னு சொல்றீங்களா? பூனை
1: குடிச்சிடும், அது சூடா இருக்கிற பால ஒரு நேரம் குடிச்சு குடிச்சுன்னா மிரண்டுரும்.
0: பாருங்க. சரி, இப்போ நீ என்ற சொல்லல சொல்லுங்க எனக்கு பாட்டு. நீ
1: நீ தொட்டால் இந்த
0: தொட்டால் இங்கு என்னாகுமோ, பொன்னாகும்
1: பொன்னாகும் பொன்னாகும் பொன்
0: பொன்.
1: எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரும் சரோஜா இது கே ஆர் விஜயாவும் பாடுற பாட்டு அந்த நல்ல மரம் படத்துலமா.
0: நல்ல அருமையான பாடல். நல்லது நல்லது செல்வகுமார், அடுத்த கேள்விகள் கேட்கும் போது நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க.
1: கல்யாண வீட்ல வந்து ஏன் வாழை மரம் கட்டுறாங்க தெரியுமா?
0: கல்யாண வீட்டுல ஏன்
1: வாழை மரம்
2: கட்டுறாங்க?
0: பக்கத்துல கல்யாண வீட்டுக்கு போனவர் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேக்கலாம். வணக்கம் ராஜ்குமார்.
2: வணக்கம் வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகத்தோட இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையாக கண்ணொழியில் படாதபடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். வைரல் அட்டாக் ஆக காரணத்தினால் கண்கள் வீங்கி.
0: உங்களோட கண்களா?
2: இல்ல இல்ல, அந்த வைரல் வைரல் இன்ஃபெக்ஷன்
0: ஆயிடுச்சுங்க. நீங்க தொத்துனீங்க, யாரும் இந்த கண்ணால பாத்தீங்க?
2: குரோனா, குரோனா அதாவது மேல கண்ணு பட்டுருச்சு, அதான் அது ஒரு காரணம்.
0: கொரோனா வைரஸ் வந்து நீங்க பாருங்க இப்படி வந்து பேசிக்கொண்டு இருப்பீங்களா நீங்க?
2: எம்டிஆர் பண்பலையில பேசுறதுனால எனக்கு கண்பட்டு இருக்கு. வேர்ல்டு லெவல்ல கண்பட்ட
0: காரணத்தினால இன்னொரு விடயம், எம்டிஆர் பண்பலையில பேசுறதால கண்பட்டுருச்சு. தப்பித்தவரி ஒரு சொல் வித்தியாசமா நீங்க பேசிட்டீங்கன்னா கைப்படும்.
2: ஆமா கண்டிப்பா எச்சரிக்கையா பேசணும், கரெக்ட் தான். எச்சரிக்கையா பேசணும், வார்த்தைகளை வந்து கவனமாக
0: பேசணும்,
2: கவனச்சிதறல் இருக்கக்கூடாது.
0: சரி, உங்களோட கண்ணுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க, இப்ப அந்த கண், அந்த கண் வருத்தம் அங்க நடக்கிறதா
2: சொல்லுங்க. கண் இப்ப எது குடுத்திருக்காங்க? டிராப்ஸ் ஆயின்மெண்ட் குடுத்திருக்காங்க.
0: எப்படி அந்த ரெட்டா வந்துருக்கா?
2: கண் வந்து தண்ணி வந்தது, உண்மையில ஒரு காத்துல இருந்த தூசால நான் ஒரு பாஞ்சு நாள கஷ்டப்பட்டு
0: இருக்கேன்.
2: தூசு டாக்டர், ஆமா ஆமா, அதுக்கு பின்னாடி வந்து வைரல் அட்டாக் ஆயிடுச்சு கண்ல. ஒரு கண்ல வந்து அது கம் இருந்திருக்கலாம், அது சும்மா கச்சுப்படுத்து தொடங்கும் போது அடுத்த கண்ணும் பாதிச்சிருச்சு. இரண்டு கண்களுக்கும்
0: நான் நினைக்கிறேன் நீங்க மனைவிக்கு வஞ்சகம் செய்து ஏதோ அவருக்கு தெரியாத ஒன்று பாத்துருக்கீங்க வழியில. செல்வகுமார் உண்மைதானே? நான் சொன்னது
2: ராஜ்குமார் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ஓவர் ஓவர்ங்கிறது பார்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் தம்பி, ரொம்ப ஓவர் இருக்கலாம். ஹலோ, ஹலோ,
0: இல்ல ஓவர் தானே சொல்லுங்க, பாருங்க ராஜ்குமார் மா சொல்லுங்க, ஏன் ஓவர் சொல்றாங்க? கடியா சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஏன் ஓவர் சொல்றேன், ஏன் ஓவர் சொல்றாங்கன்னா பார்ல வந்து ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போது ஓவர், அதெல்லாம் இருக்கலாம்.
0: போச்சு ஓவர் முடிக்கிறாங்களா? இல்ல ஏதோ ஒரு விஷயத்த கதை கேக்குறாங்க சொல்லுவாங்க. சரி, எங்க செல்வகுமார்
1: இல்லம்மா, அந்த இன்டர்காம் போன் இருக்கு பாத்தீங்களா, இன்டர்காம் பேசுறதுல நம்ம பேசி முடிச்சுட்டோம் ஓவர்னா அந்த வச்சு ஆன் பண்ணாதான் அடுத்தது விட்டுட்டோம் நீங்க அவங்க பேச்சோம்
0: செல்வகுமார்க்கு வீட்டுக்காரங்க வார் அப்ப அவர் அங்க ஓவர் சொல்றது இல்ல இவர் சொல்றது இவர் பேசலாம் தானே இவர் ஓவர் சொல்வார் பேச உண்மையிலேயே அது அவங்க சொல்றது வந்து நான் பேசி முடிச்சிட்டேன்டாதான் மற்றவர் பேசலாம் அது தெரியாது இவர் விட்டுட்டு இருந்தா தெரியாது இவர் பேசுகிறாரா
2: குரல் ரொம்ப கீழே இருக்குது கிணத்தடியில
0: அவங்க செல்வகுமாரோட குரல் ரொம்ப கீழே போயிருச்சு அது ஏன்னு தெரியல நான் ஒரு நான் எந்த பக்கம் பாத்துறேன் உங்களை குற்றம் சொல்றது எங்க இப்ப பேசுங்க செல்வகுமார்
1: இப்ப கேக்குதாமா
0: எங்க வச்சிருந்தீங்க முதல் மைக்க இல்ல அவர் மைக்க மனைவிக்கு பக்கத்துல அவ சொல்லிட்டா அதுல வச்சுட்டு நீங்க என்ன
2: அதனால
0: இங்க ஓவரா பேச
2: முடியாது
0: இப்ப ராஜ்குமார் சொல்லுங்க நீ என்ற சொல்லல பாட்டு சொல்லுங்க எங்க நல்ல பிள்ளை
2: நீதானா நீதானா நீதானா நீ இன்றி வாழ்வேனா
0: பாட்டுறாங்க பேச்சு விழுது
2: பண்பலையோ எப்படி என் நண்பர்கள்ட்ட பேசுறோமோ அதே மட்டும் எங்கயும்
0: பேசுறேன் நண்பர் ஆயிட்டோம் இல்ல அப்ப நாங்க ஓவர்
2: நண்பர் ஆயிட்டீங்கல்ல
0: ஆமா
2: ஓவர்ல பேச மாட்டேன்
0: இல்ல இப்ப நீங்க உங்களுக்கு நான் சுத்தி சொல்லி தர வீட்டுல மனைவி பேசும்போது சொல்லுங்க சொல்லி கொடுங்க தன்மைய அவனால கூலா இருக்கேக்க நீ பேசி பேசினதுக்கு அப்புறம் ஏசினதுக்கு அப்புறம் ஒரு ஓவர் சொல்லு அப்பதான் நான் ஏதாவது சொல்லல
2: நானும் பேசி என் கூட்டுக்காரம பேசுனா புரியாது சத்தத்துல யாரு என்ன பேசுறாங்கன்னு தெரியல தெளிவா தெரிஞ்சுக்கிறது ஐடியா குடுக்குறீங்க தெளிவா திட்டு விடுறதுக்கு பரவாயில்ல இப்ப நான் பேசி அவங்க பேசுறா என்ன பேசுறா ரெண்டு பேருக்கும் புரியாது இப்ப தெளிவா பேசலாம் தெளிவா கேட்கலாம் நல்ல ஐடியா
0: ரெண்டு பேரும் பேசுனா சண்டை கூடாது ஒரே நேரத்துல நீங்க பேசுன அவங்க நீங்க கண்டபடிங்க அவங்க பேசுறா அப்ப விளங்காது ரெண்டு பேருக்கும் ஆனா நீங்க ஓவர் சொல்லி பேசுனா நீங்க என்ன சொல்லு சரியா எனக்கு சொன்னீங்கன்னு அவன் அதுக்கு ஏத்த மாதிரி குடுப்பான்ல
2: அடுத்த கவுண்டர் அவங்க குடுப்பாங்க நான் பேசி முடிச்சவன அடுத்து நீ இவதான் பேசினாலும் காதல
0: விளையாது அர்த்தம் என்ன ஓவர் சொல்லி நீங்க பேசுனா லாங் டைமா சண்டை கிடைக்கும்
2: கொஞ்சம் அதாவது சண்டை வந்து எல்லாம் ஃப்ரீயா இருப்பாங்க நான் வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்துட்டு ரெசல்ட் சொல்றேன் உங்களுக்கு சண்டே நைட்.
0: சரியா?
2: பவர் கட் ஆட் இருக்கு நினைச்சுக்கோ. இன்னைக்கு பவர் கட்
0: சூப்பரங்க. நீங்க கட்டிக்காரர், நீங்க எங்கயோ பாத்துட்டீங்க, எங்கயோ ஒரு புக்ல பாத்துட்டீங்க இல்லையா?
2: இல்ல இல்ல, அதான் பாக்கல. இல்ல
0: நீங்க தான் சரி, சரியா சொல்லிட்டீங்க. நீங்க நீங்க தான் சரி, கட்டிக்காரர் கட்டிக்காரர். அப்பாடா என்னதான் மனைவி உங்களை ஓவரா பேசினாலும் உங்களை உங்களுடைய அந்த இன்னும் உங்களுடைய ஸ்டெடி மாற இல்ல.
2: புத்திமதி சொல்றதுக்கு அமைச்சர் வேணும், அப்பதான் அவங்க சிறந்து
0: விளங்குவாங்க.
2: பொண்டாட்டிகிட்ட திட்டுவாங்க, பெரிய ஆளா இருந்தாலும் பொண்டாட்டிகிட்ட திட்டுவாங்கன்னாதான் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆவாங்கன்றதை இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
0: அப்படிதான்
2: இடிப்பார் இல்லாத மன்னன் ஏதோ ஒண்ணு வரும், மறந்துட்டு பாத்தீங்களா? தாய்மொழியே நான் மறந்துறேன்.
0: மந்திரி எவ்வளவு பெரிய மன்னனுக்கு மந்திரி
2: தேவைன்றாலும். ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப மந்திரி மாதிரி
2: இருக்கிறாங்க
0: இத சொல்றாங்க. என்ன செல்வகுமார்,
1: மனைவியே மந்திரி,
0: மனைவியே மந்திரி, மனைவி சொல்லே மந்திரி. கேட்டுக்கோங்க,
2: மனைவி சொல்லு.
0: இப்ப
2: பாருங்க,
0: இப்ப நீங்க செல்வகுமார் நீங்க யாரு இணைச்சு வச்சிருக்கீங்களா உங்க கூட?
1: அர்ஜுனன்.
0: அர்ஜுனன், அர்ஜுனன் வாங்க.
3: அர்ஜுனன்
0: எந்த பாடி கார்டு?
2: புகைப்பட கலைஞரா?
0: இல்லங்க, இவர் தான் எந்த பாடி கார்டு.
2: புகைப்பட கலைஞர் அப்படிங்களா? எங்க ஊருக்காரு ஒருத்தர் பாச்சுக்கடை விஜயன் இணைச்சிருக்கீங்க.
0: நல்ல குரல்
2: ஊருக்காரு. அவர் பண்பலையில அவரு பண்பலையில ஒரு தீவிரவாதி. அவரு அப்படி உயிர் கொடுப்பாரு. சைக்கிள்ல போகும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், சைக்கிள்ல போகும்போதோட காதுல செல்போன் வச்சுட்டு வண்டி ஓட்டு வர்றான். அப்படின்னா எப்படி அர்த்தம் பாருங்க? அவர் அந்த அளவுக்கு அவரை மைக்கி மைக்கி வச்சிருக்கிறது நான் கேள்விப்பட்டேன். அவர் நண்பர் தான்
0: சொன்னாரு. அவருக்கு
2: கேள்விப்பட்டேன்.
0: அவருடைய போன் வந்து சாதா போன், அதாவது வாட்ஸ்அப் இன்னும் இல்ல இருக்கு, ஆனா கால் எடுக்க இல்லாது.
2: அப்படிங்களா?
0: அது இருந்தா தான் அவர் வந்து
2: பேசுவார்.
0: அவர் என்ன செய்யறாருன்னா
2: கேக்கலாம்.
0: கேக்கலாம், கேக்குறாரு.
2: இல்ல இல்ல, ஆக்சுவலா கேக்கல, கேட்கலாம்.
0: கேக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப்ல இணைய இருக்காங்க. கொடையூர் தமிழனும் அப்படித்தான். தமிழன் பாரதி.
2: ஆமா, கொடையூர், கொடையூர், கொடையூர். ஆமா ஆமா ஆமா.
0: அது அந்த கவலை தான், அந்த கவலை தான் எனக்கு இருக்கு ரொம்ப. அட, இவங்களுக்கு எல்லாம் இப்படி
2: ஆயிடுச்சு.
0: தீவிரமான
1: ரசிகரா இருக்காரு பாரதி.
0: நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். செல்வகுமார் அவரும் அவரும் கன்னடத்து பயங்கலியன்னு நினைச்சு கொண்டு
2: யார்? சரோஜா தேவி அக்காவா?
0: சில உறவுகள் என்னுடைய குரல் நான் பேசுறேன் நான் கேட்டுட்டு ஏதோ ஒரு நடிகையோட பெயர ஒரு இத சாயல வச்சுக்கொண்டு அப்படி தான் யோசிக்கிறேன்.
2: எனக்கும் அப்படிதான், எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்களோட பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க இதை நடத்துறாங்களோ
0: இல்ல? அப்ப அதுதான் நான் யோசிச்சிருக்கேன். ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறேன், அதோட பைங்கிலி எல்லாம் பறந்துடும்.
2: அதனால
0: இப்ப என்ன செய்யறேன், நான் யார்கிட்டயாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும், நான் படத்தை எடுத்து அனுப்பவா அண்ணாடி அனுப்புனா வராவிட்டா அந்த மாதிரி கூட இருக்கு.
2: இல்ல இல்ல சரி போடுங்க, இங்க வந்து மஜித் எல்லாம் மந்திரிக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த பள்ளி வாசல் பயந்து
0: இல்லங்க,
2: பள்ளி வாசல்ல எங்க ஊர்ல நிறைய இருக்குது
0: இந்த கற்பனையோடயே இருக்கிறாங்க. இப்ப
2: தமிழ்நாட்டுக்கு வரும்போது டமால் சத்தம்
0: கேட்கணும், எல்லாரும் இந்த கண்ணோட பொத்து பொத்து
2: கேப்பாங்க
0: அந்த பைங்கிலி கதையை காய்ச்ச உடனே அங்கால அவங்க சத்தம் போடுறாங்க பாருங்க, போதும் இத ஸ்டாப் பண்ணுங்க
2: விரைவில் வாங்க.
0: ஏங்க பாவம் எல்லாரும் அமைதியா நல்ல அழகா உங்களுக்கு 30 பேர் ஒரு நாளைக்கு வந்து இணைஞ்சு பேசி செல்றாங்க, இன்னும் இணைய முடியாம அழைத்து போட்டு போறவரு கூட எல்லாருமா சேர்ந்து பார்த்தா இப்ப மேக்சிமம் 50 பேர் இந்த வானொலியே இணைவது அழைக்கிறது.
2: பழைய நேர் நம்ம பழைய நேர்களும் நிறைய கொஞ்சம் காண மாட்டிருக்கு, நாமா கவனிக்கிறதுல நைட்ல வருவாங்கட்டு பழைய நேர்கள்லாம்
0: பழைய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பாங்க அவங்க
2: வருது நானா இவரு லைன்ல இருக்கிறார் அவரு நாலஞ்சு பேர் தான் வந்துட்டு
0: எல்லாம ரெகுலரா இப்ப வாங்க 30 பேர் இவ்வளவு பேரும் வந்து தெரியறது. அது மட்டும் இல்ல 50 பேர் அழைச்சு போட்டு ஒருக்கா அழைச்சிட்டு வர முடியாம விட்டுறாங்க, அதுதான் அந்த பிரச்சனை.
2: நிறைய நேரம் நானே பாருங்க ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன், அடுத்த நேருக்கு வழி விடுறேன். ரொம்ப சந்தோஷம்,
0: நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி. அர்ஜுன் அர்ஜுன் கூட பாட்டை சொல்லுங்க, அர்ஜுனோட நான் பேசவே இல்லை, அவர் கோவிக்க போறேன். அர்ஜுன்
1: லைனுக்கு வர சொல்லி இருக்குங்களா, நான் இந்த லைன்ல கட் பண்ணிக்கவா?
0: இல்ல இல்ல இப்படி இல்லைங்க கேக்கலாம். அர்ஜுன்
1: வித்தியாசமாங்க
3: எனக்கு தெரிஞ்சு, அதாவது இப்ப வர சிறகு சொன்னாங்க எனக்கு அது இது ஒரு புதுமையான குரலாத்தான் இருக்கு, ஒரு வித்தியாசமான குரலாத்தான் இருக்கு.
0: இது இதுவே பொய் இல்லையா சொல்லுறாரு?
1: என்னமா
0: இவர் இப்ப பொய் சொல்றாரு? புதுமையான குரல்னா எப்படிங்க?
3: புதுமையான யார் குரல் மாதிரி இது ஒரு வித்தியாசமான குரல்,
0: வித்தியாசமான குரல். இவர் தப்பிட்ட கனவு காண இல்ல, அதுல இருந்து மட்டும் தெரியுது இவருக்கு கனவு இல்ல வித்தியாசமா இருக்கு. அவர் ஜோதிட்டு சரி அர்ஜுன் நீங்க நீ
1: என்று
0: தொடங்குற பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஒரு பாடல் அழகு நான் பாட பழகு பந்தாடு பந்தாடு ஒரு பாட்டு இருக்கு, சொல்றேன் நான். இந்த பாட்டு யாரும் சொல்லிருக்காங்களா?
0: ஒருத்தருமே சொல்ல இல்ல. இந்த பாட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ப நீங்க தான் சொல்லிருக்கீங்க, காற்றலையில வராத பாடல். நீண்ட நாட்களாக. நீ ஆட ஆட பொம்மல் ஆட்டம்.
3: ஆமா ஆமா. இவரு வி குமாரோட இசை ஜெய்சங்கர் நடிச்சப்படான், ஜெய்சங்கர்
0: நடிச்சப்படான்.
3: இத வந்து நான் பாட்டது
0: நீங்க
3: வித்தியாசம்
0: எத்தனை தரம் பார்த்தது?
3: ஒரு இந்த பாடலும்
0: இல்ல இந்த படம் எத்தனை தரம் பாத்தீங்க?
3: நான் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல ஒரு தடவை பார்த்தோம், டிவியில ஒரு தடவை
0: பாத்தீங்க.
3: இந்த பாட்டு நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அது அடிக்கடி கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. நான்
0: நீ ஆட ஆட அழகு நான் பாட
1: ஒரு வீடியோ ஆடியோ லைப்ரரியா வச்சிருக்காரு
0: வச்சிருக்காரு அதுதானே.
1: ஆஹா, பாட்டு ஃபுல்லா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் நடிச்ச எம்ஜிஆர் நடிச்ச படம் ஃபுல்லா வீடியோவில லைப்ரரியா வச்சிருக்காரு,
0: லைப்ரரியா வச்சிருக்காரு. சூப்பர். ஒவ்வொரு கலைஞர்களுடைய இவ்வளவு ஒரு ஈர்ப்பு சக்தி இந்த இசையும் இந்த கலைத்துறைகள் இல்லையா, கலையில
3: நீங்க ஒரு நிறைய பாட்டு சேர்த்து வச்சிருக்கேன்
0: கேட்டு அதனுடைய தகவலை எல்லாம் நீங்க உள்வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா?
3: இருக்கு
0: நன்றி இருவருக்கும்.
1: என்னண்டே
0: சொல்லுங்க,
1: நாம சொன்ன பாட்டு எழுதி வச்சிட்டீங்களா?
0: நீ தொட்டால்
1: நன்றி
0: நன்றி நன்றி. எங்கே காற்றில இணைந்து கொள்ளும் உங்களுடைய வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன். வணக்கம். எங்கே எங்களுடைய மஜித். வணக்கம் மஜித். வணக்கம் மஜித். வணக்கம்.
4: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஏங்க சந்தோஷத்துல நீங்க சந்தோஷத்துல கேக்குறீங்க?
4: நல்லா இருந்தா சந்தோஷம் தானே?
0: அது உண்மை. இப்படி உற்சாகமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கேன், நல்லா
0: இருக்கேன். நல்ல சுகமா இருக்கு.
4: வாட்டி எடுக்குது.
0: என்ன வாட்டுது உங்களுக்கு?
4: குளிர்.
0: குளிர் நல்லம் தானே. குளிர் குளிர் குளிர் அடிக்க ஒரு பாட்டு. என்ன பாட்டு பொருத்தமான பாட்டு சொல்லுங்க?
4: குளிருக்க பொருத்தமான பாட்டா
0: சொல்லுங்க.
4: ஊட்டி குளிர் அம்மாடி போர்வையும் வாங்கவில்லை. அடுத்த மாதிரி பாடினாக்க நல்லா இருக்காது.
0: நல்லா இருக்காது. அது ஸ்டாப் பண்ணிடலாம். வேறொரு பாட்டு சொல்லுங்க. வேறொரு பாட்டு பழைய பாட்டு.
4: குளிர் அடிக்குது கிட்டவா
0: கிட்டவா. அதுவும் இருக்கு. சூப்பர் சூப்பர். சரி, இன்னைக்கு நீங்க நீ என்று என்ன பாடல் கொண்டு வரப்படுங்க?
4: நீயா?
0: நீ என்ற சொல்லு வரவணும்.
4: நீ என்ற எத்தனை பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்களே. சொல்லி
0: பாக்கலாம்.
4: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா. கண்ணும் இளநெஞ்சும் என்றும் உந்தன் பின்னால். இதுதான் பாட்டு.
0: நீ கேட்டா
4: கேட்டாவா?
0: இல்ல ஒரு தினமே கேட்கல. நீங்க தான் முதல் கேக்குறீங்க.
4: அப்ப நல்லது நல்லது.
0: நீ கேட்டால் நான் மாட்டேன் என்றா சொல்வேன் கண்ணா.
4: ஆமா ஆமா.
0: சரி, படம் தெரியல, அத சொல்லுங்க. அதாங்க தெரியல.
4: கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க.
0: அதாங்க தெரியல.
4: அப்படியா
0: சொல்லுங்க.
4: அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லவா?
0: சொல்லுங்க பாக்கலாம்.
5: ஒரே நாள் பூனை நான் நிலாவில் பார்த்தது
0: பூனாவும் உன் இளமைதான். இளமை ஊஞ்சலாடுது.
4: கண்டுபிடிச்சிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: பாட்டிலே வருதல்ல,
4: அதான் கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: அந்த பாடல் ஃபேமஸான பாடல் இல்லையா, அந்த ஒரே நாள் உனை
4: நான். அந்த பாட்டு கேட்டாலும் எனக்கு புல்லரிச்சு போகுது கையெல்லாம்.
0: கவனமுங்க, அக்கம் பக்கத்துல பாருங்க ஏதாவது.
4: அது கிட்டத்தட்ட அநேகமா 77-78 வந்த படம் நினைக்கிறேன்
0: நான். நிச்சயம் அப்பெல்லாம்
4: இளையராஜா அப்பதான் அறிமுகம் புதுசு. அந்த பாடல் ஒரு ரொம்ப ஒரு பிரபலமான பாடல் தான்.
0: நாங்க சின்ன பிள்ளையா நான் அந்த பாடல் அடிக்கடி எல்லா இடமும் பாடும் இந்த பாடல். தியேட்டர்ல எல்லாம் படம் ஆரம்பிக்கும் முதல் இந்த பாடல் போகும். அந்த ஞாபகங்கள் இருக்கிறது.
4: நன்றி வணக்கம்.
0: எங்க எங்களுடைய ஆண்டாளம்மா ஓடி வாங்க, வரதராஜன் ஓடி வாங்க, எல்லாரையும் வாங்க வாங்க. ஒருக்க அழைச்சிட்டு விட்டுலாம முத்துவேன் ஓடி வாங்க, ஆண்டாளம்மா, வரதராஜன், சந்திரசேகர், சுகன்யா. ஏதோ ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிருக்கீங்க, அது மட்டும் தெரியுது. அடுத்து பூனைக்கு தான் தெரியும். ஆஹா, பாத்தீங்களாங்க எவ்வளவு மூலசாலியா இருக்கிறாங்க. எங்களுடைய கண்ணன் என்ன சொல்லிருக்காண்டா, அது பூனைக்குத்தான் தெரியும், எனக்கு தெரியாது. பாருங்க எப்படி எல்லாம் டீப்பா சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க, கேட்ட கேள்விக்கு. அப்ப இப்ப பாடசாலையில இந்த பாடத்துக்கு விளக்கம் உனக்கு விளங்குதான் கேட்டா, அந்த விளக்கம் வாத்தியாருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார் இவர். சூப்பர். அடுத்து யாரு, ராஜவேல். ராஜவேல் எங்க பாக்கலாம், நீங்க ஏதோ வச்சிருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க வைக்கிறதா இருந்தா அது இந்த சம்பந்தமா வைக்கணும். அது என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வைக்கணும். சரி, நான் அடுத்து வர்றேன், பாக்கலாம். என்ன
6: வணக்கம், எங்கள் மீரா அம்மா, இந்த கலம்பம் நிகழ்ச்சியில் எங்களுக்காக ஒரு பாடலை தருவீர்களா அம்மா? இதில் நீ என்று துவங்கும் தலைப்பு வைத்துள்ளீர்கள் அம்மா, அந்த பாடலை எங்களுக்காக கலம்பம் நிகழ்ச்சியில் ஒழிக்க விடுங்கள் அம்மா. அந்த பாடல் நீயேதான் எனக்கு மனவாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி, நானேதான் உனக்கு வழிகாட்டி, உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி. இந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம் குடியிருந்த கோயில் இந்த பாடலை எங்களுக்காகவும் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த கடம்பு நிகழ்ச்சியில் காட்சிகளில் தவழ விடுங்கள் அம்மா. நன்றி அம்மா, வணக்கம்.
0: நன்றி ராஜவேல், நீங்க கேட்ட பாடல் உங்களுக்கு எப்படியும் கிடைக்கும். அடுத்து வருவோம் நாங்கள். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஜெபர் சாதிகண்ணா. நீங்க என்ன பாட்டு, நீங்க தான் நிறைய பாட்டு எழுதுவீங்க, அதான் சந்தோஷம். அவ்வளவு பாட்டுலயும் உண்டை தூக்கி நாங்க எடுத்து வந்துருவோம், அது உங்களை கண்டு நீங்க எடுத்து வந்த பாட்டுல. இன்று ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்கோ, முத்துவேல் இணைஞ்சு கொள்ளுங்கோ, மஜித் இணைஞ்சு விட்டார், வரதராஜன் இணைஞ்சு கொள்ளுங்கோ. சூனியா என்ன சொல்லிருக்காரு பாக்கலாம்.
7: வணக்கம் அம்மா, சந்தோஷப்படுறீங்க, நலமா இருக்கீங்களா? இன்றைய கடந்த நிகழ்ச்சியில நீ என்ற பரம்பர பாடல் கேட்டிருந்தீங்க, அதுல வந்து எனக்கு வந்து பிடிச்ச பாட்டு நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது, கம்மணியே கம்மணியே தொடங்குற பாட்டுங்களா. படத்தோட பெயர் வந்து மனசெல்லாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி சோனியா, சந்திரசேகர். நீங்க காட்டிலைக்கு வந்து பேசணும், எங்க உங்கள்ட்ட ஏதாவது சமையல் குறிப்பு கேட்டணும்னு நீங்க வராம இருக்கிறீங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிகிறது. அடுத்து யாரு பதிவு வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். எங்கே பதிவு, நீங்க உங்களுடைய பதிவுகளை நீங்கள் எடுத்து வர வேண்டும். எங்களுடைய ஆண்டாளம்மா வருகிறார், எங்க பாக்கலாம். வணக்கம் ஆண்டாளம்மா. அம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாள். வணக்கம்
8: அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க எங்களை என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டு
8: நல்லா இருக்குமா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். அடிக்கடி இணைஞ்சு கொள்ள என்ன, நீங்களாவே நீங்க கட் பண்ணிட்டீங்க, மீண்டும் நீங்க காட்டி இணைக்க வாங்க. நீங்க உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கோ, அது நீங்க உங்களோட கையில தான். ஏன்னா நான் எதுவுமே டச் பண்ணாம இருக்கிறேன், உங்களை எடுத்து விட்டுட்டு. அதனால உங்களோட பக்கம் நீங்க அழைக்க வேண்டும் மீண்டும் என்று சொல்றேன். ஜெவர் சாதிக்கண்ணா, சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் பாருங்க என்ன பாட்டு எல்லாம் எல்லாருக்கு. எனக்கு நீ உனக்கு நான் அது அப்படி ஒரு பாட்டு இருக்கா ஒன்று எழுதியிருக்கிறார்கள். வானொலியில் குரல் நல்லா இருக்கான் யாருக்கு கண்ணா? ஏதோ நேர கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. குரல் வானொலியில தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கண்ணன். சூப்பர் சூப்பர். இனி நான் வானொலி ஊடாக தான் உங்களை எல்லாரோடையும் பேசும், சும்மா பேச மாட்டேன். வணக்கம் ஆண்டாள். வணக்கம் ஆண்டாள். ஆண்டாள்
8: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கு? நல்ல சுகமா இருக்கு. நீங்க இல்லாம நாங்க இந்த இட்லிய பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. நீங்க வந்தா தான் நாங்க பேசுவோம். சாப்பாடு நீங்க இருந்தா தான் நாங்க ஆரம்பிக்கும். சரி ஆண்டாள், இந்த குண்டு தோசைன்னு சொல்றாங்க இல்ல, குண்டு தோசை
8: குண்டு
0: இல்ல குண்டு குண்டா
8: ஊத்தப்பமா?
0: குண்டு குண்டா
8: ஊத்தப்பமா?
0: தோசையோ குண்டு தோசையோ சொல்லுவாங்க, குண்டு குண்டா இருக்கும்.
8: அதான் மாவு பிடிச்சு போச்சுன்னா அதுல வந்து எல்லாம் வதக்கி அதுல போட்டு கொஞ்சம் மட்டும் மட்டும் ஊட்டினா அது ஊத்தப்பா. இங்க நீங்க குண்டு தோசைன்னு சொல்றீங்க
0: இல்ல. இப்ப குண்டு குண்டா ஒரு ஒரு ஒரு அச்சு அடுப்புல வைக்கிறது குண்டு குண்டா இருக்கும். அதுக்குள்ள விட்டு நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு அதனுடைய நெய்ய விட்டு அப்படி பிரட்டி அப்படி ஒரு பக்கம் சொன்னா அப்படி அடுத்த பக்கம் பிரட்டிட்டு
8: தோசைகள் தோசைகள் ஊத்தப்பம் வாங்காது. குண்டு வெங்காயத்தெல்லாம் வதக்கி போட்டு ஊத்தப்பம் போயிருக்கீங்க.
0: அது
8: மாவு செய்யலாம்
0: இல்ல. அது அந்த தோசை என்றா சுவம் இல்ல, எங்க கைக்கு வேலை இல்ல. அப்படி ஒண்டொண்டா தூக்கி போடலாம் வாயில.
8: சில பேர் மெல்லிசாங்கதான் பிடிக்கும். எங்க வீட்டுல மெல்லிசாங்கதான் மில்லு தோசை பிடிக்காது.
0: இப்ப ஆண்டாளம்மா நீங்க சொல்லுங்க, நீ என்று தொடங்குற பாட்டு அல்லாடி நீ என்று இடையக்கிலையும் வரலாம். சொல்லுங்க ஒரு பாட்டு.
8: நான் முதல்ல சொல்றேம்மா. சொல்லுமா? சொல்லுமா?
0: அது நீலம். அது நீலம். நீ நீ வர வேணும். இப்ப நான்
8: அது நீலம். அது
0: நீங்க ஆண்டாள் அந்த வடிவா கண்ணன் ஞாபகத்திலே இருக்கிறீங்க.
8: ரமணி
0: ராஜேஷ் இந்த பாட்டோ நீ வருவாய் என நல்ல பாடல் அது. அந்த பாட்டு உங்களுக்கு நீ வருவாய்
8: என நீ வருவாய் என
0: நான் இருந்தேன். நல்ல பாடம். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன். ஒரு நாளும் இணையன அப்படி வர முடியாவிட்டா ஒரு சைன் போடுங்க. நான் பிஸியா இருக்க நல்லடி, நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம். காணையில
8: வெங்கலையான மணி ஏழு மணி ஆயிடுச்சு. அவரை பிடிச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே டைட்டா போயிடுச்சு.
0: நன்றி நன்றி. உங்களுக்கு நன்றி நன்றி. நேரம் சரியாக 12:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145129739 முத்துவேல், நீங்க அழைச்சு பார்த்துட்டு தூக்கத்துக்கு போயிருப்பீங்க, இருந்தாலும் நீங்க விழித்திருந்தா நீங்க காட்டழிக்க வாங்குவோம்னு சொல்லிக்கொண்டு. கண்ணன் சொல்லியிருக்க, நீர் வருவாய் என நான் இருந்தேன், அந்த பாட்டு சரியா கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. நல்ல காலம், அவருக்கு முதல் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த நாள் உங்கள் யாவருக்கு மிக இனிமையாக செல்லட்டும் என்று கணபதி அண்ணா போட்டிருக்க. அண்ணா உங்களுக்கு நாள் இந்த நாள் சென்றுட்டு அண்ணா, இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா கணபதி அண்ணா வணக்கம். இனிமையா போனதா அத சொல்லுங்க.
9: எனக்கு என்னைக்குமே மீதானிக்கு சிக்கன் கேக்கும் போது இனிமையா இருக்கும்.
0: இல்ல நான் சொன்னது காலையில 6 மணியில இருந்து இதுவரையும் உங்களுக்கு இனிமையா போனதான்னு கேக்குறேன்.
9: சுமுகமா போச்சு.
0: என்ன போனதெல்லாம்
9: நல்லபடியா சென்றது தெரியும். கடை என்ன கலாய்க்கிற பத்திய
0: நீங்க பேசும்போது நல்லா இருக்கு. என்னட்ட நிறைய விசேஷம் இருக்கு. முதல்ல நீ என்று சொல்லி சொல்லுங்க. சொல்லுல ஒரு பாட்டு நீ என்று சொல்லு
9: வரணும். அந்த குயில் யாவிட்டு சந்த குயில் தாளாட்டு மொழியில் வச்சு தாளாட்டு எனக்கு ஒரு தாய்மொழி கிடைக்குமா ஆசாவு வருத்தமா கூ கூ கூ. அப்புறம் அப்புறம்
0: அடுத்த ஒரு பாட்டு
9: இல்லை நெஞ்ச கலவை கொஞ்சம் திறந்தது இல்லை நானா இல்லை
0: நீசன் நல்ல பாடல். அந்த பாட்டு கேட்டுட்டாங்க.
9: அப்புறம்
0: சூப்பர் அண்ணா, அப்படிதான் இருக்கே. அது
9: வந்து நீயே தான் எனக்கு மணவாட்டி என்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி நானே தான் உனக்கு வீழி காட்டி என்னை மாறி பூக்கும் வழி காட்டி. அப்புறம் வந்து
0: அது ராஜவேல்
9: இந்த பாட்டு யாருக்கான எனக்கு மைண்ட்ல வந்தது. அப்புறம் வந்து வருஷா படிச்சேன். நீ கேட்ட நான் மாட்டேன் என்ற சொல்வேன் கண்ணா உன் கண்ணும் நெஞ்சும் என்றும் புந்தம் பாட்டு
0: அந்த பாட்டு மகிழ் கேட்டுட்டேன். அடுத்து
9: மகிழ்ச்சியம் பாட்டு. அப்புறம் வந்து என்ன பாட்டு
0: நான் டிசைட் பண்றேன் எந்த பாட்டு உங்களுக்கு கொடுக்கலாம்னு.
9: ஒரு பாட்டு இருக்குமா, அந்த பாட்டு சுஷிலா டீம் பேசும்போது ஒரு பாட்டு இருக்கு. ஐயோ நல்ல பாட்டாச்சு. நெஞ்சு வந்த டைம் அது இதே நீ சொல்லியா முதல் நெஞ்சே
0: இருக்கான். அதுதான்
9: வந்தது அங்க சங்க தூக்கி போடுறது.
0: நீ நீ நிறைய பாட்டு இருக்கு அண்ணா. அப்ப என்ன உங்களுக்கு அப்ப முதல் மடியாத பாட்டு கொடுக்கலாமா உங்களுக்கு?
9: என்ன
0: பூங்காற்று திரும்புமா?
9: பூங்காற்றே திரும்புமா நான் யோசிச்சு வரேன், அஞ்சு பேர் கொடுக்கணும்.
0: நன்றி நன்றி
9: வார்த்தை வரல.
0: நன்றி அண்ணா, நன்றி நன்றி
9: நன்றி
0: நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:27 இது கனடிய நேரம், இந்த இலங்கை நேரம் சரியாக 10:57. ஓ அப்ப கண்ணனுக்கு அந்த பாட்டு தான் வேணுமா? நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. அங்க ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணும் இப்ப வருத்தமா இருக்கான். அது கண் நீ போகும் பாதையில் கண் கண் போன போக்கிலே போனபடியா கண் ரெண்டுக்கும் இப்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ராஜ்குமார் சொல்லிட்டு போற. நீங்க மனசு போகுதுன்றீங்க கவனம். அப்ப கண்ணனுக்கு நாங்க அந்த பாட்டை கொடுத்துடலாம். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே. பாருங்க சும்மாவே மனசு எங்கெங்கெல்லாம் போகுது, இப்ப கடைசியா பாதையிலும் போயிடுச்சு. சரி, எங்க என் அன்பு உறவுகள், அடுத்து எங்களுடைய முத்துவேல் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. தூக்கத்துக்கு டக்குன்னு போயிட்டீங்க போல இருக்குது, இடம் கிடைக்கல என்றொன்னு என்னுடைய பாடலை நான் இப்ப முழுமையாக கேட்க போறேன். இப்ப எந்த காட்டுல மழை, இந்த பாடலை முழுசா கேட்கணும்.

ஒரு கேள்வியே கேட்டேன். நான் நிறைய சிகரெட் குடிக்கிற ஒருத்தர் ஒருவரிடம் மற்றவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய், எந்த சிகரெட்டை பிடிப்பாய், குடிப்பாய், பிடிப்பாய் என்று கேட்கிறார். அப்ப அவர் ஒரு கடியாக என்ன சொல்லியிருப்பார், அவர் சரியான அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை சொல்லிடுறேன், சரியான சொல்லுவார், கஞ்சல் பயல் என்று சொல்லுவார்கள் அல்ல, செலவு செய்ய மாட்டார், கஞ்சத்தனம் இருக்கு அவருக்கு. அப்ப அவரை பார்த்தான் இவர் கேட்கிறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் கேட்கலாம், கெட்டிக்கார பார்க்கலாம்.

0: தஜும் தஜும்
1: தஜும் இருக்கட்டும், அடுத்த கேள்விக்கு வரேன். சரியா, கிழமை அதாவது திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அது கிழமை. அந்த கிழமை உள்ள காய் எது? இந்த கிழமை ஒன்று அதுல வரணும், திங்கள் செவ்வாய் அப்படி ஏதாவது ஒன்று வரணும், அது உள்ள காய் எது? நீங்க சமைச்சு சாப்பிடுற காயில கெட்டிக்காரண்டா கொண்டு வாங்க. சரியா, இப்ப என்ன ரெண்டு கேட்டிருக்கேன், அதாவது சரியான கஞ்சில் தனம் உள்ள அதாவது செலவு செய்யாத ஒருவரிடம் இருவர் கேட்கிற, நீ எந்த சிகரெட் பிடிப்பாய் என்று. உடனே அவர் ஒருவருக்கு ஒரு பதில் சொல்றார், என்ன பதில்? அடுத்தது வந்து கிழமையுள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் ஏதாவது ஒன்று வரணும். கட்டி எங்க பாடலை கேட்கலாம், யார் கட்டிக்காரன்னு பாக்கலாம்.

0: கேளிக்கு.
1: வணக்கம் ஆண்டாள், நீங்க சொல்லுங்க கேள்விக்கு பதில். வள்ளிக்கிழங்கு ஆண்டாளம்மா, நீங்க நான் சின்ன பிள்ளையன்று பாத்தீங்களா, இவ்வளவு நாளா நான் பெரிய ஆளா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்னண்டா சின்ன பிள்ளைன்னு
2: நீங்க சொல்லுவீங்களா? அடிக்கடி சின்ன குழந்தை சின்ன குழந்தை சொல்லுவீங்கள.
1: சரி, இரக்கமுள்ள கிழங்கு எது? இரக்கமுள்ள யோசனை பண்ணி கொண்டு வாங்க,
2: யோசனை பண்ணி.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: கருணை கிழங்கு
1: என்ன கிழங்கு? கருணை கிழங்கு கட்டி காரி, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு சமைக்கிறேன். அப்ப இந்த கிழமையை கண்டுபிடிங்க, அந்த காய்கறியில எது எது கிழமை வருதுன்னு அதை கண்டுபிடிங்க. அடுத்தது வந்து அந்த சிகரெட், ஒரு சரியான கஞ்சல் பயல் ஒரு ஆள்கிட்ட கொஞ்சம் கூட செலவு செய்யாதவர்கிட்ட ஒருத்தர் கேக்குறார், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய்? அவர் என்ன பதில் சொல்லி இருப்பார் என்று பாக்கலாம்.
2: சரிப்பா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: அந்த பதிலை சொல்லி இருக்கிறார். வணக்கம், எங்களுடைய ஷாகுல் ஹமீத் வாங்க. ஷாகுல் ஹமீத் உங்களை பற்றி ரொம்ப கவலை நாங்கள். உண்மையா மூன்று தீவிர ஆலயத்துக்கு நடுவில் நீங்க மூன்றில் ரெண்டு தீவிர இல்ல, ரெண்டு தீவிரவாதிக்கு நடுவுல நீங்க இருந்திருக்கீங்க. அப்ப அது நீங்க அந்த கூட்டத்தோட இருந்ததால நீங்களும் அப்படி ஒரு தீவிரவாதிய வந்த மாதிரி எனக்கு ஒரு அது உடுப்பெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சூப்பர்.
1: ஏன்னா இங்க ஜீரோ
0: ஜீரோ இருக்கணும். எதுக்கு நீங்க பேசாம இருந்தீங்க? அது நல்லா இருக்கா உங்களுக்கு? நாங்க பயந்துட்டோம். இல்ல நேற்று முழுக்க நான் நித்திர கொண்டேன், உண்மையா தூங்க இல்ல. நான் உண்மையா இது வேலையும் தூங்க இல்ல. சாவுலுக்கு என்னவோ நான் எடுக்கலாமா, அது வேற பயமா இருக்கு. உங்களுக்கு எடுத்து என்னுடைய கடையத்தையும் நான் வந்து அடிச்சு வச்சிருவாங்களோன்னு அது வேற பயம். இல்ல நோட்டு தானே, அது வந்து எல்லாரும் இருக்கும் தானே ஸ்பிளிட் பண்ணி. அப்ப அவங்க சில நேரம் அதெல்லாம் கண்காணிச்சுட்டு வந்துட்ட. நான் ஒரு அப்பாவே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறேன், ஒரு கோபி தண்ணி கூட இல்ல இன்றைக்கு. அது வேற நீங்க எல்லாம் வந்து சும்மா எல்லாம் வீணா எதுக்கு? ஆனா உங்களை பற்றி எங்களுக்கு சரியான சோகம். மாமா கூட சரியா துக்கப்பட்டிருந்த, பாவம் ஏதோ மெதுவாத்தான் பேசியிருந்தாருங்க. உங்களை காப்பாற சொல்லி போட சொல்லி தான் அந்த முகத்தை மட்டும் அப்படி பெருசா நாங்க இனி பேப்பரை கொடுக்கல. பேப்பரில் கொடுக்கலான்னு உங்களோட பணம் ஒன்று எடுத்து அத பெருசா நான் இன்னும் வெளியிடையில நல்ல காலம் நீங்க இன்னைக்கு பேசி இருக்காட்டி நான் இப்ப வெளியிட்டு இருப்பேன் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம். எல்லாரும் யாராவது காப்பாட்டுங்கப்பா.
1: அது தியேட்டருக்கு வெளியில இருந்தோம்.
0: படத்துக்கு போயிட்டு
1: படத்துக்கு போகல.
0: இங்கேயும் பனிப்பொழிவு இருந்தா குளிர அவ்வளவு ரெண்டு இல்ல. அந்த காத்து வீசினா தாங்க முடியாது, உரைச்சிடும். சரி, இப்ப உங்களுடைய நீ என்று சொல்ற பாட்டு என்ன பாக்கலாம்?
1: என் பொன் வசந்தம்.
0: புது பாட்டு ஒன்னும் கிடைக்க இல்லையா உங்களுக்கு?
1: இந்த பாட்டுக்கு என்ன
0: இல்ல பரவாயில்ல. இல்ல நீங்க தான் புதுசே விரும்புறீங்க. நீங்க இப்ப இடைக்காலத்துக்கு வந்திருக்கீங்க, இன்னும் புதுசா நீங்க பாப்பீங்க இல்ல?
1: அதுதான் நீ
0: நீ
1: நீ கேட்டுமா? நீ
0: பாருங்க பாட்டு ஏற்றுறாரு பாருங்க. சொல்லுங்க. நீ நீ கேட்டுமா? நீ கேட்டுமா? அங்க
1: முக்கியமான
0: அதாவது முதல் வந்து மக்களுக்கு நாங்கள் அனுப்ப முதல் ஒரு ஒரு ஒரு குழு வந்து வெரிஃபை பண்ணி இது அனுப்பலாமா இல்லையான்னு
1: கேக்குறேன். இந்த போட்டோ தானே இருக்கு, அவரை எனக்கு திருப்பி அனுப்புறாரு.
0: அதுல எப்படித்தானே இருக்கு உங்களோட? இல்லையா இல்ல உங்களோட முகம் மட்டும் இல்ல இருக்கு. மற்றவங்க தேவையில்ல, அவங்க புடிச்சு வச்சிருக்கவங்க இல்ல உங்க. அங்க நீ ஏட்டுங்க. அங்க இன்றைக்கு இருந்தாலும் நீங்க கவிஞராக அங்க ஏட்டுங்க பாக்கலாம். நீ நீ
1: நீ
0: நீ மாமாட மாமாவை நாங்க முந்தைய என்னன்னு கூப்பிடுவோம். மாமா வந்தோடனே என்ன செய்வாரு? உஷன்னு வரல காட்டு மாதிரி என்ன

0: ஜாதகத்தை அடிப்பாரு.
1: மாமாவை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, சொல்லுங்க பாக்கலாம்.
0: நீ சொல்லிட்டு வருமா?
1: நீ என்று வரும், நீ என்று வரும், பெந்த காட்டு வரும், காட்டு வரும்,
0: காட்டு
1: பேச ஆரம்பிக்க இப்படித்தான் செய்யும். இந்த பேச முடியாத புள்ள தத்தி தத்தி பேச இல்ல, அப்படித்தான் இப்ப இவர் ஆரம்பிக்க. அங்க நீ, நீ அங்க பேசுங்க, நீ காட்டு வந்துருச்சு, நீக்கு பிறகு காட்டு வருது, கண்டுபிடிங்க அந்த பாட்ட.
0: நீ பாதி நான் பாதி, கண்ணே நீ கட்டிஞ்சேல, நீ கட்டிஞ்சேல விடுப்பில்லன்னா கசங்கி போனேண்டி. நீ போகும் பாதையில் மனசு போகுது நானே, நீதா நீதானா, நீதானா நெஞ்சே நீதானா. நீ நடந்தால் நடந்த அழகு, நீ நடந்தால் நடந்த அழகு, நீ எங்கே வந்து
1: யாருங்க எழுதுறது, யாருங்க உங்களுக்கு எழுதுறது அந்த பாட்டெல்லாம் கடக்கடங்க? இளவரசு போடுறாரோ அப்படி மாமா.
0: நீ பார்த்த பார்வைக்கு நன்றி, நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை உங்களுக்கு
1: எல்லாத்தையும் நீங்க சொல்றீங்க. மாமான காட்டி வருதுன்னு சொல்றோம், அந்த பாடலை மட்டும் நீங்க சொல்லல.
0: எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது, அதனால அவன் சொல்ல. நீதானா, நீதானா
1: காட்டு வரானே,
0: நீ வந்துமா காட்டு வரணும் சொல்லுங்க.
1: இல்ல நீக்கு போறவன் காட்டு வரானே, எங்க சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு கட் பண்ணி போயிடலாம். நீக்கு பிறகு மாமா அங்க எழுதி நீங்க சொல்லி கொடுக்க கூடாது, யாரும் இவருக்கு சொல்லி கொடுக்க கூடாது.
0: நீ காற்று நாமரம், நீ என்ன சொன்னாலும் தலையாற்று. இந்த காற்று வந்துருச்சு
1: சரி. இது யாரு உங்களுக்கு எழுதினது, இப்ப சொல்லி கொடுத்தது?
0: இல்லையா, யாரு எழுதுல யாரும் சொல்லல, நானாவே சொல்றேன். இதுல போய் யாரு சொல்லி
1: தலையில கைய வச்சு சத்தியம்
0: பண்ணுங்க. இப்பதான் இப்பதான் மாமா எழுதுறாரு, நீ நீ கட்டு சேல மடிப்புல நீ காற்று நான் வர, இப்பதான் அனுப்புறாரு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அனுப்புறாரு.
1: இல்ல இல்ல, இது யாரும் சொல்லி கொடுக்காம உங்களுக்கு அது வராது.
0: இல்ல இல்ல, அதெல்லாம் யாரும் சொல்லலாம். இல்ல நான் வந்து நேர்த்தி என்ன ரெண்டு பேரு என்ன பக்கத்துல இருந்தாலும் அவங்க மேல சத்தியமா சொல்றேன், யாரும் நான் மட்டும்
1: சரி. இப்ப பாட்டு சொல்லுங்க, இது கண்ணா பாட்டு சொல்லிட்டீங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்
0: இப்ப வந்து? என்ன பாட்டு தெரியுமா
1: உங்களுக்கு வேணுமான பாட்டு?
0: அது
1: கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க,
0: கேட்டுட்டாங்க.
1: அது ராஜ்குமார் கிட்ட
0: பார்த்த பார்வை ஒரு நன்றி. அது வேணும்
1: மாதிரி இருக்கும் அது.
0: நீ நீ என்ன சொன்னாலும் கவிதை, அது கேட்டாங்களா?
1: நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை கேட்கல, தப்பிட்டீங்க. அது தரவா
0: இல்ல? அப்ப நீ நடந்தாலும் அடைய அது கேட்டுட்டாங்க,
1: அது கேட்டுட்டாங்க, அது கேட்டுட்டாங்க.
0: நீ போகும் பாதையில் மனசு போகுது,
1: அதான் கண்ணன் கேட்டது.
0: நீ பாதி நான் பாதி கண்ணே, அந்த பாட்டு.
1: நீ பாதி நான் பாதி கண்ணே, இல்ல அது கேட்கல, அதை தரவா?
0: கேளடி கண்ணு, கேளடி கண்மணி திரைப்படத்துல இடம்பெற்ற பாடல் அது.
1: நிச்சயமா அந்த பாட்டு தரவா? நீ பாதி, நீ பாதி நான் பாதி, நீ பதி என்று எழுதிட்ட, நான் பாதி.
0: இப்ப பாரு, இப்பதான் கண்ணனை எழுதிருக்காரு. நீ காற்று நான் மரம்.
1: அப்ப நீங்க அங்க பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறீங்க, அது எப்படி
0: உங்களால? அப்படி இல்ல, அப்படி இல்ல, மெசேஜ். ஆனா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எழுதுறாங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்துட்டாங்க, அதனால தெரியல. நீ காற்று நான் மரம் அந்த பாடல் கேட்டாங்களா?
1: நீ காற்று நான் மரம் கேட்கல யாரும்
0: கேட்கல. பாருங்க,
1: அது கேக்கல. இப்ப நீங்க நீ பாதி நான் பாதி போட்டுட்டேன் உங்களுக்கு ஒரு கஞ்ச பயர் என்னண்டா ஒரு சில அன்பு உறவுகள் என்னட்ட கேட்டிருந்தாங்க, அம்மா நாங்க வந்தா மட்டும் நீங்களே நம்ம கூட பேசுறது இல்ல எங்களோட எல்லாம் தமாஷாண்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், அது உங்களோட எல்லாம் பேசிட்டேன்னு நான் பேசுறப்ப நீங்க பாருங்க நான் உங்களை பார்த்து கஞ்ச பயன்ட ஆனா உங்களுக்கு கோபம் வரல, நீங்க என்னோட சேர்ந்து அது தமாஷா எடுத்து பேசுங்க. தெரியல நான் தெரியாம அவங்களுக்கு சொல்லி என்ன போய் நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு கேட்டு அப்படி எதுவும் வந்துட்டா. அப்ப அதனாலதான் நான் உங்களோட எல்லாம் கொஞ்சம் இன்னும் பழகல, அதனால நான் அப்படி பேசுறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அதான் உண்மை. சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு, அந்த உண்மையிலேயே சரியான கஞ்சலா இருக்கிற ஒருத்தர் அது எதுவுமே கொடுக்க மாட்டார், செலவு செய்ய மாட்டார், அவர்கிட்ட போய் மற்றவர் கேக்குற நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று கடியா ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
0: எந்த சிகரெட்டை பிடிப்பாங்க, கீழே குடிச்சிட்டு போட்ட சிகரெட்டை
1: பிடிப்பாங்க. இன்னும் கவனம் அவர் அவ்வளவு அந்த பையன் அவ்வளவு கஞ்ச பையன் இருந்தா போல நீங்க அவ்வளவு கவனம் வர கூடாது நீங்க. இல்ல இதுக்கு வேற ஒரு பதில் இருக்கு. சரி, அடுத்தது கிழமை உள்ள காய் எது? திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அந்த கிழமை உள்ளது. கண்ணன் நீங்க எழுதி விட கூடாது சொல்லிட்டேன், கண்ணன் பதில் சொல்லிருக்கேன்.
0: நீங்க எழுதி விட கூடாது, நீங்க சரியா உங்க ஸ்ரீலங்கால வந்து அந்த காய்க்கு வந்து அந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க, அதனால அதை சொல்லுங்க. எங்களுக்கு அது தெரியாம இருக்கு.
1: கண்ணன் ஸ்ரீலங்கால இருக்கிறவரா?
0: கண்ணன் இங்க இதுல சென்னையில தான் இருக்கு.
1: அப்ப கண்ணனுக்கு தெரிஞ்சிருக்க அந்த காய். இரக்கமுள்ள கிழங்கு அம்மா சொல்லிட்டு போன ஆண்டாள் அம்மா இரக்கமுள்ள
0: செவ்வாழை. செவ்வாழை
1: யாரும் அதுக்கு செவ்வாழை போட்டிருக்கிறார்கள் என்னன்னா எங்களோட தமிழன் பாரதி செவ்வாழை என்று போட்டிருக்கார். இல்லையே இது அந்த அந்த அந்த கிழமை சட்டியா வரும். செவ்வாய் என்றா செவ்வாய் என்று வரணும்.
0: வெள்ளரிக்காய்
1: அது என்ன வரும்? கண்ணன் எழுதி விட்டுருக்க. சூப்பர்.
0: கண்ணன் எழுதுல இல்ல யாரோ போட்டிருக்காங்க. அது யாரு? அது யாரு போட்டிருக்கா? ஜெயபிரசாதிக்கு போட்டிருக்காரு. அத நான் வந்து
1: பாக்குறேன்.
0: அதுதான் சேர்த்து எழுதிருக்காரு. பூ தனி காயின்னு எழுதிருக்காரு. நான் வந்து பூ தனியா பிரிச்சுட்டேன், சனி தனியா பிரிச்சுட்டேன், இக்காய் தனியா
1: பிரிச்சுட்டேன். இங்க பாருங்க கண்ணன் அப்புறம் கஞ்ச பயல் பாருங்க. கண்ணன் பாருங்க அந்த சிகரெட்டுக்கு கஞ்ச பயல் கஞ்ச
0: பயல் சொன்னீங்களா? என்னது
1: என்னது என்ன கிழங்கு? அது இரக்கம். இரக்கம் உள்ள கிழங்கு. இரக்கம் உள்ள கிழங்கு.
0: நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த புளிக்குழம்புல கொண்டைக்கடலை போடுவேன். போட்டுட்டு மொச்சக்கொட்டை போட்டுட்டு அதுல வந்து கருணக்கிழங்கு கருணக்கிழங்கு இருக்கு பாத்தீங்களா, அதை போட்டு நல்லா கிளம்பிச்சு கலப்பல பல கல கல கல கலன்னு
1: சாப்பிடுவாங்க. நேற்று இருந்த மாதிரி நீங்க தீவிரவாதியோடய இருந்து கண்ணனை பாருங்க. கஞ்ச பயலும் கஞ்ச பயல் தான் கண்ணன் எழுதின மாதிரி இருப்பார். மற்றவர் பூவை பிடிக்கும் போது அதை பிடிப்பாரா அந்த பூவை பூவை எழுப்பாரு அவ்வாருங்க. இது எப்படி என்ன சிந்திக்கிறாங்க சரியான சிக்கனமா? சரி பாக்கலாம், அதை சொல்லுங்க பாக்கலாம். சிகரெட் கதை இன்னும் சரியா வரல. இந்த பையன் இவ்வளவு கெட்டிக்காரன் வந்துட்டானே இவன் எப்படி கேள்வி கேட்கலாம் இனி
0: வெளிநாட்டுக்காரங்க
1: வேற என்னவோ நான் அந்த நாட்டை பற்றி ஏதோ உங்கள்ட்ட கேட்கணும்னு மறந்து போனேன். அப்போது எனக்கு
0: காலையில உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன்.
1: என்ன
0: அந்த 25-26 சுதந்திர தினம் குடியரசு தினம் வரத்துல அது அந்த இது இப்ப பாத்தீங்கன்னா அந்த கொடியில இது பண்ணி லைட் எல்லாம்
1: அதெல்லாம் பார்த்தேன். அந்த சிட்டியில லைட்னஸ் என்ன எல்லாம் இரவு நேரத்துல அப்படி இருக்குது அப்படிதானே?
0: எங்க பார்த்தாலும் சிட்டில அப்படி இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும்.
1: அப்படித்தான் இருக்கும். பயம் இருக்காது என்ன இல்லையா?
0: இல்ல பயம் இருக்காது.
1: சூப்பர். சரி, அப்ப நீங்க பாதி நான் பாதி சரியா? இனி கேட்க அந்த சிகரெட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சுடுவாங்க.
0: சரி, ஓகே. அடுத்த பாப்ப யாரு சொல்றாங்க சொல்லிட்டு கேட்டு.
1: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 11:22, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 12:51. எங்கே நீங்களும் அழைப்புக்கு வரலாம். அழைப்புக்கு யார் என்றால் எங்களுடைய முத்துவேல் பேந்தும் அழைப்புக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவில்லையா? அல்லது இல்லை, நீங்க 12:10 நீங்க 45 முதல் நீங்க எடுத்திருக்கிறீங்க. வீரமணி, நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. காற்றலைக்கு வாங்கோ வீரமணி, உங்களுடைய பாடல் என்னன்னு கேட்கலாம். மற்றது செல்வகுமார் சொல்லியிருக்கிறார், அது என்ன செல்வகுமார்? சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா விளங்கல்ல. நீங்க சின்ன பிள்ளை, எனக்கு சின்ன பிள்ளை. இது பிடி பிடி குடிப்பாங்க, சிகரெட் பீடி குடிப்பான், பிடிக்கவில்லை என்றால் பிடி பிடி குடிப்பாங்க. எனக்கு அது சரியா தெரியல, பாக்கலாம். சரி, என்னுடைய பாடலை முழுமையா எடுத்து வரலாம். இன்றைக்கு கண்ணனுடைய காதல் வந்தனத்தோடையே இந்த பாட்டு நிக்குது.

0: காற்றில் இணைந்து கொண்டும் எங்களுடைய ரதீஷ். வாங்க ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம் வணக்கம். எல்லா பாட்டும் முடிஞ்சாச்சா? சேல் பண்ணியாச்சு?
0: இல்ல, சேல் பண்ணல, நிறைய இருக்கே. நீல தான் நிறைய இருக்கே. நாங்க எவ்வளவுதான் சேல் பண்ணாலும் முடியாது. நீ நான்
1: ஆமா எங்க உண்மைதான். ஆயிரத்தி ஆயிரத்தி ஒருத்தி அம்மாடி
0: சூப்பர். அது நல்ல ஒரு பாட. அப்ப உங்களுக்கு
1: ஆயிரம்
0: ஒரு
1: நல்ல இடம்,
0: நல்ல இடம், நீ வந்த இடம்,
1: நீ வந்த இடம்,
0: அது நல்லா.
1: என்ன அருகே நீ இருந்தால்,
0: அது நல்லா. என்ன, அது ரெண்டு பாட்டு இருக்குது. நீ என்ன அருகில் நீ இருந்தால் பாடல், இப்பொழுது ஒரு பாடல் இருக்கிறது, அதுலயும் இருக்கிறது. பார்த்திபன் நடிச்ச ஒரு படத்துல இருக்கிறது. மற்றது பழைய பாட்டு. என் அருகில் நீ இருந்தால் உலகம் எல்லாம் சுழலுவதேன் என்று வரும். அது பழைய பாட்டு.
1: என்ன யாருண்டு எண்ணி எண்ணி
0: நீ பாக்குற கூகுள்ல நல்லா டச் பண்ணி இருக்கீங்க நீங்க. என்ன அதான் சொல்ல, அதான் நீங்க வர ரொம்ப தாமதமாகிறது. சொல்ல கேட்டு நல்லா கூகுள்ல எல்லாம் டச் பண்ணி அப்படியே பார்த்து எடுத்து லைனா எடுத்து வச்சுட்டு தான் நீங்க வருவீங்க. இப்ப இப்ப என்ன பாட்டு உங்களுக்கு? இப்ப முதல்ல இப்ப உங்களுடைய பாட்டை எழுதிடலாம் முதல்ல.
1: ராதா ராதா
0: நீ
1: எங்கே, பாட்டு
0: ராதா ராதா நீ எங்கே, நல்ல பாடல் அது.
1: வேற பாட்டு கேட்கணும்னா அது கேட்கலாம்.
0: இல்ல நீங்க ஒன்று கேட்டுட்டீங்க, இனி நாங்க மாத்த மாட்டோம்.
1: அப்ப அது போதும். ராதா ராதா குடிச்சு
0: சரி. இந்த சிகரெட்டுக்கு நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது நல்ல கஞ்சல் பயல், ஒரு சதமும் செலவழிக்காத ஒரு பையன், அவனை பார்த்து மற்றவன் கேக்குற, நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் என்று. அவன் செலவு செய்து வாங்க மாட்டான், சரியா? அவனை பார்த்து இவன் கேக்குறான், சரியா? கஞ்ச பயன் அவனை பார்த்து கேக்குறான், நீ எந்த சிகரெட்டை பிடிப்பாய் குடிப்பாய். ஆனா அவன் நல்லா சிகரெட் குடிப்பான்.
1: என்னண்டு பொய்யா கிடைக்கிற சிகரெட் குடிக்கிறீங்களா?
0: நீங்க கிட்ட நெருங்கிட்டீங்க, சூப்பர். மற்றவர்கள் கொடுப்பதை குடிப்பேன், அது ஃப்ரீ தானே? நீங்க வணக்கம் இருக்கு போல இருக்குது, எங்க பாத்துருக்கீங்க நீங்க ஃப்ரீயாவே? பூனை மாதிரி கண்ணை மூடி யோசிச்சிருக்கீங்க நீங்க. இல்ல கண்ணை மூடி பூனை யோசிச்சா பவர் கட்டுன்னு நினைக்குவான், இருட்டா இருந்தா. அட இந்த
1: வீட்டுல வேற ஒரு கேள்வி இருக்கு இந்த சிகரெட்டை பத்தி.
0: சொல்லுங்க.
1: நான் மறந்து வச்சு அவன் ஞாபகம் கரெக்டா வரல. அது இப்படிதான் நினைக்கிறேன். வேற மாதிரி சொல்லணும் தெரியாது. தண்ணி அடிச்சா கேன்சர் வரும், தண்ணி குடிச்சா கேன்சர் வரும், சிகரெட் குடிச்சா என்ன வரும் கேக்குற மாதிரி
0: கேட்டா அதுக்கு என்ன பதில் இல்லடா? தண்ணி அடிச்சா சிகரெட் பிடிச்சா என்ன புகை வரும். சரி, இப்ப ஒரு மூல சரி இல்லாத ஒரிடம், ஒரு வைத்தியம் மூல சரி இல்லாத ஒரிடம், இன்னொரு வேற ஒரு டாக்டர்.
1: மூல சரி இல்லாத ஒரு இடமா ஒரு ஆளா?
0: ஒருவரிடம் மூளை
1: சரியில்லாத
0: ஒருவரிடம் ஒரு டாக்டர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெயிண்டின், அதாவது பெயின் அடிக்கிறதுக்கு ஒரு கேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அந்த சிவர்ல அடிக்க சொல்லி, அப்ப உடனே அவர் மிக விரைவாக அடிக்கிறார். கட கட கட கடன்னு அது தொட்டதுதான் தாமதம், கட கட கடன்னு அடிக்கிறார் அது தொட்டு. உடனே டாக்டர் கேட்கிறார், இத்தனை அவசரமாக பெயிண்ட் அடிக்கிறா ஏன்? அப்ப அந்த மூளை சரியில்லாதவர் என்ன சொல்லி இருப்பார்?
1: ஒரு கேள்வி,
0: இது ஒரு கடி கேள்வி. மூளை சரியில்லாத ஒரு ஆளிடம் அவரை டாக்டர் வச்சு அவரை ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கார். சரியா, அப்ப
1: அவர்கிட்ட பெயிண்ட் அடிக்க சொன்னா,
0: அவருக்கு ஒரு கேன் பெயிண்ட், ஒரு வாளி பெயிண்ட கொடுத்து, நீ இந்த பெயிண்ட அடி என்ன, அவருக்கு கொஞ்சம் எல்லாம் சரி வருதா, அதை சரியா அடிக்கிறாரா, என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்கு ப்ரஷையும் பெயிண்டையும் கொடுத்துருக்கு. அவர் உடனே கொடுத்த உடனே டக்கு டக்குன்னு தொட்டு தொட்டு கட கட கடன்னு அடிக்கிறார் அந்த பெயிண்ட. ஒரு கொஞ்சம் கூட அங்க இங்க திரும்பி, அதாவது மிக விரைவாக அடிக்கிறார். உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் இத்தனை அவசர அவசரமா பெயிண்டே அடிக்கிறாய், அந்த கேள்வியை கேட்ட அவர் என்ன சொல்றாரு, கேக்குறாரு அவர் என்ன சொல்லி இருப்பார், அது மூல சரியில்லாதவர் என்ன சொல்லி இருப்பார். என்ன வருதுன்னு என்ன சொல்லி இருப்பார், அவருக்கு மூளை சரியில்லை, அவர் என்ன சொல்லி இருப்பார், இதுதான் கேள்வி. நீங்க சிந்திச்சு கொண்டு வாங்க. சரியா,
1: என்ன
0: பாட்டு
1: திரைப்படத்துல
0: இந்த பாட்டு இருக்கு, என்னட்டா? நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக 1:01, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் சரியா 11:31. அந்த கேள்விக்கு நீங்க இப்ப பதில் கொண்டு வாங்க. அந்த சிகரெட்டுக்கும் அதுக்கு நீங்க பதில் கொண்டு வாங்க. இன்றைக்கு முழுக்க யாரு செல்வகுமார் போட்டிருக்காருங்க, சிகரெட்டுக்கு பதிலாக கஞ்சித்தனமாக செய்யணும்னா பீடி குடிப்பாங்க. அது அதுக்குதான் பதில் வந்துட்டு சிகரெட்டுக்கு, அதாவது மற்றவங்கள்ட்ட மற்றவங்க குடுக்கறதுதான் குடிப்பார் அவர் என்று நாங்க சொல்லிட்டோம். சரி, அடுத்து துண்டு சிகரெட் பாருங்க, கண்ணன் சேகர் போட்ட துண்டு சிகரெட். கண்ணன் சேகர் நீங்க காட்டலிக்கு வருவதா, நீங்க சொல்லிருந்த உடல் நல்ல குறைவு, சரி நீங்க நலமானோன்னு நீங்க வரணும். துண்டு சிகரெட்டே பிடிப்பாரா, ஆஹா, அதைத்தாங்க அவர் சொன்னார், கீழே விழுந்து போட்டிருக்கிறத சிகரெட்டை எடுத்து இப்ப குடிக்கிறாரு. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் கண்ணன் போட்டிருக்க. கண்ணன் உங்கள்ட்ட இந்த புத்தகம் இருக்கு போல இருக்குது. பெயின் தீரும் முன்னே அடிச்சிடணும் சொன்னாரா. சரியான பதில் அது, கண்ணனுடைய பதில். பெயின் தீர்ந்து விடுவதற்குள் அடித்து விட வேணும் என்று உடனே அடிச்சிட்ட. கண்ணன் உங்கட கையில இருந்து இந்த புத்தகத்தை பறிக்கணும்னு நினைக்கிறேன். சரி பாக்கலாம், இருந்தாலும் இந்த ஒரு புத்தகம் தான் உங்கள்ட்ட இருக்கு, என்னட்ட இங்க அடிக்கே இருக்குது, புத்தகத்தை மாத்திடுறேன். செவ்வாய் என்று போட்டிருக்கிறார். ஆனா செவ்வா என்று நிக்குது, எவ்வளிய வாழை என்று வருகிறது, அதனால செவ்வாய் எடுக்க சனி, பூ சனி என்றது, சனி என்றது இடையில வருது. சரி, இப்ப அடுத்த ஒரு இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பதில், நீங்க சொல்லி இருப்பீங்க. பாடலை கேட்டுக்கொண்டு கேள்வி எடுத்து
2: வரம் தாண்டி செல்லும். அம்மா,
0: இந்த ஆங்கிலம் எழுத்து இருக்குல்ல, ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ, இந்த 26 எழுத்துக்களையும் எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும். இப்ப ஷாகுல் ஹமீட் இருக்காருல்ல நடுங்கி கொண்டு குளிர்து குளிர்தண்டு, அப்ப ஷாகுல் ஹமீட் இருக்கிற மாதிரி எந்த எழுத்துக்கு மிக குளிராக இருக்கும், இதை கண்டுபிடிச்சுக்கோன்னு நீங்க சொல்லணும். சரியா, எங்கே பாக்கலாம், கெட்டிக்காரா நீங்க எங்கே சொல்லணும்.

0: இந்த நீ என்று சொல்லல கண்ணன், நீங்க அங்க அந்த பதில எழுதக்கூடாது, சரியா? சரி, உங்களுக்கு தெரியும் நான் இப்ப சொல்றேன். ஆனா நீங்க குரூப்ல எழுதக்கூடாது, அத போட்டுட்டீங்க, அதுக்கு என்ன பேர் என்ன கடா கடாண்டு உங்களை இந்த குரூப்ல இருந்து எடுத்து விடுறாங்க, கொஞ்ச நேரத்தில் அப்பதான் பதில் சரியா வராதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ல முடியாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு பாடலை பார்க்கலாம். நீ என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது, நீங்கள் எடுத்து வரலாம். நீ என்று மற்ற இணைய வீரமணி, நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. வீரமணி, நீங்க இணைஞ்சு சிறப்பிக்கலாம். வணக்கம் வீரமணி. வணக்கம். வணக்கம் வீரமணி, எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்ல உற்சாகமா இருக்கிறீங்க, சூப்பர்.
1: என்னோட
0: பேசணும்னு உங்களுக்கு உற்சாகமா பேச சொல்லுது இல்ல? வணக்கம் அம்மா. வணக்கம்.
1: இல்ல அம்மா, சோமம் இல்லாம இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கூட எல்லாத்துல நீங்க இணைஞ்சிருக்கும் போது கட்டளை இல்ல, நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கும் போது நாமளும் ஒரு இணையது எனக்கு ஒரு சந்தோஷம் தரும். அப்ப ஒரு அந்த அந்த வருத்தம் கூட ஒரு சோமா போயிடும். அதுதான்
0: என்ன அம்மாவுக்கு உடல் நலத்துக்கு சந்திரா அம்மாக்கு
1: நெஞ்சி வந்து உனக்கு அடிச்சுக்கிச்சு, அந்த
0: காற்றலை
1: குழாய். நிறைய இருக்கு, போகக்கூடிய மூச்சு குழாயில இருக்குல்ல, அதுல ஏதாவது புண்ணாயிடுச்சு, அதனால வந்து உங்களுக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் இருந்தாலும் காற்றல இறங்கிட்டு
0: இருந்தேன்.
1: இப்ப நீங்க பேச எல்லாம் பாத்துட்டு இருந்தா செவ்வாய் கைன்னு போட்டு நானே எதுவும் அன்னைக்கு கேட்டது கேள்விக்கு
0: வர இல்ல. பூசணிக்காயில சனி என்று வருது,
1: சனானின்
0: அதுல வருது. நீங்க சொல்லுங்க, நீல ஒரு பாட்டு சொல்லுங்க. நீ
1: பாட்டா மன்னிப்பு என்ற இடத்துல வந்து நீ எங்கும் ஒரு பாடல் இருக்குமா? அதே பாடல இருக்கும்.
0: மன்னிப்பு
1: பழைய பாடல்.
0: பழைய
1: பாடல பழைய பாட்டு.
0: அப்படி இல்லாண்டி வேற பாட்டு நான் மாத்தி
1: போடுறேன்னா
0: அது கேட்டுட்டாங்க. அது நீ தூங்கும் நேரத்தில் அது கேட்டுட்டாங்க.
1: நீ எங்கே நான் அங்கே அந்த படம் நல்லா இருக்கும்.
0: நீ எங்கே அந்த பாடல எடுத்து வர்றேன்.
1: நல்லது
0: நல்லது வீரமணி. நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 1:07, அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 11:38. நீ என்று சொல்ல நீங்க பாடல் எடுத்து வர வேணும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149519 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டளைக்கு வர வேண்டும். நீ என்ற சொல்லு எங்கேயும் வரக்கூடியதாக நீங்கள் எடுத்து வரணும். இப்ப எனக்கு ஒரு நீ என்ற சொல்லு வராம போயிடுச்சு. நீ என்ற வார்த்தை விடுகிற சொல்லு எனக்கு வரவில்லை. இருந்தாலும் சரி, ஒரு பாடலை எடுத்து வரலாம்.

செல்வகுமார் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரல்ல, அதை நாங்க மறந்துட்டோம். கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டி இருக்கிறார்கள் என்று கேட்டிருந்தார். இது ஒரு கேள்வி, இலை தேவைப்பட்டா அதுல ஒட்டலாம் கட்டி இருக்கிறாங்களோ தெரியல. அவர் கேட்டிருக்கிறது என்னன்னு தெரியல, நீங்களும் யோசிங்கோ. கல்யாண வீட்டில ஏன் வாழை மரத்தை கட்டுகிறார்கள்?

நேரம் சரியாக இப்பொழுது 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. அதாவது கல்யாண வீட்டில் ஏன் வாழை மரம் கட்டுகிறார்கள் என்று கேட்டிருக்கிறேன். இது எதுக்கு கத்தரிக்காய் போட்டிருக்காரு? நான் என்ன கேட்டிருந்தேன், என்னோ ஒன்று கேட்டிருந்தேன் இல்ல, பாவம் செய்த காய் என்னன்னு கேட்டோம்னா கத்திரிக்காய் என்று சொல்லியிருக்கார் பெரியசாமி. ஏன் செல்வகுமார், செல்வகுமார் சரியா போட்டுக்கீங்க பாவக்காய், சரி. இது பெரியசாமி எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, பாவம் செய்த காய் கத்தரிக்காய் என்று போட்டிருக்கீங்க எதுக்கு? நீங்க வெட்டி சமைக்கிறதா இல்லையா கடகரண்ட? சரி, சந்தனராஜ் மாமா போட்டிருக்கிறார், வாழை மரத்தை கட்டவில்லை. ஏனென்றால் கீழே, ஓ கீழே விழுந்துடும் என்று கட்டி வச்சிருக்கிறாங்க. சூப்பர் மாமா, நீங்க தான் சரி கட்டிக்காரன், நீங்க சட்டியா சொல்லிட்டீங்க, நீங்க கட்டிக்காரன். சரி, இப்ப செல்வகுமார் வேற என்ன கேக்குறீங்க? 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதிலே ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? பதில், அந்த யானை ரயிலில் ஏறிவிட்டு, ஐயோ சரி பதிலையும் வாய்ச்சிட்டேன்னா நீங்க பதிலண்டு செப்பரேட்டா போனோம். எங்க 2 யானைகள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் இருந்துச்சு, அதுல ஒரு யானை மட்டும் ரயில் ஏறி விட்டது, மற்றொரு யானை ஏறவில்லை, ஏன்? அதுதான் கேள்வி. ஓ சார் சூப்பர், நல்ல காலம். அந்த நான் பதில அப்படியே வாய்ச்சிருப்பேன், நீங்க அப்படியே எழுதியிருந்தா நான் அப்படியே சின்ன பிள்ளமாய் வாய்ச்சி கொண்டே போயிருவேன். கேள்வி வந்து, 2 யானை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போச்சு, ஒரு யானை ரயில்ல ஏறிட்டுது, மற்ற யானை ஏன் ஏறையில, இதுதான் கேள்வி. சரி, எங்க இருந்தெல்லாம் முடியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டு வரீங்கன்னு பாருங்க, கெட்டிக்காரு என்ன மாதிரியே இருக்கீங்க நீங்க எல்லாரும். சரி, இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம், நீ வருதோ இல்லையோ இந்த பாட்டு வருது. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல் கேட்கலாம்.

விசில் ஒரு அடிச்சு காட்டுங்க பாக்கலாம். இத்தனை பேர் வந்து போறீங்க எல்லாரும், ஒரு ஜம் ஜம் வந்து மீசையெல்லாம் வச்சு திட ஆத்திரமா எல்லாரும் வந்து பேசிட்டு போறீங்க. எத்தனை ஆண்கள் வந்து பேசிட்டு போறீங்க. கட்டிக்காரன்டா இத மாதிரி இப்படி விசில் அடிங்க பாக்கலாம். ராஜவேல் அடிச்சாலும் அடிப்பார், அது எனக்கு தெரியும். பரவாயில்ல, இப்ப ரெக்கார்ட்ல எல்லாம் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். எங்கே விசில மட்டும் அடிச்சு அனுப்புங்க பாக்கலாம். யார் கட்டிக்காரன்? இதே மாதிரி அடிக்கணும், இந்த விசில் மாதிரியே நீங்க அடிக்கணும். கட்டிக்காரன்டா பாக்கலாம்.

நெஞ்சில கேட்டுக்கொண்டே தூங்கலாம். எனக்கு போய் தூக்கம் வருதுங்க, இனியாச்சியை முடிஞ்சு கொண்டு போய் தூங்கலான் இருக்கிறேன். அக்கேது அதை மிக விரைவாக வந்து விசில் அடிச்சு காட்டுங்க.

வந்தவாதி மாமா சரியான பதில சொல்லிட்டார். மாமா அங்கேயே நீங்களும் அந்த புத்தத்தை வந்து வாங்கி வச்சிருக்கீங்களோ மாமா? அங்கதான் நிறைய புத்த எல்லாரும் வாங்கி அடுக்கி வச்சுட்டீங்க போல இருக்கு. அது வழி அனுப்ப வந்த யானை என்று சொல்லி இருக்கிற. வணக்கம் எம்டிஆர் எஃப்எம். அந்த யானை வந்த பெரியசாமி, அது நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. நீங்களும் கெட்டிக்காரர் பெரியசாமி. பெரியசாமி நீங்க உங்களோட பாட்டு எழுது என்ன பெரியசாமி, நீ என்று தொடங்குற ஏதாவது ஒரு பாட்டு எழுதுங்க, நாளைக்கு உங்களுக்கு எடுத்து வரப்படும். எங்கே அத மறக்காம எழுதி விடுங்க சரியா? இந்த கத்தரிக்காய் எதுக்கு நீங்க எழுதுறது, நீங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லல என்ன? சரி.

நேரம் சரியாக 11:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு நீ என்ற சொல்லுக்கு 16 பேர் வந்திருக்கிறீங்க. இன்னும் தேவர் சாதிக்கண்ணா இவர்களை எல்லாம் நாங்கள் இன்னும் எழுதலாம். அந்த பெரிய சாமி ஒரு பாட்டு உங்களுக்காக நாங்கள் எடுத்து வரலாம். பதில் எல்லாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இனி நான் இந்த புத்தகத்தை மாத்தி வேற ஒரு புத்தகம் எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வர ஒண்ணும். சரி, அடிபட்ட காய்கறி எது? காயங்களோட இருக்கணும். அடிபட்ட காய்கறி வழிகாட்டும் காய் எது? அடிபட்ட காய் எது? காய்கறியில அடிபட்டது எது? அடிபட்டு மற்றது வழிகாட்டும் காய் எது? எங்க பாக்கலாம். கட்டில இணைஞ்சு சொல்லணும், அப்பதான் நல்ல. அல்லடி நான் தனியே பேசுறது போல இருக்கு. நான் இந்த பெயிண்ட் அடிக்கிற கதை கேட்ட மாதிரி தான் இருக்கு இப்ப கடைசியா. சரி, இன்னும் ஒரு யானை வந்து வேற ஊருக்கு போகுதுண்டு. யாரோ போட்டிருக்காங்க அடுத்த யானை மற்ற ஊருக்கு போகுதுண்டு. இன்னொரு யானை வந்து வேற ஊருக்கு செல்ல வேண்டிய யானை, அதனால அது ஒரு யானை ஒரு ட்ரெயின்ல போகுது, மற்ற யானை அடுத்த ட்ரெயினுக்கு நிக்குது. பாருங்க எப்படி எல்லாம் அப்படி. அதுதான் பதில் என்று செல்வகுமார் சொல்லிக்கிறேன். ஆனா உண்மையான பதில் அது வழியனப்ப வந்தது என்றும் சொல்லலாம். சரி, எங்கே என் நண்பர்களும் நீங்கள் நான் கேட்ட கேள்வி, அடிபட்ட காய்கறி எது? அது எந்த எந்த காயை சொல்லலாம் என்று சொல்லுங்க. மற்றது வழிகாட்டும் காய் எது? வெஜிடபிள் எது என்று அதையும் சொல்லுங்க. ஒரு பாடலை கேட்கலாம், பார்க்கலாம் இந்த பாடல் எதென்று.

நேரம் சரியாக 11:58. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். என்ன 2 நிமிடங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த இறங்கி நேரப்படி சரியா 12 மணி ஆகிறதுக்கு. கனடிய நேரம் சரியாக 1:27. இன்னும் ஒரு நீ கேட்கலாமா பாட்டு அழைத்து நீங்களா? எங்களுடைய மாமா சொல்லி இருக்கிற ரூட் காட்டுறது வந்து பீட் ரூட். செல்வகுமார் நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க, சூப்பர். கெட்டிக்காரங்க நீங்கள் எல்லாரும், கெட்டிக்காரங்க. இந்த இந்த ஸ்கூல்ல படிச்சு படிச்சு எல்லாம் கெட்டித்தனமா வந்துட்டீங்க. சரி, அடிபட்ட காய எதுன்னு கேட்டேன், அதை இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. பாருங்க, அடிபட்ட காய கண்டுபிடிச்சோன்னு வாங்க. எங்கே வேற இன்னொரு சொல் எடுத்துக்கலாம், இன்னொரு அடிபட்ட காய். அடிபட்ட காய் தேங்காயா? என்ன செல்வகுமார் அது? அடிபட்ட காய் எது? தேங்காய். எதுக்கு அந்த நீங்க கோயில்ல எல்லா இடமும் நீங்க சிதற தேங்காய் அடிக்கிறதால நீங்க அப்படி சொல்றீங்களா? அடிபட்ட காய் என்று. ஆஹா, சரி, இல்ல அது சரியான பதில் இல்ல. அடிபட்ட காயை கொண்டு வாங்க கெதியா. சரி, இன்னும் ஒரு பாடல் எடுத்து வர போறேன். இப்ப வேற ஒரு சொல்லையும் உங்களுக்கு கண்டுபிடித்து கொண்டு வர்றதுக்கு. சரி, பாடலை முதல்ல கேட்கலாம், கேட்போம்.

என்ன மணிகண்டன், அடிபட்ட காய் கத்தரிக்காயன்னு போட்டிருக்கீங்க, என்ன நடந்தது? அடிபட்ட காய் தேங்காய், கத்திரிக்காய். கத்திரிக்காய் என்ன? ஆ, நீங்க இந்த கண்டெல்லாம் அடிபட்டு இருக்குமே, அதை நினைச்சு உண்மையாவே அப்படி சொல்றீங்களா? இது கடிக்கேள்வி. அடிபட்ட காய் என்ன காய்?

சின்ன தூரம்.

அது சரி செல்வகுமார், ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்து வச்சா என்னன்னு கேட்டா நாலு என்று போட்டுக்கீங்க. நீங்க நீங்க சரியான, அதாவது சரியான ரூட்ல போறீங்க கெட்டிக்காரன். நீங்க அந்த படிக்க படிப்பு அப்படியே மாத்தாமலே நீங்க சொல்றீங்க ரெண்டையும் ரெண்டையும், அது டூ பிளஸ் டூ போர் என்று போட்டுட்டீங்க. சரி, மணிகண்டன் அடிபட்ட வண்டிக்காய், அடிபட்ட காயம் வண்டிக்காய் வெட்டி வெட்டி வரும் இல்லை, அதனால்தான் பதில் சரியாக சரியா வெட்டி வெட்டி வரும். வண்டிக்காய் வெட்டி வெட்டி வருமா? எங்க வெட்டி வெட்டி வரும்? நீங்க தான் உடைச்சு உடைச்சு பாக்குறது முத்தலாண்டு, அது முழுசா தான் இங்க வருது. சரி பெரியசாமி, நீங்க சரியா சொல்லிக்க, ரெண்டையும் ரெண்டையும் சேர்த்தா இருபத்தி ரெண்டு வரும். ரெண்டு ரெண்டு ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா பெரியசாமி, நீங்க கெட்டிக்காரன் பாத்தீங்களா. செல்வகுமார், நீங்க இன்னும் உங்களோட வாத்தியார் சொல்லி கொடுத்தத மறக்காம வச்சிருக்கீங்க. அடுத்த கேள்வி, மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம் கெட்டிக்காரன்.

0: மாமா எதுக்கு மாமா கணக்கு வரமண்டு போட்டிருக்கீங்க? எதுக்கு எதுக்கு கணக்கு வரும், என்ன வரமன்றதுக்கு கணக்கு வரமண்டு போட்டிருக்கீங்க? 22 வரும், ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல சேர்த்து வச்சா அவர் சரியா போட்டிருக்காரு. சரி, எங்களுடைய வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா சொல்லுங்க அண்ணா.
1: ஒரு மூணு பாட்டு கொண்டு வந்திருக்கேன்,
0: இங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: இந்த பாட்டு ரெண்டு பேர் ரெண்டு டீம் சுஷில பாட்டு. நீ கார்த்திக் படம் அது. இன்னும் வந்து பழைய பாட்டு பிபிஎஸ்டி ஜானகி. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், ஓ

0: இறங்கும் ஆனால் அசையாதது, அது என்ன? இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க.
1: மலை மீது இறங்குமா?
0: மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மற்றது வந்து காயப்பட்ட காய் எது? ரெண்டதை நீங்க சொல்லணும். அதை கண்டுபிடிச்சுவாங்கன்னா நன்றி. என்ன
1: நன்றி?
0: இல்லையா அண்ணா, அது காய்கறி. காய்கறி பெருங்காயம் காய வச்சிருக்குமல்ல, அது பவுடரா? இது காயா இருக்கு. கண்டுபிடிச்சிருவாங்க அண்ணா.
1: மீண்டும்
0: நன்றி. சரி, இந்த பாடலை கேட்கலாம்.

சொல்லிட்டேன். அது என்ன என்ன காரணம் அது? அது அதாவது மலை மீது ஏறும் இறங்கும் ஆனா அசையாது. அதுக்கு விடை ரேப்கார். மணியன் ரேப் கார் போட்டிருக்கீங்க, அது என்ன கார்? அப்படி ஏதோ கேபிள் கார் சொல்றீங்களா? என்னன்னு தெரியல, பாக்கலாம்.

சரியாக 12:09. அன்போரோடு இணைந்து கொண்டால் பாடலை என்னவென்று கேட்டுட்டு நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீ என்ற சொல்ல எடுத்து நீங்கள் பாடல்கள் எடுத்து வர வேண்டும். இப்ப இன்றைக்கு மணிகண்டன் உங்களுக்கு ஒரு பாடல் நாங்கள் எடுத்து வருகிறோம். எங்கே மலை மீது ஏறி இறங்கும் விடை காட்டு இல்லை பெரியசாமி, நீங்க என்ன நீங்க எப்படி சொல்லிட்டீங்க? காட்டு தான் எல்லா இடமும் போய் வருதே. மலை மீது ஏறி இறங்கும் எங்கே ஆனால் அசையாது, அது என்ன என்று கேட்டிருந்தேன். எங்க பார்க்கலாம், இன்னும் ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாடல்ல இந்த நீ வருதா என்றதுதான் கேள்வி.

சரி, நீங்கள் பார்க்கலாம். அது நீ என்ற சொல்ல அதில் வருதா என்றது தான் என்னோட கேள்வி. சரி, பாடலை எடுத்து வரலாம். ஆனால் சோக பாட்டையாக இருக்கே, கொஞ்சம் சந்தோஷமாக நாங்கள் போய்கொண்டிருந்தோம்ல, அதனால் சோகத்தை எடுத்து வராமல் இருக்க வேண்டும். சரி, ஒரு பாடல் காற்றளிக்கு வருகிறது, கேட்போம். இதையும் இதுவும் ஒரு நல்ல பாடல், கேட்போம்.

எப்படி எங்களுக்கு பாசகி பிரச்சனை இல்ல, நீ வந்தா சரி பாத்தீங்களா. அடடா இத கொண்டு வந்தா இந்த இந்த சாங் எதுக்கு, நீங்க எனக்கு வேற ஒரு பாட்டு தாங்க வந்துருவாங்க. சரி நாங்க நீல போலாம், சரியா நீ என்ற சொல்லல போலாம். அது மலையாளத்துல பாடுதுங்க. நீ நீ என்று கண்ட உடனே எடுத்து வந்துட்டனா அது மலையாளத்துல போகுது. அது மலையாள திரைப்பட பாடல்.

0: காற்றிலை இணைந்து கொள்ளும் எங்களுடைய கிருஷ்ணாவை சந்திச்செல்லாம். நீண்ட நாட்களா கிருஷ்ணாவை காற்றிலையில காணல. வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க கிருஷ்ணா? வணக்கம் கிருஷ்ணா.
1: வணக்கம்.
0: கேக்குது, எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கிறோம். கொரோனா வைரஸுக்கு தான் பயந்து கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன மாதிரி சிரிக்கிறீங்க நீங்க? அது எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு விடயம். எல்லாருக்கும் தெரியல. அதை பார்க்கும்
1: அஞ்சு பாடசாலைக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க.
0: மூடி இருக்கிறாங்க நினைக்கிறேன். என்ன ஒரு பாடசாலை
1: முடியும்.
0: நாங்க போறதுக்கு நேரம் நாங்க சிரிச்சு அத பாட்டு கேட்டோம். கடைசி அந்த சிரிச்சு நல்லா பாட்டு எல்லாம் கேட்டு ஹாயாண்டு இருப்போம்.
1: ஆனா
0: உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கிறது என்னடா, அந்த சைனாவில கணவர் மார் கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அவர்கள் இந்த போன்ல தான் அழுது அழுது பேசுகிறார்கள். என்ன இப்ப
1: என்ன குற்றஞ்சியலாக மட்டும் அந்த நிலைமைய பாக்க
0: இல்ல, அப்படி சொல்ல முடியாது. நாங்க அது
1: அந்த அந்த கொண்டு அடைச்சி வச்சுக்கிறது வந்து நோய் நோய் நோய்
0: ஜெயில் மாதிரி தான். அந்த பெரிய அது பாருங்க, அவ அந்த டைமண்ட் பிரின்ஸ் அந்த கப்பல் எல்லாம் எத்தனை காசு கொடுத்து எவ்வளவு செல்வம் படைத்தவர்கள் அதுல குரூஸ்ல போயிருப்பார்கள் சுத்தி வர்றதுக்கு. அவர்களுக்கு ஜெயில் வாழ்க்கை போல வந்து இப்ப மெடிசின் எல்லாம் சில நேரம் கிடைக்க முடியாது. மெடிசினை வாங்கவும் தங்களுக்கு பயமா இருக்குது என்று சொல்லுகிறார்கள். கொண்டு வர மெடிசினை வாங்குறதுக்கும் கதவு அப்ப அவர்கள ஒரு ஜெயில் வாழ்க்கை போல அவர்களுக்கு ஆகிட்டது. மற்றது இன்னும் ஒன்று, சைனாவில பிரிச்சு வைக்கும் போது கணவர் சாக போறார், அதே மாதிரி மனைவி சாக போறார். அந்த சாகும் அளவும் அந்த போன்ல கதைக்கிறாங்க பாருங்க கடைசி இதுல. அப்ப அது ரொம்ப கவலையா இருக்குது. நாங்க சிரிச்சதுக்கு என்ன, நாங்க சும்மா இப்ப நேர்கள்
1: கவலை இல்ல, சரியான கவலையை விட அது இன்னும் மடங்கு கூட என்ன சிறார் பிள்ளைகளை தாத்தம் ரொம்ப தாப்பு.
0: மற்றது இன்னும் ஒரு விடயம், அவர்கள் வைத்திருந்த எல்லா பொருளும் அவர்கள் டிஸ்ட்ராய் அப்படியே கொண்டு எடுக்கிறார்கள். அது காசா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, அது அவர்கள் கைப்பட்ட எல்லாம் அதை டிஸ்ட்ராய் பண்ற. அது ஒரு கப்பல் இல்ல, ஒரு ஒரு இடத்துல நிக்குது. இப்ப ஒன்றும் ஒன்று வந்து ஹோங்காங்ல 3700 பேரோட, ஒன்று வந்து 2500 பேர், இன்னொன்று 1000. இப்படி அந்த கப்பல் எல்லாத்திலயும் இப்ப கூடிக்கொண்டு வருங்க. இப்ப 36 பேர் கிட்ட அந்த டைமண்ட் பிரின்ஸ்ல அந்த நோய் பரவி வந்திருக்கிறது, அதுல செத்து இருக்கிறார்கள் வந்து.
1: அது வந்து நிறைய ரகசியங்கள் முடிஞ்ச அப்புறம் செய்திகள் திரும்ப
0: சொல்லுவாரு. ஆனா இப்ப கனடாவில் கனடாவில் அங்க அதாவது அந்த சிட்டியில இருக்கிறவர்களை பிளைட் கொண்டு இழுக்கிறார்கள். கொண்டு அவர்கள் வன்கூவர் மற்றது யூகர் என்ற ஒரு இடத்துல கொண்டு அந்த பேஸ்ல கொண்டு அவர்களை 14 டேஸ்க்கு மேல வச்சு எல்லாம் பார்த்து தான் விடுறதுக்கு இருக்கிறார்கள். கொண்டு வந்து இப்ப 2 பிளைட் வந்துடுச்சு இங்க. ஒன்று வந்து 186 பேர் கிட்ட, ஒன்று வந்து 135 பேரோ, ஒன்று ரெண்டு பிளைட்ஸ் அப்படி. அந்த அது வந்து அந்த நியூஸ் எல்லாம் நாங்க பாக்காததால எங்களுக்கு தெரிகிறது இல்ல. அப்ப நாங்க உண்மையா சிரிச்சு கதைக்கிறோம். இப்ப இங்க வந்து நீங்க பாருங்க, ஒன்டாரியோல ரெண்டு பேருக்கு வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கணும்னு சொல்லினோம். ஆனா சிலதுலாம் ஒழிச்சு போடுவேனாம் ஆக்கள். இப்பவே கடையில ஆக்களை காணே இல்ல, வியாபாரங்கள் எல்லாம் குறைவு. உண்மையிலே இப்ப பாருங்க, சைனாவில இருந்து ஃபுல் ப்ரொடக்டும் சைனாவோட தான் எல்லாம் நின்றா. இங்க கடைகள்ல இருக்கிற பொருட்களை கூட எல்லாரும் வாங்க, எல்லாரும் அதுதானே பாக்கலாம். இப்ப இங்க மேடின் என்னன்னு தானே பாக்குறாங்க. இப்ப முந்தி வந்து ஒரு நல்ல ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு போய்க்கு அவனை விழுத்துறதுக்கு ஒரு சின்ன துரும்பு போதும். ஏனென்றால் இந்த வைரஸ் வந்து அது எங்கேயும் யாரும் எப்பவும் இப்ப இந்தியாவிலும் சென்னையிலும் ஒரு ரெண்டு பேருக்கு அங்க இருந்து வந்து விட்டால் அதை ஆரம்பித்து விடும், அது சொல்ல முடியாத ஒன்று. ஆனா அவர்கள் அந்த இதையோ மட்டும் இன்னும் காட்டவில்லை. அதாவது எத்தனையோ பேர் செத்துக்கொண்டு போகிறார்கள், 1000 மேல செத்து விட்டார்கள். 46,000 வந்துருச்சு இப்ப வருத்தம் உள்ளவர்கள். ஆனா ஒரு ஒரு நாளைக்கு 100 பேருக்கிட்ட சாகிறார்கள்ன்றது அந்த கணக்கு வீதம் சொல்லுகிறார்கள். ஆனா அந்த செத்தவர்களை என்ன செய்கிறார்கள் என்று மட்டும் இன்னும் காட்டல. நானும் எல்லா நியூஸையும் துளாவி துளாவி பாக்குறேன், நித்திரை இல்லாம தேடுறேன். என்ன அந்த பொடிய எடுத்து வந்து நல்ல பிளாஸ்டிக் இதுல போட்டு எல்லாம் இதை கொண்டு போறாங்க. ஆனா எங்க என்ன எப்படி டிஸ்ட்ராய் பண்றாங்க, மண்ணுக்குள்ள தாக்க முடியாது. அது கடைசி மட்டும்
1: முன்னாள் வந்த செய்தியில வந்து புகை வர வெளியில வருதன்று. நான் நினைக்கிறேன் வந்து அவங்கள வந்து கரைக்கப்படுறாங்க, அமிலம் இருக்கிற அவங்கள ஊத்தி கரைக்கப்படுது. அப்படி ஆகலை வந்து அப்படி கரைக்கிறாரு
0: இல்ல அசிட் அப்படி போட்டு அல்லாட்டி
1: அமிலம் இருக்கு
0: ஆயிரத்துக்கு மேல இப்ப இறந்து விட 1170 மேல இறந்திருக்கிறார்கள். இந்த
1: அது வந்து வெளியான செய்தி. அது வந்து இப்ப கவர்மெண்ட் சைனா கவர்மெண்டும் சீனா கவர்மெண்டும் வந்து அறிவிக்கணும் அறிவிக்க தொகை வந்து 1000 அது
0: இல்ல.
1: இன்னொன்று
0: சரியான அமௌண்ட் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா, மக்கள் அதாவது உலக நாடெங்கும் பயந்து விடுவார்கள் என்ற ஒரு இதோடுதான் அவர்கள் சைனாவும் சொல்ல மாட்டார்கள்
1: நிலவரங்கள்.
0: நிச்சயம் இப்ப அந்த அந்த அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த மெயின் ஹாஸ்பிட்டல் முதல் இருந்தது அதுக்குள்ள நோய் வாய்ப்பட்டவர்கள் எடுக்க மாட்டேன்றார்கள். ஏன் அங்க இருக்கிற நோய் அப்ப அதை எடுக்க சொல்லி எல்லாம் போராட்டங்கள் செய்து இப்ப பிள்ளை ஒன்றுக்கு ஒரு கேன்சர் அப்படி என்று சொல்லி அதை காட்டு. ஆனா இந்த வருத்தம் இல்லை, இந்த ஒரு மாதிரி அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தான் ஒவ்வொரு தர அந்த ஹாஸ்பிட்டல சேர்க்கப்படுகிறது செக்அப்புக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாருங்க, இப்ப நாங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம்டா. இப்ப நான் எந்த நினைப்பேன்னா ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன். இது ஒரு நல்ல நாடு, எங்கட ஊரண்டாலும் கொஞ்சம் பயப்படலாம். உடனே 911 அடிச்சா என்ன டக்குன்னு என்ன கொண்டு போவாங்க காப்பாற்றுவாங்கன்னு. சரியா, இப்படியான நிலையம் தான் கொண்டு போக மாட்டாங்க காப்பாற்றவும் மாட்டாங்க. எல்லாம்
1: கண்ணால பார்த்தால சொல்றாங்க, ஒரு ஆள் வந்து கண்ணால பார்த்தாலே மெட்டால தூத்து பயங்கரமான வருத்தமா இருக்கு.
0: அந்த கிருமி கிருமி அது அதுவும் மிக விரைவாக போகிறது, மிக விரைவாக உங்களை கொள்கிறது அது.
1: உணவு பழக்கம் உணவு பழக்கமா இருந்தால் எனக்கு உணவு பழக்கமா இருந்தால் இது வந்து மருந்து விழாவாலும்
0: கண்டுபிடிச்சிருப்பாங்க.
1: இது உணவால வரையில் என்றுதான் டாக்டர் சொன்னாரு. வழியில கண்டுபிடிக்கும்
0: வித்தியாசம் வித்தியாசம் சொல்லுகிறாரு. வவ்வால பாம்பு உழுங்கி பாம்பு இவர்கள் சாப்பிட்டது என்று சொன்னா ஒருதருக்கு வந்துதான் அது அங்கால போயிருக்கிறது. இதெல்லாம் எல்லாம் அவனுக்கு தான் வெளிச்சம். எல்லா உணவும் அவர்கள் எப்படியோ இருந்து சாப்பிடுகிறார்கள்
1: கேள்விப்பட்டது.
0: எல்லாரும் திடமாத்திரமான மனிதர்கள் எல்லாரும் அது பாக்க போனா ஒரு
1: மற்றது
0: இன்னும் விடயம் எதியோப்பியா பக்கம் எல்லாம் ஜோதிச்சு பாருங்க, அங்க இருக்கிற மக்களை இப்படி ஒரு நோய் வந்தா என்ன நடக்கும். இப்பவே அவன் கடவுள் பாருங்க எப்படி எப்படி எல்லாம் ஒரு விடயங்களை கொடுக்கறது இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்து பாக்குறது.
1: உங்களோட
0: லண்டன்ல எல்லாம் சிலர் வந்து பஸ்ல போய் வர்றது ஒரு ஏஜுக்கு பிறகு ஃப்ரீயான்னு சொல்லி பஸ்லதான் போய் வருவார்கள் இல்லையா.
1: ஏஜுக்கு பிறகு
0: சொல்லுங்க, பென்ஷன் வாங்குறவர்களுக்கு ஃப்ரீ அங்க பஸ்ல. அதனால இவர் கார ஓடுறது இல்ல, எல்லாம் பக்கமா வச்சுட்டு பஸ்ல தான் போய் வர்றது. ஆனா
1: இப்பதான்
0: அப்படித்தான் செய்வார்கள். வீட்டிலையும் கார் எடுக்காம வைத்ததெல்லாம் இப்ப கார்லாம் போறேன், பஸ்ல போனால் வேற யாருக்கும் இருந்தால் தங்களுக்கு தொத்தீரம் இப்ப தங்கட சொந்த கார்ல மட்டும் போய் வர்றார்கள். எப்படி பாத்தீங்க
1: மக்களிடம்
0: அங்கே வேலை செய்யற இடங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. இப்ப எனக்கே பயமா இருக்கு உங்களோட விவசாயம், நீங்க ஒரு பக்கத்தால சரி நீ என்று சொல்லு வர மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா நீ வரணும்
1: இந்த பாட்டு எப்படி பாப்போமே
0: பாப்போம் இல்ல சொல்லுங்க
1: நீ என்று முதல் வரணும்
0: இல்ல இல்ல கடைசியில நடுவுக்குள்ள எல்லாம் வரலாம் உங்களை தளர்த்தி விட்டுருக்கிறேன்.
1: தசத்தி நீ வாழணும்
0: நல்ல பாட்டு
1: அது
0: கேட்கல. இந்த ராசாத்தி யாருக்கும் இன்னும் காண இல்ல, கண்டிருந்தப்ப எப்பயும் வாங்கி கேட்டிருப்பாங்க எல்லாரும் ராசாத்திய
1: கொண்டாண்டு.
0: இந்த ராசாத்தி உங்களுக்காக இருந்திருக்கிற பாக்க
1: நல்ல பாட்டு நல்ல
0: மனைவிக்கு பேர்
1: என்ன உமா
0: உமா. அப்ப எதுக்கு எதுக்கு நீங்க கலவாய் என்ன அவங்க கேட்காம கேட்டிருக்கீங்க, நான் அதை உங்களோட பேரை சொல்லி எடுத்து வரேன். என்ன யார் அந்த ராசாத்தி என்று கேட்டு சண்டை பிடிச்சாலும் பிடிப்பான்.
1: அன்பி அமுதா
0: இதுக்கு அப்படி அமுதாண்டு
1: பெருந்தன்மை
0: அதாவது பெரிய தாராள மனசு உங்களோட மனைவி பாருங்க 15 கிலோமீட்டர் வரை போய் பாத்துட்டு வாங்கலன்னு எதுக்கு இதுல ஒரு பாட்ட கேங்க நல்லது கிருஷ்ணா. நன்றி
1: நன்றி நன்றி
0: நேரம் சரியாக 1:58 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்பொழுது 12:28. என்ன சந்திரன்ராஜ் மாமா நீங்க இணைஞ்சாதான் இனி ராணி அம்மா பேசி அவருக்கு என்ன பாட்டு கேட்டு வந்துட்டு நாங்க நிகழ்ச்சி எங்க பெரியசாமி என்ன எழுதி கொண்டிருக்கீங்க பாக்கலாம். படம் பாஷா அது நீங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா அக்கம்மா? நீ நடந்தால் நீ நடந்தால் நடை அழகு அது அது வந்து ஒரு யாரோ கேட்டுட்டாங்க பெரியசாமி. வேறொரு பாட்டு உங்களுக்காக வேணுமெண்டா எடுத்து வரணும். எம்டிஆர் எஃப்எம் படம் பாஷா அந்த பாடல் கேட்டிருக்கிறார்கள். நான் வேற ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். சரி இன்னும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: சீதா, சீதா, சீதா,
1: சீதா அழுகுறா. சரி, இப்ப அடுத்தது நாங்கள் கிருஷ்ணாவுடைய பாடலை கொடுக்கலாம். ஏனென்றால் நாளைய தினம் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும்போது இந்த பாடல்களை அந்த நேரம் கிருஷ்ணா தூங்கும் நேரம் அவருக்கு கடைசி மட்டும் கேட்க மாட்டார். அதனால நாங்க இந்த பாடலை அவருடைய பாடலை இப்பொழுதே கொடுத்து விடலாம்.

இவளுக்கு பெரியசாமி தூக்கத்துக்கு போய் போக போறேன்னு சொல்லிக்கிறீங்கள். உங்களுக்கு இனிய இரவு வணக்கங்கள். நன்றாக நீங்கள் போய் தூங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379. நான் சற்று இப்பொழுது உங்களுடைய நேரம் செய்ய 12:40 ஒரு மணிக்கு நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறோம். இணைபவர்கள் இணைந்து விட வேண்டும். இது உண்மையல்ல, இது பொய்யல்ல, உண்மையிலேயே நான் ஒரு மணிக்கு சரியாக நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரேன். இன்னொரு பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. காற்றில் இணைஞ்சு கொள்ளும் அன்பு உறவு மாமி. வணக்கம் மாமா அல்லது மாமி.
1: வணக்கம் வணக்கம்.
0: இது மாமா. வணக்கம் மாமா.
1: மாமி இல்ல,
0: மாமி நல்லா இருக்கு மாமா. உங்களுக்கு ஒரு தீவிரவாதி படம் அனுப்பியிருந்தேங்க, பாத்தீங்களா? இல்ல தீவிரவாதி இல்ல, அதுல அகப்பட்டு இருக்கிறவர், அவரை எப்படி காப்பாற்றலாம் என்றதுதான். இப்ப நாங்க தானே தப்பி வந்துட்டேன்,
1: அவ்வளவுதான்.
0: அவர் தப்பிச்சிருவாரு, அவரை நாங்க தப்ப வைக்க தேவையில்லை, அவர் தப்பி வந்துருவார். பாருங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்க சொன்னார், அந்த பாட்டெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லையான்னு. அவருக்கு கண்டுபிடிக்க நான் போச்சு மாமா, அந்த நீ காட்டுனான் அந்த பாட்டு தனக்கு விருப்பம் இல்லையா? மாமாட நீ பாட்டு என்ன இன்றைக்கு? நீ என்ன
1: பாட்டு?
0: என்ன பாட்டு?
1: எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி போடுங்க.
0: சன் ஆஃப் மகாலட்சுமியில இருந்து பாட்டு மாமா. அந்த தொலைபேசிக்கு வந்தா அப்படித்தான் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு வெட்டுவார். மாமா மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும், நீங்கள் அடுத்த இணைப்புக்கு வாங்க மாமா. சிலவள அந்த தொலைபேசி இலக்கம் அப்படி எங்களுக்கு ரமேஷ் கலை நீங்க அடிச்சிருக்கீங்க, கால் பண்ணி இருக்கிறீங்க காட்டிலைக்கு வர. அது அந்த தொலைபேசி என்றதுனால நான் கவனிக்காமல் விட்டு விட்டேன். சரி, நீங்க இப்ப தூங்கிருப்பீங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கலாம். சன் ஆஃப் மகாலட்சுமியில மாமா பாட்டு சொல்லாமலே போயிட்டேன். மாமா மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க சன் ஆஃப் மகாலட்சுமியில. சரி, பாடலை எடுத்து வரேன்.

0: திருப்புக்கை விஜயகுமார். வணக்கம். வணக்கம் விஜயகுமார்.
1: வணக்கம். வணக்கம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: என்ன
0: பாட்டு சொல்லுங்க. நீல நீல எங்க பாக்கலாம்.
1: என்னமா
0: நீ என்ற சொல்ல
1: நீ
0: வரணும். எங்கேயும் வரலாம், நடுவுல வரலாம், கடைசியில வரலாம், நீ என்ற வார்த்தைகள் வரலாம்.
1: எல்லாரும் பாட்டு ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்கு.
0: எங்க
1: அது கேட்டு ரொம்ப நாளாச்சு அந்த பாட்டு.
0: எங்க
1: நீ என்பது என்ன?
0: ஓ சூப்பர்.
1: அது என்ன கேட்டாங்களா?
0: இல்ல யாரும் கேட்கல.
1: அது படம் பேர் படம் பேர் மறந்துட்டேன். என்ன
0: சந்தனராஜ் மாமா நிக்க, அவரு வணக்கம் சொல்லுங்க மாமாக்கு.
1: வணக்கம். வணக்கம் நண்பரே. வணக்கம். உங்களுக்கு விஜயகுமார் சார் எப்படி நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நேற்று எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, உங்க துணை எல்லாம் பேசுன கேட்டுதான் இருக்கேன். செல்வகுமார் பூமி போயிடுச்சு கடையில.
0: உங்களோட செல்லம் தூங்க போகுது
1: போட்டுதான்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க.
1: நீ நீ நினைத்தாங்க அந்த பாட்டு வந்தது. நீ எங்கே என்
0: நினைவுகள்?
1: நீ போகும் இடம் எல்லாம் நானும் வருவேன். போ போ போ.
0: ஆமா நீ அங்கிலேயே நிக்கிறீங்க.
1: புது பாடெல்லாம்
0: நன்றி. நன்றி விஜயகுமார். நன்றி.
2: என்ன
0: உடனே ஸ்கூலுக்கு போயிட்டீங்க? நான் அன்பா வீட்டுல கூப்பிடுறது போல கூப்பிட்டேன் ராணியம்மா. அது ஸ்கூல்ல இருந்தா இப்படி எல்லாம் கூப்பிடுவேன். ராணி என்ன உள்ளேனம்மா என்று சொல்வேன். வீட்டிலேயா ராணியம்மா? ராணியம்மா
2: அப்படின்னு சொன்ன.
0: சரி சாப்பிட்டீங்களா நீங்க? ராணியம்மா
2: சாப்பிட்டமா? சாப்பிட்டமா?
0: மாமா சாப்பிட்டாரா? ரெண்டுக்கே சோகமா இருக்கிறமா இருக்கு மாமா.
2: மாமாவா? மாமா சோகமா இல்ல,
0: அப்ப
2: தூக்கமா இருக்காங்க. தூக்கமா இருக்காங்க.
0: சூப்பர்.
2: வேற ஒண்ணும் இல்ல. நீங்க என்னடா மாமா சோகமா இருக்காங்களேன்னு நீங்க ஒண்ணு ஃபீல்
0: பண்ணுங்க. மாமா இவன் நக்கல் அடிக்கிறா. மாமா நக்கல் அடிக்கிறா பாருங்க மாமா. நீங்க ஒண்ணு சோகமா இருக்காதீங்க. அவர் மாமா ஒண்ணு சோகம் இல்ல, தூக்கமா இருக்கிறாரு.
2: அந்த சொன்னா மாமா மருமகளுக்கு இடையில ஆயா இருக்கும்.
0: நீங்க மாமா ஏதோ துக்கமா இருக்காரு, நீங்க தூக்கம் வந்து தெரியுது. உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம் ராணியம்மா? அந்த பாட்டு உடனே எடுத்து வரணும் இல்ல? அதானா அங்க சொல்லுங்க. நீல குயில்கள்
2: ரெண்டு.
0: அது என்ன நீ என்று வரும்?
2: நீ வருது இல்ல.
0: எங்க நீ என்ற சொல்லு? நீல ஒண்ணு நீங்க சொல்றீங்க.
2: அதுல முதல்ல நீல வரும்.
0: அது நீனா வர்றது எழுத்து வர்றது இருக்கட்டும், எனக்கு நீ என்று சொல்லி வரணும்.
2: சொல்லி பாருங்க ஒரு நேரம், நீனு வராம அந்த லாக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.
0: மாமா மாமா இந்த குழந்தைய திருத்த முடியாம
2: நீராக்கா
0: சொல்லுங்க.
2: நீங்க நீல சொல்லுங்க எழுதிட்டு அந்த நீய விட்டுட்டு மட்டும் சொல்லி போறதுக்கு அர்த்தமே இருக்காது. அந்த நீ சேர்த்தாக்கா ஒரு அர்த்தம் வரும்.
0: ஓ அட நான் இத படிக்க விட்டுட்டேன், நான் இத படிக்க விட்டுட்டேன். அதான் இப்ப பிள்ளையா போச்சு. எனக்கு பிரிக்க தெரியாது, நீளத்துல இருந்து நீய பிரிக்க முடியாது. எனக்கு பிரிக்க தெரியாது. நீங்க பிரிச்ச நீ தாங்க, நீங்க பிரிச்ச நீங்க பிரிச்ச நீளம் தாங்க. எனக்கு அந்த நீய பிரிக்க தெரியாது. எனக்கு
2: தெரியும்
0: எப்படி பிரிக்க. சரி சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இந்த பாட்டு
2: தரட்டா,
0: உங்களுக்கு இந்த பாட்டு. காதல் நீதானா, காதல் நீதானா, அந்த பாட்டு.
2: சரி அது தாங்க இல்லன்னா அந்த பாட்டு தாங்க.
0: அது நீங்க என்ன பேசுற மாதிரி இருக்க. யார் யார் யார், நீ யார் நான் யார், நீங்க பேசுற மாதிரி இருக்க. காதலோட இல்ல ஒரு பாட்டு தானே தப்பினு பிழைச்சேனப்பா. ஆ பாட்டு எடுத்து வரு.
2: சொல்லுங்க
0: லியோ தாத்தாக்கு என்ன பாட்டு சொல்லுங்க. லியோ தாத்தாக்கு நீ நல்லா இருக்கணும். லியோ தாத்தாட அது சூப்பர் பாட்டு. நீ நல்லா இருக்கணும், நீ
2: நல்லா
0: இருக்கணும். எங்க சிந்திச்சு பாருங்க, நீ என்று வேற பாட்டு ஏதாவது இருக்கண்டு விடைகள் எல்லாம் வரலாம் இல்ல. நீ கடவுளே ஒன்றுமே தெரியக்கூடாது அதுவுக்கு. அப்பதான் ஒரு பாட்டோட முடிக்கணும். சொன்னது நாங்க போட்டுட்டோம். இப்ப
2: போட்டு சொல்லிருந்தால ஒரு வார்த்தை நான் போட்டுட்டோம்.
0: சரி அந்த சொன்னது நீதான் பாடலை நாங்க ராணி அம்மாக்காக அந்த பாட்டை நாங்க எடுத்து வந்திருந்தோம். இப்ப சரியா
2: ராணி அம்மாவுக்கு
0: உங்களுக்கு தான் முதலே எடுத்து வந்துட்டு இப்ப உங்களோட பேரை சொல்லி இருக்குண்ணா. சரி இப்ப நீங்க சொன்னா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மலை மீது ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது, அது என்ன? மலை மீது ஏறும் இறங்கும், உண்மையான மலையில ஏறி இறங்கும் ஆனா அசையாது, அது என்ன? அது என்ன மற்றது அடிபட்ட காயம் காய் என்ன? அடிபட்ட காயமுள்ள காய் என்ன? காயமுள்ள காய் என்ன? அடிபட்ட காய்கறி என்ன? அந்த காயும் சொல்லிட்டேன்னா அப்படி இருந்து நீங்க கண்டுபிடிக்கல. காயம் அடிபட்ட காய்கறி அடிபட்ட காய்கறி என்ன சொல்லுங்க. ஒரு நாளும் நீங்க பாவிக்கிறீங்க இல்ல மாமாக்கு. இப்ப இரவுக்கு நீங்க அத பாவிச்சிருப்பீங்க இரவு சாப்பாட்டுக்கு. முட்டை படிச்சீங்களா நீங்க? முட்டை பொடிச்சீங்களா இல்லையா நீங்க இன்னைக்கு?
2: முட்டை பொடிச்சீங்க
0: இல்ல, அதாவது அடிபட்ட காய்கறி அது எது? ஒரு காயிட பேர் சொல்லுங்க.
2: அடிபட்ட காய்,
0: அதுக்கு காயம் இருக்கு. மாமாவுக்கு முட்டை பொடிச்சீங்களா நீங்க?
2: வெங்காயம்.
0: நீங்க நீங்க ஒரு வெங்காயம், நான் ஒரு வெங்காயம், ரெண்டு பேரும். ம மாமா இப்ப சிரிச்சிருப்பார் பாருங்க. தங்களையும் வெங்காயம் பண்றாங்க, சூப்பர். இந்த ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது.
2: என்ன
0: உண்மையிலேயே வெங்காயம் அதுக்குதான் அந்த வெங்காயம் சொல்ற விளங்காம ஒன்றொண்டா நாங்க சொல்லி சொல்லி சொல்லி சொல்லாம இருந்தா வெங்காயம் அது ஒரு
2: தோலை சோதிச்சு பார்த்தான்.
0: நிச்சயமா எல்லாரும் தங்களையே தாங்கள் உரிச்சு உரிச்சு உரிச்சு விட்டா கடைசியா ஒன்றும் இருக்க எலும்புதான் இருக்க.
2: நமக்கு ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது, ஆனா நமக்கு எல்லாம் தெரியும் சோதிக்கணும்.
0: அது உண்மை, அது உண்மை. நிச்சயம் நிச்சயம்
2: வெங்காயத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு பாத்தீங்களா?
0: சரியான தத்துவம். அது இல்லாம சாப்பிடவும் இல்லாத இல்ல சில நேரம்
2: வெங்காயம் எவ்வளவு ஏறி இருந்தது. வெங்காயம் உடைக்கிறது எந்த யாரையும் நிப்பாட்டல.
0: சரி, எந்த வெங்காயம் உடலுக்கு நல்லது? சின்ன வெங்காயம் இல்லையா? சின்ன வெங்காயம் நல்லது. ஆனா அது உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். சின்ன வெங்காயத்தை
2: கஷ்டமா இருந்ததுன்னா தண்ணி எடுத்து வச்சு அது உள்ள போட்டுட்டு அப்புறம் என்ன உடைச்சோம்னா தண்ணீரும் உடையது, நீங்களும் ஈஸியா உடைக்கலாம்.
0: உடனே உடைக்கலாம், உடனே அந்த கத்தியாரம் இல்ல எப்படி எடுக்க வந்துடும். அப்படியா?
2: அது ஒட்டி பாருங்க சொல்லற வெங்காயத்தோட.
0: ஓ,
2: அது வந்து அளவுக்கு
0: அகன்றிடும் சில நேரம். சரி, நான் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். மலை, உண்மையான மலையில ஏறும் இறங்கும் ஆனால் அசையாது. அது என்னண்டா மலை பாதை, பாதை போகுது இல்ல மேலுக்கு, அது ஏறும் ஏறும் வர்றது இறங்குற நேரம் இறங்கலாம், ஏறும் இறங்கும்
2: பாதை அசையாது.
0: அசையாது அது அந்த இடத்துலயே இருக்கு, ஆனா ஏறும் இறங்கும் அந்த பாதை. பாருங்க எவ்வளவு மூளையானாங்க, எவ்வளவு கெட்டிக்காரியன்னு பாருங்க. கெட்டிக்காரி சொல்லல நீங்க, என்ன பாத்து
2: குட் கேர்ள், குட் கேர்ள்,
0: குட் கேர்ள், குட் கேர்ள். சரி, இப்ப உங்களுக்கு நான் காதல் நீ தானா? காதல்
2: நீ
0: சொல்லுங்க.
2: நீங்க உங்களுக்கு ஒரு குட்டி கொஸ்டின் கேக்குறேன், நீங்க சின்ன பிள்ளை இல்ல, சிம்பிளா
0: கேக்குறேன். என்னங்க? என்ன
2: நடிகை யாரு?
0: கண்
2: எல்லாருக்கும் தெரியும்,
0: கண் வச்சிருக்கிற நடிகை சிம்ரான் இல்ல?
2: என் வீட்டுல
0: சிம்ரான் இல்ல, அவ அது சிம்ரான் இல்ல வருது, சிம்ரான் கண்ணு வர இல்லையா? கண் வச்சிருக்கிற நடிகை, நல்ல ஃபேமஸான நடிகையா? கண் வச்சிருக்கிற நடிகை யாரு? அவட பேர்ல கண்
2: இருக்கு.
0: என்னண்டே
2: எல்லாருக்கும் தெரியும்,
0: அதுதாங்க அந்த நடிகை. நான் அந்த படம் ஒண்ணு பாக்கேன்னு தெரியாதே, அவன் நடிச்ச படம்.
2: அவன் நிறைய நடிச்சிருக்கான்,
0: நடிச்சிருக்கான், நல்ல அழகா இருப்பாவா?
2: நல்லா இருப்பாங்க.
0: கண் கண் கண், எனக்கு உடனே அது புலப்பட இல்ல. அடையப்பா கண் கண் கண் கண்,
2: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: என்னண்டே
2: யாருமே ஆன்சர் அனுப்பலையா?
0: அதான் பாக்கலாம் பாருங்க, யாராவது கெட்டிக்காரங்க அனுப்புறாங்களான்னு பாக்கலாம். ஒருத்தர் ஒருத்தருமே அனுப்ப இல்ல, எல்லாரும் தூங்கிட்டாங்க கண்ணோட. உன்னும் கூட கண் வரைய எல்லாரும் தூங்கிட்டாங்க பயத்துல. சரி, சீங்க சொல்லுங்க, எனக்கு கண்டுபிடிக்க இல்லாம இருக்கு.
2: சுகன்யா,
0: சுகன்யா, சுகன்யா அப்படி வருமா? அப்ப நீங்க இப்படி பிரிக்கிறீங்க, சு கன் யா அப்படிதானே? சு கன் யா
2: அப்படி அப்படி இல்லையாடு வருது, அதனால அது அந்த கொஸ்டின்.
0: ஓ, அப்ப நான் இந்த நான் சொன்ன பாட்டை எடுத்தா வரேன் உங்களுக்கு. காதல் நீதானா?
2: சரி, நன்றி நன்றி.
0: இப்பவே கேளுங்க, சரியா? அப்ப என் தரையிலேன்னு சொல்லக்கூடாது. இந்த சலுகையெல்லாம் என்னண்டா இப்பதான் நீங்க அதை கேக்குறீங்க, கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அதனாலதான் நான் இப்பவே உங்களுக்கு தாரது. சரியா? நல்லது, இது உங்க பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ராணியம்மாவின் பாடல் உடனே சுட சுட வருது. ராணியம்மாட பாடல் என்றொன்ன எங்க?

வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:36. நிறைவாக ஒரு பாடல் எடுத்து வந்து, நிறைய பாடல் இருக்கு. நீ வானம், மலை, நீர், காற்று என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அப்படி எத்தனையோ பாடல்கள் நிறைய இருக்கிறது. ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நீங்கள் இணைந்து கொண்டவர்கள் முதலில் ரமணி ராஜேஷ் நீங்கள் இணைந்திருந்தீங்கள், இளவரசு இணைந்திருந்தார், ரேவதி அம்மா இணைந்திருந்தார், செல்வகுமார், ராஜ்குமார், அர்ஜுனன், வரதராஜன் இணைந்தார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை, பேச்சு சத்தம் வரவில்லை, மீண்டும் இணையவில்லை. சரி, மஜித், மற்றது ராஜவேல், சந்திரசேகர், ஆண்டாள், கணபதி அண்ணா, மற்றது கண்ணன், ஷாகுல் ஹமீத், ரதீஷ், வீரமணி, கிருஷ்ணா, சந்திரராஜ் மாமா, விஜயகுமார், ராணி அம்மா, லியோ தாத்தா, கண்ணன் சேகர், மணிகண்டன், ஜெகவர் சாதிக்கண்ணா, மற்றும் ராஜவேல், இப்படி பலர் நீங்கள் காட்டடையில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருடைய பாடல்களும் நாளை எடுத்து வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக வர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, இணைந்து சிறப்பித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பிடித்தமான நீ என்று வரும் சொல்லு வரும் மிகவும் பிடித்த ஒரு பாடல் காட்டிலைக்கு வருகிறது. இந்த பாட்டை கேட்டுக்கொண்டே நீங்க எல்லாரும் தூக்கத்துக்கு போகலாம். உங்கள் தூக்கம் உங்களை தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாட்டை கேட்டாலே தழுவும் என்று சொல்லிக்கொண்டு, எனக்கு பிடித்த இந்த பாடலை எடுத்து வருகிறேன். கேட்போம் பாடலை.

இந்த சொன்ன பெயர்களுக்கே எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுடைய பெயரை சொல்லாம தவறுதலா விட்டுவிட்டேன் பிறகு நீங்கள் எதுவும் நினைத்துக் கொள்ளுவீர்கள். தமிழன் பாரதி வேற யாரெல்லாம் எங்களுடைய பெரியசாமி பாத்தீங்களா, பெரியசாமி தமிழன் பாரதி மற்றும் வேற யாரு சரி யார் யார் இதுல நீங்க அந்த உலக பேரையும் தான் பார்த்திருந்தேன். அருள், அருளையும் விட்டுவிட்டேன். அருள் பாத்தீங்களா, இப்படி நாங்கள் பார்க்காம சொல்லாம இருந்தால் நல்லதல்ல. சரி, இவர்கள் எல்லாம் இணைந்திருந்தார்கள். இன்றைக்கு சாத்தூர் ரமேஷ் உங்களுக்கும் சொல்லிக்கொள்றேன். சாத்தூர் ரமேஷ் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த பாடல் உங்களை எல்லாம் முரடான மூந்தா கண்ணா நீ தூங்குடா என்று சொல்லிக்கொண்டேன். நன்றி, வணக்கம் என் நண்பர்களுக்கு.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: வணக்கம் உறவுகளே, மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடா கலையகத்திலிருந்து 10:44 நிமிடத்துக்கும் உங்கள் ஈழத்திருநாடும் பாரத நாட்டிலும் 9:14 நிமிடம் இரவு நேரத்திலும் இணைந்திருக்கின்றேன். நேரொலியில் பாடுவோர் பாடலாம் நிகழ்வினை கொண்டு செலுத்த உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அனைத்துக்கும் நல்ல அன்னை, தந்தை, ஆசான், குரு இவர்களை அமைத்துவிட்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஞானம் நன்றி கூறும் வகையாக சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணக்கம் என்று கூறி நன்றியை தெரிவித்து என் அன்பு நீய நெஞ்சங்களே, மொழியல் தமிழ் வானொலியின் இனிமையான உறவுகளே, உங்களையும் வருக வருக என்று வரவேற்று மொழியல் தமிழ் வானொலியின் நீரொலி நிகழ்வான ஆடலுடன் பாடலை கேட்டேன் என்ற பாடலை கேட்டவுடன் இதை பாடுவோர் பாடலாம் என்று எண்ணும் வகையில் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்க வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கோரும் இந்த நல்ல வேளையிலே மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலை சிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் பேசுவது உங்களுக்கு நன்றாக துல்லியமாக கேட்கின்றது என்று எண்ணுகின்றேன். இங்கே பதிவுகளை பார்ப்போம். அநேகமாக நிகழ்ச்சிகளுக்கு வரும் இசையை கொண்டு நீங்கள் என்ன நிகழ்ச்சி என்று கண்டுபிடித்து விடுவீர்கள். அந்த வகையில் இன்று இந்த நிகழ்ச்சி என்ன என்று கண்டுபிடிப்பதற்கு சற்று கடினமாகத்தான் இருந்திருக்கும். இருப்பினும் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றுதான் எண்ணுகின்றேன். முன்னிறு தமிழ் வானொலியின் வாரந்தோறும் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒலித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகள் 6477464115 என்ற இலக்கத்தோடு வந்து தங்கள் குரல் வன்மையை காட்டிக்கொள்ளலாம். மனதிலே நினைத்துள்ள பாடல்களை பாடும் வண்ணம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகின்றது. ஒரு தடவை இரு தடவை கூட வந்து பாடலாம் நீங்கள். அகலமெல்லாம் பறந்து வாழும் அன்பு உள்ளங்கள் இலைமறை காயாக இருக்காமல் ஒவ்வொரு தரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இசையை ரசிக்கும் தன்மை உள்ளவர்கள். அவர்களால் வாயசைக்க முடியும், அவர்களை அசைக்க வைக்க வேண்டும் என்று 26 வருடங்களாக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்றது மொழியல் தமிழ் வானொலி. எத்தனை பாடகர்களை உருவாக்கி வைத்திருக்கின்றது. அந்த வகையில் உங்களை எல்லாம் ஒரு சங்கீத மேதைகள் என்று எண்ணி இன்றுகிறோம். இது ஒரு சங்கீத மேடை என்று அழைக்கவில்லை. சாதாரணமாக நாங்கள் பேசி மகளும் ஒரு நிகழ்வு, அதிலே வந்து உங்களுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை தருகின்றோம். பாட வேண்டும் பாடல்களையே கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இசையை ரசிக்கின்றோம். அதனால் அந்த இசையை ரசிக்கும் தன்மையை நான் எப்படி வெளிக்காட்டுவது என்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அது மட்டுமல்ல, நான் வானொலியில் பாட வேண்டும் என்ற ஆதங்கம் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல், வானொலியில் போய் பேசுவதற்கே சந்தர்ப்பம் கிடைக்காமல் காத்துக்கொண்டு எத்தனையோ பேர் இருந்துவிட்டு திரும்பி வந்திருக்கின்றார்கள். வீட்டிலிருந்து இப்பொழுது வசதிகள் அதை அநேகமாக இருந்து எங்கிருந்தாலும் நாங்கள் வானொலியை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தளங்கள் இருந்து கொண்டும் நேரம் கிடைக்கவில்லை. கிடைக்கும் நேரத்தில் பாட முடியவில்லை, பாட கொடுத்த நேரத்தை பக்குவமாக பயன்படுத்த முடியவில்லை என்றெல்லாம் எண்ணும்வர்களுக்கு அப்படி இல்லை, உங்களால் முடியும், முயற்சியுங்கள், ஒரு வரி இரண்டு வரி என்று கேட்டு அவர்களை வந்து பாட வைத்து பாடகர்கள் என்ற ஒரு மன திருப்தி அவர்கள் மனதுக்குள்ளே ஏற்படுத்துகிறோம். உங்களை எல்லோரும் வந்தால் சிறப்பான பாடகர் என்று சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரிகின்றதாம் நான் பாடியிருக்கின்றேன். இன்று தொலைபேசியில் நான் வானொலியில் எனது குரல் வந்திருக்கின்றது. அதை அன்பு உறவுகள் நண்பர்கள் கூட கேட்டிருக்கின்றார்கள். பாடகர்களாக வருவதற்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் அதற்கு உரிய சந்தர்ப்பங்கள் வேண்டும். அந்த உரிய சந்தர்ப்பத்தை தான் மொன்றியல் தமிழ் வானொலி தருகின்றது. இன்று பிரபலமான பாடகர்களாக இருப்பவர்கள் கூட அன்று தங்கள் குரலை வெளிக்காட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் தவித்திருக்கின்றார்கள் என்ற சரித்திரங்கள் உண்டு. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரொலியில் வந்து நீங்கள் 6477464115 என்ற இலக்கத்தோடு அழைத்து பாடுங்கள், பாடலை கேட்டு செல்லுங்கள். வளமை போல என் மகள் வான் அரசி மீரா அவர்கள் வந்து இந்த நிகழ்வை கலகலப்பாக சிறப்பாக நீண்ட நேரமாக தருவார். ஆனால் சில சில காரணங்களால் அவரால் வர முடியவில்லை. அதனால் கடந்த வாரம் வந்திருந்தார், நான் இன்று வந்திருக்கின்றேன். எங்கள் உடல் வந்து நாங்கள் வந்து இயந்திரத்தாலோ அல்லது நெகிழி பொருட்களாலோ அல்லது உருக்கு பொருட்களாலோ இரும்பு பொருட்களாலோ உண்டாக்கப்பட்ட உருவத்தை பெற்றிருக்கவில்லை. நரம்புகளாலும் குருதியினாலும் சதைகளினாலும் எலும்பினாலும் புனியப்பட்ட ஒரு உருவத்திற்குள் ஒரு சின்ன இதயத்தை வைத்து அதற்குள்ளே எங்கள் ஆன்மாவை பொதிந்திருக்கின்றார் அந்த அற்புதமான கலைஞர், அந்த அற்புதமான பொறியியலாளர் என்று நான் கூற வேண்டும். இறைவன் அவர்கள். அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று விஞ்ஞானத்தால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு நுட்பம், தொழில்நுட்பம் தெரிந்தவர் தான் அவர். அந்த உடலை கொண்டு வந்து நாங்கள் இருக்கும் வேளையிலே நாங்கள் இயந்திரம் என்றால் பழுது பார்க்க முடியும், அல்லது தூக்கி போட்டு போர்வை கொண்டு வாங்க முடியும். இது சதை, இந்த பிண்டத்தை என்ன செய்ய முடியும்? இந்த ஆன்மா என்ற சிறிய பொருள் இந்த உடலை விட்டு வெளியே சென்று விட்டால் வீட்டினுள் 24 மணி நேரங்களுக்குள் அதை அகற்றி விடுகிறார்கள். வைத்து பார்க்க முடியாது. அறந்து போன பழைய செருப்பை கூட நாங்கள் ஒரு மூலையிலே போட்டு வைத்து வருடக்கணக்காக வைத்திருக்கின்றோம். ஓடாத கடிகாரத்தை கூட நாங்கள் அங்கே ஓட வைக்க முயற்சித்து முடியவில்லை என்றால் ஒரு மூலையிலே வைக்கின்றோம், அல்லது காட்சி பொருளாக சில இடத்திலே ஞாபகத்துக்கு வைத்திருக்கின்றோம். எங்களை எல்லாம் கொண்டு தெரிந்து இந்த உலகத்தை காட்டி பகுத்த அறிவை புகுத்தி பல விடயங்களை பேச வைத்து அனுபவிக்க வைத்து பலதை காண வைத்த இந்த உடல், இந்த சின்ன ஆன்மாவை சுமந்து சென்ற இந்த உடல், இந்த ஆன்மா விட்டு வெளியேறிவிட்டால் அதை யாரும் மதிப்பதும் இல்லை. அதற்கு மனிதன் என்ற பெயரோ சூட்டுவதில்லை, பிணம் என்ற பெயரைத்தான் சூட்டுவார்கள். அதனால்தான் ஞானி ஒருவர் இறைவனிடம் கேட்கின்றார், வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன? வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன? வெங்காயம் உலர்ந்து போனால், அதனுடைய ஈரப்பதம் குறைந்து காய்ந்து போனால் அது சுக்காகி போய்விடும், செத்தலாகி போய்விடும். அதனால் என்ன லாபம் உண்டு? ஒன்றுமே இல்லை. அந்த உறவு கிருஷ்ணன் அவர்கள் அழைக்கின்றார், அழைத்து விடுவார். அவர்தான் முதல் நேயராக வருபவர். வணக்கம், வணக்கம், வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம், கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கேன்.
0: அங்கே மலை தூறுகின்றதா? அதனால் வீட்டிலே சிறுவர்கள் பேர குழந்தைகள் எல்லாம் கலகலப்பாக இருக்கின்றார்களா, குதூகலமாக இருக்கின்றார்களா?
1: சண்டை போட்டுக் கொண்டிருக்கேன்.
0: மலையை கண்டவுடன் அவர்களுக்கு ஒரு வேடிக்கை இல்லையா? மலையின் தத்துவங்கள், மலையினுடைய பாரம்பரியங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஆனால் அது ஒரு காட்சியாக இருக்கும் அவர்களுக்கு, சிறப்பு. அந்த மலையை கேட்கும் பொழுது மலையை விட மகிழ்வாக இருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் இந்த மலை நேரத்திலே இரவு நேரத்திலே எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: நலமா.
0: உங்கள் பணி மீண்டும் தொடங்கி விட்டதா ஐயா? தை பொங்கல் கழித்து தான். அதுவரையும் இந்த காலத்தை ஓட்டுவது கடினம்
1: தான்.
0: அப்படியா? ஆனால் ஒரு நிறுவனத்தை, ஒரு தொழிலை நீங்கள் ஆரம்பித்து திறம்பட செய்து கொண்டு போவதற்கு அந்த நிறுவனங்களின் ஆதரவும் இருக்கின்றது. அது அவர் சட்டத்திட்டங்களையும் நாங்கள் மதிக்கத்தானே வேண்டும் இல்லையா?
1: அந்த நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தினா நல்லா இருக்கும். அது நிர்வாகம் ஒழுங்கா
0: தெரியாதவங்க
1: போய்
0: அமர்ந்துட்டாங்கன்னா நமக்கு தான் சிரமம். தெரியாதவங்க தானாக
1: அமர்ந்திருக்க முடியாது.
0: அதனால்தானே அன்று நான்
1: பட்டவர்களே ஒரு காலக்கெடு வச்சு தொழில் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு.
0: அதனால் தான் அன்று ஒரு பாட்டும் பதமும் நான் கொடுக்கும் பொழுது அழகான இந்த மாநிலத்தை படைத்த இறைவன் நன்றாக மகிழ்வாக சந்தோஷமாக வாழச் சொல்லிவிட்ட வேளையில் அப்படி அதை வாழ்ந்து அனுபவிக்க முடியாமல் இந்த தன்னாடி திக்குமுக்காடுகின்றது உலகத்தில் இல்லையா? என்ன நேர்மை, அந்த அறம் கடைபிடிக்கப்படவில்லை. இப்போ நீங்கள் கூறிய விடயத்தில் கூட அறம் என்பது கடைபிடிக்கப்படவில்லை. நல்ல நிர்வாகம் நடக்க வேண்டுமென்றால் நிர்வாகிகள், சிறந்த நிர்வாகிகள், செயற்திறமை உடையவர்களை அங்கே தலைமைப்பிடத்தில் வைத்து அந்த நிர்வாகத்தை நடத்த வேண்டும்.
1: அது பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க.
0: பணம், பணம், பணம். சரி, அதற்கும் ஒரு பாட்டும் பதமும் தயாரிப்போம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்ற வகையில். நல்லது,
1: பணத்துக்கு அடிமை.
0: அதனால் தானே அன்று பணம், பணம் அது பந்தியிலே வந்துவிட்டது, குணம் அது குப்பையிலே போய்விட்டது. இதை ஆண்டுகள், பல ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களும் பாடல்களை தந்திருப்பீர்கள், ஐயா அலியோ ஐயா அவர்களும் பாடல்களை தருவார்கள். அதிலே இந்த தத்துவங்கள் உணர்த்தப்படுகின்றது. ஆண்டுகள், அரை நூற்றாண்டுக்கு முன்பே இந்த நிலைமை இருந்திருக்கின்றது. அதை ஊடறுத்து அந்த புறையோடி கிடக்கின்ற அந்த பிழைகளை சுட்டிக்காட்டி பாடல்களை அமைத்து ஊடகத்திலே தந்து நடித்து காட்டியெல்லாம் விட்டாலும் அதை உணர்ந்து செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றார்கள் இல்லையா? இன்றும் அந்த நிலை இருக்கின்றது தானே? பணம் பணம் அதெல்லாம் பந்தியிலே வந்துவிட்டது, மேலே சபையிலே வந்துவிட்டது. நல்ல குணம், அறத்தோடு வாழ்ந்த குணம் தலை நிமிட முடியாமல் குப்பையிலே போகின்றது. அதை அன்பே கூறிவிட்டார்கள், பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே.
1: அது தெரிஞ்சு செஞ்சா நல்லா இருக்கும், அந்த நிர்வாகம் நல்லா தெரியும் எப்படி நடந்தா சரி வரும். அந்த பணத்துக்கு சில பேர் அடிமைப்பட்டு
0: அடிமைப்பட்டு
1: அந்த பணத்தை பெற்றுக்கொண்டதா மற்ற தொழிலாளிக்கு வேலை பாதிக்கும்.
0: அது என்னன்னா உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக வருகின்ற தலைமை பீடங்கள் அதை செய்து காட்டி விட்டது. நான் கூறுவது மறைமுகமாகத்தான் கூற முடியும், என்னால் பகிரங்கமாக கூற முடியாது. புத்திசாலிகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தலைப்பிடமே அப்படி இருக்கும் பொழுது பின்னால் வருபவர்கள் அதைத்தான் செய்வார்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கு. இந்த கவலைகளை தீர்க்கும் வகையில் தான் இசைகள் இருக்கின்றன, எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. அதில் இன்று நீங்கள் வந்து என்ன பாடலை பாடி காட்டப் போகின்றீர்கள் முதலாவது நேராக?
1: போன வாட்டி சொல்லியிருந்தேன்.
0: ஆமா,
1: மகாகவி காளிதாஸ்,
0: மகாகவி காளிதாஸ் திரைப்பட பாடலை பாடப் போகின்றீர்கள். கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள். எங்கே பாடுங்கள், கேட்போம்.
1: சரிங்க ஐயா, அதே பாடுறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு பண்ணா கொஞ்சம் மூச்சு வாங்கி பாடுறதுக்கு வசதியா இருக்கும்.
0: எதையா?
1: சரி பாடுறேன் ஐயா. இல்ல பாடல் ஒரு வரி பாடினா ஒரு அடி பாடினா இசை ஓடும், அது கொஞ்சம் கேப் இருக்கும், அதெல்லாம் பாடுறதுக்கு இன்னும் வசதி.
0: ஆமா ஆமா ஆமா, நாங்கள் அந்த வகையிலே இப்ப பக்க வாத்தியங்கள் இசைகளை கொடுத்து பாட வேண்டும் பாடகிறங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வகையில் நீங்கள் எப்படி அந்த பாடலை பல தடவை கேட்டு ரசித்திருப்பீர்கள், அதை நீங்கள் பிரதிபலித்து காட்டுவது தானே. எங்க உங்களுடைய குரலுக்கு நன்றாக இருக்கும், பாடுங்கள் கேட்போம்.
1: மலரும் வான் சிந்து மலகெல்லாம் உன் எழில் வண்ணமே, உழலும் யாழி செய்யும் கொஞ்சம் மொழி எல்லாம் உன் குரல் வண்ணமே. மலரும் வான் நிலவும் எழில் வண்ணமே, உழலும் யாழி செய்யும் கொஞ்சம் மொழி எல்லாம் உன் குரல் வண்ணமே. மலை இல்லாமல் வளமில்லை, ஒரு விதை இல்லாமல் பயிரில்லை. மலை இல்லாமல் வளமில்லை, ஒரு விதை இல்லாமல் பயிரில்லை. உழைப்பும் இல்லாமல் உலகினில்லை, உன் உதவி இல்லாமல் நாம் இல்லை. உழைப்பும் இல்லாமல் உலகில் இல்லை, உன் உதவி இல்லாமல் நாம் இல்லை. மலரும் வான் நிலவும் சிந்து மலைகளெல்லாம் உன் எழில் வண்ணமே, உழலும் யாழி செய்யும் கொஞ்சம் மொழி எல்லாம் உன் குரல் வண்ணமே. கனவில் தோன்றி இருக்கின்றாய், நான் காணும் இடமெங்கும் இருக்கின்றாய். கனவில் தோன்றி இருக்கின்றாய், நான் காணும் இடமெங்கும் இருக்கின்றாய். கனியில் ரசமாய் இனிக்கின்றாய், என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய். கனியில் ரசமாய் இனிக்கின்றாய், என் கையில் கிடைக்காமல் மறைகின்றாய். மலரும் வான் நிலவும் சிந்து மலகெல்லாம் உன் எழில் வண்ணமே, உழலும் யாழி செய்யும் கொஞ்சம் மொழி எல்லாம் உன் குரல் வண்ணமே. நன்றி ஐயா.
0: சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே. அற்புதமாக அந்த வரிகளை மனதிலே சுமந்து அந்த வரிகளுக்குள்ள ஏற்ற இறக்கத்தை கொடுத்து நாங்கள் சரியாக விளங்கக்கூடிய வகையிலே, புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே, வேறு எந்த விதமான பக்கவாத்திய இடையூறும் இல்லாமல் நீங்களாக உங்கள் வாயினால் அதை மலர்ந்திருக்கின்றீர்கள். இந்த உலகத்தில் அழகான உலகம் என்று நான் அடிக்கடி கூறுவேன். அதை அற்புதமாக படைத்தவரை எங்களால் காண முடியாது. ஆனால் அத்தனையிலும் அவரை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய ஆட்சி இல்லாமல், கருணை இல்லாமல் இங்கு எதுவும் இயங்காது என்பதை ஆணித்தரமாக, அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறிய அந்த பாடல் மகாகவி காளிதாஸ் அவர்கள் மாடுமைப்பவராக இருந்தவருக்கு இந்த இறையின் அருள் தான், சக்தியின் அருள் தான் வந்தது அவருக்கு, இல்லையா? சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான ஒரு பாடல்.
1: இந்த படமே ஒரு 15-20 ஆட்டி குறைந்த பட்சம்
0: பார்த்திருக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கு நன்றாக மனதிலே பதிந்திருக்கிறது. பதிந்ததை இன்று பிரயோகித்திருக்கின்றீர்கள், சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள்.
1: அது இந்த படத்துல எல்லா பாட்டும் அம்சமா இருக்கும்.
0: இப்ப முதலில் நீங்கள் கூடிய கூட்டு ஒரு பக்கவாத்திய இடையிலே ஒரு வாத்தியங்கள் தான் கொஞ்சம் ஓய்வெடுத்து பாடலாம், இல்லை? அதான் நீங்க நன்றாக மூச்சு விட்டு மூச்செடுத்து பாடுங்க. இப்பொழுது நீங்கள் பாடினதுக்கு பக்கவாத்தியம் இருந்தா பக்கவாத்தியம் உங்களை மிஞ்சி கொண்டு போய்விடும். இது உங்களுடைய குரல் மட்டும் தெளிவாக காற்றலை, உங்களோட தொனி சாரீதம் எப்படி இருக்குது என்பதை எல்லோரும் உணரக்கூடியதாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. உங்களுக்காக நான் கூறவில்லை, முகஸ்துதியா இல்ல, உண்மையை கூறுகிறேன். சிறப்பு சிறந்த பாடகர் சங்கீத வித்வான் என்று நான் கூற வரவில்லை. நீங்கள் திரைப்படத்தை 10-15 தரம் பார்க்கும் பொழுது அந்த பாடலை 10-15 தரம் கேட்டிருக்கலாம். அதை விட ஊடகங்கள் வழியாக பாடலை கேட்டிருக்க, அவரை கேட்கும் பொழுது உங்களை கவருகிறது என்னவென்றால் அந்த இசை, அதிலே வருகின்ற பொருள், பாடல் வரிகள் எல்லாம் உங்களை கவர, உங்களை அறியாமல் அதை இழுத்து கொண்டு போகுது. மனதுக்குள்ளே ராகம் இருக்கின்றது, காதுக்குள்ளே அதுக்கு தாளம் போடுவது போன்ற ஒரு அசைவு வரும் பொழுது இசை தானாக வருகின்றது. சிறப்பாக செய்து இடைவெளி விட்டு மூச்சு எடுத்து இதைத்தான் நான் கூறுவது. நாங்கள் எடுத்த உடனே சவுந்தரராஜன் போல, கோவிந்தராஜன் போல, எஸ் பி பாலசுப்ரமணியம் போல, அவர்கள் அது அவர்களை, இது கிருஷ்ணன் ஐயா அவர்கள், அவர்களுடைய குரலிலே நாங்கள் பல தடவை அந்த பாடலை கேட்டோம். ஆனால் இன்று உங்கள் குரலிலே அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு தோன்றுகின்றது. இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆகா இது யார் பாடுவது என்றுதான் எண்ணுவார்கள். நன்றாக பாடுகிறாரே என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்பொழுது உங்களுக்கு பக்கவாத்தியத்தை கொடுத்து மேடையிலே நிறுத்தி ஒரு மைக்கையும் கொடுத்து சபையின் முன்னே பாடுங்கள் என்று சொன்னால் பக்கவாத்தியங்கள் உங்களுக்கு பக்க வார்த்தியமாக, பக்க உதவியாக உங்களை அழைத்து கொண்டு செல்லும். அடுத்து அங்கே நெறியாளர் இருந்திருந்தால் அங்கே ஏற்றம் இறக்கம் கையால் அசைத்து இசையை காட்டி கொண்டிருப்பார். இது ஒன்றுமே இல்லை, ஒரு தொலைபேசி, அதுவும் கை தொலைபேசி எடுத்து காதலை வைத்துக் கொண்டு நீங்களாக பாடினீர்கள் என்றால் உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கின்றது. உங்களுக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நீங்களும் ஒரு சங்கீத ஞானியாக வரலாம் தானே, அதற்கு தான் சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்கு அந்த இயல்பு இருக்கின்றது, அந்த ஆர்வம் இருக்கின்றது. அந்த ஆர்வத்தை தூண்டி உங்களை ஒரு பாடகர் என்று வெளிக்கொண்டு வந்து இலை மறை காயாக இருக்காமல் திருபுவனத்திலே கிருஷ்ணன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை தெரிய வைக்கின்றது மூன்றியல் தமிழ் வானொலி. அந்த வகையில் 26 வருடமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். இனிமையாக சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள் கே எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த வேளையில உங்கள் குடும்பத்தில் வேறு யார் பாட இருக்காரு? அந்த சின்ன குட்டி பாடுவாங்க, உங்கள் மனைவி பாடுவாரா? அவர் சந்தர்ப்பம் இருக்கு, வேறு சந்தர்ப்பங்கள் வராது அவர்.
1: இல்ல
0: இல்ல, அவங்க பேசுறது தமிழ்ல பேசுறது பெரிய விஷயம் இல்ல. அதே இல்ல, நல்ல அழகாக பேசுகிறார்கள், அழகாக அவர்களுடைய மொழியிலே உள்ள பாடலையும் பாடலாம், அவர்கள் மொழி பாடலையும் பாடலாம், அவர்கள் மொழி பாடலையும் பாடலாம். ஆர்வம் இருந்தால் வரலாம், பாடலாம். நன்றி. அவர்களை இப்பொழுது சந்தர்ப்பம் இல்லை, ஒரு சந்தர்ப்பம் அவர்களாக வர பார்ப்பார்கள், சரியா? அவர்கள் மொழியிலேயும் பாடலாம் ஐயா, எங்களுக்கு மொழி தேவையில்லை, இசை தானே முக்கியம், அந்த அசைவு தானே நாங்கள் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பது. இப்ப நாங்கள் ஹிந்தி பாடல், அராபிக் பாடல், இப்ப எல்லாம் தமிழுக்குள்ளே அராபிக் மலபு பித்தா பித்தாண்டெல்லாம் வந்து விட்டது ஐயா, இப்படியான வார்த்தைகளையும் கேட்கிறோம் தானே, அன்றும் இருந்தது தானே. ஆங்கில பாடல்கள் ஹிந்தி பாடல்கள் கலந்த வார்த்தைகள் உள்ள பாடல்கள் வந்தது தானே ஐயா, அதில் ஒன்றும் இல்லை, இசை தான் முக்கியம். உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் உங்களுடைய வாரிசாக யாரோ ஒருவர் இருக்கத்தான் வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையர்கள் அப்படி பாடக்கூடியவர், உங்க அப்பா பாடக்கூடியவரா?
1: இல்ல இல்ல,
0: நீங்களாக தூண்டப்பட்டிருக்கீங்க இசையார். அதே போன்று உங்களுடைய நல்லது, வாழ்த்துக்கள் கிருஷ்ணன் ஐயா அவர்களே. மீண்டும் நீங்கள் வந்து பாடிக்கொள்ளலாம், முடிந்தால் அவர்கள் யாராவது வந்து 4 வரியாவது பாடி செல்லலாம், காரியமில்லை. நீங்கள் கலந்து முதல் நேராக வந்து முழுமையாக ஒரு பாடலை தந்து என்று காற்றலியையும் சிறப்பித்து மற்றவர்களை மகிழ்வித்து உங்களுக்கும் பெயர் எடுத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி.
1: நன்றி.
0: வேறு என்ன கூற போகின்றீர்கள்?
1: வேற இன்னொரு பாட்டு பாடலன்னு
0: சொன்னேன். சரி, பாடுங்கள் பாடுங்கள், இன்னொரு பாடலையும் பாடுங்கள். நல்ல இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் அந்த நோக்கோடு இருக்கும் பொழுது அப்படியே விட்டு விட வேணும். இங்கே பாடுங்கள் அடுத்த பாடலையும்.
1: கல்லாய் வந்தது கடவுளம்மா, அது கடியாய் கணிஞ்சவ தேவி அம்மா, உள்ளாய் முளைத்தவ தேவி அம்மா, அதில் பூவாய் மலர்ந்தவ காளி அம்மா. கல்லாய் வந்தது கடவுளம்மா, அது கனியாய் கணிஞ்சவ தேவி அம்மா, உள்ளாய் முளைத்தவ சத்தியம்மா, அது பூவாய் மலர்ந்தவ காளியம்மா. ஆண்டியின் கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை தெருவோடு, ஆண்டியின் கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை தெருவோடு, இருப்பவன் சண்டை பொருளோடு, இந்த ஏழையின் சண்டை வயிறோடு, இருப்பவன் சண்டை பொருளோடு, இந்த ஏழையின் சண்டை வயிறோடு. கல்லாய் வந்த கடவுளம்மா, அது கனியாய் கணிஞ்சவ தேவி அம்மா, புல்லாய் முளைச்சவ சத்தியம்மா, அதில் பூவாய் மலர்ந்தவ காளியம்மா. காக்காய் உண்டு நரி உண்டு கழுதையும் உண்டு புலி உண்டு, மனிதரில் எத்தனை வகையுண்டு, இவை வாக்கில் தெரியும் யாரென்று. கல்லாய் வந்தது கடவுளம்மா, அது கனியாய் கணிந்தவ தேவி அம்மா, புல்லாய் முளைச்சவ சத்தியம்மா, அதில் பூவாய் மலர்ந்தவ காளியம்மா. நன்றி ஐயா.
0: காளி உபவாசகராக இருந்தவர் தான் காளிதாசனாக வந்திருந்து இப்படி கவிஞர் காளிதாசனாக மாறியிருந்தார். அவருடைய நம்பிக்கை விசுவாசம் வீண் போகாமல் காளியும் அருள் கொடுத்திருக்கின்றார். அங்கே ஒரு பரதநாட்டியத்தோடு ஒரு பாடல் கூட இருக்கின்றது, அற்புதமான பாடல். காளிதாசன் திரைப்படத்தின் மகாகவி காளிதாத்தனையும் சிறப்பான பாடல். இந்த பாடலை நீங்கள் காளியின் உபவாசகர் போல கல்லாய் வந்த அந்த சிலையை கடவுளாக மதித்து அதிலே காளிதாசன் அது இறைவனுடைய சக்தி என்றெண்ணி இங்கு இயங்குவதெல்லாம் சக்தியால் தான் என்று அதை காளியாகி தேவி என்ற பெயர் வைத்து காளியாக்கி இருக்கின்றார். அதனால் தான் நீங்களும் உங்கள் மகளுக்கு தேவி என்ற பெயரை வைத்திருக்கின்றீர்கள் போல இருக்கின்றது. அந்த அன்பு கரணை உங்களுக்கு எண்ணம் கிடைக்க வேண்டும்.
1: பேர் கங்கா தேவி, அழைக்கும் பேர் தேவின்
0: தேவி என்ன தேவி கங்கா தேவி தேவி என்று
1: அழைக்கும்.
0: இனிமையாக அந்த பொருளை உணர்ந்து அந்த சொற்களை தெளிவாக நீங்கள் எடுத்து வரும் பொழுது உங்களை ராகம் உங்களை அழைத்து கொண்டு வந்தது, அதுதான் அன்றைய இசை அமைப்பாளர்களின் சிறப்பு. சிறப்பான பாடலை நன்றாக உணர்ந்து பாடியிருக்கிறீர்கள். உணர்வோடு பாடிய உங்களுக்கு ரெண்டு பாடலை தந்திருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் சந்திப்போம். நன்றி. குறுங்கள்
1: இளம் வயதுல நாடகத்துல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
0: ஓ நல்ல, அதனால தான் அந்த கலை ஆர்வம் உங்களிடம் இருக்கின்றது. குறுங்கள் அவ்வளவு இளம் வயதுல நீங்கள் நடிக்கின்ற பாடி நடிக்க.
1: இளம் வயதுல நான் நாடகத்துல வந்து ஹிரண்யன் நாடகத்துல ஒரு முனிவர் வேடத்துல நடிச்சிருக்கேன்.
0: ஓ வாழ்த்துக்கள். நான் இரணியனாக தோன்றி நடித்திருக்கின்றேன் பாடசாலை காலத்திலும். இங்கே கனடாவில் வந்தும் நான் இப்பொழுது 36 வருடங்களாக கிட்டத்தட்ட 200-220 நாடகங்கள் செய்திருக்கின்றேன். மேடை நாடகங்கள், அதைவிட தொலைக்காட்சி நாடகங்கள் செய்திருக்கின்றேன், வானொலி நாடகங்கள் செய்திருக்கின்றேன், அதைவிட எங்கள் நாட்டிலே திரைப்பட நடிகராகவும் இருந்திருக்கின்றேன். அந்த இரணியன் ஒவ்வொரு பாத்திரமும் சிறப்பான பாத்திரம் ஐயா. அதிலே அந்த இரணியன்
1: என்ற
0: பெயர்ல
1: செய்திருக்கிறார் நாயனார். இந்த நாடகம் கிருஷ்ணலீலா, இந்த நாடகத்தெல்லாம் சமூக நாடகமா நடைபெற்றுதான் இருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை.
0: அதிலே நீங்கள் இசையோடு நடித்திருக்கின்றீர்கள் இல்லையா?
1: ஒரு வாடிதான் ஐயா.
0: அந்த முனிவர் வந்து சுக்கராச்சாரியருடைய பாத்திரம் தானே?
1: அது ஞாபகம் இல்ல.
0: அதான் சுக்கராச்சாரியார் தான்.
1: லீலாவதி கர்ப்பமா இருக்கும் போது மேடையில வந்து ஒரு நிமிஷம் வசனம் கூட இருக்காது எனக்கு, ஆனா ஒரு மணி நேரம் மேடையில நிப்பேன்.
0: நிப்பீங்க நடிப்பீங்களா? அபிநயம். அது அந்த காலங்களே மேடையில வந்து சாதாரணமா நிக்க முடியாது, முகபாவனையோட தான் நிக்க வேண்டும். பக்கத்து நடிகர் நாயகன் அவர் கோபத்தை காட்டுகிறார் என்றால் அதுக்கு எதிர்த்தாக்க எதிர் ரியாக்ஷன் சொல்றது பிரதி அபிநயத்தை நாங்க செய்து கொண்டிருக்கோம், சும்மா அப்படி நிக்கல, அது கம்ப பிடிச்சு கொண்டு. அதை நான் இசையாகவும் செய்திருக்கின்றேன், அதை எனக்கு கற்பித்தாசு என்று காலமாகி விட்டார் இல்லை. அதை இசை அப்பொழுது வந்து நாங்கள் எனக்கு வயசு நினைக்கிறேன் 15 இருக்கலாம், 15 தான், ரணியனாக தோன்றியிருக்கேன். இன்னொரு தடவை அந்த நாடகத்தில் சுக்கராச்சாரியார் என்ற அந்த முனிவராக வந்திருக்கேன். இன்னொரு நாடகத்திலே ஆசிரியராக வந்திருக்கின்றேன். அப்படி பல பல தரப்பட்ட வேடங்களோடு அதை செய்திருக்கின்றோம். இங்கு செய்திருந்தேன் நான் ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வான நாடகம், அந்த நாடகம் இல்லையா?
1: உண்மைதான்.
0: அதன் பின்பு உங்களுக்கு
1: அந்த நாடகத்துல நடிக்கிறதுக்கு பாட்டு தான் அதிகமா இருக்கும்.
0: ஆமா, முன்பெல்லாம்
1: போறத நிறுத்திட்டேன், போறத
0: நிப்பாட்டிட்டேன். எனக்கு வராது. நன்மை நல்ல சாரீரம் இருக்குது. இசையாகவும் செய்யலாம், வசன நடையாகவும் செய்யலாம், அதை நகைச்சுவையாகவும் கொண்டு செலுத்தலாம். அந்த நாடகத்தை மூன்று விதமாக
1: ரெண்டு வரி ஒரு ரெண்டு டைலாக் மட்டும் சொல்லிடுறேங்க,
0: கூறுங்கள், கேட்போம்.
1: அந்த முனிவர் பேசக்கூடிய வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், அது நினைவு இருக்கு. இன்னைக்கும் நான் 40 இருக்கும் நடிச்சு, ஆனா அந்த வரிகள் இன்னும் ஞாபகத்துல இருக்கு எனக்கு.
0: இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து அல்லவா?
1: பள்ளிக்கு சென்றா இன்னும் நல்லா பயிற்சியும் எல்லாத்துக்கும் வசதியா
0: இருந்தாலும்
1: முடியாம பத்தி எல்லாம் வேதனை. எனக்கு 9 இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டேன்,
0: அதனாலே உங்களை கல்வி தொடர முடியவில்லை.
1: குடும்ப சூழ்நிலை
0: பலருக்கு அப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. நம்மளோட திறமையை யாரும் நிப்பாட்ட முடியாதானே, அதனால்தான் இப்ப திறமையா பாடுகிறீர்கள். எங்கே அந்த டயலாக், அந்த வசனம், அந்த வார்த்தைகளை உதிர்த்து விடுங்கள் நாடக பாணியிலே.
1: தேவேந்திரா, இந்த ஆபத்தை போக்க வழியே இல்லையா? மேலும் இப்படி இருக்கும் போது ஹிரண்யனின் தேவி நீலாவதி கர்ப்பவதியா இருக்கின்றாள். அவளுக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து வந்தால் இன்னும் மின்னல்கள் அதிகமாகிடுமே. அவ்வளவுதான்
0: வசனமே. அந்த வசனத்துக்குள்ளே இருக்குதானே அந்த
1: நாடகத்தின் அந்த தாடி ஒட்டின தாடி அரிக்கும்.
0: இன்னும் ஒரு நாடகம் ஒன்று இசை நாடகத்திலே, நீதி நிமிர்ந்தது என்ற பரதனுடைய காட்சி ராமாயணத்திலே, அந்த இடத்திலே தசரதருடைய மந்திரியாகத்தான் நான் ஒரு இடம் போட்டு, அதுவும் நீங்கள் கூறியது 1 மணி நேர நாடகம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்ற ஒரு டயலக் தான் எனக்கு. அதுக்கு மந்திரி கோட்டு, மந்திரி உடை, அங்கே அதுக்கு சிம்மாசனம், அரசன் இருக்கும் வரை நான் இருக்க வேண்டும், இறுதி வரையும் இருந்த அப்படி ஒரு, அதிலே வந்தவர்கள் எல்லாம் நீ ஒரு நாட ஒரு வசனமும் பேசவில்லையே என்று கூறிய போது, அந்த இறுதியிலே ஒருவர் வந்து அந்த பிரதம விருந்தினர் வந்தவர் அந்த நாடகத்தை பற்றி கூறுவார் தானே, அதிலே எனக்கு பரிசு கொடுத்தார்கள். எல்லோரையும் விட சிறப்பாக நடித்தது மந்திரி தான் என்றது. ஏனென்றால் ஒரு வசனம் தான் உதித்தார், ஆனால் முழு காட்சியிலே தன்னுடைய முகபாவனையோடு வந்திருந்தார், அதுதான் முக்கியம் ஐயா. அந்த நீங்கள் கூறின அந்த வசனத்துக்குள்ளே இரணியனுடைய சரித்திரம் அடங்கி விட்டது. ஏன் வரப்போகின்றார் பிரகலாதன், அவன் வயிற்றிலே இருக்கின்றார், இவரை இவருடைய அந்த கதையை நாங்கள் இப்ப கூறத்தவில்லை. இரணியனுடைய சக்தி இழக்கப் போகின்றார் என்பது அந்த குழந்தை மூலம் வருவது என்று முனிவர் கூறிவிட்டார். அவர் தான் சுக்கராச்சாரியர் தான் அதை செய்தது. அவர் நகைச்சுவை நாடுல ஓய் சுக்கராச்சாரியார் வரும் இங்கே என்னெல்லாம் அழைப்பார். நான் அதில் 2-3 பாத்திரங்கள் நடந்தது. அப்படி ஒரு வசனம் பேசினாலும் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, அந்த பாவனையோடு அது இருந்தால் காட்சி நிலைக்கும், மனதிலே மக்கள் மத்தியிலே பதியும். நல்லதொரு பாத்திரம் வந்திருக்கு. அந்த ஒப்பனை, அந்த சின்ன வயதுல உங்களை முனிவராக ஒப்பனை பண்ணி விடும் பொழுது அப்படி இருக்கும். கற்பனை பாருங்கள். எங்களுக்கு வந்து மொன்றியல் தமிழ் வானொலியில் கலந்திருக்கின்றீர்கள். மேலும் உங்களுடைய அடக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்கலாம் உங்களிடம். நன்றி கிருஷ்ணன் அவர்களே,
1: நன்றி.
0: உங்களுடைய அந்த சிறப்புகளை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களால் அடைய முடியாததை உங்கள் பேர குழந்தைகள் மூலம் அடையலாம். அவர்களை அந்த நிலைக்கு ஆக்குங்கள், ஊக்கமளித்து விடுங்கள். கலை ஒருபோதும் ஒருவரையும் கலைத்து விடாது. கலையை கொலை செய்தால்தான் அது கலைத்து விடும் என்று வானலாக புகழ் பரப்பி இருக்கும் பெருங்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை கூட நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவர்கள் கலையை கலையாக மதிக்க வேண்டும். கலையை விலை பேசி கலை அறத்தை கொலை செய்தவர்களெல்லாம் கலைக்கப்பட்டு விடுவார்கள். வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் இல்லையா ஐயா? சின்ன பாத்திரங்களிலே கூட அழகாக நடித்த எத்தனை கலைஞர்கள் இன்று வரை வாழ்கின்றார்கள் புகழோடு. எங்கள் சிவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா வந்த காலத்தில் வந்தவர் தான் சாமி கண்ணு என்ற நடிகர். சாமி கண்ணு என்றவர் இன்றும் மேடையில் பேசப்பட்டுக் கொண்டு அவர் நடிப்பது சின்ன பாத்திரங்கள். ஐயா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாக கொண்டு வருவாரல்ல முதல் மரியாதையில, அவருடைய குரலை இன்றைக்கு இதிலே அந்த ஜெயிக்கப் போவது யாரு கலக்கப் போவது யாரு என்று அதிலே கூட இமிகிரேட் பண்ணுற மிமிகிரேட் பண்ணுகிறார்கள். ஏனென்றால் அந்த பாத்திரம், அந்த பாத்திரம் நிலைத்தபடியால் தானே. அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 திரைப்படங்களிலே நடித்து விட்டார். எத்தனையோ தலை சிறந்த நடிகர்களோடு வீடு கொடுத்து நடித்திருக்கின்றார். சிவாஜி கணேசன் ஐயா அவர்களோடு சேர்ந்து நடித்தவர். அவர் புகழ் இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும். அந்த சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் அண்ட இல்லை. எனக்கு அருகிலே உள்ள மொன்றியல் மாநகரம் பெரிய மாநகரம், அங்கேதான் விழாக்கள் எல்லாம் நடைபெற்றால் என்னுடைய நாடக குழு அங்கே இருக்கின்றது. இப்பொழுதும் நான் இவ்வளவு பெரிய சிறந்த முதுகலைஞர் ரெண்டு பேர்த்தையும் விருதுகளை கொண்டு வந்து குவித்திருந்தாலும் எங்களுடைய குழுவினர்கள் நாடகம் ஒரு சிறு பாத்திரம் என்றாலும் அங்கிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தால் நான் அதுக்கு முதலிடம் கொடுத்து போய்விடுவேன். அது பெருமையாக கூறுவார்கள். இந்த பெரிய நிவர்சி ஒரு சின்ன பாத்திரம், ஒரு தபால் கொடுத்துட்டு போற மாதிரி ஒரு பியூன் பாத்திரம் என்றாலும் அந்த பாத்திரத்தை சரியாக செய்ய வேண்டும் என்று சென்று வருவேன். நான் கலைக்கு மரியாதை கொடுப்பதனால் தான். 5 வயதிலே இந்த 4.5 வயதிலே குழந்தைகள் சிறுவருடைய அபிநய பாடலுக்கு அபிநயம் செய்ய புறப்பட்ட கலை இன்றைக்கு 3/4 நூற்றாண்டை தாண்டி இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கலைக்கு மரியாதை கொடுத்து அந்த பெயருக்கு நான் கட்டுப்பட்டு வாழுகிறேன். சிந்தனை செல்வன் இன்றைக்கு 47 வருடங்கள் ஆகின்றது அந்த விருது எனக்கு கிடைத்து. திரைப்படம் வரைக்கும் சென்று வந்துவிட்டேன் இவ்விடத்திலே. ஆனால் அந்த கலைஞன் என்ற எண்ணத்தோடு தான் வாழ்கிறேன். அந்த கலைஞனுக்கு தலைக்கனமோ கௌரவமோ நான் முதலே அழகாக கூறிய கலையை கலையாக மதிக்க வேண்டும். கலையை விலை பேசி கலைக்கு முரண்பாடாக கொலை செய்து வருபவர்கள் கலையில் இருந்து கலைக்கப்படுவார்கள். இன்று இந்தியாவிலே முதல் சூப்பர் ஸ்டார் என்ற விருது தேடி சென்றது எங்கள் கௌரவத்துக்குரிய எம்.கே. தியாகராஜ பாகவதர் ஐயா அவர்களுக்கு. இறுதியிலே அவருடைய வாழ்க்கை தெரியும் தானே. கலைத்துறையிலே அவர் இருந்து கொண்டு செய்த சில செயல்கள் அவரை எங்கோ கொண்டு ஒதுக்கிவிட்டது. மக்களால் ஒதுக்கப்பட்டு கலையில் இருந்து அவரை ஒதுக்கி விட்டார்கள். ஏனென்றால் அவர் கலையில் இருந்தபடியே தான் ஜெயிலுக்கு சென்று வந்தார் என்றால் பார்க்க வேண்டிய ஒரு ஜெயிலுக்கு போய் வருவது என்றால் யோசிக்க வேண்டியதானே ஐயா. நீண்ட நேரம் பேசிவிட்டோம். வாழ்த்துக்கள். மீண்டும் மேலும் சந்தர்ப்பம் வரும்போது எங்கள் பொக்கிஷங்களை வெளியே அடுத்தவர்களுக்கு தெரிய வைப்போம் எங்களோடு போகாமல்.
1: நன்றி
0: கிருஷ்ணன் அவர்களே. வாழ்த்துக்கள். சிறப்பாக உங்களுடைய குரல் வளம் பெருக வேண்டும். உங்களுடைய பாடல் துறை நன்றாக பெற வேண்டும். அதை உங்களுடைய சிறார்கள் யாராவது ஒருவருக்கு அவர் தோன்றும் அதை தெரிவு செய்து அவரையும் முன்னுக்கு கொண்டு வாருங்கள். நன்றி ஐயா. நன்றி. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம்.

இந்த பாடல் அன்று தொட்டு இன்று வரை பாடுவோர் பாடலாம் நிகழ்வின் முதற் பாடலாக ஒலித்துக் கொண்டு இடைப்பாடலாக ஒலித்து எங்களுக்கு ஞானத்தை ஊட்டுவது போன்று அந்த இசையை எங்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கின்றது என்றான் கூறவும். அதை கேட்டவுடன் பாடுவோர் பாடலாம் என்ற எண்ணத்தை கொண்டு வந்துவிடும். அந்த பாடலை நான் பாட வேண்டும் போல் இருக்கவும் அன்று ஒருவர் வந்து பாடியும் இருந்தார்கள். எங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நாங்கள் கண்டுகொள்ளவிட்டால் மற்றவர்களால் தான் கண்டுபிடிக்கப்படுவார்கள். நாங்கள் நல்லவர் என்று நாங்கள் சொல்வதில்லை தானே, மற்றவர்கள் தானே எங்களை பார்த்து கூறுவார்கள். அதற்கு நாங்கள் நடந்து கொள்ளும் நடை, நடந்து கொள்ளும் நடை என்றால் காலால் நடக்கும் நடை இல்லை, எங்கள் செயல்கள் செயற்பாடுகள் நாங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றபடி எங்கள் அவர்களோடு பழகும் விதங்களை வைத்துத்தான் ஒருவரை நாங்கள் மதிப்பிடுகின்றோம். அதே போன்று வாரந்தோறும் வரும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் வந்து பாடும் வேளையிலே உங்களை மற்றவர்கள் இனம் கண்டுகொள்வார்கள். இங்கே பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்கு வாருங்கள் வாருங்கள் என்றெல்லாம் அழகாக எழுதியிருக்கின்றார்கள் அன்பு நெஞ்சங்கள். அவர்கள் முதல் காற்றலைக்கு வர வேண்டும். என்னை வரவேற்பது நன்றி, வரவேற்பது போல் நிகழ்ச்சியை நிறைவேற்றி நீங்களும் வந்து பாட வேண்டும். சிறந்த பாட்டுத்தான் பாட வேண்டும் என்றால் இல்லை, உங்களால் முடிந்த வரை இரண்டு வரி நான்கு வரி ஆறு வரி என்று இருக்கின்ற வரிகளை உங்கள் உதிர்த்து பாருங்கள், உங்களை வெளிக்காட்ட வேண்டும். அழகாக எழுதுகிறீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. ஏன் நீங்கள் காற்றலைக்கு வர முடியாது, வரலாம் தானே, வந்து பாடல்களை தர வேண்டும் என்று நீ நெஞ்சங்களே. முன்னில் தமிழ் வானொலி நேரம் இப்பொழுது சரியா 11:20 கனடாவிலே கால நேரம். இன்னும் மதிய நேரத்தை எட்டி பிடிக்கவில்லை, உங்களுக்கு 9:50 இரவு நேரம். இன்று இங்கே 8 பாகை -8, அதாவது பூச்சியதுக்கு கீழே 8 பாகையில் இருக்கின்றோம். ஆனால் உணர்வு 15 பாகை இருந்தால், பூச்சியதுக்கு கீழே 15 பாகை இருந்தால் எப்படி குளிருமோ அப்படியான குளிர்நிலை. நேற்றைய தினம் எங்கள் நெருங்கிய நட்பு ஆக வந்து என் சகோதரங்களாக இருப்பவர்கள் ஒரு குழந்தைக்கு 21வது வயது பிறந்த நாளுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு நிபந்தனை. இந்த காலகட்டத்திலே வைத்தியம் இந்த வருத்தங்கள் வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு இந்த வீட்டை விட்டு வேறு இன்னொருவர் வீட்டுக்கு நான் சென்றதில்லை. நானும் மகளுமாக சென்றோம். போகும் பொழுது 3 பாகை செல்சியஸ் என்று காட்டினது. அங்கே இருந்து விட்டு வெளியே வரும்போது 8 பாகை ஆகிவிட்டது. நேரமும் சற்று நீடித்து விட்டது. அங்கிருந்து அவர்களோடு மகள்பாக உறவாடி விட்டு உண்டு விட்டு வெளியே வந்துவிட்டால் வாகனத்தை வீட்டை விட்டு கொஞ்சம் தூர இடத்திலே தான் நிறுத்தியிருந்தேன், பார்க்கிங் ரோட் வீதியோரத்திலே. அதற்கு போவதற்கு எனக்கு அவ்வளவு விரைவாக நடக்க முடியாது. குளிர் மகள் என்னை பிடித்து கொண்டு அவன் சரியான தொப்பி அங்கிகள் அணியவில்லை, ஒரு மாதிரி வந்து வாகனத்தை திறன் உள்ளே ஏறி இருந்தால் உள்ளே சரியான குளிர் வாகனத்துக்குள்ளே. வழக்கமாக இங்கே நாங்கள் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆரம்பித்து அதை முடுக்கிவிட்டு ஒரு 5 நிமிடம் வரை காத்திருந்து உள்ளுக்கு வெப்பம் வரும் வரையும் தாமதித்துத்தான் வெளியே வந்து வாகனத்துக்கு உள்ளே சென்று ஓட்டி கொண்டு போவோம். அது வரைக்கும் அது பூட்டி இருக்கும். நாங்கள் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வாகனத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து விட்டோம். ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் அந்த இடத்துக்கு தூரம், அவர்களோட வீட்டுக்கும் அங்கே விடும். அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே என் மகள் நடுங்கி குளிர்த்து விட்டாள். உடனே கொண்டு வீட்டின் உள்ளே நாங்கள் நிப்பாட்டி விட்டோம். அத்தோடு அவர் கொஞ்சம் உடல்நல குறைவாக இருந்தவர் போக வேண்டிய நிர்பந்தம் இருந்தபடியால் சென்று வந்தோம். அந்த குளிர்பிள்ளைக்கு கொஞ்சம் அவை தாக்கிவிட்டது எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில் தான் இன்று அவர் வர முடியவில்லை, நானே வந்தேன். அதற்காக நான் பெரிய வீரன் பெரிய உடற்கட்டாக நன்றி சொல்ல வரவில்லை. யாரோ ஒருவர் நிகழ்ச்சிக்கு வரத்தானே வந்தேன், நானும் தாமதித்து தானே வந்தேன். அப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரோடு பழகிக்கொள்ளும். உள்ளே போகும்போது 3 பாகை செல்சியஸ், வெளியே வரும்போது 8 பாகையாக இருந்து இப்பொழுதும் 8 பாகை 15 பாகை குளிரை தருகின்றது. இன்று சூரிய உதயம் 7:36 என்று எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் சூரியனை இன்னும் காணவில்லை எங்களுக்கு. இப்பொழுது நேரம் 11:23. ஆனால் சூரியனுடைய அஸ்தமனம் இன்று 4:34 மாலை. அப்போ 7:36 உதிக்க வேண்டிய சூரியன் 4:34 அவர் கடமையை முடித்து சென்று விட்டார்னா இந்த பூமிக்கு எவ்வளவு தூரம் காட்சி கொடுத்திருப்பார். இப்பொழுது நீண்ட இரவும் குறைந்த பகலுமாக வந்துவிட்டது. இனி இந்த பகல் ஒவ்வொரு நிமிடம் 2 நிமிடம் 5 நிமிடமாக கூடி கூடி நீண்ட பகலும் குறுகிய இரவுமாக வரும். 9 மணி வரைக்கும் இருப்பார் சூரிய பகவான். காலையிலே 4:45 வந்து விடுவார். அப்படியும் இருக்கின்றது இங்கே காலநிலை. இன்று நாங்கள் சூரியனை கண்டு 2-3 நாட்களுக்கு மேலாகின்ற 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. மப்பாகத்தான் இருக்கின்றது. இடையிலே இரவு
குளிர் இருக்குது, அந்த வெளியே வருவோம் என்றால் விரைவாக செல்ல முடியாது, பனி விழுந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடையெல்லாம் பனியால் மூடப்படுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 யார் தூரத்திலே தான் அந்த வாகனத்தை நிறுத்தியிருந்தேன். அங்கே விரைவாக நாங்கள் நடக்க முடியாது என்றால் பனி சுரக்கல்கள் உண்டு. அப்போ இந்த குளிரை சுவாசித்து அதை அனுபவித்து கொண்டுதான் வந்தோம். ஏன் கூறுகின்றேன் என்றால், இங்குள்ள காலநிலை ஒரே மாதிரி இல்லை. இந்த காலநிலையோடு போட்டி போட்டுத்தான் நான் வாழுகின்றோம். நான் நல்ல சரியான அங்கியல கால பாதணிகள் எல்லாம் போட்டு மூடி தொப்பியெல்லாம் போட்டு நான் மூடிக்கொண்டு இவன் அது பாட்டிக்கு போகிறது தானே, பெருசாக தேவையில்லை, வாகனத்தில் போகிறது தானேன்ட்டு சரியான தொப்பி ஒன்றும் அணியவில்லை. ஜாக்கெட்டும் அதை தரமானது அங்க சாதாரண ஒரு ஃபேன்சியாக போட்டு கொண்டு வந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அங்கே வந்து நல்ல குதூகலமாக இருந்து வந்தோம். நீண்ட நாட்களுக்கு பின் குதூகலமாக இருந்து வந்தோம். இனிமையான அந்த நேரத்திலே அங்கே பாடல்கள், இளைஞர்கள் உபகரணங்களை பொருத்தி விட்டு பாடல்களை பாடினார்கள். இளைஞர்களுக்கு பாடல் வரிகள் புரியவில்லை. அந்த டங்கடா டங்கடா அடி அதுதான் தெரிகிறது. அந்த இடையிலே என்னுடைய மகள் 2-3 பாடல்கள் அழகாக பாடியிருந்தார். அதையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டு வந்தோம். அந்த மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தரத்தானே வேண்டும், எல்லோருக்கும் புரியும். அவர் அதுக்கு இடையிலே எங்களுடைய வானொலியையும் முடிக்கிவிட்டு கேட்க வைத்தேன். அப்படியே கோலாகலமாக இருந்து விட்டு வந்தோம். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம், நானே பேசிக்கொண்டிருக்கிறேன், என்னை பேச வைக்காதீர்கள். கிருஷ்ணன் ஐயா வந்து இனிமையாக 2 பாடலை தந்து சென்று விட்டார். நீங்கள் யாரும் வராது விட்டால் அவர் மீண்டும் வந்து பாடிக்கொண்டே போகும். அவருக்கு தான் 2 சந்தர்ப்பங்கள் கூட கிடைக்க போகும். எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம், ஓடி வாருங்கள், அழையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5

0: வணக்கம் மகளே ரேவதி.
1: அப்பா வருகிறேன். அப்பா
0: வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், மாநாளைக்கு வர வேண்டும், வர வேண்டும், வாருங்கள். கேட்கின்றதம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, நான் வணக்கம் கூறிவிட்டேன், கேட்கவில்லையா?
1: நம்ம வானொலியா
0: இனிமையான பாடலை பாடுவதற்கு நண்பர்கள் ரேவதி வருகின்றார்கள், வந்துவிட்டார்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம, வணக்கம்.
0: நலமாக
1: பாடுவோர் பாடலாமில்
0: நலமா இருக்க வேண்டும். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இங்கே உங்கள் குரலில் பாடலை கேட்க விரும்புகின்றோம். முடிந்தால் திருக்குறளும் படிக்கலாம் என்று உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இங்கே கொண்டு வாருங்க.
1: முதல்ல பாடல், அப்புறம் திருப்புகள்.
0: ஆமா, முதல் பாடல். இங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
1: இப்போ பாடுவோர் பாடலாம்ல. கடமை இது எனது கடமை.
0: கடமை இது என் கடமை.
1: ஆமா, பாடல் பாட வேண்டியது என்னுடைய கடமை.
0: உங்களுடைய கடமை, என் கடமை. திரைப்படுத்த பாடலை கொண்டு வரப்போர்கள் மூன்று எழுத்திலே என் மூச்சிருக்கும் என்ற பாடல் வரிகளை கொண்டு வர.
1: தெய்வத்தாய். அப்பா தெய்வத்தாய்.
0: மன்னிக்கவான தெய்வத்தாய் திரைப்படத்தில் கொண்டு வாருங்கள்.
1: மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை இது எனது கடமை, கடமை இது எனது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊர் குறுக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா. பாதை குறையாமல், பாதை தவறாமல், பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தெய்வம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை இது எனது கடமை, கடமை இது எனது கடமை. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும், போலை குணமாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும், போலை குணமாற்று தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தெய்வம். மூன்று

0: அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேரிருக்கும் கடமை, இது எனது கடமை, கடமை இது எனது கடமை.
1: சிறப்பு. ஆண் குரலில் வந்த ஒரு அற்புதமான பாடல். இசை அரசர் பாடிய பாடலை இன்று என் மகள் ரேவதி தன்னுடைய பெண் குரலிலே மிகவும் இனிமையாக பாடினார். மூன்று எழுத்து என்றவுடன் நான் நினைத்தேன் ரேவதி, மூன்று எழுத்து அதுவாகத்தான் இருக்கும். அங்க பேராண்டி கத்துக்கின்றார். ரித்விக், வணக்கம். ரித்விக்,
2: ரித்விக்
1: வணக்கம். வணக்கம் ரித்விக்,
0: எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார்.
1: வணக்கம் என் அன்பு செல்ல பேராண்டி. நலமா? நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ரித்விக்? நல்லா இருக்கிறீங்க. நீங்க நன்றாக பாடுவீர்களாமே. என்ன பாடல் இப்பொழுது பாடுவீர்கள்? எங்கே பாடுங்கள் கேட்போம்.
0: கவனிச்சு பேசுமா?
1: எங்கே நீங்க நன்றாக பாடுவீர்கள் என்று எல்லோரும் கூறுகிறார். நீங்கள் முன்பு வந்தெல்லாம் மீராமாக பாடி காட்டீர்கள், தாத்தாவுக்கும் பாடி காட்டி இருக்கின்றீர்கள். இன்று என்ன பாடல் பாடி காட்ட முடியும் உங்களால் இப்பொழுது? எங்கே ஒரு பாடல் பாடுங்கள். உங்களுடைய செல்ல குரலே கேட்போம் மழலையோடு.
2: என்ன பாட்டு பாட போற?
1: பாட்டி நல்லா பாடியிருக்காங்க. அவருக்கு நல்லா யோசிச்சுதான் அவர் பாடுவார் பாத்தீங்களா. சும்மா எடுத்த எடுப்பு எல்லாம் பாடுவது இல்ல. நல்லா யோசிச்சு கொண்டு வந்து பாடுங்கள் மீண்டும் ரித்விக். நன்றா யோசிச்சு நாளைக்கு பாடுங்க, நாளைக்கு பாடுங்க. அது என்ன ஒரு உங்களுக்கு வேண்டிய நேரத்துக்கு வந்து பாடலாம். சரியா? இனிய இரவு வணக்கம் சென்று அற்புதமாக அழகாக மகிழ்வாக தூங்குங்கள். வாழ்த்துக்கள் பேராண்டி. ரித்விக் வாழ்த்துக்கள். அப்ப நன்றி, நன்றி ஐயா, நன்றி. ரேவதி வந்து நீங்கள் மூன்று எழுத்தில் எனது மூச்சிருக்க உடனே நான் இதன் ரே ப தி என்ற மூன்று எழுத்தையும் வைத்து பாடப்போகின்றார் பாடுவார் என்று பார்த்தேன். மூன்று எழுத்து, அது மூன்று எழுத்து. பாய் பாய். பாய் என்றுதான் ரேவதியை நன்றாக பாடியிருந்தீர்கள். ஒரு இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் பாடின அசையை அப்படியே இசையாக கொண்டு வந்து அழகாக முழுமதியையும் பாடியிருக்கின்றீர்கள். அன்புதான் அன்னை, அறிவுதான் தந்தை. எங்களுக்கு பகுத்தறை ஊட்டி பக்குவமாக மனிதனாக்குவது தெய்வம். அந்த தெய்வம் இருப்பது கோவில். அன்பு, அன்னை, தந்தை, கோவில், இதுதான் எங்களுடைய மூன்று எழுத்து. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்றும் அதை கூறலாம். எம்ஜிஆர் என்றும் கூறலாம். இப்படியாக பல வகையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடலை அன்பு மகளே பாடியிருந்தீர்கள். சிறப்பாக இருந்தது அம்மா உங்களுக்கு அந்த பாடல். ரேவதி கட்டளையில் இருக்கின்றீர்களா? சென்று விட்டீர்களா? சென்று விட்டார். இப்போ ஒரு அடுத்த ஒரு உறவு வரப்போன்ற அன்பு ரேவதியை வாழ்த்தீங்க. இந்த வேளையில இன்னும் ஒரு உறவு இவ்வளவு திருநாட்டில் இருந்து வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம். இணைப்பு தொடக்கவில்லை என்னுடன். நான் நினைத்தேன் உங்களுடைய இணைப்பு எனக்கு வரவில்லை. அழைப்பு வந்தது. அழைப்பு மணி ஒலித்தவுடன் நான் இணைப்பை கொடுத்தேன். இணைய முடியாமல் இருக்கின்றீர்களே. யார் வந்தது என்று தெரியவில்லை. இலக்கம்தான் என்னுடைய இதில் பேசி கலைக்கின்றார்கள். ஓ மை காட். அன்பு உறவுகளே, என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்தால் இணைந்து கொள்ள முடியாது. நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். 647-8746-415. எங்கே? வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
3: வணக்கம்.
1: இரவு வணக்கத்தை தந்திருக்கின்றீர்கள் உங்களிடத்திலிருந்து. அதை நான் பகல் வணக்கமாக மாற்றி உங்கள் பகல் வணக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். உங்களுடைய பெயரை தெரிந்து கொள்ளலாமா?
3: காரைக்கால் மேல ஓடுதலை
1: அந்த முகவரியை கேட்கத்தான் நான் உங்களை கேட்டேன். விஜயராகவன் வந்துவிட்டார் என்று தெரியும். உங்கள் வாயால் திருவாயால் மலர்ந்தரள வேணும் உங்களுடைய முகவரி. காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் ஐயா அவர்கள் வந்திருக்க. உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். நீங்கள் வந்தவுடன்
3: வரவேற்று
1: நீங்கள் வந்தவுடன் ஒரு அற்புதம் நடக்கும்.

0: நாங்களும் மகிழ்வாகவும் இருக்கின்றோம், வீட்டினுள்ளே இருக்கின்றோம். நேற்றைய தினம் வெளியே சென்று வந்தோம் என்று இங்கே -8 என்று காட்டுகின்றது. பூச்சத்துக்கு கிளையான உணர்வு, அந்த குளிரை நாங்கள் உணரும் வேளையிலே பூச்சத்துக்களே 15 வகை எப்போ இருந்தால் எப்படி குளிருமோ அப்படியான குளிரிலே இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அங்காடிகள் திறந்திருக்கின்றன, ஆட்கள் சென்று வருகின்றார்கள். சென்று வருகின்ற கடமைகளுக்கு என்ன உபகரண வசதி உண்டு தானே, வாகன வசதி உண்டு தானே. வீதி தெளிவாக இருக்கின்றது, பனி விழுந்திருந்தாலும் வாகனம் ஓட்டக்கூடிய வகையிலே அவர்கள் இருக்கின்றது. பனி வருவதற்கு முன்னாள்
1: இந்த பனி வந்து எவ்வளவு நாளைக்கா இருக்கும்?
0: இது வந்து நாங்கள் ஏப்ரல் மாசம் மட்டும் எதிர்பார்க்கலாம், 4ஆம் மாசம்
1: மட்டும் இருக்குமா?
0: ஆமாம், அக்டோபர் மாதத்துடன் உஷ்ணம் போய்விடும், அதன் பின்பு குளிர், மழை, பனி இப்படி வந்து புயல் என்றெல்லாம் வந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரைக்கும், 4ஆம் மாதம் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு இருக்கும். 5ஆம் மாதத்தில் மே மாதத்தில் வருவதற்கும் ஆச்சரியம் இல்லை. நான் 7ஆம் மாதம் ஜூலை மாதத்தில் கண்டிருக்கின்றேன், இந்த 36 ஆண்டுகளுக்குள்ளே. என்ன இதெல்லாம் உயர் பூமியின் மேற்பகுதியிலானே குளிர்ந்த வலயங்களாகத்தான் இருக்கும், குளிர் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றது.
1: சரியா, மின்சாரம் எல்லாம் எப்படி அண்டர் கிரவுண்டா எப்படி திறந்த வெளியா?
0: சில இடங்கள் பழைய அமைப்புகளே மேலே திறந்த வழியாக இருக்கின்றது. இப்பொழுது புதிதாக நிர்மாணிக்கப்படும் இடங்களுக்கு எல்லாம் பூமிக்கு கிளை, எங்களுடைய பகுதி எல்லாம் பூமிக்கு கீழே தான் இருக்கின்றது.
1: ஆமாம்,
0: வைபர் தான் இப்ப அதிகமா எல்லாம் பெறும். நாங்கள் பார்க்க முடியாது, கம்பத்தை பார்க்க முடியும், மின் விளக்கை பார்க்க முடியும், அதற்கு ஓடி செல்கின்ற இலைகளை எங்களால் பார்க்க முடியாது. சுரங்கங்களாக வெட்டி அதன் பணி செய்வார்கள்.
1: அதனால எந்த பாதிப்பு இருக்காது இல்லையா?
0: ஓ, இருக்குது. மேலே கம்பங்களுக்கு மேலே அந்த டிரான்ஸ்பார்மர்கள் இருக்குத்தானே ஐயா, அது பொருத்தப்பட்டிருக்கும். சில வேளைகளிலே அதுகளிலே பிழைகள் ஏற்படலாம் தானே. ஒவ்வொரு வீட்டுக்கு
1: முன்னாடி
0: பாதுகாப்பு, பாதுகாப்பு இருக்கின்றது, பாதுகாப்போட தான் இருக்கு. அந்த இடையிலே இப்ப வந்து எல்லா இடத்திலையும் அண்டர் கிரவுண்ட், பூமிக்கு கீழே இலை ஓடவில்லை, சில சில இடத்தில் மேற்பகுதியிலே காணப்படுகின்றன. அந்த மேற்பகுதியில் உள்ள இலைகளின் மேலே பனி பொழிந்து அதிலே தேங்கி நிற்குமாக இருந்தால் அப்படியே படிந்து கட்டியாக போய்கொண்டிருக்கும். அது ஐஸ் ஆயினோட பாரமாயுடன் நீர் தானே, பாரமாயினுடனே அதை இழுத்து அந்த இலைகள், அதனால் தான் மின் வெட்டு ஏற்படும், மின் தடை ஏற்படுகின்றது. அப்படி விபத்துக்கள் நடக்கக்கூடிய வகையில் இல்லை. உங்களுக்கு வந்து 220 வாட்டேஜ் உள்ளதுதான் உங்களுடைய பவருடைய தன்மை, எங்களுக்கு 110. கையால் தொட்டாலும் கையால் தொட்டாலும் ஒன்றும் தெரியாது. அந்த 110 வருகிற மின்சாரத்தை எங்கள் உபகரணங்கள், டிவி ரேடியோ போன்ற உபகரணங்களுக்கு, அடுப்பு போன்ற உபகரணங்களுக்கு கூட அதை கூட்டி குறைக்கும் அந்த உபகரணத்தை பூட்டியிருப்பார்கள். மற்ற எங்களுக்கு வந்து சுடுநீர் வருவது, எங்களுக்கு வெந்நீர் வருவது வந்து கேஸ்லே தான் வருகின்றது. இப்பொழுது திடீரென்று விலையேற்றங்கள் வந்து கேஸ்லே தான், சில இடத்திலே எலக்ட்ரிக்கிலே மின்சாரத்திலே குளிர் ஊட்டப்படும், குளிர் சூடாக்கப்படும். எங்களுக்கு வந்து உஷ்ணம், வெப்பமும், சுடுநீரும், சுடுதண்ணீரும் கேஸ் மூலம்தான் இப்ப அமைக்கப்பட்டிருக்கு. வீடுகள் அமைக்கும் பொழுது அந்த பேனர், அந்த எரிபொருள் போட்டு மிளகு கட்டைகள் போட்டுதான் முற்காலத்திலே வீட்டுக்கு வெப்பத்தை ஏற்படுத்தினார்கள். நான் இதற்கு முன்பு இருந்த வீட்டிலே 2 இருக்கின்றது. அந்த கட்டை போட்டும் நான் இருந்து கொண்டு குளிர் காயலாம், உல்லாசமாக கேஸ் மூலமும் எடுத்துக்கொள்ளலாம்.
1: எங்க பார்த்தாலும் பனி பொடிவாகவே நனைஞ்சு போயிருக்காதையா விலைகள்?
0: அதுக்கெல்லாம் சாலைகள் அமைத்து அதுக்குள்ளே வைத்து மூடி இருப்போம்.

0: பாதுகாப்பா வைத்திருப்போம்.
1: வீட்டுக்கு வெளியே நாங்கள் நடந்து சென்று எடுத்துக் கொண்டு வரக்கூடிய பாதுகாப்பான வழி மூலம் கொண்டு சென்று அதற்கு ஒரு பந்தலோ அல்லது ஒரு ஒரு கொட்டகையோ போட்டு அதற்குள்ளே அடக்கி இருப்போம். அந்த வசதிகள் எல்லாம்
0: எங்கள் பகுதி, காரைக்கால் பகுதி, சென்னை போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு மழை தண்ணி வெள்ளம் வீட்டு உள்ளே புகுந்ததாக எல்லாமே போயிடும். எல்லா பொருட்களும் சேதமடைஞ்சிடும். எல்லா பொருட்களும்
1: சேதமடைஞ்சாலும் இவ்வளவு பாதுகாப்பாக நாங்கள் அமைத்தாலும் இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டால் அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. அதை அனுபவித்து அதன் பின்புதான் அதை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அது உயர்ந்த பகுதி நாடாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், அமெரிக்கா போன்ற பகுதியிலேயும் கனடாவிலேயும் தான் இப்போ அண்மையில் நடந்த பனி புயல் காரணமாக எவ்வளவோ சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இனி அதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் அனுபவிக்கத்தானே வேண்டும். குளிருக்குள்ளே எத்தனை உயிர்கள் காரக்குள்ளே, அதாவது பனி வந்து மூடிக்கொண்டு ஓட முடியாத நிலையில் ஒரு உரத்திலே வாகனத்தை நிப்பாட்டி விட்டு அதற்குள்ளே இருந்து இரண்டு மூன்று உறவுகள் இறந்திருக்கின்றார்கள். இரண்டு மூன்றுல 50 பேர் கிடைச்சிருக்கின்றார்கள். அப்படி இயற்கையாக வருவதை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஐயா. இந்த கனடாவில் கூட 300 வருடங்களாக இந்த பனி நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ண முடியாத, பனியை நிறுத்த முடியாதானே ஐயா? அது இயற்கை அல்லவா? வீட்டை கட்டி, கூடாரத்தை கட்டி, ஹீட்டரை போட்டு சாப்பாடு சாமான் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தாலும் வீட்டுக்குள்ளே நாங்கள் வெளியே போகாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றொரு கோட்பாட்டின்படி, அந்த நியதியின்படி வழிமுறைகளை அமைத்தாலும் பனியை நிறுத்த முடியாது தானே, மழையை நிறுத்த முடியாது தானே, வெயிலை நிறுத்த முடியாது தானே? அது இயற்கை அல்லவா? அவற்றுக்குள்ளே தானே நாங்கள், அதற்குள்ளே தானே நாங்கள் வாழுகின்றோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், அவற்றுக்குள்ளே தானே வாழ்கின்றோம். வாழ வேண்டும் என்று வந்து விட்டோம். வாழ வசதி இல்லாத நேரத்திலே இப்படியான இடத்திலே துருவ கரடிகளும் துருவ மான்களும் துருவ நாய்களும் வாழ்ந்த பூமியிலே வந்து வாழ வேண்டும் மனிதன் என்று தலையெழுத்து இருந்திருக்கின்றது. கூற போனால் அப்படித்தான் கூற வேண்டும். பூமத்திய ரேகைக்கு அருகிலே வாழ்ந்த நாங்கள், ஆசிய நாட்டிலே வாழ்ந்த நாங்கள் கனடா நாட்டுக்கு எதற்காக வந்தோம்? நாங்கள் வந்தது உண்மையிலே நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக அட்டூழியம் தாங்க முடியாமல் தொடர்ந்து வாழ முடியாதே என்ற ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது வசதி இருந்தது. அதுகள் அதை கொண்டு வந்து சேர்ந்து விட்டோம். எங்களை இவர்கள் விரும்பி அழைக்கவில்லை. வந்தோரை வரவேற்று எங்களுக்கு வாழ்க்கைக்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். அப்படியான ஒரு புண்ணிய பூமி என்று நாங்கள், புண்ணிய பூமி என்று எண்ணி அதுக்கு நன்றியோடு விசுவாசத்தோடு நாங்கள் நடக்க வேண்டும். அதைத்தான் என்னால் முடிந்தவரை செய்தேன். மற்றவர்களும் வழிகாட்டியாக இருக்கின்றேன். அறம் என்று ஒன்று இருக்கின்றது.
0: குடிப்பதற்கு பால் எல்லாம் கிடைக்குமா? எங்க மாடு மாடுகள் எல்லாம் உண்டுகளா? விலங்குகள், உயிரினங்கள், பறவைகள்
1: பால் மிதமிஞ்சியதா இருக்கின்ற எடுத்து ஊற்றுகிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். பெரிய பண்ணைகள் இருக்கின்றது. அந்த அந்த அந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாம் அதுக்கேற்ற பெரிய கொட்டகைகள், பெரிய கொட்டகைகளை போட்டு அதற்கு உஷ்ணங்களை ஏற்படுத்தி சரியான உணவுகள் விஞ்ஞான ரீதிப்படி எல்லாம் பார்த்து கொடுத்து ஒரு மாடு 100 லிட்டர், 150 லிட்டர் பால் கறக்கக்கூடிய இன வகைகளை வைத்து வளர்க்கின்றார்கள். எங்களை பக்கெட்லயே அடைத்து கொண்டு வந்து விற்பார்கள். அதுல டேட் போடுவார்கள். அது எக்ஸ்பயர் என்றால் நாங்கள் அதை பாவிக்க முடியாது. அப்படி எல்லாம் இருக்கின்றது. பால் உணவு எல்லாம் எல்லாம் போதிய அளவு எடுக்கலாம். தட்டுப்பாடு இருக்காது. இங்க தட்டுப்பாடு இல்லை. இப்பொழுது பாலுக்கு தட்டுப்பாடு இல்லை. பால் உணவுகளுக்கு தட்டுப்பாடு இல்லை.
0: காய்கறிகள்
1: வந்து இங்கே வந்து கோடை காலத்தில் உருவாக்குவார்கள். இப்பொழுது இந்த கிரீன் ஹவுஸ் சொல்லி பெரிய தென்றுகள் அடிச்சு அதற்குள்ளேயே ஃபார்ம் உற்பத்தி ஆகியும் செய்கிறார்கள் பெரிய பெரிய கம்பெனிகள். ஆனா இப்பொழுது இந்த கொரோனாவின் பின்பு வந்த சில இடையூறுகள் காரணமாக தட்டுப்பாடு இருக்கின்றது. மற்றபடி கலிபோர்னியா, சென்ட்ரல் அமெரிக்கா, பிலிப்பீன்ஸ், எங்கள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகள் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற காய்கறிகளும் உண்டு. அவற்றை கொண்டு வந்து குளிர் பண்டகசாலையிலே வைத்து அதை திரும்பி செம்மைப்படுத்தி எங்களிடம் கொண்டு வந்து தருகின்றார்கள். 50% உயிர் சத்து போன பின்பு வரும் உணவுகள் தான். உங்களைப் போல மரத்திலே இருந்து பறித்து உடனே 100% உயிர் சத்தை தருகின்ற உணவு வகைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை.
0: கிடைக்காது.
1: இங்கே அப்படி செய்ய முடியாது. ஆனா அதை போல தான், அதுதான் ஐயா
0: ஒரு பரிதாபமான நிலைதான்.
1: அன்னைக்கும் வளர்ப்பு தாய்க்கும் என்ன வித்தியாசம்? அன்னைக்கும் வளர்ப்பு செவிலி தாய்க்கும் என்ன வித்தியாசமோ அதுதான். அன்னையிடம் பெறுவது போன்று இல்லை. ஆனால் இங்கே பெறலாம். அதை போல பயத்தங்காய் தேவை என்றால் இந்திய நாட்டு பயத்தங்காய், ஈழத்து பயத்தங்காய் தேவை என்றால் பயத்தங்காய் வெறும் இங்கே கிடைக்கும். ஆனால் அது உடனே வருவதா இல்ல, பதப்படுத்தி வந்து பழம் கட்டு அதை நாங்கள் கொண்டு வந்து எங்களுடைய குளிச்சாதன பெட்டிக்கு வைத்து ரெண்டு மூணு நாள். இப்ப ஒரு கோழி இறைச்சி சாப்பிட வேண்டும் என்றால் அந்த கோழி ஒரு 3 மாத காலம் அந்த பண்ணையிலே உற்பத்தியாகி வளர்ந்து அறுவைக்கு பதமான நேரத்திலே அதை இறைச்சியாக்கி எங்களுக்கு கம்பெனியை கொண்டு வந்து 6 மாதம் 1 வருடம் குளிர்சாதன பெட்டிகளை வைத்து அதன் எங்கள் கைக்கு கிடைக்கும் என்றால் யோசித்து பாருங்களேன். இந்திய அரசாங்கம் என்ன இந்தியனாக ஏற்றுக்கொள்ளுமா? இந்திய உரிமைகள் அத்தனையும் கொடுக்குமா?
0: அப்படி அந்த
1: நாட்டுக்கு நாடு வித்தியாசம் உண்டு. அங்கே வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு பென்ஷன், ஒரு பென்ஷன் ஒருவர் நீங்கள் கடமையாட்டி முடிஞ்சு உங்கள் பென்ஷன் எடுக்கிறேன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாதம் நீங்கள் எத்தனை அதிகாரிகளை சந்திக்க வேண்டும்? இங்கே அப்படி இல்லை. இங்கே எனக்கு வயது வந்தேன்னா 6 மாதத்துக்கு முந்தைய அறிவிப்பார்கள், இந்த பத்திரத்தை நிரப்பி அனுப்பி விடு என்று சொல்லி ஒரு தொலைபேசி தான் எல்லாம். அப்படி இல்லைன்னா நேரடியா தொலைபேசியிலே பிரதம மந்திரியை நாங்கள் சந்திக்கலாம், அதுக்குரிய அமைச்சரை உடனே நேரே கேட்கலாம். அந்த சுதந்திரம் எங்கள் ஆசிய நாடுகளில் இல்லை. இலங்கை, இந்திய, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகள் அங்கே இல்லை. அங்கே நீதி தேவதை, அங்கே அததானே நீதி தேவைக்கு கருப்பு துணி கட்டி இருக்கிறார்கள். நீ பார்க்காதே நாங்கள் எதுவும் செய்வோம் என்று சொல்லி, சரியா? பாரபட்சம் பார்க்க கூடாது என்பதற்கு பதிலாக நாங்கள் இப்படித்தான் எடுத்துக்கோ, நான் செய்கிற திருதாளங்களை நீ பார்க்காது என்று நீதி தேவைக்கு கருப்பு துணியை கட்டியிருக்கிறார்கள். அழகாக சின்னங்களை வகுத்துவிடும் நாடுகள் தான் எங்கள் நாடுகள். விஜயராகவன் அவர்களின் குரலிலே நல்ல விவரங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டு ஒரு பாடலை கேட்போம். அடுத்த உறவுகளும் வரை இருக்கின்றார்கள் தானே. எங்கு உங்கள் திருவாயால் ஒரு பாடலை மலர்ந்தருளுங்கள். என்ன பாடல் என்று?
0: மனிதன் படத்திலிருந்தியா? மனிதன் பாடல்யா,
1: சிறப்பு. மனிதன் படத்திலிருந்து மனிதன் என்ற பாடலை, விஜயராகவன் என்ற மனிதன் பாட நாங்கள் உலகளாக இருக்கின்ற நேயர்கள் என்ற மனிதர்கள் கேட்டு மகிழ்வோம். பாடுங்கள். 1, 2, 3.
0: மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும் போது சொத்து சொத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னம் பேரில் நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன். அடுத்த வீட்டில் தீபிடைக்க நினைப்பவன் மனிதனாம், அந்த நேரம் ஓடி வந்து அழைப்பவன் மனிதனாம், உரிமை கண்டு வெள்ளை மூடி உரை மூடி கிடப்பவன் மனிதனாம், கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனாம், ஒழுக்கெடுப்பவன் மனிதனா, எடுப்பவன் மனிதனா, கொடுப்பவன் எவனடா அவனே மனிதன் மனிதன் மனிதன். ஏழை பெண்ணின் செயலை தொட்டு இழுப்பவன் மனிதனாம், இளவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மட்டும் கரைச்சி நோட்டில் கலப்பவன் மனிதனா, தன் மானம் காக்கவும் பெண் மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் மனிதன் மனிதன் மனிதன் மனிதன் மனிதன் மனிதன்.
1: சிறப்பான ஒரு பாடலை சரியான வரிகளோடு அழகாக தெளிவாக நாங்கள் புரியக்கூடிய வகையில் பாடினீர்கள். ஆனால் நீங்கள் இன்று இப்பொழுது கடமையில் இருக்கின்றீர்களா? இல்லை தானே, வீட்டிலே இருக்கின்றீர்கள்.
0: மத்தியானம் 2 மணிக்கு பணிக்கு சென்று 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து விட்டேன்.
1: வந்து விட்டீர்கள். ஆறுதலாக உணவு அருந்தி மனைவியோடு வீட்டிலே சந்தோஷமா இருக்கும் பொழுது ஏன் அவசரம்? கொஞ்சம் அவசரமா போனது போல எனக்கு தெரிஞ்சது. அழகாக பாடியிருக்கிறீர்கள், சாயலோடு பாடியிருக்கின்றீர்கள். இன்னும் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் அந்த பாடல் அப்படியான பாடல்தான், புறப்பாக சென்ற பாடல்தான், சிறப்பாக பாடி.
0: மனிதன் மனிதன் மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பெண்ணம் பேரை நாட்டி நினைப்பவன் மனிதன், பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சிநீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன். அடுத்த வீட்டில் தீபிடிக்க நினைப்பவன் மனிதலாம், அந்த நேரம் ஓடி வந்து நினைப்பவன் மனிதலாம், குழுமி கண்டு கண்ணை மூடி கிடப்பவன் மனிதலாம், கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதலாம், எடுப்பவன் மனிதலா எடுப்பவன் மனிதலா கொடுப்பவன் எவனடா அவனே மனிதன், ஏழை பெண்ணின் வேலை தொட்டு இழுப்பவன் மனிதலாம், இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதலாம், காதல் என்ன பேரை சொல்லி நடிப்பவன் மனிதலாம், சர்ப்பை மற்றும் தளர்ச்சியில் மற்றும் கலப்பவன் மனிதலாம், தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன், மனிதன் மனிதன் மனிதன் மனிதன் மனிதன் மனிதன்.
1: சிறப்பு சிறப்பு, நன்றாக பாடியிருக்க, முழுமையாக பாடல் மனனம் செய்து அதாவது மனதிலே பதித்து பாடமாக்கி கொண்டு வந்து அழகாக எங்களுக்கு பாடி காட்டின உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்காது தானே விஜயராகவன் ஐயா அவர்களை. இந்த பாடலை நாங்கள் பல தடவைகள் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலிலே, ஒரு பெரிய பாடகர்களின் குரலிலே, மேடைகளிலே, குழுக்களிலே பாடினதை எல்லாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களோடு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து வானலையில் ஒரு தொலைபேசியில் பாடுகிற சந்தர்ப்பம் மீண்டும் இப்படி கிடைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பம் மீண்டும் மலேசியா வாசன் யாரோ ஒருவர் ஒரு இசையிலே வல்லவர் பாடிய பாடலை நீங்கள் எடுத்து நீங்களாக எடுத்து அதை இடைவிடாமல் தொடுத்து பாடியீர்கள். வாழ்த்துக்கள் விஜயராகவன் ஐயா அவர்கள், எங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு நன்றி விஜயராகவன், நன்றி ஐயா. இனிமையான பாடல், கருத்துள்ள பாடலை தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள்,
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றார், எங்கே அவர் யார் என்று பார்ப்போம். அவர் சென்று விட்டார். அன்பு குண்டு குண்டு பேட்டி நீங்கள் என்னுடைய தொலைபேசிக்கு அழைத்திருக்கின்றீர்கள் அம்மா, இந்த இலக்கத்துக்கு வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்துக்கு வாருங்கள். என் குளப்பட சிங்கம் வந்துவிட்டார் சவுதி அரேபியாவில் இருந்து. வணக்கம் வணக்கம் ஃபாரூக் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் அப்பா, அனைவருக்கும் அன்பு வணக்கம். நலம், தாங்கள் எல்லோருடைய நலம் அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி அப்பா.
1: வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு நலம் கூறி எங்கள் நலத்தை மறைந்து மேலும் மகள் அடைய வைத்தது நன்றி. உங்களை வருக வருக வென்று முன்றையல் தமிழ் வானொலி பாடுவோர் பாடலார் நிகழ்வுக்கு வரவேற்கின்றது. அப்படி என்றால் என்ன இருக்கும், உங்கள் பாடலை எதிர்பார்க்கின்றது. அங்கே எப்படி காலநிலை சூழல்கள் எல்லாம் அப்படி இருக்கின்றது?
2: குளிர் கனடாவோட பாதி இருக்குப்பா.
1: 4 °C இருக்குதா
2: கனடா? கனடா பாதி குளிர்,
1: பாதி குளிர் அங்க இருக்கு. இல்ல என்ன மகனும் அப்பா, அப்பா இங்க முழுமையில இருக்கு, மகன் பாதியில என்ன இருக்க. ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்கின்றீர்கள் தானே? சரி, போதிய அளவு வசதியோட பாதிப்பு இல்லாமல் இருக்கிறத கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்கின்றது. இன்று உங்கள் நேரத்தை நான் வீணடிக்காமல் உங்கள் பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன்.
2: அப்பாவுக்காண்டி பாட்டு,
1: அப்பாவுக்காக ஒரு பாட்டு. அன்பு மகன் அங்கிருந்து பாடப்படுறோம், எங்கே கொண்டு பாருங்கள் அந்த இனிய மழலை குரல்ல கேட்போம்.
2: அந்த பாடல் பாடிய கரிசல் கருணாநிதி.
1: ஓ, கரிசல்
2: ஆல்பம் சாங்,
1: ஆல்பம் சாங் உட்காந்து பாருங்கள் கேட்போம்.
2: அப்பா கைய பிடிச்சு நடந்தா வேறு அழகாக மாறும், கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும், பார்க்கத்தாலு கொஞ்ச அழுக்காக இருப்பாரு, பிச்சு பூவை போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு, பார்க்கத்தாலு கொஞ்ச அழுக்காக இருப்பாரு, பிச்சு பூவை போலதான் எங்க அப்பா சிரிப்பாரு. அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது தெரு அழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கமில்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்டகடனால் தூக்கமில்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஒரு ஊரா நடப்பாரு, குரங்கினாலும் எழுப்பு விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. உப்பு முட்டை தூக்கிக்கிட்டு ஊர் ஊரா நடப்பாரு. குரங்கினாலும் எழுப்பு விட்டு தின்பண்டம் தான் கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடிய பார்த்ததில்ல. அவர் ஒழைச்சி ஒழைச்சி காய்ச்சதில உள்ளங்கையில் ரேகை இல்ல. அவர் ஒழைச்சி ஒழைச்சி காய்ச்சதில உள்ளங்கையில் ரேகை இல்ல. அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பாப்பாரு. பார்க்கப்பட்டு மகபோக தேம்பி தேம்பி அழுவாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பாப்பாரு. பார்க்கப்பட்டு மகபோக தேம்பி தேம்பி அழுவாரு. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்ல. நல்ல சொரு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்ல. காய்ச்ச வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்பதில்ல. நல்ல சொரு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்ல. கழி நீட்டி கேட்டாக்கா கடவுளும் வாங்கி தருவாரு.

0: பெரியழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடி கீரும்.
1: நன்றி அப்பா, நன்றி. வணக்கம்.
2: இனிமையான ஒரு பாடல் உணர்வோடு பாடியிருக்கின்றீர்கள் ஐயா. உணர்ச்சியான அந்த வரிகளை நாங்களும் கலந்து அதை கிரகித்து கேட்கக்கூடிய வகையில் பாடினீர்கள். பக்க வாத்தியங்களினுடைய இடையூறில் நீங்கள் மட்டும் அதை அந்த இசையோடு எங்களுக்கு அசைவோடு தந்திருக்கின்றீர்கள். உண்மையிலே இந்த வரிகளை எழுதிய அந்த ஆசிரியருக்கு வாழ்த்து கூற வேண்டும். அவர் வந்து ஒரு நடுத்தர வகுப்பிற்கு கீழே உள்ள பகுதியில் உள்ள தந்தைமாரைத்தான் பார்த்திருக்கின்றார். அவர்களுடைய நிலையைத்தான் அவர் அழகாக எழுதியிருந்தார். உயர் வகுப்புகளில் உள்ளவர்களுக்கு இந்த உணர்வுகளை இருக்காது ஐயா, எப்படி இருக்காது? உண்மை இவர்களுக்கு தான் அந்த உண்மையான பாசம் நேசம் வாஞ்ச எல்லாம் உண்டு. அதை இனிமையாக நீங்கள் அப்படி எடுத்து பாடியிருந்தீர்கள். கேட்கும் பொழுது உண்மையிலே தந்தை உள்ளங்கள் அத்தனை பேரும் உருகி போய்விடுவார்கள் இல்லையா? நீங்கள் உங்கள் மகனை அப்படி பிடித்து நடந்து உங்கள் மகன் உங்களுடைய கையை பிடித்து நடந்திருக்கின்றாரா? நானும் என் குழந்தையோடு சென்றோம். ஆனால் அதை நாங்கள் நினைத்து செய்யவில்லை, எங்களை அறியாமல் நாங்கள் செய்தோம் இல்லையா? சிறப்பான ஒரு உருக்கமான பாடல், அதை தெரிந்தெடுத்து முழுமையாக வந்து இன்று காற்றலையில் பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி.
2: மீண்டும் முடிந்தால் இன்னொரு தடவை வந்து பாடலாம், சரியா? நன்றி, நன்றி மகனே, நன்றி. இப்பொழுது சரியாக 12 மணி ஆகிவிட்டது. உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். நன்றி ஃபாரூக் அவர்களை, அழகாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். 3 உறவுகள் அழைக்கின்றீர்கள். தர்மபுரியிலிருந்து சாந்தி மகளே நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் தேவா நீங்களும் அழைக்கின்றீர்கள். கோவை மாவட்டம் நாகப்பன் நீங்களும் அழைக்கிறீர்கள். யாருடைய அழைப்பு முதலில் வருகிறது என்று பார்ப்போம். சாந்தியினுடைய அழைப்பு தான் முதலில் இணைக்கப்படுகின்றது. வணக்கம், வணக்கம் சாந்தி மகளே, நீண்ட நாட்கள் காணவில்லை, வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களாங்கய்யா?
2: நலமாக இருக்கின்றேன் மகளே. எங்கே நீண்ட நாள் சந்திக்கவில்லை போல் எனக்கு தெரிகின்றது. புது வருட வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்தினீர்கள், வாழ்த்துக்கு வந்தீர்கள் எனக்கு தெரியும். பாடலும் எழுதியீர்கள். எப்படி இருக்கின்றீர்கள்? வீட்டுக்கு வந்து விட்டீர்களா ஊரில் இருந்து? வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உறவுகள் ஒவ்வொருவராக வந்து பங்கு பெற்றி அழகாக தங்கள் உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்தி இனிமையாக தடையில்லாமல் கூச்சம் இல்லாமல் சிறப்பாக பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். வந்த பாடல்களை உருக்கமான பாடல்களையெல்லாம் தந்து செல்லும் வேளையிலே தத்துவ பாடல்களையும் தந்து சென்றிருக்கின்றீர்கள். எங்கே வந்து விட்டீர்களா சாந்தி? முனைவர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் கனடாவில் நண்பகலை தாண்டி ஒரு நிமிடத்தை கூட்டி 12 மணி 1 நிமிடமாக ஆக்கிவிட்டீர்கள். உங்களுக்கு நேரம் 10:31 இருக்கின்றது. இரவு இந்த நல்ல நேரம், அமைதியான நேரம், பாடக்கூடிய நேரம் ஓடி வருகிறீங்க. சாந்தி வந்துவிட்டீர்களா? சாந்தி எங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் இன்னொரு தொலைபேசியில் பேசுவேன்னா மீண்டும் அழைக்கலாம் தானே மகளே? இல்லை, அவர் அடுத்த பக்கம் வழியில் செல்றார் போல் தெரிகின்றது. முந்தில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நாங்கள் இப்பொழுது நாகப்பன் அவர்களோடு இணைவோம். மீண்டும் அவர் இணைவர். வணக்கம், வணக்கம் அன்பு நாகப்பன் அவர்களே.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்,
2: உங்களுக்கு இரவு நேர வணக்கம். 2 வணக்கத்தோடும் கூறி இணைந்து கொள்ளும் ஐக்கியம் ஆகிவிட்டோம். உங்களை எண்ணிக்கொண்டிருக்க வந்து விட்டீர்கள். ஆயுசு 100.
4: அதாவது சாந்தி அம்மா விட்ட வழியா எனக்கு கிடைச்சிருக்கு இணைப்பு.
2: இல்ல, மூவருடைய அழைப்பு ஒரே நேரத்தில் வந்து சாந்தியினோட இணைப்பு வரும்பொழுது சாந்திக்கு இன்னொரு அழைப்பு வந்து விட்டது. என்ன இன்னைக்கு சொல்லி விட அவர் அந்த பக்கம் சென்று விட்டார். அப்ப அவர் வரும் மட்டும் நான் மாணவியில் காத்திரா அவர் மீண்டும் வருவார் தானே? அப்ப உங்க அடுத்த அழைப்பு யாரென்று பார்த்தா உடனே அழைத்து விட்டுருதான் அந்த இடையில பார்த்து அதுதான் சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி கொள்ளவன், உடனே அதை பயன்படுத்திக் கொள்ளவன், கெட்டிக்காரன்.
4: சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த
2: சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தவன் சரியாக பயன்படுத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எப்படி நிலமாக இருக்கின்றீர்களா அங்கே? உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
4: நான் நலமாகவும் மகிழ்வாகவும் இருக்கிறேன் ஐயா. நீங்களும் நலமாக இருக்கிறீங்களா?
2: சிறப்பாக இருக்கின்றேன், மகிழ்வாக இருக்கின்றேன்.
4: மீரா அம்மா அவர்களின் நலமும் அறியாவல் ஐயா.
2: மீரா அம்மா நலமாக இருக்கின்றார், ஆனால் தூங்குகின்றார். நேற்று நாங்கள் இருவரும் ஒரு ஒரு முக்கியமானவர்களுடைய ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தையின் பிறந்த நாள் குழந்தையில் 21வது வயது பிறந்த நாளே அந்த பிள்ளைக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடல் இருந்தோம், அதுக்கு போய் வந்தோம். அந்த இப்பொழுது 3 வருடங்களுக்கு முந்தி ஒரு 19 வயதில் ஒரு பிள்ளை தவறுனாவல்லவா, என்னுடைய மருமகள்
4: அழைக்கிறது,
2: அவவுக்கு தங்கை. ஆமா, அவைக்கு 2 பெண் குழந்தைகள், 1 தவறு, ஒன்றுதான். மிகவும் சோகத்தோடு வாழ்ந்தவர்கள். அவவுக்கு 21வது பிறந்த நாள் வந்ததை நாங்கள் எல்லோரும் மகிழ்வாக செய்யுங்கள், உங்கள் வீட்டுக்கு மகிழ்வான நிகழ்ச்சி
4: நடக்கும். இரட்டை குழந்தைகளா?
2: இல்லை இல்லை இல்லை, 1 வயது 2 வயது வித்தியாசம். அழகு சுந்தரங்கள், நல்ல பிள்ளைகள். அவள் மூத்தவள் என்னுடைய, நான் மருமகளே என்று ஆசையாக அழைப்பதென்று அவருடைய அம்மா
4: அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க.
2: என்னுடைய சகோதரி மாதிரி அவ, நாங்கள் வானொலியே எங்களை எல்லாம் ஸ்தம்பித்து விட்டோம். 19 வயதில் அவ எங்களை விட்டு சென்றார் எங்கள் கண்
4: முன்னே. அவள் என்னுடைய முதல் கட்டத்தில்.
2: இப்ப அவளுடைய சகோதரி அவ யூனிவர்சிட்டி படிச்சு கொண்டு இருக்கிறா, அவளுக்கு 21வது பிறந்த நாள். அதுக்கு ஒரு அப்ப எல்லோரும் உறவினர்கள் சென்று அவர்களை மகிழ்வித்து அந்த இருந்த இடத்தை விட்டு வேறு இடம் செல்ல, அவருடைய தாய் மாமன் ஜெர்மனியில இருப்பவர் பறந்தோடி வந்து விட்டார். வந்து எல்லோருமா கூடி அவருக்கு 21வது பிறந்த நாள் செய்யும். நான் அது என்னால் முடியாது, நாங்கள் எனக்கு போக முடியாது, 2-3 பிடிங்கள் நோய் ஒரு பக்கம், நடக்க பலவீனம் ஒரு பக்கம், அடுத்தது இந்த கிருமி வந்ததின் பின்பு நாங்கள் எங்கும் வெளியேறவில்லை, நாங்கள் தடுப்பூசியும் போடாதார்கள். இருப்பினும் அந்த இடம் நான் பிரசன்னமாக வேண்டிய ஒரு கட்டாயம். அதே சென்றும் செல்லும் போது -3 இருந்த ஐயா, திரும்பி வரும்போது -8 காட்ட துவங்கி விட்டது. குளிர் அதிகமான அந்த குளிர், மகள் வரும்பொழுது பூரண குளிர் தடை உடுப்புகளோடு வரவில்லை, நான் வந்து குறிப்பிட்டேன் அவருக்கு. ஆனால் எங்களுக்கு அந்த வீட்டுக்கு முன்னாலே கார் பார்க்கிங் கிடைக்கவில்லை, சற்று தொலைவில் தான் கிடைத்தது. சரி, புறப்பட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு ஆறுதலாக இருந்து போவோம் என்றால் குளிர் வெளியாது காருக்குள்ளேயும் குளிர். எடுத்த எடுப்பில் 1 கிலோமீட்டர் தானே ஓடி வந்து விட்டோம் வீட்டை. அந்த குளிர்ச்சி லேசாக தாக்கிவிட்டது போல் தெரிகின்றும் தூங்கிக் கொண்டிருக்கின்றார். நான் பாட்டு பாடியிருந்தார் ராத்திரி அங்கே. அந்த
4: எங்களுக்கு காலநிலை இயல்பான காலநிலை ஐயா.
2: ஓ, உங்களுக்கு இயல்பா?
4: குளிரும் இல்லை வெயிலும் இல்லை.
2: எங்களுக்கு இப்பொழுது 8 பாகை செல்சியஸ் -க்கு கீழே என்று வெப்பநிலை. ஆனால் 15 பாகை இருந்தால் எப்படி குளிரும், அப்படி குளிர்களே தான் இருக்கின்றோம்.
4: ஆனால் வீட்டில் மின் விசிறி இல்லாமல் இருக்க முடியாது.
2: இங்கே அதை போட முடியாது. இன்று சூரிய பகவான் கூட 7:36 காட்சி அளிப்பார் என்று பதிவு விட்டுருக்காரு. 11:36 தான் படி சென்று வந்தேன். அப்படியா?
4: அந்த அளவுக்கு தான் எங்களோட குளிர் இருக்கு. அந்த அளவு தான் எங்களோட.
2: ஓ, அப்படியா? அப்படி இருந்தா வெளியே போக முடியாது, வீட்டுக்குள்ளே இருக்கின்றீர்கள்.
4: இல்ல இல்ல, வெளியில இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு தான் வந்தேங்க, பாலக்காடு வரைக்கும் போயிட்டு வந்தேன்.
2: ஓ, உண்டு போயிட்டு வந்தீர்கள். ஓ, சரி, நல்லது.
4: ஆமா ஆமா, பாலக்காடுல வேலை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன்.
2: எந்த இடம் ஐயா? பாலக்காடு. பாலக்காடு
4: ஒரு பாடலாம் உடனே
2: வந்துட்டேன்.
4: கேரளா மாநிலம் பாலக்காடு.
2: ஓ, பாலக்காடு. அங்கே சொன்ன அப்ப பாலக்காடு சென்றால் ராதீஷ் பிரபு அவர்களையும் சந்திக்கலாம்.
4: நான் வேலை விஷயமா போயிட்டு வந்தேன்.
2: ஓகே, நல்லது. சென்று வர
4: வேண்டிய
2: ஓடி வந்து விட்டீர்கள். அம்மா வர முடியல, தூங்கி கொண்டிருக்க, கொஞ்சம் உடல் நலம் அவ்வளவு.
4: நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்க,
2: பாடுவோர் பாடலாம் இருக்கும். அதுக்கு ஞாபகம் இருக்குதா, கடந்த வாரம் நான் பாடுவோர் பாடலாம், முதல் நாளே பாடுவோர் பாடலாம் குறிவிட்டேன். அப்படி ஒன்று நடந்தது. சரி சரி, என்ன பாடலை கேட்போம்? எல்லோரும் வந்து பாடுகிறார்.
4: பாட்டை தயார் பண்ணுங்க,
2: கொண்டு வாருங்கள். தயார் பண்ணிய பாடலை எங்கள் காதோரம் கனிய வையுங்கள்.
4: அது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் கேட்டுக்கணும், அவ்வளவுதான்.
2: நல்லா இருக்கும் தானே, நீங்கள் பாடினால் பாடுங்கள்.
4: சரி ஐயா, பாடுகிறேன்,
2: கொண்டு வாருங்க.
4: படம் வந்து தாய்மரக்கப்பல், வெளிவந்த ஆண்டு 1988.
2: சிறப்பு
4: எஸ்பி பாலசரவன் ஐயா பாடின பாட்டு.
2: கொண்டு வாருங்கள்.
4: என்னால முடிஞ்ச வரைக்கும் பாடுறேன்.
2: முடியும், பாடுங்கள் முழுமையாக.
4: பாடுறேன் பாடல் பாடு. ஈரத்தாமரை பூவே, உன் இதழில் எத்தனை சாரங்கள், இத்தன் ஆனே இத்தன் ஆனே உறங்கவில்லை சில வாரங்கள். ஈரத்தாமரை பூவே, உன் இதழில் எத்தனை சாரங்கள், உத்தன்னானே கற்பித்தன் ஆனேன் உறங்கவில்லை சில வாரங்கள் ஈரத்தாமரை போவே உன் இதழில் எத்தனை சாரங்கள் புத்தன் ஆனே பித்தன் ஆனே உறங்கவில்லை சில வாரங்கள் கண்கள் கார்த்திகை அகல்களோ இல்லை நட்சத்திரங்களின் நகல்களோ கண்கள் கார்த்திகை அகல்களோ இல்லை நட்சத்திரங்களின் நகல்களோ விரல்கள் வெள்ளது பிஞ்சுகளோ இல்லை வெடித்த பருத்தி பஞ்சுகளோ விரல்கள் வெள்ளது பிஞ்சுகளோ இல்லை வெடித்த பருத்தி பஞ்சுகளோ ஈரத்தாமரை பூவே உன் இதழில் எத்தனை சாரங்கள் புத்தன் ஆனே பித்தன் ஆனே உறங்கவில்லை சில வாரங்கள் கூந்தல் என்பது சமுதிரமோ அது பூக்கள் மலர்வது விசித்திரமோ கூந்தல் என்பது சமுத்திரமோ அதில் பூக்கள் மலர்வது விசித்திரமோ இலைகள் எல்லா ஊமரமோ உன் இமையே உனது சாமரமோ நீ இலைகள் எல்லா ஊமரமோ உன் இமையே உனது சாமரமோ ஈரத்தாமரை பூவே உன் இதழில் எத்தனை சாரங்கள் புத்தன் ஆனே பித்தன் ஆனே உறங்கவில்லை சில வாரங்கள் உறங்கவில்லை சில வாரங்கள் நன்றி ஐயா.
2: இனிமேல் முழுமையாக சரியான வரிகளை சுமந்து வந்து மனனம் செய்து ஆயத்தமாக வந்து பாடினீர்கள். எனக்கு ஒரு இடத்திலே ஒரு கேள்வி வந்து விட்டது, விரல்கள் வெள்ளரிக்கு பிஞ்சோ இல்லை வெடித்த பஞ்சோ ஒன்று வந்திருக்கின்றது,
4: வெடித்த பருத்தி பஞ்சு
2: பருத்தி பஞ்சு வந்திருக்கின்றது. அது என்ன காரணத்துக்காக அந்த கவிஞர் அதை உபயோகித்தார்?
4: விரல்கள் வந்து வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
2: வெள்ளரி பிஞ்சு மாதிரி சுவையாக இருக்குமா, மென்மையா இருக்குமா, நீளமாக இருக்குமா?
4: வெள்ளரி பிஞ்சு வந்து பார்க்க இனிமையா இருக்கும் ஐயா. வெள்ளரி பிஞ்சு
2: பார்க்க இனிமையா இருக்குமா?
4: விரல்களால்
2: எங்கள் கன்னத்தை தொடும்போது பஞ்சினால் தடவுவது போன்று இருக்கும் இல்லையா? அந்த விரலை முத்தமிடும் பொழுது வெள்ளரி பிஞ்சு போல கற்பனை எவ்வளவு தூரம் போது அது எவ்வளவு
4: தெரியல
2: மனதில நிறுத்தி கொண்டு வந்து பாடுங்கள். உங்களுக்கு சிறப்பான பாடல் முழுமையாக பாடியிருக்கிறீர்கள், ஏற்படுத்தப்பட வேண்டும், நன்றாக இருந்தது. ஏற்ற இறக்கம் வைத்து எங்கெங்கு நிற்க வேண்டும், எங்கெங்கு அந்த கருத்து எங்களுக்கு அழுத்த வேண்டும், அந்த இடத்துல அந்த சாரீரம் பெறக்கூடிய மாதிரி நன்றாக பாடியிருக்கிறீர்கள் ஐயா, சிறப்பு. இதை நீங்கள் இன்னும் ஒரு 10 தடவை பாடிவிட்டு நீங்கள் இசையோடு பாடி பாருங்கள், சிறப்பாக இருக்கும். சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போன்று பாடி பாடி வரத்தான் பாடல் எங்களை அறியாமல் கொண்டு, ஏனென்றால் அந்த இசை எங்களை இழுத்துக் கொண்டு போகின்றது. கிரே, நீங்கள் முழுமையா ஒன்று
4: பாட்டு கூட பாடாம இருந்த ஒரு பாட்டு கூட பாடினதே இல்லையா?
2: இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை பாடுங்களே அதெல்லாம் எனக்கு சரிவிடாது ஐயா அப்படி ஒன்று கூறினப்பன் என்று முழுமையாக வரியை கொண்டு வந்து தயாரித்து கொண்டு வந்து நான் ஓடி வந்தேன் பாடலோடு பாடுபவர் பாடலாமுக்கு ஓடி வந்து விட்டேன் என்றெல்லாம் கூறும்போது ஆனந்தமாக இருக்கின்றது ஐயா, ஆனந்தமாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு சிறப்பாக பாடியிருக்கேன். முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை பாருங்க பாடுங்கள். இப்போ சாந்தி மறுபக்கம் சென்று திரும்பி வந்து பார்த்தா இங்கே நாகப்பன் இருக்கின்றார். மீண்டும் அழைப்பாள் அன்பு மகளை அழைப்பு. நன்றாக இருந்த அந்த பாடல் நன்றாக தெரியும். ஈரத்தாமரை பூவே நல்ல ஒரு பாடல், அந்த பாடல் சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த பாடலை முழுமையாக கொண்டு வந்து ஒப்புவிக்கின்றீர்கள். இன்று பாடுபோர் பாடலாமல் நான் பாட வேண்டும், என்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும். திறமை உங்களை அறியாம உங்களிடம் இருக்கின்றது, வெளிக்கொண்டு வாருங்கள். சிறப்பாக இருக்கின்றது, மேலும் மேலும் வளர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட இருக்கின்ற அந்த திறமை. நன்றி, மீண்டும் வந்து பாருங்கள். நன்றி. அடுத்த உறவாக என் அன்பு மகள் சாந்தி வந்து விட்டார். மீண்டும் மகளே சாந்தி
3: வணக்கம் ஐயா.
2: நான் காத்துக் கொண்டிருந்தேன் மகளே, நீங்கள் வருவதே என்று தெரிஞ்சீர்கள். அங்க அடுத்த பக்கத்து போனது சென்று விட்டு அந்த இடை பார்த்து இன்னொரு அன்பு உறவு வந்து விட்டார். சரியா? அதுக்கு என்ன, அதுக்கு என்ன? இப்பொழுது பாருங்கள் உங்கள் பாடலை. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? நலமாக இருக்கும் இந்த வேளையில வந்த தொலைபேசி மகள்வான தொலைபேசி செய்தியா இருக்கலாம் தானே, அப்ப பாடலாம் தானே. பாடுங்கள், பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: இனிமையான
2: ஒரு நல்ல வேளையிலே நல்ல பாடல். இங்கே உங்கள் முயற்சி எடுத்து உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வாருங்கள்.

0: சிறப்பு சிறப்பு. உங்கள் குரலுக்கு ஏற்ற, உங்கள் தொனிக்கு ஏற்ப அற்புதமான ஒரு பாடலை தெரிவு செய்து அப்படியே முழுமையாக அமைதியாக பாடியிருக்கின்றீர்கள். பல்லவிக்கும் சரணத்துக்கும் சரணத்துக்கும் அனுசரணத்துக்கும் இடையிலே உள்ள இடைவெளிகளை நன்றாக கவனித்து மூச்சு பிடித்து அந்த பாடலை எதிர்த்திருக்கின்றீர்கள். அழகாக கேட்டு மகிழ்ந்தோம். ஒரு சரணம் முடிந்தவுடன் அடுத்த சரணம் வருவதற்கிடையிலே உள்ள இடைவெளியை சரியாக கவனிக்கும் வேளை பக்கவாத்தியம் இருந்தால் இசைக்கும், பக்கவாத்தியம் இல்லாதபடியும் எங்களுக்கு எங்கே அடுத்த வரி என்ற ஒரு எண்ணத்தை தோன்றிச்சது. நல்ல பாடலம்மா, இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். அமைதியாக சிறப்பாக பாடிய உங்களுக்கு அன்னை கலைவாணியின் அருள் இன்றும் கிடைக்கட்டும். சாதாரணமாக ஒரு தொலைபேசி இப்பொழுது நாகப்பன் ஐயா அவர்கள் வந்து முன்பு அவரை பாடச் சொல்லி கேட்டால் இதெல்லாம் எனக்கு சரிவராக ஐயா என்று ஓடினவர். இன்று பாடலை முழுமையாக கொண்டு வந்து வரிகளை மனதிலே நிறுத்தி அந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்து இடையிலே விட வேண்டிய இடைவெளி நேரத்தை கவனித்து மாத்திரைகளை எல்லாம் சரியாக உபயோகித்து பாடுகிறார் என்றால் அந்த அதில் உள்ள ரசம், அதிலே உள்ள கரிசனை என்று கூறுவது தமிழிலே அழகான வார்த்தை கரிசனை. அந்த இன்ட்ரெஸ்ட் என்று கூறுவார்கள் தானே கரிசனை. கரிசனையோடு இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் பாட வேண்டும் என்று நீங்கள் ஒரு பாடலை தெரிவு செய்து அந்த வரிகளை எல்லாம் மனதிலே பதித்து இரண்டு மூன்று தடவை பாடி பார்த்து அற்புதமாக பாடியிருக்கின்றீர்கள். இந்த பாடலை நீங்கள் ஒரு பக்க வாத்தியத்துடன் பாடினால் மேலும் சிறப்பாக இருக்கும். அந்த வழியில் ஒரு நிறையாளர் இருந்திருந்தார மேலும் சிறப்பாக இருக்கும். அங்கே ஜானகி அம்மா, பாலசுப்ரமணியம் ஐயா, எஸ் பி சைலஜா போன்றவரெல்லாம் பாடும்போது, எல்லா பாடல்களும் பாடும்போது அவர்களுக்கு பக்க வாத்தியங்கள் உபகரண வசதிகள் எவ்வளவு இருக்கின்றது அம்மா. அதையும் பாடி பாடி பாடி பதிவு செய்து பார்த்து திருப்பி போட்டு பார்த்து திருப்பி திருப்பி செய்வார்கள். அதன் பின்புதான் வெளியே வந்தது அந்த பாடல். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் இன்று வந்து பாடியவர்கள் எல்லோரும் ஒரு தொலைபேசி மூலம் அப்படியே எடுத்து பாடுகிறீர்கள். எவ்வளவு திறமைசாலிகள் நீங்கள். அந்த திறமை உங்களுக்குள்ள இருக்குது, அதை வெளிக்கொண்டு வருவதுதான் மொன்றியல் தமிழ் வானொலி. இனிமே அம்மா சிறப்பாக இருந்தது, நன்றி. முடிந்தால் நீங்கள் மீண்டும் வந்து பாடிக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அம்மா.
1: கள்ளிருக்கும் மலரே மறைந்தாறு, களைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு.
0: இனிமையான பாடல்களை பாடி முடிந்து செல்லும் பாடுவோர் பாடலாம் திரைப்படத்து பாடல்களையோ தனிப்பட்ட முறையிலான பாடல்களோ உங்களுக்கு விரும்பிய பாடல், பாடசாலை வாழ்க்கையில் நாங்கள் படித்த பாடலை கூட நீங்கள் வந்து காற்றலையில் முழுமையாக பாடும் வேளையில் உண்மையிலே நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். உங்கள் நேயர்களை எண்ணி சிறப்பாக வந்து முகம் தெரியாத உறவுகளாக இருந்தாலும் அப்பா மகள் மகன் போன்று நாங்கள் நண்பர்களாக நாங்கள் உறவாடி வந்து பாடல்களை தருகின்றோம். நீங்கள் தரும் பொழுது நாங்கள் எங்கள் குழந்தைகள் வந்து பாடுகின்றார்கள் என்ற தோரணையில் தான் கேட்கின்றோம். சிறந்த ஒரு சங்கீத வித்துவான்கள் பாடுகிறார்கள், அதை நாங்கள் எண்ணவில்லை. உங்களின் சொந்த குரலிலே உங்கள் பாடலை, இந்த பாடலை இன்னொருவர் பாடிய பாடலை உங்கள் சொந்த குரலிலே தரும் பொழுது கேட்கும் பொழுது எங்களுக்கு வித்தியாசமான அனுபவம். பிரபல பின்னணி பாடகர்களின் பாடல்களை நாங்கள் அது பதிவுகளிலே வருகின்றது, திரைப்படத்திலே வருகின்றது, ஊடகங்களில் வருவது கேட்டு சும்மா துல்லியமாக மகிழ்கின்றோம். ஆனால் பாடுபவர்களோடு நாங்களும் பேசி நீங்கள் அந்த பாடலை எங்களுக்கு உங்கள் சொந்த குரலில் தரும் பொழுது வித்தியாசமான அனுபவம் இருக்கிறது. வாழ்த்துக்கள் சிறப்புகளை கூறிக்கொண்டு வருகின்ற அன்பு மகன் சிங்கன் கண்ணன் வந்து விட்டார். வணக்கம் கண்ணா. கண்ணா வணக்கம்.
2: அப்பா வணக்கம். அப்பா வணக்கம். அப்பா
0: எப்படி இருக்கு நீங்கள் மானே?
2: நலமா இருக்கேன்ப்பா. நலமா
0: நலமாக இருக்க வேண்டும். நாங்கள் நலமாக இருக்கிறோம் ஐயா, நலமாக இருக்கின்றோம். அம்மா சற்று சோர்வாக இருக்கின்றார். நான் அதனால் நான் தான் வந்தேன், இல்லைன்னா அம்மா வந்திருந்தா கலகலப்பா நீங்கள் இதில் எவ்வளோ கூத்தாடிக்கணும், கும்மாளம் அடித்து போவீர்கள். எல்லோரும் நலமாக இருக்கின்றார்களா?
2: அனைவரும் நலமா இருக்கேன்.
0: எப்படி இருக்கா செல்லக்குட்டி குழந்தை, பேர குழந்தை?
2: நல்லா இருக்கு. இந்த வாரம் வரல, போன வாரம் பார்த்ததான்.
0: ஐயோ
2: நான் வர லேட் ஆயிடுச்சுங்க.
0: ஓ ஆவலாக இருக்கின்றது, நல்லது நல்லது. அவர் நலமாக இருக்க வேண்டும், பலமாக இருக்க வேண்டும். கண்ணன் என்று எங்களோடு சேர்ந்து என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
2: இது ஆத்தா உன் கோவில்ல இருந்து ஒரு பாடல் பாடுறேன்.
0: ஆத்தா உன் கோவில்ல இருந்து ஒரு பாடல் எங்கே கேட்போம்? அந்த பாடலை கொண்டு வாருங்கள்.
2: இந்த பாடல் பாடுறேங்க பாப்பா. படம் வந்து ஆத்தாவன் கோயில். ஓ நெஞ்சமே அப்படிங்கிற பாட்டுங்கப்பா.
0: ஓ நல்ல பாடல், நல்ல பாடல்.
2: ஓ நெஞ்சமே உய் தஞ்சமே, உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே, ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே. நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உனது பெயரின் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே. உயிரிலே உன் பெயரை எழுதினே, அருகிலே இல்லை என்று உருகினேன். உயிரிலே உன் பெயரை எழுதினேன், அருகிலே இல்லை என்று உருகினேன். மலையிலே செம்பருத்தி மலையிலே அழைகிறேன், இன்று ஒரு முடிவிலே என் அன்பே என்பே என் ஆசை என்பேன். காதல் மனதின் பாரமே சேரும் கடிதம் கூறுமே, நாளை விடியும் நேரமே நதியில் என் உடல் மிதக்குமே. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, பார்வைதான் படனும் கொஞ்சமே, அருகில் வந்து பேசி பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உனது பெயரின் ஓசை ஓசைதான். மனதினை தந்துவிட துடிக்கிறேன், விழிகளில் துன்பமலை வடிக்கிறேன், விதியினை வென்றுவிட நினைக்கிறேன், நதியிலே உன்னுடனே குளிக்கிறேன். என் அன்பே என் இன்பே, நீ எங்கே நான் அங்கே, காதல் கனவாய் போவதா, காதல் நீராயாவதா, வா. ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே, நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான், இதய துடிப்பில் உனது பெயரின் ஓசை ஓசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே.
0: நன்றிங்கப்பா. சிறப்பு சிறப்பு, இனிமையான பாடல், அற்புதமான வரிகள், செய்தி தொடுக்க போல வந்திருக்கின்றது. செய்தி அனுப்பினால் அப்படி அனுப்பப்படுமோ அது போல உள்ள கிடக்ககளை அப்படியே அனுப்பி உருகி பாடிய ஒரு பாடல். இது யார் எழுதிய பாடல் ஐயா?
2: அப்பா
0: தெரியவில்லை,
2: நினைக்கிறேன்.
0: நல்ல பாடல், நல்ல வரிகளோடு வந்த பாடலை அப்படியே முழுமையாக தந்திருக்கின்றீர்கள். மனநம் செய்து கொண்டு வந்து அதை பாடமாக கொண்டு அதை அந்த இறுதி சரணத்திலே இன்னும் உணர்வு காட்டி பாடியிருந்தீர்கள். நன்றாக இருந்தது ஐயா, சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள் மகனே. உங்களுடைய எண்ணம் நிறைவேறி இருக்கின்றது இல்லையா? எப்படியும் நான் வானொலியில் இந்த பாடலை பாட வேண்டும் என்று எண்ணி வரும்பொழுது சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் அதை பாடி முடித்தவுடன் ஒரு திருப்தி ஏற்படுகின்றது இல்லையா? வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். பணி முடிந்து வந்து பணியோட பணியாக எங்களோடு இணைந்து சிறப்பித்தவர்கள் நன்றி. மேலும் சிறக்க வேண்டும் என்று அப்பா வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: களைப்பார மடியில் இடம் போடு, உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு, உலகையே மறந்து விளையாடு.
0: இனிமையான பாடல்களை வரிகளை மறவாமல் சொற்களை பிசக விடாமல் அழகுபட தொகுத்து வந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வளர்ச்சி அப்படியே தெரிகின்றது. இந்த பாடல் முன்னிலை தமிழ் வானொலியில் நீங்கள் வந்து பாடும் பொழுது நானும் நீங்களும் மட்டும்தான் கேட்பதல்ல, எங்கள் புலனத்தில் எங்களோடு வந்து பங்கு பெற்றுபவர்கள் மட்டும்தான் கேட்பதில்ல, உலகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இதற்கு என்னுடைய ஏனைய பகுதிகளில் உள்ள ஏனைய தளங்களில் வரும் வாழ்த்துக்கள் என்னை மகிழ வைக்கின்றது. அதற்கு உதாரணமாக நான் கூறிக்கொள்வேன், இத்தனை பாடகர்களை எங்கள் முன்னியல் தமிழ் வானொலி இன்றைக்கு 26 வருடங்களாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பாடவிடும் பொழுது அதில் வந்து பாட தெரியாது, நான் பாடமாட்டேன் என்று கோழைத்தனம் உள்ளவர்கள், அதாவது சபை கோழை என்று கூறுவது வெட்கம். அது உள்ளவர்கள் கூட அவற்றை நம்பிட்டு என்னால் முடியும் என்று தன்னுக்குள்ளே உள்ள திறமையை வெளிக்கொண்டு வந்து காட்டி எனக்குள்ள திறமை இருக்கின்றது, நான் பாடுவேன் என்ற ஒரு திருப்தியை கொடுக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று தென்னகத்து திரைப்படத்துறையில் கூட ஆரம்ப காலத்தில் உங்களைப் போன்று எங்களிடம் வந்து பாடியவர்கள் இருக்கின்றார்கள். எத்தனை கச்சேரிகளை நடத்துகின்றார்கள், எத்தனையோ இசைக்குழுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை பட்ட பெயர்களை எல்லாம் பெற்றிருக்கின்றார்கள், புனப்பெயர்கள் விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் நினைக்க வேண்டும். இனிமையான இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நிகழும் வேளையிலே அடுத்து வருகின்றார் ஆனந்தமான எங்கள் ஆனந்தன், அன்பாக ஒரு பாடலை பாடுவதற்கு. வணக்கம், வணக்கம் ஆனந்தன் அவர்களே.
3: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்த்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் நன்றி. உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து நன்றாக பாடி செல்கின்றார்கள். அந்த வகையில் ஆனந்தன் தலைத்தவர் இல்ல, ஆனந்தன் ஜலைத்தவர் இல்ல. அங்கே எப்படி இருக்கு உங்களோட காலநிலை?
3: நல்லா சார், ஒண்ணும் இல்லையா, சரியா இருக்கு.
0: மணி வந்து வீட்டுக்கு வந்து விடுகிறீர்கள் அப்படித்தானே?
3: நிகழ்ச்சிகளும் சிறப்பா தான் இருந்தது. சிறுவர் பூங்காவும் சிறப்பா இருந்தது. பாட்டும் பதமும் ரெண்டு நிகழ்ச்சியுமே அருமையாக இருந்தது.
0: பாட்டும் பதமும் மீரா அம்மா அவர்கள்
3: ஆறாவது படைப்பு
0: தயாரித்து வைத்திருப்பார். இப்படி அந்த கேட்ட உடனே தந்து விடுவார். வழக்கமாக வர வேண்டியது எங்கள் ஜெகபர் சாதிக்கு அவர்களுடையது, அவர் அனுப்பி வைத்தது எனக்கு கிடைக்கவில்லை, என்ன காரணமோ தெரியாது. அதனால் உடனே அம்மாவுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது, அவர் தந்து விட்டார். நல்ல பதங்களாகவும் இருந்தது, நல்ல பாடல்களாகவும் அவர் தெரிந்து ஆறுதலாக அமைதியாக தெரிவு செய்து வைத்திருந்திருக்கார். நல்ல கருத்தும் அந்த கருத்து உலகங்களுக்கு பிறப்பும் இறப்பும் ஒரு தடவை தான் வருகிறது இல்லையா? மீண்டும் கிடைக்காத ஒரு அப்ப கிடைத்த பிறப்பை நன்றாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும்.
3: வரப்போவதில்லை மரணமும் ஜனமனும் சொல்லி
0: மறையும் போதும் மற்றவர்கள் மறவாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அற்புதமான உட்கருத்தை கொண்ட ஒரு சிறப்பு. அதற்கு நீங்கள் வியாக்கியானம் கொடுத்து எழுதி மற்றவர்களை கேட்க வைத்தெல்லாம் எழுதியிருந்தீர்கள். எல்லோருடைய குறிப்புகளும் பார்த்து நன்றிகள் உங்களுக்கு.
3: அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, அது பாட்டும் பதமுங்கிறது.
0: ஆமா ஆமா,
3: ஒரு முக்கியமான நிகழ்ச்சி கேட்டு புத்தகத்துல தேடும் போது
0: இவர்கள் தேடி வந்து தங்களோட கற்பனையையும் தங்களுடைய அந்த படைப்பை கொண்டு தரும்போது அதுல இப்ப இந்த நான் சரிபார்த்துக் கொள்ள முடியும். நான் தானே தொகுத்து வழங்குவேன். அப்ப தொகுத்து வழங்கும் போது கேள்வி என்னிடம் தான் இருக்கும். அவர்கள் கொண்டு வரது எல்லாவற்றையும் நான் செய்ய முடியாது. சில கருத்துக்கள் இப்படியாக இருக்கலாம். அப்படி அனுப்பியவர்களுடைய கருத்துக்கள் இப்படி அவர்களுக்கு விளங்கப்படுத்தி ஒரு பாடல் போடுங்கள் என்று பொருத்தமான பாட்டையும் கொடுத்து பாடல் தேடுவதுதான் கடினம். வரிகள் கோர்க்கலாம், பாடல் தேர்ந்தெடுக்க பொறுமை வேண்டும். ஒரு பாட்டும் பதமும் தயாரிக்க எனக்கு ஒரு வாரம் எடுக்கும். ஒரு பாட்டு நான் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு ஒரு வாரம் எடுக்கும்.
3: ஒரு வாரம் கிடைக்கும், கண்டிப்பா இருக்கும்.
0: அந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் கருத்துக்களை நான் சேர்த்து அவர்கள் ஒன்றும் கூற மாட்டார்கள். அவர்கள் இந்த கருத்து அந்த வரி எழுதுவார்கள், இந்த பாட்டு என்று எழுதுவார்கள். அதுவும் சில விட பாட்டு இப்படியாக போவோம், நான் இப்படி போடுவோம் பாடல் என்று அவர்கள் அனுமதி கேட்டு இந்த படைப்பு அவர்களுடையதானே. வேறு பலரும் எழுதி இருக்கின்றார்கள், பொறுத்து பாடில்லாதவர்களை நான் தவிர்த்து விடுவேன். இந்த வழியில உங்கள் நண்பர்கள் எல்லோரும் வந்து அசத்தி செல்கின்றார்கள். இங்கே ஆனந்தனுடைய கட்டித்தனத்தை கேட்பவர்கள் ஒருவரும் சளைத்தவர்கள் இல்ல, எல்லாரும் சிறப்பாக
3: பாடுவார்கள்.
0: சிறப்பாக தானே பாடுவார், அமைதியாக அழகாக சிறப்பாக நல்ல பாடகர்களுடைய இனிய குரல் அமைப்போட வந்து பாடுவார். எங்கே பாடங்கள் கொண்டு வாருங்கள் கேட்போம்.
3: அன்பு மலர்களே நம்பியிருங்களேன் அந்த பாடல் பாடுவாங்க.
0: ஆஹா, கொண்டு வாருங்கள்.
3: ஆமா.

இந்த நாளும் நமதி தருமம் உலகிலே இருக்கும்.

தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென்ன வளர்ந்து நாளை நமதே நா

பாசம் இன்னும் ஊர் வழி வந்த பாசமலர் கூட்டம் ஆடும் மழையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். பாசம் இன்னும் ஊர் வழி வந்து பாசமலர் கூட்டம் ஆடும் மழையில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் வீடு என்னும் கோவிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாடும் வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது. நாளை நமதே நாளை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஊர் வழி நின்று நேர் வழி சென்றார் நாளை நமதே. காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து

0: முழுமையான பாடலை பாடி தந்தவர்களுள் நீங்களும் முழுமையாக பாடியிருக்கின்றீர்கள். ஏற்ற இறக்கம் வைத்து அமைதியாக கொஞ்சம் மூச்சடைக்கத்தான் பார்க்கின்றது.
1: அதுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியல.
0: அது என்ன வந்தால் ஐயா, அது என்ன வந்தால் நீங்கள் வந்து தொலைபேசியை எடுத்து பாடல் ஆரம்பித்து முடியும் வரை அந்த நோக்கோடியே நீங்கள் பாடிக்கொண்டு போகணும். உங்களுக்கு இடைவெளி கிடைக்கவில்லை சுவாசத்துக்கு. பாடகர்கள் பாடும் பொழுது அவர்கள் பாடி முடிந்து ஒரு பல்லவி முடிந்தால் சரணம் வருவதற்கிடையிலே இசை இருக்கின்றது. அவர்கள் இசையை தொகுத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நன்றாக மூச்சடைக்க அடுத்த சரணத்தை ஆயத்தப்படுது. உங்களுக்கு அப்படி இல்லை. அடுத்த என்ன வரி, அடுத்த என்ன ராகம், அடுத்தது எப்படி பாடவேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கும் பொழுது மூச்சு விட்டு நீங்கள் முடியாது. எல்லோரும் அப்படித்தான், அதில் ஒரு குறையும் இல்லை. நன்றாக முழுமையாக அழகாக அன்பாக அந்த அந்த பாடலுடைய சாயலே அன்புதான். அன்பு மலர்களே என்று ஆரம்பிக்கின்றது. அந்த மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும். காவடி சிந்து அப்படித்தான் நீங்கள் பாடியிருக்கீர்கள். மூன்று தமிழும் இயல் இசை நாடகம் அந்த மூன்றும் காவடி சிந்து சிந்து நடை போட வேண்டும் என்றது அந்த கதை. அற்புதமாக இருந்த ஒரு பாடல், சிறப்பான பாடல். இதை திரைப்படத்தில் பல தடவை பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆனால் உங்கள் மூலம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்து ஒவ்வொரு பாடகரும் சொந்த குரலில் பாடும் பொழுது எங்களுக்கு உணவு ஆதங்கமாக இருக்கின்றது.

0: அதுதான் எங்கள் வானொலியில் நான் கண்ட ஒரு பெரிய ஒரு பண்பு. ஒரு உறவு வந்து ஒன்றை செய்தால் அதை மெருகூட்டி அதை அதை அதை கைதட்டி வரவேற்று அவர்களுக்கு வாழ்த்து கூறுவது போன்று அவர்கள் எழுதுகிற எழுத்துக்கள் அந்த உற்சாகம் கொடுத்து கொள்வார்கள். அந்த ஆங்கிலத்திலே அப்ரிசியேஷன் என்று ஒன்று இருக்கு அல்லவா, ஆசுவாச பிரதி அவர்களை அவருடைய சிறப்பை மெருகூட்டுவதில் அவர்களை மேலும் அவர்களை உற்சாகப்படுத்துதல், அரசு முறையும் பாட வேண்டும் சிறப்பாக இருக்கும் எண்ணம். அப்படி உண்மையான உண்மை அன்பை எழுதுகிறார்கள். அன்பு பேத்தி குண்டு பேத்தி அவர் என்னோடு பேசும் பொழுது அந்த அவருடைய உடல் நலம் சரியில்லை, சுவாசிக்க முடியாத அளவு தடிமல் இருந்தது. அவர் பாட முடியாத இருப்பினும் அவருக்கு பேசுவோம் என்று ஓடி வருவதற்கு அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. வரட்டும் பார்ப்போம் என்று அருமையான பாடல், அருமையாக அற்புதமாக பாடுகிறார். அங்கே அம்மாவும் பாடுவாவா அல்லது நீங்க மட்டும்தான்?
1: அவர்கள்
0: நீங்கள் மேடைகளில் ஏதாவது பாடி இருக்கின்றீர்களா ஆனந்தன்? பாடசாலையிலே
1: இந்த நாடகம் இல்ல, அதெல்லாம் இல்ல, இந்த நாடகம் நடிச்சிருக்கேன்.
0: நடிச்சிருக்கேன்
1: சொல்ற மாதிரி நாடகம் இந்த பள்ளியில நாடகம் நடிச்சிருக்கேன். அதுலயும் எனக்கு ஒரு காட்சி தான் கொடுத்தாங்க.
0: ஆனந்தம் ஆனந்தமாக இருந்திருக்கும் அந்த நேரத்துக்கு அந்த பள்ளி.
1: ஒவ்வொரு
0: ஒரு காட்சி
1: நடிச்சு வேலை ஓய்வு நேரத்தை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நாங்க சினிமாவுக்கு போவோம், நாடகம் வந்து
0: அவளோடு இருப்போம் இல்லையா?
1: கண்டிப்பா
0: எனக்கு நான் நடிக்க மாட்டேன் விருப்பம் இல்லைன்னா பிகு பண்ணுவோம். ஆனால் கிடைச்சு விட்டால் போதும், எனக்கு பெரிய ஆனந்தம். ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு முந்தைய தலையில மாத்தி இழுத்து சாட்டியில போனா நடிகர் என்ற எண்ணம் மனதுக்குள்ள வந்துவிடும்.
1: எப்படியாவது
0: இருக்கும் அந்த கலை உணர்வுகள் இல்லையா? உண்மையான கலை உணர்வு என்பது நாடக கலை அல்லது முத்தமிழ் கலை இல்ல, சமையல் கலை, தையல் கலை, அந்த கலை, இந்த 64 கலைகள் இல்லவா, இத்தனை எல்லாம் இருக்கின்றது. எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை அதை வெளிக்கொண்டு வருவது. நல்ல பாடல், சிறப்பாக பாடுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் சிறப்பாக அடுத்த வாரம் பாடுங்கள். இப்பொழுது சுகுணா வருவாரா அல்லது
1: அவர்கள்
0: தயாராக இருந்தால் மீண்டும் வந்து அவராக வந்து பாட வேண்டும். தானாக பழக்கிற பழம் தான் இனிமை கூட, தடியாலே அடிச்சு பழக்கம்.
1: அவங்களே வருவாங்க,
0: நல்லா இருந்தது ஆனந்தன். வாழ்த்துக்கள், சிறப்புகள்.
1: நன்றி.
0: நேரம் 12:40 நிமிடம் கனடாவிலே காட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்பு உறவுகள் வந்து பாடும் போது அவர்கள் பாடலை கேட்பதனால் நேரம் போவதும் தெரியவில்லை. உங்களுக்கு நேரம் 11:10 தான் ஆகியிருக்கின்றது இரவு நேரம். இது பாடுவோர் பாடலாம், குறிப்பிட்ட நேரத்தில் முடிவடைய வேண்டும் என்ற ஒரு நியதி இருந்தாலும் பாடுவோர் வந்து பாட வேண்டும் என்ற வேளையில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து அவருடைய அபிலாஷைகளை நிறைவுக்கு கொண்டு வந்துதான் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த உறவு யாராக அழைத்து வருவா 2-3 தடவை அழைத்தீர்கள் வரலாம். அன்பு மகள் பேத்தி ஜெயா அம்மா, உங்களால் பாட முடியாது என்பது எனக்கு தெரியவேதென்றால் உங்களோட குரல் வளம் இன்று உங்களுக்கு அந்த உங்களோட மூச்சு பிடிக்க கடினமாக இருந்தீர்கள், ஆனாலும் வந்து பாடுவேனென்றால் நான் மறக்கப் போவதில்லை, வரலாம் என்று கூறிக்கொண்டு அந்த திருப்புகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். வருமா வராதா தெரியவில்லை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் ரசித்துக் கொண்டிருப்பதும் எங்கள் அன்பு நேய நெஞ்சங்களின் சொந்த குரலில் வந்து பாடுவோர் பாடலான் நிகழ்வில் பாடிக்காட்டி தங்கள் திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கும் வேளை அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி மீண்டும் அவர்கள் வளர வேண்டும், பாட விரும்பினவர்கள் வந்து பாடலாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.

0: வந்து விட்டார் என் அன்பு குண்டு பேத்தி. வணக்கம் வணக்கம் ஜெயா பேத்தி. வணக்கம். குரல் தெரியும், நான் நினைத்தேன். எப்படி இருக்கின்றீர்கள்? குடிகோடு தான் இருக்கின்றீர்கள் என்ன ஜெயா?
1: ஹலோ,
0: எப்படி இருக்கிறீர்கள் ஜெயா? நலமாக இருக்கிறேன் என்று கூறும் வகையிலே தெரிகின்றது. என்ன உங்களுடைய சளி விட்டு போகவில்லை, தடிமன் மாறவில்லை உங்களுக்கு இல்லையா? ஜலதோஷம். ஓ, அதனால்தான் நீங்கள் அங்கே அழைத்து தாத்தாவுக்கு கூற விரும்பி அழைத்தீர்கள். இருந்து இரண்டு தடவை என்னுடைய தொலைபேசிக்கு காரியமில்லை, பாட முடியாவிட்டால் காரியமில்லை அம்மா, காட்டிலைக்கு வந்து முடியுமா பாட? என்ன பாடல்? என்ன பாடுங்கள் ஜெயாவின் குரலிலே தான் எனக்கு தேவை.
1: உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்வர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா? பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு

0: உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி தாத்தா.
1: இந்த வேளையில உங்களுக்கு இரண்டு உற்சாகம். என்னவென்றால், இரண்டு தடவை நாங்கள் சொல்ல வேண்டும், இயலாத நிலை, மூச்சு விட முடியாத நிலை, பேச முடியாத நிலையில நான் பாடுகிறேன் தாத்தா என்று ஓடி வந்து பாடிய அன்பு பேத்துக்கு தாத்தாவின் இரட்டிப்பு வாழ்த்துக்கள். சிறப்பாக இருந்தம்மா. கொசுறு எல்லாம் போட்டு பாடுங்க, எம் எல்லாம் போட்டு பாடுங்க. நன்றாக இருந்தது. முழுமையாக வரிகளை உணர்ந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். இப்ப உங்களுடைய குரல் வந்து தெளிவாக இருந்திருந்தால் இந்த அடைப்புகள் மூச்சொழுப்புகள் இல்லைனா இன்னும் சிறப்பாக பாடுவீர்கள். அதே போல தாளலயங்களும் பக்கத்தில் இருந்தால் அதே போல சிறப்பாக பாடுவீர்கள். நல்ல சுத்திரமை இருக்கின்றது உங்களுக்கு. கெட்டிக்காரி கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் அம்மா. இவ்வளவு நிறம் சிரமப்பட்டு இப்படியாவது ஒரு பாடலை நான் பாடிவிட வேண்டும் என்ற அந்த துணிவு சிறப்பு சிறப்பு சிறப்பு. உடலை கவனித்துக் கொள்ளுங்கள், கவனமாயிருங்கள். என் கொள்ளு பேரும் தூங்கி விட்டாரா? கொரட்டை விடுவாரு, அவரு பேர்ல கொரட்டையில இருப்பாரு இல்லையா? நல்லது. கொரட்டை விடுவாரு. ஜம்புகேஸ்வரன் வந்து விட்டாரா அல்லது அவரும் பாடுவாரா?
2: இல்ல தாத்தா, வரல அவங்க.
1: பரவாயில்லை, ஞாயிற்றுக்கிழமையா? சரி, பனி பனி பனி. நல்லதம்மா. குளிர் கவனம். இந்த குளிருக்கு நான் கூறிய அந்த தேயிலை சாயம் எலுமிச்சம்பழம் தேசிக்காய் சாப்பிட்டீர்களா? அது உண்மையிலே அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்மா. அதை தொடர்ந்து செய்யுங்கள். வேறு பிறந்த அதுக்கு இல்லை. இந்த பெரிய பெரிய உடல் உடல் உடல் போட்டிக்கு சில உடல் பயிற்சி செய்து உடல துவப்பயிற்சியில் அஞ்சு உடற்கட்டோடு இருக்கின்ற உடற்கட்டாளர்கள் எல்லோரும் எந்த வருத்தத்துக்கும் பயப்பட மாட்டார்கள். தடிமல் ஜலதோஷம் வந்தால் அழுவார்கள். ஏனென்றால் ஜலதோஷம் எங்கள் உடல்ல உள்ள இரத்தம் தான் நீராகி வெளியே வருகின்றது அம்மா. கொல்லாத வருத்தம் அது, கவனமாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஆரம்பத்தில் கவனிக்காத விட்டால் இந்த நேரம் எங்களுக்கு இங்கே வந்தால் லேசிலே போகாதம்மா. பனியான காலம், பனியான காலம், மோசமா இருக்கும். கவனமா இருக்கணும்டா. கை மறந்துதான் அதுக்கு நல்ல எங்களுடைய ஹோமியோபதி வீட்டு இயற்கை வைத்தியம் சிறப்பாக இருக்கும். நன்றாக பாடினீர்கள், ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். கேட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தருகின்றோம். நன்றி பேத்தி.
2: நன்றி,
1: வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த உறவு வருகின்றார் காற்றலையில் பாடுவதற்காக. எங்கள் அன்பு நீ நெஞ்சம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் வணக்கம் சந்தனராஜ் அவர்களே. இனிமையாக கொடுத்த உங்களுக்கு நானும் பகல் நேர வணக்கத்தை மகிழ்வோடு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்க. எல்லோரும் வந்து அழகாக பாடிக்கொண்டு செல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் வந்து அழகாக பாடுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இப்பொழுது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை கண்டவுடன் இப்பொழுது விஜயராகவன் வந்தாரா? உடனே சூரியநாரம் ஓடி வந்து விட்டார். அவர் 7:30 வர, 7:36 வர வேண்டிய 11:36 தான் வண்டி லேட். அவருக்கு பாடுவோர் உடனே வந்து விட்டார். அவர் வந்து விட்டார். சரி, இன்று உங்களுடைய பாடல் எதுவாக இருக்கு நாங்கள் கேட்கலாமா?
3: நம்முடைய நண்பர்கள் எல்லோருமே சிறப்பா பாடினாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர் முழுமையாகவும் பாடி இருக்கின்றார்கள் இல்லையா? அதிலும் ஆரம்பத்திலே வந்த எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன் ஐயா இரண்டு பாடல்களை பாடினார். அற்புதமாக இருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் நன்றாக மனனம் செய்து பாடமாக வைத்திருந்து அந்த சாயல் தவறாமல் நன்றாக முழுமையாக பாடி சென்றார்கள். அதே போன்று எங்கள் சந்தன்ராஜ் அவர்களும் இப்பொழுது ஒரு பாடலை தரப்போகின்றார் என்று எதிர்பார்க்கின்றேன். அப்படித்தானே?
3: அப்படித்தான்.
1: எங்கே கொண்டு வாருங்கள், கேட்போம். எல்லோரும் கேளுங்கள். சந்தன்ராஜ் ஐயா அவர்களுடைய பாடலை கேட்போம்.
4: பூவே செம்பூவே உன் வாசம் வரும், வாசல் என் வாசல் உன் பூங்காவனும், வாய் பேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும், பூவே செம்பூவே நிழல் போல நானும்

சீடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவி செம்பூவி

பேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு பின்மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே உனை போல நானும் ஒரு பிள்ளைதானே பலர் வந்து கொஞ்சம் கிளி பிள்ளைதானே உனை போல நானும் மலசூடும் பெண்மை.

0: வாய் பேசிடும் புல்லாந்துழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம். வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல். பூவி செம்பூவே உன் வாசம் வரும் பூவி செம்பூவே.
1: என்று செல்வன் ராஜ் அவர்களுடைய பாடல் வித்தியாசமான தொனி இருந்தது, சிறப்பாக இருந்தது ஐயா. முழுமையாக உரிமை அந்த அந்த உணர்வோடு பாடியிருக்கின்றீர்கள். ஏற்ற இறக்கங்களை பார்த்து எதுகை மூனைகளை கவனித்து அந்த வரிகள் நாங்கள் உணரக்கூடிய வகையில் தெளிவாக பாடியிருக்கின்றீர்கள். இன்னும் ஒன்று நான் கவனித்தேன், இடையிலே ஒரு சிரமம் ஏற்பட்டது உங்களுக்கு, அது இயற்கை. இதை எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா, சவுந்தரராஜன், ஜானகி அம்மா அவர்கள் பாடுவாரா இருந்தால் அவரை சுற்றி எத்தனை பேர் டிஷ்யூ எடுத்து கொடுப்பார்கள், தண்ணி கொடுப்பார்கள், தடவுவார்கள், விசுக்குவார்கள். அவற்றோடு அவர்கள் பாடி பதிய வச்சு எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். நீங்கள் அப்படி இல்லை ஐயா, இந்த சிரமத்துக்குள்ளேயும் எடுத்த காரியத்தை முடிக்க விடும் என்று தொடர்ந்து அந்த சாயம் குறையாமல் அழகாக பாடினீர்கள். அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள், சிலவர்கள் இன்று எனக்கு மூடு இல்லை என்னுவார்கள், இப்போ சரியான உபகரணம் இல்லை என்ன பாட மாட்டார்கள். இது அப்படி இல்லை.
2: இன்னொன்று இடையில அவங்களுக்கு கொஞ்சம் இசை கிடைக்கும் இல்லையா, அந்த இசை நேரத்தில் மற்ற இலையில பார்த்து
1: அடுத்தது பல்லவி முடிந்தவுடன் சரணம் வருவதற்கு இருக்கின்ற அந்த வினாடிகளுக்குள்ளே பக்கவாத்தியம் இசைத்துக் கொண்டு இவர்கள் அடுத்த சரணத்தை தயார்படுத்தி ஆசுவாசப்படுத்தி சுவாசத்தை விட்டு அடுத்த ராகத்தை சரியாக கொண்டு வருவார்கள். அவர்கள் நீங்கள் அப்படி இல்லை, எடுத்து ஒரு தொலைபேசி இல்லை ஐயா. இப்ப ஒரு மைக்கில கூட நீங்க பாடவில்லை, ஒரு சபையிலே நின்று ஒரு தொலைபேசியிலே, இத்தனை மைல் தொலைவிலே இருக்கிற நாங்கள் முகம் தெரியாத உறவுகள் மகளும் வகையிலே நீங்கள் பாடுங்கள். வந்தவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக இருந்தார். எனக்கு உண்மையிலே பெருமையா இருக்கிறது, எங்கள் முன்னில் தமிழ் வானொலியை நினைக்கும் பொழுது இவ்வளவு திறமைசாலியை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இலைமறை காயாக அவர்கள் இருக்க விடாமல் அவர்களுக்கு உள்ளே இருக்கிற தம்மையே திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றோம். அவர் அந்த 26 வருடம் இதற்கு பாடுபட்டது என்ற பலன், எத்தனை பேர் இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் சிறப்பாளர்களாக வந்திருக்கின்றார்கள் தான். ஆனால் இந்த நீங்கள் அத்தனை பேர் இன்று வந்து பாடின, நீங்கள் அத்தனை பேரும் பாடுவோர் பாடலாமல் பாட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை வைத்து அதற்கு ஒரு பாடலை தெரிவித்தது, 2-3 தடவை அதை ஒத்திக்க பார்த்து அழகாக சிறப்பாக அந்த வரிகளை கொடுக்க வேண்டும். இத்தனை விஷயத்தை நீங்கள் கவனிக்க, உங்களுக்கு யாரும் பக்க உதவி இல்லை. எழுத்துக்கள் சரியா இருக்கணும், சொற்கள் சரியா வரணும், ராகம் சரியா இருக்கணும், ஏற்ற இறக்கம் சரியா இருக்கணும், இடைவேளை சரியா இருக்கணும், என்ன உணர்த்துவா பாடினீர்கள். அப்ப உங்களுக்கு அந்த வசதிகள் இருந்தால் அவ்வளவு சிறப்பாக வந்திருப்பீர்கள் இல்லையா? கிடைக்கவில்லை
2: உங்களுக்கு. இன்னொன்னு, இத்தனை நேரம் நேரத்தை கூட்டி தந்ததுனால நாங்க பாட முடிஞ்சது இல்லைன்னா
1: இன்னைக்கு பாடுறதுக்கு சமஞ்சம் இல்ல. நான் 15 நிமிடம் தாமதித்து தான் வந்தோம். இருப்பினும் பாடுவோர் பாடலாம் வாரத்தில் ஒரு முறை வருவது, அதே மாதிரி தான் சிறுவர் பூங்காவும் வாரத்தில் ஒரு தடவை வரும்பொழுது உள்ள அவர்களுடைய சிறப்பை வெளியே கொண்டு வருகிற விடயத்துக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் அவர்களுக்கு சரியான நேரத்துக்கு வர முடியாம இருக்கலாம், பிந்தி வர முடியா இருக்கலாம், தொலைபேசி இணைப்பு. இந்த ஜெயாவை எடுத்து பாருங்கள், என்னோட பேசும்பொழுது குழந்தை அவளுக்கு பேச முடியாது, ஆனால் அந்த ஆர்வம் இங்கே அவளுக்கும் வாழ்த்துக்கள் வந்திருக்கும். உங்களை ஒவ்வொருத்தருக்கும் அப்ரிசியேஷன், அந்த அந்த உற்சாகப்படுத்தலும் அதை உங்களை வரவேற்றிருக்கின்றார்கள், உங்களை உங்களை விமர்சித்து எழுதியிருக்கின்றார்கள். தனியே எங்களுடைய அன்பு உறவுகளுக்குள் இருக்கும் உறவுகள் மட்டுமல்ல, என்னிடம் பல தளங்கள், அம்மாவிடம் பல தளங்கள், முன்னில் தமிழ் வானிலைக்கு பல இளைய தளவாளிகள் உண்டு. அத்தனை உறவுகளும் ஆயிரக்கணக்கான பேர் எழுது, எல்லோரும் வர முடியாத காற்று அவர்கள் எழுதுகிறார்.
2: எல்லா உறவுகளும் நம்முடைய புலனத்துல வாழ்த்து அனைவருக்கும் நன்றி.
1: எங்க பாருங்க,
2: எல்லாருமே நல்லா பாருங்க.
1: எடுத்த உடனே நிகழ்ச்சி வரும் அருமை சாந்தி எல்லாம் தன்னுடைய துணிக்கு ஏற்ற வகையிலே பாடலை தெரிந்து அழகாக பாடினார். அதெல்லாம் ரேவதி வந்து ஆண்குறம்
2: நாகப்பன், நம்முடைய நாகப்பன் பாடின பாட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளவு சீரத்துல எடுத்து பாட முடியாது, கடினமான பாடலாம் எடுத்து.
1: அதுல வந்து நானே வருவலை பிடிச்ச அவரை கேள்வியும் கேட்டிருக்கேனே இவ்வளவு வாய்ப்பு. இதுல எனக்கு சரி வராத ஐயா, நான் பாடுவதெல்லாம் சரி வராத ஐயா. என்று முழுமையாக
2: எல்லாரும் நாங்க எல்லாரும் அப்படிதான் ஓடுறோம், அப்படிதான் ஓடுறோம் எல்லாரும் ஒரு காலத்துல
1: எல்லாரும். அடுத்தது செந்தன்ராஜ் நல்ல வானொலி அனுபவம் உண்டு, நாங்கள் எல்லாம் எங்களுடைய செய்தியை எங்களுக்கு விரும்பின பாடலை கூட உடனே கேட்பதற்கு எழுத்து மூலம் எழுதி அவர்களுக்கு அனுப்பி அவர்கள் தெரிவித்து எப்போ ஒளிபரப்புவார்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்போம். ஒரு சொல்லு நாங்கள் பேசுவதென்றால், வானொலியில் பேசுவதென்றால் கூட ஆசை எங்களுக்கு, எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை.
2: ஒளிபரப்பு வச்சு நம்மளுடைய வானொலியினுடைய அந்த நேர நேரத்தில் மறு ஒளிபரப்பு, அது நாங்க ஆரம்ப காலத்துல இணைந்த போது ஒலித்தது அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ஒளிபரப்பாச்சு.
1: என்ன எங்களிடம் பதிவு ஆவணங்கள் இருக்கின்றன, ஆவணங்கள்
2: இருக்கின்றது. சிறப்பு நிகழ்ச்சியா கொடுத்திருந்தீங்க.
1: ஆமா சார், அப்ப பழையதை கூட எடுத்து நாங்கள் நினைவு கூறக்கூடிய வகையில் 26 வருட சரித்திரம், எத்தனை ஆயிரம் வீடியோ கொப்பி அந்த சீதி கொப்பிகளை நாங்கள் அழித்திருக்கணும், வைக்க இடம் இல்லாமல் இனி அதை வைத்து எங்களால் பாவிக்க முடியாது. அந்த உபகரணங்கள் எல்லாம் அழிந்து விட்டன, வீடியோகள் சீதி பிளேயர் எல்லாம் இப்பொழுது உபயோகிப்பதில்லை. அதனால் அவற்றையெல்லாம் முட முடையாக நாங்கள் வெளியே போட்டிருக்கோம். அழுதிருப்பாள் என்னுடைய மகள், அழுதிருப்பா அவ, அதை பொக்கிஷமாக அந்த பூல் எல்லாம் வைத்திருந்தவ என்ன, நானும் அவற்றை வருவதில் உன்னுடைய ஞாபக சின்னங்கள் மகளே என்று வைத்திருப்பேன். நேற்றைய தினம் ஒரு விழாவுக்கு போயிருந்தோம், ஒரு விழாவில் ஒரு வீட்டில் நடந்த ஒரு 21 வயது பிறந்த நாளில் வீட்டோடு செய்தார்கள், 2-3 பாடல்கள் பாடியிருந்தார் என்னுடைய மகள் நீண்ட நாளைக்கு பின்பு. அங்கே அந்த சின்ன கரியோக்கிய பூட்டி பாடி ஆடுவார்கள் தானே, அதில் இவன் பாடிவே தான் முன்னணி வயது ஆடிவிட்டு இங்கே வந்து இப்போ நல்ல தூக்கம் அடிக்க முடியாதவாலை பாவம் குளிரும் ஒரு பக்கம். ஆனா இதை வளர்த்து விட்ட நீங்கள் எல்லோரும் வந்து பாடும்போது அவள் இப்ப பாதி உறக்கத்திலே கேட்டுக்கொண்டுதான் இருப்பா. நன்றாக இருந்தது ஐயா அவங்களோட பூவே சம்பூவே பாடல். அந்த திரைப்படத்தில் ராதா ரவி அவர்கள் பாடுகிறார், நடிக்கிறார்கள் இல்லையா? அந்த காட்சியை நீங்க பாடும்பொழுது அந்த காட்சி எனக்கு கண்ணுக்கு வருது. அப்ப எப்படி நீங்க பாடிப்பீங்க சோ உங்களுடைய அந்த உயிரோட்டம். நான் யாரையும் மேம்படுத்தி கூறவில்லை, உண்மையை தான் கூறுகின்றேன். நானும் ஒரு கலைஞன் என்ற ரீதியில அந்த கலை உணர்வு.
2: நீங்க வந்து தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லையா, அதை வந்து நீங்க முழுமையா இப்படி இப்படி செய்யணுங்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த வந்து நம்ம அடுத்த தடவை படும்போது அதை நம்ம சிறப்பா பாடுறதுக்குள்ளான காரணங்களையும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆற்றலையும் எங்களுக்கு வந்து வளர்த்து
1: தெரிந்ததையும்
2: இல்லாம சின்ன தவறு இருந்தாலும் அது வந்து பிழை கிடையாது, அது ஒரு தப்பு கிடையாது, தவறு அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டி அதை மீண்டும் நாங்க வந்து சிறப்பா இன்னும் பாடணுங்கிறத ஒரு எண்ணத்தை எங்களுக்கு ஊற்றுற வகையில அந்த விமர்சனம் உங்களுடைய விமர்சனம் அமைதியா.
1: உண்மைதான் ஐயா, உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளி கொண்டு வருவதுதான் எங்களுடைய கடமை. ஆசிரியராக கடமையாற்றிய மாணவர்கள் குழந்தைகளை பெற்றோர்களும் எங்களை நம்பி கையில் தருகின்றார்கள். இவனை ஒரு சமூகத்தில் பொருத்தப்பாடு உடையவனாக ஆக்கிவிட வேண்டும் என்றுதான் ஆசிரியரிடம் அனுப்புகின்றோம். என்னை அப்படித்தான் என் தந்தையை அனுப்பினார், அதே போல என்னிடம் வர குழந்தைகளுக்கு நான் அப்படித்தான் கூறுவேன். என் தாயார் கூறும் முதல் தடவை ஆசிரியர் பதவி கிடைத்து போகும்போது அம்மா கூறிய ஒரே வார்த்தை இன்றும் எனக்கு, உனக்கு தெரிந்ததை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை மறந்து விடாதே. எவ்வளவு தூரம் அவர்களை தட்டி கொடுத்து அவர்களுடைய உள்ளுக்கிடக்கே நீ வெளியே எடுக்க முடியுமோ அவற்றை எடுத்துக்கொள் என்றுதான் அம்மா சொல்லிக் கொடு. ஆனால் அம்மா பாடசாலை செல்லவில்லை என்னுடைய, ஆனால் எனக்கு ஒரு அருள்வாளிய அருள் ஒரு ஒரு களஞ்சியமாகவே இருந்தா. அப்படி மற்றவர்களை வளர்த்து விடுவதால் நாங்களும் வளர்கின்றோம், மற்றவர்களை வளர்த்து விட நாங்களும் எங்களுடைய நேயர்கள் என்று நான் வழியெடுத்து நேற்றும் அந்த அங்கே பேசும் போது சொன்னேன், நாளைய தினம் பாடுவர் பாடலாம் இருக்கு, எத்தனை உறவுகள் வந்து பாடுவார்கள் என்றெல்லாம் கூறுவேன், நான் சந்தோஷமாக கூறுவேன். நான் சிறப்பாக இருந்தது சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இனிமையாக பாடியிருந்தோம் என்று பாடுவோர் பாடல் அணிகள் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: நிச்சயமாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்து
1: விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி.

0: அழைத்த உறவுகள் அனைவரும் வந்து பாடின இந்த வேளையிலே. அழைப்பு தந்த எங்கள் அன்பு தேவா அவர்கள் நாச்சியார் கோவில், அவர் இரண்டு விதமான அழைப்பு தருவார். தான் பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு விதமான அழைப்பு ஒலிய அழைப்பார், பாடுபவர்களை வாழ்த்தும் வகையாக ஒரு விதமான அவர் ஒவ்வொரு பாடகர்களுக்கும் அவர் செயல்களை செய்து கொண்டுதான் இருந்தார். அவருக்கும் வாழ்த்து எங்களோடு இணைந்திருக்கின்றார். முடிந்தால் அவரும் வந்து ஒரு ரெண்டு பேரை பாடி காட்டியிருந்தால் முழுமையாக இருக்கும். பாடுபவர் பாடலாம் நிகழ்வுக்கு வரக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள் என்றுதான் எண்ணுகின்றேன். அன்பு மகள் ரேவதி தூக்கத்துக்கு சென்றிருக்க மாட்டார், அவருடைய திருப்புகளை கேட்கலாம் என்று எண்ணினேன், அவர் வரவில்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே அவர் தருவார் என்றும் எண்ணுகிறேன். வேறு யாராவது இருந்தால் அவர்கள் வரட்டும். இப்பொழுது நேரம் சரியாக ஒரு மணியை கடந்து 3 மணி ஆகிவிட்டது. எங்களுக்கு உங்களுக்கு 11:31 என்று காட்டுகின்றது. வாழ்வோர் வந்து பாடினால் எத்தனை நிறைவாக நிறைய பேர் இருக்கிறார்கள், வரவில்லை, என்ன காரணம்னு தெரியவில்லை. ரேவதி வந்து விட்டாள், அன்பு மகள் வந்து விட்டாள், வந்து விட்டாள் என் மகள். மகளே வணக்கம். மகளே
1: வணக்கம். நன்றாக பாடினாரப்பா.
0: எல்லோரும் நன்றாக பாடினார்கள். சந்தன்ராஜ் அவர்.
1: ஆமாப்பா,
0: சந்தன்ராஜ் அந்த பாடல் வந்து கேட்கும் பொழுது அந்த அந்த அந்த காட்சி எனக்கு கண்ணுகளையே ஓடிச்சு. அந்த சோல் அப்படியே கொண்டு
1: நிச்சயமாக ஒவ்வொரு நாட்களுக்கு பிறகு அவரோட பாடலை கேட்டேன்.
0: நீங்கள் நான் நினைவா அம்மா வந்து கேட்கும்போது அவர் பாடுவதற்கு நன்றாக பாடுகின்ற இன்று வித்தியாசம் இருந்தது எனக்கு அந்த உணர்வு பூர்வமாக.
1: நானும்
0: ஊன்றி கவனித்தேன். இவர்கள் எல்லாம் பெரிய பாடகர்கள் அல்ல, ஆனா உள்ளுக்குள்ளே திறமையை வைத்திருக்கின்ற திறமை தானாக வரும். அம்மா நாங்கள் முயற்சி எடுத்தால் எங்கள் திறமையை நாங்கள் வெளியே கொண்டு. அவர் வந்து கூறிய குறிப்பிலே ஒன்று நீங்கள் கூறிய அப்பா சொல்லி தந்தார், அந்த சரணம் பல்லவிக்கு இடையிலே ஒரு இடைவெளி விட்டு மூச்செடுத்து பாடுங்கள் என்றெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தது, நீங்கள் அதன்படி செய்கிறீர்கள், நன்றாக இருக்கின்றது. திருப்புகளை கேட்க எனக்கு விருப்பமா இருந்தா திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தினேன். கொண்டு வாருங்கள்.
1: உங்களுக்கு தரையினப்பா இப்பொழுது
0: நல்லது.
1: கை தருண ஜோ திருச்சிட்டாங்களா
0: மறந்துட்டாலும் கட்டிக்காரு கட்டிக்காரு கொண்டு வாருங்க.
1: திருச்சிட்டம்பலம், இது சிதம்பரத்தில் பாடின பாடல், ஜோன்புரி ராகம்.
0: ஜோன்புரி ராகம் நல்ல ராகம், காடுங்கள். கம்பீரமான ராகம்.
1: கை தருண ஜோதி அத்திமுகவேத கற்பக சகோத்ர பெருமாள்கான் கற்பு சிவகாமி நித்ய கல்யாணி கத்

வெற்புல கடாக முற்குதிர வீசு வெற்றி மயில்வாக பெருமாள் கான் சித்திரமுகமாறு முத்து மணிமார்பு திக்கி நில்லாத பெருமாள் கான் தித்தி மிதி தீதன ஒத்தி விளையாடு சித்திரகுமார பெருமாள் கான் சுத்த வீரசூரர் பட்டு விழ வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் கான் துப்பு வலியோ.